ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருப்பூவனம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: மூவர் முதலிகளால் தேவார திருப்பதிகங்கள் பெற்ற திருத்தலங்கள் 274 இருந்தபோது திரு விடைவாய் என்ற தலத்தின் திருப்பதிகம் அத்திருக்கோயிலின் திருச்சுவற்றில் காணப்பெற்றமையால் இதனையும் பாடல் பெற்ற தலமாக கருதுவர். இந்த தலம் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் வட்டத்தில் கொரடாச்சேரியை அடுத்து அமைந்துள்ளது. இத்தலத்தின் மீது ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்ததாக ஒரு திருப்பதியத்தை அத்தலத்து சுவற்றில் கண்டறிந்துள்ளார்கள் பெரியோர்கள். இது திருவிடை வாசல் என்றும் அழைக்கப்படுகிறது. திருநாவுக்கரசு சுவாமிகள் அடைவு திருத்தாண்டகத்தில் குறிப்பிடக்கூடிய விடைவாய்க்குடி என்ற தலம் இதுவே என்றும் கருதுவர். விடையன் என்ற சூரியகுலத்து அரசன் ஒருவன் இத்தலத்து திருக்கோயிலை கட்டி வழிபட்ட தலமாதலால் இதற்கு விடைவாயில் என்ற பெயர் வந்ததாக கூறுகிறார்கள். சிவபெருமானுடைய ஊர்தியாகவும் குடியாகவும் விளங்குவது விடை, அதாவது ரிஷபம். அதோடு கூடிய தொடர்புடையதாகவும் இக்காரண பெயர் அமைந்திருப்பதாக கருதலாம். இருப்பினும் பெயர் காரணத்தை தெளிவாக அறிய முடியவில்லை. இப்பழமையான திருக்கோயிலை முதல் குலோத்தங்க சோழன் திருப்பணி செய்து கட்டியிருக்கிறதாக கருதுகிறார்கள். இறைவன் புண்ணியகோடிநாதர், புண்ணியகோடியப்பர், புண்ணியகோடீஸ்வரர் என்றெல்லாம் வழங்கப்படுகின்றார். அம்பிகை அபிராமி என்ற திருப்பெயருடன் அற்புத காட்சி வழங்குகின்றாள். இந்த தலத்து திருக்கோயிலானது ஒரு பிரகாரத்துடன் சிறிதாகவும் அழகாகவும் விளங்குகின்றது. இத்தலத்தின் மீது சம்பந்த பெருமான் அவருடைய திருப்பதியத்தை 1917 திருக்கடரைச் சேர்ந்த சைவப்பெரியார் சிவத்திரு சுவாமிநாத மாதவராயர் அவர்கள் கண்டறிந்ததாக கூறுகிறார்கள். ஆயின் இப்பதிகத்திற்கு பண்ணடைவு கிடைக்கவில்லை. கல்வெட்டிலிருந்து பிற்காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட பதிகமாதலால் இப்பதிகம் பல பதிப்புகளில் காணப்பெற முடியாவிட்டாலும் திருப்பனந்தாள் திருமடத்து பதிப்பின் கடைசியில் இடம்பெற்றுள்ளது. சிவத்திரு வெள்ளைவாரணரா அவர்கள் தமது பன்னீர் திருமுறை வரலாற்றில் இந்த பதிகத்தினுடைய அமைப்பை கொண்டு இது தக்கராகமாகவும் அல்லது இந்தளப்பதிகமாகவும் ஒத்திருக்கக்கூடும் என்று கருதுகின்றார். திருஞானசம்பந்தர் அவருடைய திருப்பதிகங்களாக தேவார ஏடுகளில் காணப்பெறுவன 383 திருப்பதிகங்கள். அவற்றோடு இப்பதிகத்தையும் சேர்த்தால் 384 ஆகிறது. இத்திருக்கோயிலை 2003 திருப்பணி செய்து குடமுழுக்கு நிகழ்த்தியுள்ளார்கள். இதற்கு ராஜகோபுரம் அமையப்பெறவில்லை. அருகில் ஓடக்கூடிய இந்த ஆறு பாண்டவா நதி என்று கூறப்படுகின்றது. இத்திருப்பதிகத்தில் சிவபெருமான் அம்பிகையோடு பிரியாது விளங்குவது, எலும்பாபரணனாக திகழ்வது, பிறைசூடிய பெருமானாக விளங்குவது, கடல் நஞ்சை உண்டருளியது, கங்கையை சடையில் தாங்கிய ஒழியது, பாலனுக்காக யமனை உதைத்தது, திரிபுரம் எரித்தது, தக்கன் வேள்வியை அழித்தது, இராவணனுக்கு

கருணை செய்து அருளியது. பிரமன் மாலரியா பெமானாக அடிமுடி காணமொட்டாதவனாக நின்றது. சமண சாக்கியர்களால் அடைய முடியாத பெருமானாக விளங்குவது ஆகிய சிறப்புகளை இப்பதிகத்தில் நாம் காண்கின்றோம். இந்த பதிகத்தின் பலனாக நம்மிடம் உள்ள குற்றங்கள் எல்லாம் நீங்க பெறும் என்று அருளியுள்ளார் பெருமான். ஞானசம்பந்தன் கூறும் தமிழ் வல்லவர் குற்றமற்றோரே என்பது திருக்கடைக்காப்பில் அருளி செய்துள்ள ஒரு செய்தி. இந்த பதிகத்தின் முதல் பாடலிலேயே இறைவனுடைய அருளால் அத்திருத்தலம் இயற்கை அழகு பொங்கி விளங்குவதோடு பெருமானது அருளாற்றலால் அமைதி நிலவுக கூடிய இடமாக விளங்குகின்றது என்பதை குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். வண்டு மலரில் நிம்மதியாக உறங்கக்கூடியது என்றால் அத்துணை அமைதி அங்கு நிலவ வேண்டும். அப்படி துயில் கொள்ளக்கூடிய விடைவாய் என்ற தலத்தை உமையோடு பிரியாத பெருமான் தலத்தையும் பிரியாமல் உறையும் இடமாக கொண்டான் என்று குறிப்பிடுகின்றார் மரி.

0: இத்தலத்தை அருகாமையில் உள்ள திருக்கொள்ளம்பூதூர் என்ற பாடப்பெற்ற தலத்தை தரிசிக்க வந்தபொழுது இங்கு வந்து எழுந்தருளி இத்திருப்பதிகத்தை ஞானசம்பந்த பிள்ளையார் அருளி செய்தார் என்று ஊகிக்கலாம். இந்த தலத்தில் தென்புற சுவற்றில் உள்ள கல்வெட்டில் இந்த திருப்பதிகம் அருமையாக கல்வெட்டாக அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி பழங்காலத்தில் திருமுறையை போற்றி பாதுகாத்த பெரியோர்களுக்கு சைவ உலகம் நன்றிக்கடன் செலுத்த கடமைப்பட்டுள்ளது. இதேபோன்று எல்லா பாடப்பெற்ற தலங்களிலும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள அத்தலத்திற்குரிய திருப்பதிகங்களை கல்வெட்டாக அமைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். பெரும்பாலும் இவ்வாறு அமைக்கப்பெற்றிருந்தாலும் ஒரு சிறு இடங்களில் இன்னமும் அமைக்கப்பெறாமல் இருக்கலாம் என்பதால் இவ்வாறு கருதலாயிற்று. எனவே நாம் அந்த பதிகத்தின் அருமையையும் பெருமையையும் உணர்ந்து அவற்றை போற்றி பாதுகாத்து வரும் தலைமுறையினருக்கு அவற்றை வழங்குவோமானால் அத்தலைமுறையினரும் சிவனருள் பெற்று சிறக்க ஏதுவாகும். பாடல் பெற்ற தலங்களை தரிசிக்க விரும்புபவர்கள் அருகாமையில் உள்ள மைப்புத்தலங்களையும் பாடல் கிடைக்கப்பெறாத தலங்களையும் அவசியம் வழிபட வேண்டும். அங்கும் சென்று பெருமானுடைய புகழை ஓதியும் அப்பெருமானை அர்ச்சித்தும் வழிபாடு நடத்தப்பெற வேண்டும். அக்கோயில்களுக்கும் இயன்றளவு உதவி செய்ய வேண்டும். திருப்பணி செய்ய வேண்டும். நித்திய பூஜை நடக்க உதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இக்காலத்தில் அவசியமாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும். அனைத்தையும் பெருமான் தோன்றா துணையாக நின்று நிகழ்த்தி தருவான் என்பதில் ஐயமில்லை. சிவனடியார்கள் அனைவரும் தம்மால் இயன்ற அளவாவது தலங்களுக்கு நேரில் சென்று இயன்ற தொண்டை செய்து பெருமானை துதித்து போற்றி வாழ்த்தி வழிபாடு செய்வார்களாக. சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

உள்ள 32 தேவார பாடல் பெற்ற சடங்குகள் முதன்மையானது கரையாயதுமாகிய காஞ்சி மாநகரத்தில் உள்ள சக்தி திரு ஏகம்பர் ஆலயத்தை நாம் இன்றைய தரிசனமாக மேற்கொள்கிறோம். சக்தி திரு ஏகம்பன் கும்பக்கோயில் என்று திருவாதகத்தில் குறிப்பிடக்கூடிய பெருமையையும் பழமையையும் உடையது இந்த ஆலயம். பஞ்சபூத தலங்களுள் இதனை பிருத்திவி தலமாக குறிப்பிடுவார்கள். பாலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள இந்த தலத்தை ஒட்டி இடையில் வேகவதி ஆறு ஓடுகின்றது. இத்தலம் அமைந்துள்ள பகுதியை சிவகாஞ்சி அதாவது பெரிய காஞ்சிபுரம் என்று குறிப்பிடுவார்கள். சிவகாஞ்சி பகுதியில் ஏகாம்பரநாதர் ஆலயத்தை தவிரவும் காமாட்சியம்மனுடைய ஆலயமும் சத்யதேசம் குமரகோட்டம் கைலாசநாதர் கோயில் போன்ற பிற கோயில்களும் அமைந்துள்ளன. இந்த தலம் பிரம்மதேவனால் பூஜித்து வழிபடப்பட்டது. இதற்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. அவற்றுள் சக்தி என்பது பூலோக கைலாசம், சிவபுரம், திருமூர்த்தி வாசம், பிரம்மபுரம், காமதீபம், கன்னி காப்பு, இந்தீரபுரம், சத்தியவர்தலம் ஆகியவை குறிப்பிடப்பட்டன. பழந்தமிழ் இலக்கியங்களும் காஞ்சி மாநகரம் சக்தி பதி என்றும் சக்தி தோடு என்றும் குறிப்பிடப்படுகின்றது. முக்தியை தரவல்ல 7 தலங்களில் காஞ்சியும் ஒன்றாகும். மற்ற 6 தலங்களாவன அயோத்தி, மதுரா, பாரதி, காசி, அவந்தி, மாயா என்பன. இவற்றில் காஞ்சி ஒன்று மாத்திரம் தென்னாட்டில் அமைந்துள்ள தலம். ஏனைய 6 வடநாட்டில் உள்ளன. காஞ்சிபுரத்தில் வசித்தாலே முக்தி பேறு கிடைக்கும் என்பது சாபுராணத்தால் அறியப்படும் செய்தி. பஞ்சபூத தலங்களில் சுற்றி தலமாகையால் இங்குள்ள மூலவரும் மணலால் ஆனது. சக்தி பீடங்களுள் ஒன்றான காமாட்சியினுடைய காமகோடி பீடம் இந்த தலம் மிகவும் பிரசித்தியான ஒன்று. நகரேஷு காஞ்சி என்பார்கள். கல்வியை கரையில்லா காஞ்சி மாநகர் என்றும் கூறுவார்கள். இப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் தமிழுக்கு உடையது இக்காஞ்சி மாநகரம். 12 திருமுறைகளுள் முதல் 7 திருமுறைகள் தேவார திருக்கொள்கைகள் எனப்படும். அவற்றை திருநாள் திருநாபகர் சுந்தர் ஆகிய 3 ஆச்சாரிய பெருமக்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த 7 திருமுறைகளிலும் பதியங்களை உடையதாக விளங்குவது சக்தி ஏகம்பம். இதில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய இச்சிறப்புகளும் ஒருங்கே அமைந்துள்ளன. இத்தலத்தில் சர்வதீர்த்தம், மங்கள தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், கம்பை தீர்த்தம், உலகாணி தீர்த்தம் ஆகியவை உள்ளன. இத்தலத்தில் 108 சிவாலயங்கள் உள்ளன என்பார்கள். இங்கு அமைந்துள்ள மாவடி மிகவும் பிரசித்தியானது. மாமர நிழலில் அறப்பெரும் செல்வியாக 32 அறங்களை செய்த தவக்கொழுந்தாக காமாட்சி அம்பிகை பூர்மான் வழிபட்ட சிறப்பினை உடையது. இந்த மாவடியே இத்தலத்திற்கு தலவிருஷமாக அமைந்துள்ளது. கந்தபுராணம், காஞ்சி புராணம் ஆகிய நூல்கள் இந்த தலத்தினுடைய பெருமையை விரிவாக பெற்றன. கரை இடம் கூறும் கவிகளில் சிறந்த காஞ்சியின் தலம் போல் என்று முக்கிய பெருத்தாங்கள் குறிப்பிடுவதால் தலங்களுக்குள்ளேயே சிறந்தது காஞ்சி நகர் ஏகம்பதி என்று பெறப்படும். பதஞ்சலி முனிவர் தான் எழுதியுள்ள மகாபாஷ்யத்தில் இந்நகரத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சங்க இலக்கியங்களும் பெரும்பாலாற்றுக்கடை, தண்டி அலங்காரம், மணிமேகலை போன்ற இலக்கியங்கள் இந்த தலத்தினுடைய பெருமையை எடுத்து இயங்குகின்றன. ஆதிசங்கரர் சாதித்த காமகோடி பீடமும் இத்தலத்தில் உள்ளது. இந்த தலத்தில் அவதரித்துள்ள திருக்குறிப்பு தொண்டர், சாக்கிய நாயனார் மற்றும் இங்கு ஆண்ட ஐயடிகள் காடவர்கோம் ஆகிய மூவரும் 63 நாயன்மார்களை அவ்வரிசையில் அமைந்துள்ளவர்கள். திருக்குறிப்பு தொண்டர் முக்தி பெற்ற தலமாகிய முக்தீஸ்வரர் கோவில் இந்நகரின் அமைந்துள்ளது. அர்த்தசாஸ்திரத்தை இயற்றிய சாணக்கியர், திருக்குறளுக்கு உரை எழுதிய கருமியழகர், கந்தபுராணத்தை கொண்டு உதவிய சத்தியத்த சிவாச்சாரியார் போன்ற மகான்கள் மேதைகள் அவதரித்த பதிவு இது. மேலும் காமாட்சியம்பியின் மீது சித்தனைகள் இயற்றிய ஜமா சாஸ்திரி, கடலூர் கடலையும் தென்தமிழ் கடலையும் கண்டு உணர்ந்த மாத சிஞான சுவாமிகள் ஆகியோரும்
தளத்தைச் சேர்ந்தவர்களாவார்கள். காஞ்சி நகரில் பெரிய கோவில் என்றாலேயே இந்த முக்கிய எழுநருடைய கோவிலைத்தான் அது குறிக்கும். தருவார் கத்தி சிறுவேகம்பன் என்று நாகநந்தி பெருமானுடைய வாக்கில் இதனுடைய பெருமை எளிதாக விளங்கும். அதாவது இந்நகரில் வந்து வணங்குவோருக்கு நினைகள் வந்து சேரா என்பது வெளிப்படும். இந்திகைக்கு தனியாக சன்னிதி இல்லாவிட்டாலும் மாவடியில் இயங்குள்ள உத்தவருடைய சன்னிதியை நாம் தரிசிக்கின்றோம். அங்கு இது அம்பிகைக்கு ஏலவார் குழலாய் என்று பெயர் வழங்கப்படுகிறது.

குறிப்பிடுகின்றார். கண்ணீரும் மணியை சத்தியேகம்பன் என்று அப்பர் பெருமான் கண்ணில் மணியாக விளங்கக்கூடிய பெருமான் இந்த ஏகம்பு பெருமான் என்று போற்றுகின்றார். ஏக ஆம்பரம் ஒரு மாமரத்தின் கீழ் இருந்து பார்வதி தேவியானவள் எழுதப்பட்டால் ஏகாம்பரம் என்றும் காணிக்கு ஏகாம்பரமாக என்றும் பெயர்கள். கல்வெட்டுக்களும் கோயில் திருஏகம்பம் என்றும் இறைவன் திருஏகம்பம் உடையார் என்றும் குறிப்பிடப்படுகின்றனர். கம்பை நதிக்கரையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டாலும் தற்போது அந்நதி அந்தர்வாகினியாக அதாவது பூமியின் கீழ் உள்வேகமாக ஓடுவதாக கூறப்படுகிறது. பிரகாரத்தில் உள்ள கம்பை தீர்த்தம் அதற்கு சான்றாக சொல்லப்படுகின்றது. கோயில் சுமார் 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 5 பிரகாரங்களை கொண்டது. வீட்டுகளில் மிக விசாலமாக அமைந்துள்ளது. மாவடி என்று இறைவன் லிங்கவடிவில் வந்து வேண்டியதாக வரலாறு குறிப்பிடப்படுகின்றது. முதலூருடைய சன்னதியை வலம் வரும்பொழுது கலவிருஷ மேடையில் சுவாமி யோகீஸ்வரனாக அமைந்துள்ளதை அதில் காமாட்சி தேவி இருப்பதையும் நான் தரிசிக்கின்றேன். இந்த ஆலயத்திற்குள்ளே வெள்ளக்கம்பம், கள்ளக்கம்பம், நல்ல கம்பம் என்ற பெயர்களோடு சிவலிங்கம் மூர்த்திகள் இருக்க காண்கின்றோம். அதிரவும் கொடிமரத்தின் அருகில் பக்தி மயானம் என்ற ஒரு தலமும் நேற்று பார்த்தவனும் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் பிரகாரத்தில் சகசரலிங்கம் அதாவது 1008 லிங்கங்கள் கொண்ட ஒரு பெரிய லிங்கமூர்த்தி, 108 தனித்தனி லிங்கங்கள் இருக்க காண்கின்றோம். ராஜகோபுரம் 192 அடி கொண்டது. 9 நிலைகளை கொண்ட உயரமான ஒரு கோபுரம். நச்சி ஏகம்பரை தொழுது நாள்தோறும் கத்தியில் வாழ்பவர் இறுதி காலையில் சிவலோகத்தை அணுக வைப்பவர் எத்தனை ஏனையும் போலும் கோபுரம் என்று காஞ்சி புராணம் என்னை வர்ணிக்கிறது. அதாவது தினந்தோறும் காஞ்சியில் வாழ்பவர் ஏகாம்பரனாரை தரிசித்து வரும் பட்சத்தில் அவர்கள் இறுதி காலத்தில் சிவலோகத்தை அணுகுவதற்கு ஏதுவாக ஏணி போல் அமைந்துள்ளது இந்த கோபுரம் என்று நயன்பட விளக்குகின்றார்.

பெரிய ஊரில் விநாயகரும் சுப்பிரமணியரும் தனித்தனியில் கொண்டு அருட்காட்சி வழங்குகிறார்கள். கோபுரத்தின் நேராக உள்ளே சென்றால் வாகன மண்டபம் இருக்கிறது காண்கின்றோம். இதனை சரதேச மண்டபம் என்று நவராத்திரி நாட்களில் இங்கே இந்த வாகன மண்டபத்திற்கு வந்து அடியோர்களுக்கு காட்சி நிற்கின்றார். இதனை அடுத்து உப்பிரகாரத்தில் இடப்புறம் ஆயிரங்கால் மண்டபம் அமைந்திருக்கிறது. அதற்கு சொல்லும் வழியில் இடப்புறம் பம்பை தீர்த்தம் இருப்பது காண்கின்றோம். இந்த நீர் அமிழ்தினும் சிறியது என்று காஞ்சி புராணம் குறிப்பிடுகின்றது. அமிழ்தின் மிக்கது பம்பை நீர் என்ற ஆசிரியர். இதனை அடுத்து நடராஜர் சந்தவனம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் கல விநாயகராகிய விகட சக்கர விநாயகர் சன்னதி ஆயர்கால் மண்டபத்தின் முகத்தில் உள்ளது. இரட்டை புலவர்கள் இந்த விநாயகர் பெருமானில் பாடியிருக்கிறார்கள். இப்புலவர்கள் பாடியுள்ள திரியகம்பநாதர் உலா என்ற பிரபந்தம் அருமையான ஒரு நூலாகும். இந்த விகட சக்கர விநாயகரை பற்றிய ஒரு வரலாற்று குறிப்பையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் உள்ளது. ஜலந்தரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக திருமால் ஊர்மானை போட்டு சுதர்சனம் என்ற சக்கரக்கடையை பெற்றார். பக்தன் தேவியை அழித்த

மைப்பிடிந்த கண்ணாலும் காணும் ஒற்றுமையானத்தான் என்று பெருமானுடைய தேவார பாடலில் இந்த கடன் குறிப்பிடப்படுகிறது. அக்கி என்பதற்கு நாகூர்மம் அமைந்துள்ள நான்கு கோயில்களும் இதுவும் ஒன்று. ஏனைய மூன்று வாலிக்கும் ஒரு சிலேசும் சத்தியநாதிக்கும் இருந்தன. இந்த கோயிலில் உள்ள தீர்த்தம் அழகான வடிக்கட்டுகளோடு இணைந்துள்ளது. இதன் சிவகந்தி தீர்த்தம் என்று குறிப்பிடுவர். இதில் மூன்றுவர்கள் எல்லா தீர்த்தங்களிலும் நீங்கள் பயன் அடைவார்கள் என்று தோன்றி புராணம் குறிப்பிடுகிறது. சிவகங்கை கடத்தின் அந்த புறத்தன அகத்த தீர்த்தம் யாவையும் வெளியவை

முதல் பிரகாரத்தில் இளைய கால சக்தியினுடைய சன்னிதி அமைந்திருக்கிறது. இளைய காலத்திலும் அழிவு வராதபடி காத்தமையால் தேவிக்கு இந்த பெயர் வழங்கப்படுகிறது. திருப்பிரகாரத்தின் இடதுபுறம் இளையகால நாதர் என்ற சிவலிங்க பெருமானும் அமைந்துள்ளேன். நவராத்திரி தினங்களில் இந்த அம்பிகைக்கு சிறப்பு அலங்காரங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்றன. மாவடிக்கு அருகில் கந்தப்பெருமான் வெள்ளி தேவ யானை உடனாக காட்சி அளிக்கின்றார். இவரை மாவடி கந்தர் என்று கூறுகிறார்கள். காஞ்சி புராணத்தில் வரும் மூவிரு முகங்கள் சேர்த்து முகம் கருணை சேர்த்து

அளவில் பெரிதாக விளங்குவதோடு பழமையும் வாழ்ந்தது இந்த தெய்வீகமும். இம்மரத்தின் கீழ்தான் ராசிக்கிழான்கள் இறைவன் மணலால் நிறுவி வழிபட்டு

அனாதேவியோடு எனவே அவருக்கு யோகாம் பரமாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த பெயரை கொண்டு

கீழே அருஞ்சலி முனிவரும் வாஜரபாதரும் இருக்கிறார்கள். அதற்கும் கீழே பஞ்சாஜினியின் அருண்சியின் காணப்படுகிறார். அங்கில் இங்கோத்த வரலாறும் கைவு குறைந்த உள்ளன. மாதிரி

நெறியாகும் பிரகாரத்தை வளம் வரும்போது சகிப்பு பெருமானை இப்பெருமான் ராவணால் சேமித்து பெற்றவர். ராவணனை அழிப்பதால் உண்டான தோஷத்தை இந்த பெருமானை எதிர்த்து நீக்கிக் கொண்டார் என்பது உறுதி. அதற்கு அடுத்தபடியாக சுகதாமசுந்தரி உடனே ஆனந்த காண்ட

பெருமாளுக்கு நிலா சிங்க பெருமாள் என்று மூலஸ்தானத்திற்கு நாம் எடுத்துக்க வரும்போது இறைவனுக்கு பின்புறமாக சுமாசந்த வடிவம் இருக்கிறாங்க. மூலவருக்கு ஆவுடையாருக்கும் அபிஷேகம் செய்கிறார்கள். திருப்பியாளானபடியால் இந்த பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது. கர்ப்பகிரகத்தின் இருக்கிற

அண்டையாற்றின் அதனை கொண்டு அஞ்சிய தேவியார் மனால் தான் நிறுவிய ஒரு இடத்திற்கு தீர்வு விளைந்து விடுமோ என்று இரண்டு கரங்களாலும் அந்த பெருமானை கழுவிக் கொண்டார். இறைவன் தன் திருவுருவத்தை எழுந்து காட்டி அழகிய வளையத்தோடும் இயற்கையோடும் தன் மீனில் இருந்த மேற்கொண்டார். ஆகவே ஏகந்தநாத பெருமானுக்கு கழுவிக்கொழுந்த தலைவர் என்று பெயர் ஏற்பட்டது. அவ்வாறு இருள் அறுக்கும் தேவி பெருமானாகிய இறைவன் திருவிரு கோயந்து காட்டி அணிங்களை தொழுமையோடும் இலக்கியோடு அணிந்தார் ஐயர் என்று இந்து புராணம் சிறப்பாக இருக்கும். அவ்வாறு காட்சி கொண்ட இறைவன் இடித்து இறைவியார் பலவாறு பேசினாரான். கனிமா நிழல் வெள்ளலே பேசி பேசி என்று இறைவன் பேசினார். இந்த ஆலயத்தின் நினைவு வாயிலில் கரிகால் சோழனுடைய ஒரு சிலையும் இருக்கிறது. இந்த ஆலயம் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பிரகாரத்தில் உள்ள சத்தியங்கள் அருமையாக நிறுவப்பட்டுள்ளன. அவற்றில் பல சிற்பங்கள் எடுத்துக் காண்கின்றன. அவற்றில் ஒரு தூணி அமைந்த கழுவு குறைந்த வரலாற்றுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சிற்பத்தை அமைகின்றது. மற்றொன்று இறைவன் உமாதேவி திருமணம் செய்து கொள்ளும் நிலையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பல கல்வெட்டுகளும் அமைந்துள்ளன. அவற்றில் முதல் குலோத்துங்க சோழன் விஜயநகர அரசர்கள் காலத்து கல்வெட்டுகள் ஆகிய பல மன்னர்களுடைய ஆட்சி காலங்களில்

காஞ்சியில் மாதந்தோறும் விழா கோலம் இருக்க காண்கின்றேன். சித்திரை மாதத்தில் இறைவன் பாலூர் சென்று விஷயத்திற்காக சீவிதி விழா செல்கின்றார். வைகாட்சி மாதத்தில் சர்வதேசத்தில் நடைபெறுகிறது. ஆடி ஆவணியில் பரிசோ

விஷயம். இந்த கோயில்கள் பல மன்னர்கள் இருக்கின்றிருந்தாலும் கடந்த 300 ஆண்டுகளாக மக்களாட்சி அந்த காலத்திலும் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் திருச்சியிலே பல செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக 1799 செங்கல்பட்டு இருந்த ஆக்சன் என்பவர் வெளிப்புற சுவற்றில்

இவ்வாறு எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு ஆலயமாகவும் இந்த தலம் சென்றிருக்க வேண்டி வருகிறது. திருவொற்றியூரில் தங்கிலியாரில் நடந்த நிர்மூர்த்தியானார் திருவொற்றியூரை நீங்க மாட்டேன் என்று தங்கிலியாரிடம் சபதம் செய்தது மீறி திருவாரூர் பெருமானை சார்ந்ததற்காக ஆவலுடன் அந்த சபதத்தை மீறி திருவொற்றியூர் எல்லையை தாண்டும் போது இரண்டு தங்களையும் இழந்தார். பின்னர் காஞ்சி

நீண்டை விட பிரகாசமாக தெரியும் என்றெல்லாம் தனியார் பெறப்படும் கூறுகள். இந்த கடிதத்தில் அம்பிகையை குறிப்பிடுத்தி அதை செய்த அருண் தகத்தை புகழ்ந்து வரைப்பார் உண்டு. அப்பனின் புகழாய் என்று இந்த இளவார்களை செயல்படுகிறார். இணை மந்தை வெள்வளையாள் செண்டையன் தடங்கன் எனும் எல்லையில் புகழாய் நீ

தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை. பண் கொல்லி. இறைவனிடத்தில் தமக்கு உற்ற சூளை நோய் நீங்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருப்பாண்டிக் கொடுமுடி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய். நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்க இருப்பது அடைக்கல பத்தம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய.
2: அடைக்கல பத்து. செழுக்கமல திரளன நின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மன

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இடந்தலை பாடு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: திருச்சிற்றம்பலம் தொண்டசி பருவாத்திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி. ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகத்துக்கு முருகார், உருவாசகத்துக்கு முருகார். 8 திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருக்கோவையார் இடம் தலைப்பாடு ஒளியடை சேரல்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயம். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மதியுடம் படுதல். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தோழியர் கூட்டம் மதி உடம்படுதல் பாங்கியடை சேரல்.

கருத்து அறிவித்தல் வில் நிறவாள் நுதல் வேல் நிற்கள் மெல்லியலை மல்லல் தண்ணீரும் முன்றில் ஏறுத்தி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அறிவு செய்த 8 திருமுறை, திருக்கோவையார். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
2: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீப்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரோரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகத்துக்கு முருகார், உருவாசகத்துக்கு முருகார். 8 திருமுறை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருக்கோவையார். இருவரும் உன் வழி அவன் வர உணர்தல் ஐயுறுதல் பல் ஏல

0: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றே, ஆரோரடிகள் திருவடிகள் போற்றி போற்றே.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அறிமுகம் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 300 உணர்த்தல். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
0: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீர்பரவார் திருவடிகள் போற்றி போற்றே, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றே, ஆரோரடிகள் திருவடிகள் போற்றி போற்றே. திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார். 8 திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருக்கோவையார். முன் உற உணர்தல் வாட்டம் வினாது.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாயம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அறிவிப்பு செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குறையுற உணர்த்தல். வழங்குபவர் உமா நந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
2: குறையுற உணர்தல், குறையுற்று நிற்றல், மடு

அவன் குறிப்பறிதல் அழிய மண்ணும் முன்று உடைத்து அன்னலின் நரந்தில்லை என்னாகி நீயை மண்ணும் கடிய செல்ல நிற்பின் கிள

0: ஏது
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு திருநீரு. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் ஆறாம் தந்திரம் திரு

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திரு ஈங்கோய் மலை 70 பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் திரு ஈங்கோய் மலை 70

வந்தே உடல் கலந்து மாக்குறவை ஆடி மகிழ்ந்து வருள் இங்கோயே கோ குறவை ஆடி கொழு

மாதை புரிந்திடத்துக் கொண்ட பொறுப்பு மத்த கரிமுகத்தை வாழறிகள் பீர ஒளிர் முத்தல் பணி நிகக்கொள் மொயின்பிற்றால் அத்தகைய ஏனப்புணர் நீடும் இங்கோ ஏ தேங்கு புனல் பூனற் பிறையணிந்த

இப்படியே பல நாளும் பல நாளும் இப்படியே பல நாளும் சிறந்த பூசை செய்வதற்கு

அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்து அருளி மடுத்த கருணை.

செங்கண் விடையார் திருமலர்க்கை திண்ட பெற்ற சிறுவனார் அங்கண் மாயை ஆக்கையின் மேல் அளவின் துயந்த சிவமயமாய் பொங்கி எழுந்த திரு அருளின் மூழ்கி பூமேல் அயன் முதலாம் துங்க அமரரு துதி செய்ய

0: திருச்சிற்றம்பலம் சண்டேஸ்வர நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7.

0: and spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் மூர்த்தி நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். குழந்தைகள் கதை கேட்க வந்தாச்சா? சரி, இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? மூர்த்தி நாயனார் வரலாறு. யாரோட வரலாறு? மூர்த்தி நாயனார் வரலாறு. சரியா, இந்த மூர்த்தி நாயனார் யார் தெரியுமா? நம்ம 63 நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்கள இவரும் ஒருத்தர். ரொம்ப சிறப்பான சிவத்தொண்டை. சரியா, இவர் வாழ்ந்த நாடு பாண்டிய நாடு. சரியா, பாண்டிய நாடு ரொம்ப சிறப்பான நாடு. எப்படி தெரியுமா? நம்ம பாண்டிய நாட்டில் தமிழ்ச்சங்கம் வச்சு அந்த காலத்தில் தமிழ் வளர்த்துருக்காங்க. நிறைய தமிழ் புலவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய இலக்கியங்கள் இலக்கணங்கள்லாம் படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஊர் நம்ம பாண்டிய நாடு. சரியா, இந்த பாண்டிய நாட்டில் முதல் சங்கத்தில் நம்ம சிவபெருமானே தலைவராக இருந்து தமிழ் வளர்த்துருக்காரு. அப்படின்னா எவ்வளோ சிறப்பு இல்லையா? அது போக இன்னும் என்ன தெரியுமா? பாண்டிய நாட்டில் நிறைய முத்து கிடைக்கும். ஆறு கடலோட போய் சேர்ற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் முத்து நிறைய கிடைக்கும். அந்த காலத்துல ஆழ் கடல்ல அப்படியே முழுகி முத்து எடுப்பாங்க. அதை முத்து குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தொழிலாவே இருந்தது பாண்டிய நாட்டுல. சரியா, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பான தொழில் அந்த முத்து குளித்தல் தொழில். சரிங்களா, இப்போ நம்ம தூத்துக்குடி தெரியும்ல உங்களுக்கு, அந்த தூத்துக்குடிக்கு முத்து நகர்னு ஒரு பேர் இப்போ கூட சொல்றாங்க. சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ட்ரெயின் போகும், அந்த ட்ரெயினுக்கு என்ன பேர் தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? முத்து நகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்கும். சரியா, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டில் முத்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். சரியா, அது ஒரு சிறப்பு. அதனால பாண்டிய நாட்டில் எல்லா பெண்களுமே நிறைய முத்தாலான அணிகளை தான் போட்டுக்குவாங்க. அவங்க போட்டிருக்க செயின் வளையல் எல்லா தோடு எல்லாமே முத்துலேயே செய்வாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக முத்து கிடைக்குவாங்க. சரியா, அது போக இன்னும் என்ன தெரியுமா? அங்கே மதுரையில் நம்ம மீனாட்சி அம்மை ராணியாக இருந்திருக்காங்க. நம்ம சிவபெருமான் ராஜாவாக இருந்திருக்காரு. சரியா, அம்மாவும் அப்பாவும் உலகத்துக்கே அம்மையப்பர் அவங்க இல்லையா. அவங்க நம்ம பாண்டிய நாட்டில் நமக்காக ராஜா ராணியா இருந்திருக்காங்க. அப்போ எவ்வளவு சிறப்பு இல்லை, அவங்க நடந்த மண்ணு நம்ம மதுரை மண்ணு. அதனால ரொம்ப சிறப்பான இடம் நம்ம மதுரை. சரியா, இந்த பாண்டிய நாடுக்கு தலைநகர் மதுரை. சரிங்களா, இந்த மதுரைக்கு அந்த காலத்துல மதுராபுரி அப்படின்னு சொல்லுவாங்க பேர். சரியா, அந்த காலத்துல என்ன பேரு? மதுராபுரி. இந்த மதுராபுரியில ரொம்ப அழகான ஒரு சிவன் கோயில் இருக்கு. நம்ம சிவபெருமானுக்கு ரொம்ப அருமையான ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு என்ன பேர் தெரியுமா? திரு ஆலவாய். கோயில் பேர் என்ன? திரு ஆலவாய். மதுரைங்கிறது ஊர் பேரு, ஆலவாய்ங்கிறது கோயில் பேர். சரிங்களா, இப்போ இந்த கோயில்ல நம்ம சாமி பேர் என்ன தெரியுமா? சொக்கநாதர். அம்மா பேர் என்ன தெரியுமா? மீனாட்சி. நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க தானே? கண்டிப்பா போயிருப்பீங்க. மதுரைக்கு போகாம எந்த குழந்தை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா போயிருப்பீங்க. சரியா, இந்த கோயில்ல இந்த மதுரையில தான் நம்ம மூர்த்தி நாயனார் இருந்தாங்க. சரியா, நம்ம மூர்த்தி நாயனார் என்ன தொண்டு செஞ்சாங்க தெரியுமா? இவங்க சந்தன அரைச்சு சந்தன காப்புக்கு சாமிக்கு கொடுக்கற தொண்டு செஞ்சாங்க. இவங்க சாமி மேல ரொம்ப அன்போடு இருப்பாங்க. தினமும் என்ன செய்வாங்க தெரியுமா? சந்தன கட்டை வாங்கிட்டு வந்து அங்க ஒரு பெரிய கல் இருக்கும், சந்தன உரைக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கும், பெரிய கல்லு ஒரு பாறை மாதிரி இருக்கும் வலுவலுன்னு. அது மேல அந்த சந்தன கட்டைய தண்ணி விட்டு அப்படியே உரசுவாங்க. உரசி உரசி உரசி உரசி அந்த அரைச்ச சந்தனம் வரும் இல்லையா, அதை வலிச்சு அடிச்சு அதை அப்படியே பெருமானுக்கு சந்தன காப்பு போடுறதுக்கு கொடுப்பாங்க. நீங்க கோயில்ல எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, சாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் போட்டிருக்கதை பாத்திருக்கீங்கல்ல? பாத்திருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த சந்தன காப்பு அலங்காரத்துக்கு அரைச்ச சந்தனத்தை தினமும் கொடுக்கறது தான் நம்ம மூர்த்தி நாயனார் செஞ்ச சிவத்தொண்டு. சரிங்களா, இவங்க தினமும் இந்த மாதிரி சிவத்தொண்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல என்னாகும், கர்நாடகத்துல இருந்து வடுக மன்னன் ஒருத்தர் என்ன பண்ணுவோம், நிறைய யானை குதிரை படை வீரர்கள் எல்லாத்தையும் திரட்டிட்டு அப்படியே தெற்கு பக்கமா படையெடுத்து வருவான். வந்தவன் என்ன பண்ணுவான், பாண்டிய நாட்டில் ஒரே போருக்கு வந்துடுவான். வந்து அங்கே ரொம்ப அங்கே இருக்கிற மன்னர் ஏதோ ஒரு மன்னர் இருந்திருப்பாரு இல்லையா, பாண்டிய மன்னர் யாரோ இருந்திருப்பாரு இல்லையா, அந்த நேரத்தில் அவரோட நல்ல போரிட்டு என்ன பண்ணிடுவான், ரொம்ப வீரமாக போரிட்டு அந்த பாண்டிய மன்னனை தோற்கடிச்சிட்டு தான் நாட்டை பிடிச்சிக்குவான். பின்னாச்சு மதுரை அந்த வடுக மன்னன் கையில் மாட்டேன். அந்த வடுக மன்னன் நல்லவனே கிடையாது, அவனுக்கு சிவ சிந்தனையே கிடையாது, அவன் சிவ நெறியில் நிற்கிறவனே கிடையாது, அவனுக்கு சிவபூசியை பிடிக்கவே பிடிக்காது. அவன் சமண சமயத்தை சேர்ந்தவன். இவன் என்ன பண்ணுவான், அப்படி ஒரு சரியில்லாத ஒரு அரசரோட கையில் நம்ம மதுரை மாட்டிடுச்சுப்போம். இவன் என்ன பண்ணுவான், நான் சரியான ஆட்சியே கிடையாது மதுரையில். இப்போ இவன் அந்த சிவனடியார்களுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டான், ரொம்ப ஏளனமாக பேசுவான் அவங்கள, அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு வேற கொடுப்பான், அவங்கள சிவத்தொண்டு செய்ய விடாம தொந்தரவு கொடுக்கறதான் அவனோட அரசாட்சியில நடந்த வேலை. அதனால எல்லா சிவனடியார்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம மூர்த்தி நாயனார் என்ன பார்த்து தெரியுமா, சாமி இந்த மாதிரி ஒரு சிவநெறி இல்லாத ஒரு மன்னன் கையில இருந்து எப்ப சாமி இந்த மதுரைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும், எப்ப சாமி சிவநெறியில நின்று நல்ல அரசாட்சி செய்யற அரசர் எப்ப சாமி கிடைப்பாரு, அப்புறம் எப்ப சாமி இது எப்ப சாமி இதற்கு வந்து விடிவு காலம் எப்ப சாமின்னு ரொம்ப நொந்து மனசு நொந்து சாமிகிட்ட தினமும் வேண்டுவார். சரியா, அப்போ ஒரு நாள் என்னாகும், இவன் செஞ்சிட்டு இருக்கிற நம்ம மூர்த்தி நாயனார் செஞ்சிட்டு இருக்கிற அந்த சிவத்தொண்டு இந்த வடுக மன்னனுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான், ஓ நீங்க தினமும் சந்தன அரைச்சி கொடுக்குற சிவத்தொண்டு செய்றீங்களாக்கும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு வேணும்னே என்ன பண்ணுவான், நம்ம மூர்த்தி நாயனாருக்கு சந்தன கட்டை கொடுப்பாங்கல்ல, அந்த கொடுக்குற கடைகள்லாம் யார்ட்டையும் கொடுக்காதுன்னு சொல்லிடுவான். எங்கேருந்து சந்தன கட்டை அவர் வாங்குவாரோ அந்த எல்லா இடத்துலையுமே மூர்த்தி நாயனாருக்கு சந்தன கட்டை கொடுக்க விடாதபடிக்கு தடை பண்ணிடுவான். சரியா, மூர்த்தி நாயனாருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், எல்லா இடமும் போய் தேடி பார்ப்பாரு, எங்கேயுமே அவருக்கு சந்தன கட்டை கிடைக்காது. இப்போ சாமிக்கு சந்தன காப்பு சாத்துறதுக்கு சந்தனம் வேணும் இல்லையா, அரைக்கணும் இல்லையா, அவருக்கு என்ன பண்ணனே தெரியாது. ரொம்ப வேதனையோடு என்ன பண்ணுவார், கண்ணு தண்ணி நிறைய நிறைய அப்படியே கோயிலுக்கு ஓடி வந்து என்ன பண்ணுவார், சந்தனக்கட்டை கிடைக்காட்டா என்ன, சந்தனக்கட்டை அரைக்கிற இந்த கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், தன்னோட கையவே அந்த சந்தனக்கல்லை வச்சு உரச ஆரம்பிப்பார். சரியா, முழங்கையிலேருந்து அப்படியே விரல் வரைக்கும் அந்த இடம் முன் பக்கம் இருக்குன்னு கையோட முன் பக்கம் அதை அப்படியே கண்ணில் வச்சு தேய்ப்பார். தேய்ப்ப தேய்க்க தேய்க்க என்னாகும், அப்படியே தோல் பிழிந்து சதையெல்லாம் அறப்பட்டு எலும்பெல்லாம் தேஞ்சு அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, எலும்பு மூளைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வெளியே ஒழுங்க ஆரம்பிச்சிடும். அப்பவும் விடாமல் தேய்ப்பார், ரத்தம் கொட்டும் அப்படியே கையிலேருந்து. எப்படி இருந்திருக்கலாம் அந்த இடம், இல்லை இது வந்து கோயிலுக்குள்ளே நடந்துக்கும், கோயிலுக்குள்ளே இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அப்போ நம்ம சாமி இதுக்கு மேலே பொறுப்பாரா, அப்படியே சாமி என்ன பண்ணுவார், அன்பனோட அந்த அன்புக்காக சாமி அப்படியே அச்சரீதிவாக்கு கொடுத்துருவார். குத்தவர் என்ன செய்வார், நீ வந்து உன்னோட சிவத்தொண்டு அன்பால நீ இவ்வளவு சிவத்தொண்டு அழகா செஞ்சிருக்க, இனிமேலும் கையை உரசாத, இந்த கொடுங்கோல் ஆட்சி செய்கிற இந்த மன்னனோட கையில இருந்து நாளைக்கு இந்த மதுரையுடைய அரசாட்சி உன் கைக்கு வரும், நீ திருநீற்று நெறியில நின்று நல்லபடியா அரசாட்சி செய்து நீ செய்துட்டு இருக்கிற இந்த சிவத்தொண்டையும் இன்னும் சில காலம் தொடர்ந்து செய்து சிறப்பா ஆட்சி செய்து அப்புறமா நீ சிவலோகத்துக்கு வருவ அப்படின்னு நம்ம சாமி அசரீரியா கொடுத்து சொல்லிடுவார். சாமி அசரீரி வாக்கு கேட்டவுடனே அப்படியே மூர்த்தி நாயனாருக்கு விதிர்த்து போய் அப்படியே எழுந்திருச்சிருவாரு, அது வரைக்கும் கை போட்டு தேய்ச்சிட்டு இருந்தார் இல்லையா, அப்படியே விதிர்த்து எழுந்துருவாரு சாமியோட வாக்கு கேட்டவுடனே. எழுந்தவுடனே என்ன ஆகும், அவர் கையில மொத்தம் ஒழுகிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே சரியாயிடும், இந்த புண்ணெல்லாம் ஆறி கை பழையபடி ஆயிடும், அப்படியே ஒரு நிமிஷத்துல அப்படி ஆயிடும், நம்ம சாமி கையை பழையபடி ஆக்கி கொடுத்துருவாரு. அவர் முகத்துல மூர்த்தி நாயனாரோட முகத்துல அப்படியே சிவ மனம் கமலும், அப்படியே பொலிவோடு இருக்கும் அவர் முகம், அவர் உடம்பெல்லாம் சிவமணம் கமல, அப்படியே பொலிவோடு அவர் வந்துடுவார். மூர்த்தி நாயனாருடைய அந்த தோற்றமே பொலிவான தோற்றமாயிடும். பொலிவுனா என்ன, ஒரு தெய்வீக அழகுன்னு அர்த்தம். சரியா, அப்படி ஒரு தெய்வீக அழகோட நம்ம மூர்த்தி நாயனாரோட தோற்றமே மாறிடும். சரியா, இப்போ என்னாகும், நம்ம சாமி சொல்லிட்டாரா, அசரீரில் சொன்னதை மூர்த்தி நாயனார் பார்த்து வச்சுட்டார். இப்போ மூர்த்தி நாயனாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம சாமி சொல்லிட்டார். சரியா, இப்போ என்னாச்சு, ராத்திரியோடு ராத்திரியா அந்த வடுக மன்னன் இருக்கார்ல அவனுக்கு ராத்திரியோடு ராத்திரியா சாவு வந்துடும், இறந்துருவான் அவன். அன்னைக்கு ராத்திரியே அவன் இறந்து போயிடுவான், இறந்து போயிடுவான். எல்லாம் அவங்க அவனை சுற்றி இருக்க அவன் சுற்றத்தார்கள் அவன் மனைவியர்கள் எல்லாம் ரொம்ப அழுவாங்க, அங்கே இங்கே எல்லாம் ஓடுவாங்க போய் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கு அந்த வடுக மன்னனுக்கு மகன் கிடையாது, பிள்ளை கிடையாது. சரியா, அதனால என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்களே சேர்ந்து அந்த மன்னனுக்கு அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்ப என்னாச்சு, அந்த வடுக மன்னனோட கொடுங்கோல் ஆட்சிக்கு சாமி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இல்லையா? இப்ப என்ன ஆகும், அந்த வடிவமல்லனுக்கு ஒண்ணும் மகன் இல்லை இல்லையா, அதனால அவனோட மகன் யாரும் மறுபடியும் அரசாட்சிக்கு வர முடியாது. இப்ப என்னாச்சு, இப்ப அமைச்சர்கள்லாம் என்ன செய்யறாங்க, மதுரைக்கு ஒரு அரசர் கண்டிப்பா தேவை, அரசர் இல்லாத தலைவன் இல்லாத காவலன் இல்லாத நாடு சரியா செயல்பட முடியாது, அதனால நம்ம உடனே ஒரு அரசரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து பேசி என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவு பண்ணுவாங்க, எப்படி அடுத்த அரசரை தேர்ந்தெடுக்கிறது, அடுத்த அரசர் மதுரைக்கு யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி வைப்பாங்க, ஒரு திட்டம் தீட்டி வைப்பாங்க. என்ன செய்வாங்க, சரி நம்ம என்ன பண்ணலாம், பட்டத்து யானைய கண்ணு கட்டி அனுப்பிடுவோம், அந்த யானை இந்த நகரம் பூரா சுத்தி அடிச்சு யார கூட்டிட்டு வருதோ, யார தன்னோட துதிக்கையில ஏந்திட்டு வருதோ அவங்கள நம்ம ராஜா வாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் பட்டத்து யானையை நல்ல குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டுடைய அரசாட்சிய யார் தன்னோட தோளில் சுமக்க வல்லவர்களோ அந்த பெருமகனை நீ ஏந்தி வருக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பட்டத்து யானையை அனுப்பிடுவாங்க, கண்ணு கட்டி அனுப்பிடுவாங்க. சரியா, பட்டத்து யானை என்ன பண்ணுவோம், இப்போ ஊரெல்லாம் சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கோம். இப்போ என்னாகும், நம்ம மூர்த்தி நாயனார் கோயில்ல அங்கே ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பார். மூர்த்தி நாயனாருக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, அசரீரில் நம்ம சாமி வந்து சொல்லிட்டாருல்ல, நாளைக்கு இந்த நாட்டோட அரசாட்சி உன் கைக்கு வரும் அப்படின்னு நம்ம சாமி தான் சொல்லிட்டாரே, அதனால நம்ம மூர்த்தி நாயனாருக்கு தெரியும். அவரு சாமியோட திருவுளம் அதுவானா நம்ம அதை ஏத்துக்கணும் அப்படின்னு அப்படியே பணியோட சாமியோட திருவுளம் அப்படின்னா நம்ம ஏத்துக்கணும்னு நினைச்சாரே தவிர நம்ம ராஜா வாழ்வோம் அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை. சரியா, அப்ப சாமியோடைய திருவுளம் அவருக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவாரு, அப்படியே பேசாம ஒரு ஓரமா நிற்பார் கோயில் வாசல்ல, அப்படி ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பார். அப்போ அந்த யானை என்ன பண்ணும், அப்படியே பட்டத்து யானை வருது இல்லையா, அந்த யானை நம்ம மூர்த்தி நாயனாரை பார்த்து வணங்கி அவர் அப்படியே துதிக்கையில எடுத்து தன்னோட முதுகில வச்சுட்டு அப்படியே போய் அப்படியே அந்த முடிசூட்டு விழா நடக்கிறதுக்கு ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணி ஒரு இடம் வச்சிருப்பாங்க, முடிசூட்டு விழா பந்தல் ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அங்க கொண்டு போய் அரியணையில உட்கார வச்சிரும். சரியா, இப்ப என்னாச்சு, மூர்த்தி நாயனார சாமி காட்டிட்டாரு, அடுத்த அரசரா மூர்த்தி நாயனார் வரப்போறாருன்னே அப்படியே எல்லா மங்கள வாத்தியம் எல்லாம் வாசிப்பாங்க நாட்டுல, அடுத்த ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இல்லையா, அப்போ மங்கள வாத்தியம் எல்லாம் இசைச்சு என்ன பண்ணுவாங்க, முடிசூட்டு விழா செய்ய போவாங்க. அப்ப நம்ம மூர்த்தி நாயனார் சொல்லுவாரு, இந்த சமண நெறிய விட்டு திருநீற்று நெறிய இந்த நாடு கைப்ப தன் பின்பற்றினாதான் நான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, சமண நெறிய விடுத்து திருநீற்று நெறிக்கு இந்த நாடு வரணும், அப்பதான் நான் ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அமைச்சர்கள்லாம், அரசரே நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், அதுபடி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் வணங்கி அந்த மூர்த்தி நாயனார் சொன்னதை ஒத்துக்குவாங்க. சரியா, இப்ப என்னாகும், மூர்த்தி நாயனாருக்கு முடிசூட்டு விழா செய்வாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரீடம் எல்லாம் சுட்டுவாங்க இல்லையா. அப்ப நம்ம மூர்த்தி நாயனார் சொல்லிடுவாரு, எனக்கு இந்த கிரீடம் எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அவர் வந்து சடாமுடி வச்சிருப்பார், நம்ம மூர்த்தி நாயனார் வந்து எப்போதுமே சடாமுடி வச்சிருப்பாரு, அந்த சடாமுடியே எனக்கு கிரீடமா இருக்கட்டும், அப்புறம் நான் கழுத்துல போட்டிருக்க இந்த உருத்ராக்கம், இந்த உருத்ராக்கமே எனக்கு ராஜாவுடைய அணிகலனாக இருக்கட்டும், எனக்கு ராஜாவோட அணிகலன் சொல்லி இந்த தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் வைரத்தாலையும் எனக்கு அணிகலன்கள் பூட்ட வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும், திருநீரு, அந்த திருநீரே ராஜாவுக்கான அபிஷேகம், பட்டாபிஷேகம் பண்ணாங்க இல்லையா, அது வந்து எனக்கு திருநீராகவே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம மூர்த்தி நாயனார் சொல்லிடுவாங்க. அதனால இப்போ மூர்த்தி நாயனார் என்ன, எப்படி இருக்காங்க, நித்தி நிறைய திருநீரு, கழுத்தில் உருத்ராக்கம், தலையில் சடாமுடி, இல்லையா, இந்த மூன்றையே வச்சு அவர் வந்து ஒரு நல்ல சிவநெறியில் நின்று ஒரு நல்ல சிவத்தொண்டராகவும் சிவநெறியில் நிற்கிற ஒரு நல்ல அரசராக இருந்து அவர் மதுரையை ஆட்சி செய்வார். சரியா, அவர் மும்மையால் உலகாண்ட மூர்த்தியார் அப்படின்னு சிவத்தொண்ட தொகையில் சொல்லியிருப்பாங்க. அது என்ன மும்மை, மும்மைனா மூணுன்னு அர்த்தம், மூன்று மூன்று எண் அப்படின்னு அர்த்தம். அது என்ன மூன்று தெரியுமா, திருநீரு, உருத்ராக்கம், சடாமுடி. சரியா, இந்த மூன்றால அவர் உலகத்தையே ஆண்டார், அதனால அவர் ஒரு சிறப்பான மன்னர், அவர் ராஜாவுக்கான அந்த ஆரவாரம் அதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது, அவர் எப்போவும் சிவசிந்தனையிலே இருந்து அந்த நாட்டை நல்லபடியா சிவ நெறியில கொண்டு போவார். சரியா, இப்ப பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சா, இப்ப என்ன பண்ணுவாரு, நம்ம மூர்த்தி நாயனார் கை அப்படியே தலைமையில வச்சு வணங்கி அப்படியே சாமி கோயிலுக்கு ஓடி வருவார். வந்து பெருமானை ரொம்ப வணங்கி பெருமான் என்ன அவர் மனசுல அவர் காமிக்கிறாரோ அதுபடி அவர் அரசாட்சி இருக்கும். சரியா, பெருமானை வணங்கி அவர் எப்போதும் போல அந்த சிவத்தொண்டையும் தொடர்வார். தொண்டு என்னது, சந்தனத்தை அரைச்சி கொடுக்கற தொண்டு இல்லையா, சந்தன காப்புக்கு சந்தனம் அரைச்சி கொடுக்கற தொண்டு இல்லையா, அந்த தொண்டையை தினமும் தொடர்ந்து செய்வேன். சரியா செய்ய ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சி அவருக்கு மதுரையில் அமைச்சு கொடுப்பாரு. அதனால மதுரையில் எப்போதும் சிவபூசை நடக்கும், சிவமணம் கமழும், அப்படியே நகரத்தில் இருக்க எல்லாரும் சிவநெறிக்கு வந்துடுவாங்க. சரியா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி. சரியா பதவியோ ஆசை இல்லாத சிவநெறியில் நின்று சிவத்தொண்டராக இருந்து செஞ்ச ஆட்சி அவ்வளோ சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சரியா இப்படி மூர்த்தி நாயனார் வந்து கொஞ்ச நாள் அரசாட்சி செஞ்சு நாட்டை எல்லா சிவநெறியில் செலுத்தி அப்புறம் தான் செஞ்ச சிவத்தொண்டையும் செய்து கொஞ்ச காலம் கழித்து பெருமான் திருவடிக்கு போவார். சரியா பெருமான் திருவடியில் போய் சிவலோகத்தில் அவர் இருப்பார். இதுதான் நம்ம மூர்த்தி நாயனாருடைய வரலாறு. சரியா இந்த மூர்த்தி நாயனார் அவர் சந்தனம் அரைச்சார் இல்லையா, அந்த சந்தனம் அரைச்ச அந்த கல் இப்போ கூட நம்ம மதுரை கோயிலில் இருக்கு. நீங்கள் மதுரை கோயிலுக்கு போயிருக்கீங்கல்ல, தெப்பக்குளம் பார்த்துருக்கீங்கல்ல, மதுரை கோயிலுக்குள்ளேயே ஒரு தெப்பக்குளம் இருக்கும் இல்லையா, கொற்றாமரை குளம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குளத்துலேருந்து நம்ம அம்மன் சன்னதிக்கு உள்ளே என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா நுழைவாயில், அந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் ஒரு அந்த மூர்த்தி நாயனார் அரைச்ச கல் இப்போ கூட இருக்குது, ஒரு பெரிய கல். சரியா அந்த கல் இப்போ கூட இருக்குது, இப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். சரியா அந்த கல் நம்ம மூர்த்தி நாயனார் திருத்தொண்டு செஞ்ச கல், சரியா சந்தன பணி செய்த கல், அதை நினைச்சு அந்த கல்லை தொட்டு வணங்கிக்கணும், நம்ம மூர்த்தி நாயனாரை மனசார வணங்கிக்கணும். சரியா அந்த அருள் செய்த நம்ம சொக்கநாதரையும் நம்ம மீனாட்சி அம்மையையும் வணங்கிக்கணும். சரியா நம்ம மதுரை கோயில் ரொம்ப சிறப்பான கோயில், அதை நீங்கள் சும்மா அவசர அவசரமாக ஓடி போய் வணங்கிட்டு ஓடி வந்துடக்கூடாது. அதில் ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு சிற்பமும் ஒரு பெரிய கதையே சொல்லும். ஒரு ஒரு பிரகாரத்துலேயும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் வரலாற்று நிகழ் நிகழ்வுகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. சரியா அந்த காலத்தில் வேறு வேறு மன்னர்கள்லாம் வந்தபோது நம்ம மதுரை எவ்வளோ ஒரு இதில் கஷ்டப்பட்டுச்சு, மதுரையில் எப்படி நம்ம சிவநெறி வந்து எவ்வளோ தூரத்துக்கு முடக்கப்பட்டுச்சு, சமணர்கள் எப்படி அதுக்கு முதலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க, அவங்க முகலாய மன்னர்கள் எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க, அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் என்னென்ன, அதனால எவ்வளவு சிரமங்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. நீங்க போய் அதெல்லாம் கவனித்து வாசித்து பாருங்க என்ன, அப்படியெல்லாம் நம்ம நடந்த நிகழ்வுகள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடும். நம்ம நம்ம சிவநெறிக்கு இவ்வளோ தொந்தரவு வந்திருக்குதா அப்படின்னு ரொம்ப வேதனையா இருக்கும். நம்ம பாண்டிய நாட்டில் நிறைய காலம் சமணர்கள் ரொம்ப ஆட்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சிவநெறியை அப்படியே சிதைச்சிட்டாங்க. சரியா அதுக்கப்புறம் நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், அப்புறம் மங்கையர்கரசியார்னு ஒருத்தங்க, ஆனால் அவங்கெல்லாம் வந்து படாது பாடுபட்டு மறுபடியும் திருநீற்று ஒளிய நம்ம மதுரையில் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. சரியா அதனால நம்ம நாயன்மார்களால் நிறைய மதுரையில் பழையபடி சைவம் தழைச்சி வந்திருக்கு. சரிங்களா அதனால மதுரை கோயிலுக்கு அடுத்து வர போகும்போது நீங்கள் அதெல்லாம் கவனித்து பார்க்கணும். சரியா எல்லாம் அங்கே மதுரையில் கோயிலே இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டால் அதெல்லாம் காட்டி தருவாங்க, அதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்லி தருவாங்க. மதுரை கோயில் ரொம்ப பெரிய கோயில் இல்லையா, அதனால் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு போய் ஒரு ஒரு பிரகாரமாக பார்க்கணும். அதில் இருக்கிற எல்லா வரலாற்று நிகழ்வுகள், புராண இதிகாசத்துக்கான அங்கே இருக்கிற அந்த நிகழ்வுகளை காட்டுறும்படியான சிற்பங்கள் அதெல்லாம் பார்க்கணும். சரியா அங்கே வந்து அந்த கோசாலை இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து சாட்சி சொன்ன வன்னி கிணறு சிவலிங்கம் இப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்குவீங்க. அப்புறம் ஒரு நாள் அதுக்கான கதை என்னங்கிறத அப்புறமா பார்ப்போம். சரிங்களா சரி இப்போ நம்ம மூர்த்தி நாயனார எல்லாரும் மனசார வணங்கிப்போம். சரியா சந்தனம் உரைக்கும் போதெல்லாம், சந்தனத்தை எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கும் போதெல்லாம் நம்ம மூர்த்தி நாயனார மனசார நம்ம வணங்கிக்கணும். சரிங்களா சரி இப்போ நாளை பார்க்கலாமா, திருச்சி செம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம்.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு ஆர்த்த பிறவி. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அடுத்த திருப்பாடலும் நீராடிக்கொண்டே பாடக்கூடியவைதான். வரக்கூடிய எல்லா திருப்பாடல்களுமே அப்படித்தான். 12 திருப்பாடல், ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுளன்மேல் வண்டாற்ப பூத்திகளும் பொய்கை புடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். ஏன் அந்த திருக்குளத்தில் நீராடும் போது கூட அவன் கடல் பாடி நீராடுகின்றார்கள் என்பதற்கான காரணம் இந்த பாடலிலே விளக்கப்படுகின்றது. வரக்கூடிய பாடலிலே நன்கு விரிவாக விளக்கப்படும். இந்த பாடலிலே சொல்லிவிட்டார், பெருமானை தீர்த்தன் என்றே சொல்லியிருக்கின்றார். தீர்த்தத்தின் மயமாகவே, தீர்த்த மயமாகவே இருப்பவன். ஆகையினாலே அவனுடைய திருவருள் அடையாளமாகவே அந்த தீர்த்தம் விளங்குகின்றது. அதாவது நீர் என்பது அது பஞ்சபூதங்களில் ஒன்றுதான், இருந்தாலும் புண்ணிய தீர்த்தங்களிலே சிவபெருமானுடைய கலப்பானது, எல்லா பொருளிலும் சிவபெருமான் கலந்திருந்தாலும் குரு லிங்க சங்கமங்களிலே அந்த சிவபெருமானுடைய அந்த கலப்பு அது விசேஷமானது அல்லவா. எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்று சொன்னார். அடுத்தால் என்ன சொன்னாரு, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே. எல்லா உலகமும் ஆனாய்ங்கிறதுலேயே ஏகம்பமும் அடங்கிறாதா? எல்லா உலகமும் சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் ஏகம்பத்தை தனியா பிரிச்சு சொல்றார் என்றால், ஆனாலும் சிவத்தலங்களிலே பெருமான் கலந்திருக்கின்ற கலப்பு இருக்கின்றதே அது மிக விசேஷமானது. விசேஷமானதுன்னா அந்த இடங்களிலே வழிபட்டால் வழிபடுபவர்களுக்கு பெருமான் வரமருள்வார், அதுதான் விசேஷம். அதே மாதிரி புண்ணிய தீர்த்தங்களிலே பெருமானுடைய கலப்பு மிகவும் விசேஷமானது, அதிலே நீராடியவர்கள் நினைந்த பெயர்களை பெறுவார்கள். நம்முடைய சந்தான பிரதம பரமாச்சாரியராகிய மெய்கண்டதேவன் ஆயினாரே அப்படி கிடைத்தவர் தானே இல்லையா. முக்குள நீர் தோய்வார்கள் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே, பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் என்று கயிறு சாத்தி அந்த திருப்பாடலை எடுத்து அதன் சீரிய விளைவாகத்தானே நமக்கு நம்முடைய சித்தாந்த ஆச்சாரியரே கிடைத்திருக்கின்றார். ஆகவே புண்ணிய தீர்த்தங்களின் பெருமையை நாம சொல்லணுமா? ஆகையினாலே தீர்த்தமயமாக இருக்கின்றார் பெருமான். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைமை நம்முடைய சைவத்திலே இருக்கின்றது. பெருமான் தீர்த்தமயமாக இருக்கின்றார், அதில் ஏன் நீராடுகின்றோம் என்று சொன்னால், நம்மை பிணித்துள்ள பிறவியாகிய துயரம் அது நீங்கும் பொருட்டு நாம் என்ன செய்கின்றோம், மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து தீர்த்தனாக இருக்கக்கூடிய அந்த தீர்த்த வடிவிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை சார்கின்றோம். அந்த திருக்குளத்தில் நீராடுகின்றோம்னா பெருமான் திருவடியை சார்கின்றோம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க தீர்த்தமாக இருப்பது பெருமான் தான், சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் என்பார். ஆகவே அந்த பெருமான் தான் தீர்த்தமயமா இருக்கின்றார் என்ற ஒரு உணர்ச்சியோடு அவர் திருவடியிலே கூடுவதாக பாவித்து அந்த நீரிலே அவர்கள் மூழ்குகின்றார்கள். எனவேதான் உன் கடல் பாடி கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடின்னு சொன்னார். ஆகையினாலே இந்த ஆர்த்தல் என்ற சொல்லுக்கு கட்டுதல் என்று ஒரு பொருள், அதே மாதிரி ஆர்த்தல்ங்கிற சொல்லுக்கு ஆரவாரம் செய்தல்ங்கிறது ஒரு பொருள். இப்படி ரெண்டு பொருள் இருக்கு. அந்த ரெண்டு பொருளுமே இந்த ஒரே பாடலிலே காட்டப்படுகின்ற பாங்கு நாம அறிந்து மகிழக்கூடியது. ஆர்த்த பிறவி என்று சொல்லும் பொழுது நம்மை கட்டி இருக்கின்ற பிறவி, நம்மை பிணித்துள்ள பிறவின்னு பொருள்படும். நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சொல்லும் பொழுது நாம் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து நீராடக்கூடிய தீர்த்தன் என்று வருகின்றது. ரெண்டு பொருளுமே அந்த சொல் வருது பாருங்க. ரெண்டு பொருளையுமே அந்த சொல் கையாளப்பட்டிருக்கின்ற விதம் ஒரே திருப்பாடல். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இருக்கு வாழ்க்கை, எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு என்கிட்ட ஏதாவது பழகினவங்க கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, பரவாயில்ல ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சில சமயம் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்றன, அப்போ அது எனக்கு மகிழ்ச்சியை தருது, அப்பெல்லாம் நான் வாழ்க்கை இன்பமானதுன்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போதோ அல்லது சற்றும் எதிர்பாராத முறையிலே விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கும் போதோ நான் வாழ்க்கை என்ன ஒரே வெறுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக நாமெல்லாம் வாழ்க்கையை வந்து இன்பம் துன்பம் என்று இரண்டும் கலந்தது என்று தான் பார்க்கின்றோம். வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் மாறி மாறிதான் வரும், இதோ இரவும் பகலும் மாறி மாறிதானே வருது என்று சொல்வதுதான் வழக்கம். ஆனா மிக உயர்ந்த நிலையிலே ஞானிகள் எப்படி சொல்வார் என்று சொன்னால், வாழ்க்கையை இன்பம் துன்பம் என்று அப்படி பகுத்து காண மாட்டார்கள். வாழ்க்கைனா என்னன்னா, அவனுடைய திருவடி சேர்ந்து வாழ்கின்றோம் அல்லவா, அதுதான் ஆன்மாவுக்கு உரிய வாழ்க்கை. என்ன ஆன்மான்னு தன்னை உணர்பவர்கள் கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு போ வந்து இருக்கின்றோம். இந்த சகல நிலை நமக்கு முடிவான நிலை அல்ல, சுத்த நிலையை அடைய வேண்டும். சுத்த நிலையிலே வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கின்றதே அதுதான் நமக்கு உரிய வாழ்க்கை என்று நினைப்பார்கள். ஆகவே சகல நிலை அதை தடை செய்யுமே ஆனால், இந்த சகல நிலையே என்ன சொல்வார்கள், இந்த சகல நிலையே துன்பம் தான், அதை உணர்ந்து சுத்த நிலையை வேண்டி வழிபட வேண்டும். பெருமானே இந்த சகலாவத்தையிலிருந்து என்னை ஈடேற்றி சுத்தாவத்தையிலே உன்னுடைய திருவடியிலே வைத்து வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணும். அப்பந்தான் இந்த சகலாவத்தையிலிருந்து சுத்தாவத்தைக்கு அவர் உயர்த்துவா. ஏன்னா இது சாத்திர வகுப்பு, இப்போதும் சாத்திர சிந்தனை செய்யக்கூடிய அடியார் பெருமக்கள். ஆகவே சாத்திர கலைச்சொற்களை வைத்து ரொம்ப எளிதாகவே இங்கு விளக்கி விடலாம். அதனால பிறவியில வந்து இன்பம் துன்பம் அப்படி பகுத்துக் கொள்ளாமல் பிறவியையே துயர் என்று குறிப்பிடக்கூடிய பாங்கினை பார்க்கின்றோம். ஆர்த்த பிறவி துயர், பிறவியாகிய துயரம் சொல்லிவிட்டார். பிறவிக்குள்ள துயரமும் இருக்கும் இன்பமும் இருக்கும், அந்த பகுப்பு இல்ல. பிறவியே அப்பன்னாதான் அதுக்கு அதை விட மேலான சுத்த நிலைக்கு போக முடியும். பிறவியை நான் அதை இன்பம் துன்பம் நான் வகுத்து கொண்டோம்னா இந்த இன்பங்கள் எனக்கு தொடர்ந்து வரணும், துன்பங்கள் வரக்கூடாது, அப்படி வாழ வச்சா என்ன சுவாமி நல்லா வாழ வைக்கிறாரு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நிலை வந்துடும். மேற்கொண்டு நான் சுத்த நிலைக்கு உயரணும் என்றோ, இந்த மும்மலங்களிலிருந்து விடுபடணும், திருவடியை சேரணும் என்றோ இல்லையா, ஏதோ இந்த இன்பம் வேண்டும், இன்பம் வேண்டுங்கிற அளவுக்கு சுவாமியை வணங்குவேன், இன்பம் வந்த பிறகு ரொம்ப நன்றி சுவாமியை வணங்குவேன், அப்புறம் நான் உண்டு அந்த இன்பம் உண்டு நினைப்பன ஒழிய அதுக்கப்புறம் சுவாமியை நினைக்க மாட்டேன் இல்லையா. ஆனால் அந்த நோக்கத்துக்காக பிறவியை தரவில்லை. ஆகவே இந்த மும்மலங்களில் மாட்டிக்கொண்டு நாம அல்லல் படுகிறோம் என்பது தெரிந்தால்தான் அதிலிருந்து நம்ம விடுபட முடியும். பிறவி அப்போ சுவாமி தந்தது தானே, ஏன் ஒரு துயரமான ஒன்றை தருகின்றார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். என்னன்னா, பிறவியில் வாழும் போதுதான் ஆணவ மலம் எவ்வளவு பொல்லாங்கு மிக்கதுன்னு தெரியும். அப்பதான் அதுல இருந்து விடுபடணுங்கிற விழிப்புணர்வு வரும், வழிபாட்டை செய்வோம், விடுபடுவோம். கேவல நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் வரை நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கான மார்க்கத்தை நம்ம தேட மாட்டோம். ஆக ஒரு ஒரு இன்னலிலே இருக்கின்றோம் என்பது தெரிந்தால்தான் அதிலிருந்து விடுபடக்கூடிய மார்க்கத்தை ஆராய்வோம், பல்வேறு சமய நூல்களை கேட்போம், முடிவானது சித்தாந்த சைவம்னு உணர்ந்து அது சொல்கின்ற வழிபாட்டு நிலையில் நின்று இந்த மும்மல துன்பங்களிலிருந்து நாம மீழ்வதற்கு வழி தேடுவோம். ஆகவே நம்முடைய துயரத்தை புரிந்து கொள்ளத்தான் இந்த பிறவியை தருகின்றார். பிறவிக்கு முந்தைய கேவல நிலையில நம்முடைய துயரம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆணவ பிணிப்பாகிய துயரம் பிறவிக்கு வந்தாதான் நமக்கு புரியும். அதை புரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற பிறவி இருக்க, அந்த பிறவி அது ஆணவ மலத்தின் மயமாகவே வாழக்கூடிய பிறவி, அது துன்பமானது. ஆகவே ஆர்த்த பிறவி, பிறவி துயர், ஆர்த்த பிறவி துயர். பிறவியை ஏன் துயர் என்று கூறினார் என்பதற்கு அந்த வினாவே எழுவதற்கே வாய்ப்பில்லாமல் ஆர்த்த பிறவி துயர்கிறார். நம்மளை ஒரு கயிறு போட்டோ அல்லது சங்கிலி போட்டோ கட்டி வச்சாங்கன்னா அந்த சங்கிலியை நம்ம என்ன சொல்லுவோம், கயிறை நம்ம என்ன சொல்லுவோம், இதையா இதை என்ன கஷ்டப்படுத்துன்னு தானே சொல்லுவோம் இல்லையா, இது ரொம்ப நல்லா இருக்குது, என்ன நல்லா நல்லா சிக்குன்னு இருக்கு கட்டிருக்கியா நல்லா இருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அது வந்து நமக்கு துன்பம் தரக்கூடியதான் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பிறவியும் நம்மை கட்டி வைத்துள்ளது, நமக்கு ஒரு கட்டாக உள்ளது, அப்போ அது துயர் தானே. அதான் பிறவி துயர்னு மட்டும் சொல்லாம ஆர்த்த பிறவி துயர். என்ன கட்டி வைத்துள்ளது என்று சொன்னால், மேலும் மேலும் வேறு வேறு பிறவிகளிலே செல்கின்ற முறையில் தான் இந்த பிறவி நம்மை மயக்குகின்றது. என்ன இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்ப வாழ்க்கை இப்ப வாழ்ற வாழ்க்கையில அந்த மாதிரி போகங்கள் எல்லாம் பெறதுக்கே வாய்ப்பு இல்லை போலுங்க நாம இல்லையா. அப்போ அந்த போகங்களெல்லாம் நம்ம எப்பதான் பெற போறோமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும்போது அப்ப அதை பெறத்தக்க இன்னொரு பிறவி, அப்புறம் அந்த போகங்களின் நிலையாமையை உணர்ந்து அப்ப அதிலிருந்து எல்லாம் மீண்டு திருவடி பேர் தான் நமக்கு வந்து சாஸ்வதமானதுங்கிற உணர்வுக்குள்ள எத்தனை எத்தனை பிறவிகள் சென்று விடுகின்றன. அப்ப திருவடி பேரையே அடைய விடாமல் இந்த ஆன்மாவை தடுத்து நிற்கின்றது இந்த பிறவி. எனவேதான் ஆர்த்த பிறவி என்றார். ஒருவனை சுதந்திரமா இயங்க விடாமல் அந்த கயிறு அல்லது சங்கிலி அதை அவனை பிணித்திருக்கின்றது. ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை கட்டி வச்சிருக்கிற கயிறு அவனை சுதந்திரமா இயங்க விடாம அவனை பிணித்திருக்கின்றது. அதுபோல ஆன்மாக்களாகிய நாம் திருவடி பேரை அடைய விடாமல் இந்த பிறவியானது பல்வேறு போகங்களை காட்டி, எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், எந்த நோக்கத்துக்காக அந்த பொருளை வாங்குறோம் அந்த நோக்கமே ரெண்டாம் பட்சம் ஆயிரும். நான் செருப்புன்னு வாங்க போனோம்னா சரி, வெயிலுக்காகவும் உள்ளு குத்தாம இருக்கிறதுக்காகவும் சுத்தம் கால் சுத்தமா இருக்கிறதுக்காகவும் ஒரு செருப்பு வாங்குறோம், அதுதான் முதன்மையான நோக்கம். ஆனா கடைக்கு போனோம்னா அதனுடைய டிசைனை பார்த்து பார்த்தே என்னுடைய நேரம் எல்லாம் தெரியா போயிடும். ஒரு டிசைன் வாங்கிட்டு வருவா, இன்னொருத்தர் வேற ஒரு டிசைன் அதோட நல்லா வாங்கிட்டு வந்தா, இது எங்க வாங்கினீங்க, அந்த கடையில, அந்த கடையில நான் பார்த்தா என்கிட்ட இல்லையே, அடடா நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய ஒரு வாய்ப்பை பறிகொடுத்த மாதிரி நான் வந்துடுறேன் இல்லையா. காலில் அணிகிற செருப்புல இருந்து உச்சந்தலை, உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் அணியக்கூடிய இப்படி ஒவ்வொரு பொருளும், இன்னும் நாம பயன்படுத்தக்கூடிய பிற பிற கருவிகளும் நவீன விஞ்ஞான சாதனங்கள் நிறைய குவிந்து விட்டன இல்லையா. நம்ம கருவியில இல்லாத ஒரு ரெண்டு ஆப்ஷன் இன்னொரு கருவியில இருந்ததுன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குது இல்லையா. இதை அப்படி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கணும். இப்படி பாருங்க, எந்த பயன்பாட்டுக்காக வாங்குறோம், சரி வாங்கின பிறகு அதுல எத்தனை ஆப்ஷன்ஸ் பயன்படுத்த போறோமோ அது வேற விஷயம், பயன்படுத்துறமோ இல்லையா, எல்லாம் என்கிட்ட இருக்குயா, எல்லா ஆப்ஷனும் இருக்கு, அது இருக்கு இது இருக்கு என்ன அப்படின்னு சொல்றது தான் நமக்கு. அப்ப என்ன நோக்கம் என்ன என்பது திசை திரும்பி பல்வேறு போகங்களை நான் வைத்திருக்கின்றேன் என்பதில் ஒரு மகிழ்ச்சியும் பெருமிதமும் ஏற்படுகின்றது என்று சொன்னால், எப்போ அந்த ஆன்மா பிறவியை கடந்து அது திருவடி பேற்றை அடைவது, அப்ப அடைய விடாம பல்வேறு மயக்கங்களை விளைவித்து ஆசைகளை மேன்மேலும் வளர்த்து இல்லையா. ஒரு பிறவிக்குள்ள எல்லா போகங்களையும் அடைய முடியாது, ஒவ்வொரு ஆன்மாக்களின் வினை ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்தபடி இல்லையா, ஒவ்வொருவருடைய நோய்க்கு தகுந்தபடி டாக்டர் என்ன பண்ணுவார், பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு. மண்ணுடைய சிலவியாதி மருத்துவன் அறுத்தையோடும் சின்னமாய் அறுத்து கீறி தீர்த்திடும், சில நோயெல்லாம் கண்ணிய கட்டிப்பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்ப்பன், அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன். ஒருவருக்கு ஆப்பிள் பழமா சாப்பிடனாலும் அவருக்கு அது மருந்தாதான் கொடுக்கிறார், ஒருவர் கசப்பான மருந்து கொடுத்தா அதுவும் மருந்துதான், என்ன மருந்து கொடுத்தாரோ அதை சாப்பிட்டு நோயிலிருந்து குணமாகி வழக்கமான உணவை சாப்பிடணும், அதுதான் வாழ்க்கை. அதை மாதிரி இன்ப துன்பம்லாம் வினைப்பலன்கள் தான், எதா இருந்தாலும் வினைப்பலன் என்ற நோக்கத்தோடு அதை கழித்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை கழித்து விட்டால் சிவபோகம் விளையும், அந்த சிவபோகம் தான் நமக்கு உரிய அனுபவம் என்ற சிந்தனையே இழவிடாமல் இந்த உலக மயக்கமானது நமக்கு இந்த உலகத்தின் மீதே பற்றினை மேலும் மேலும் வளர்த்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை கடந்து போக விடாமல், இன்னொரு பிறவி வேணும் அதில் நான் இந்த பிறவியில் அனுபவிச்சதெல்லாம் அனுபவிக்கணும், எல்லாரையும் தாண்டி அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் இல்லையா. ஆகையினாலே அதுவும் எனக்கு அந்த உயிர் பிரியும் சந்தர்ப்பத்தில் அந்த வேட்கை தீவிரமாகும், ஆகா இதோட நம்ம பிறவி முடியுது, இன்னும் அடுத்தால எனக்கு நல்ல ஒரு பிறவி கிடைக்கணும், நல்லா அனுபவிக்கணும் என்ற எண்ணம் அப்போ மேலோங்கி விளங்கும். அப்போ அது கண்டிப்பாக அந்த ஆசை என்ன பண்ணும், அடுத்த பிறவிக்கு வித்தாயிடும். ஒவ்வொரு பிறவியிலையும் அடுத்தடுத்து பல பிறவிகள் தோன்றுவதற்கான விதைகளை விதைத்து வருகின்றோம். இப்படி இந்த பற்றுகள் மூலமாக நம்மை இந்த உலகமானது கட்டி போட்டு வைத்திருக்கின்றது திருவடி பேரை அடைய விடாமல். ஆகவே இந்த பிறவியன் என்ன சொல்றார், நம்மை கட்டி இருக்கின்ற துயர் என்று அந்த உண்மை ஞானத்தை நமக்கு உணர்த்துகின்றார் வாதவுரடிகள், இந்த பெண்ணடியாருடைய திருவாக்கில் வைத்து உணர்த்துகின்றார். ஆகவே இந்த பிறவியாகிய துயர் கெடும் பொருட்டு கெடுவதற்காக நாங்கள் என்ன பண்றோம், நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நாங்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து இல்லையா சிவத்தை சார்ந்து விட்டோம், எங்களுக்கு இந்த பிறவி துயரமானது கெடப்போகின்றது என்ற மகிழ்ச்சியோடு, ஒரு துன்பத்திலிருந்து விடுபவர்களுக்கு மகிழ்ச்சி வரும் இல்லையா, ஆக இங்க ஆர்த்தல் தான் துன்பத்துக்கு காரணம், அந்த ஆர்த்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக இவர்கள் என்ன செய்கின்றார், ஆர்த்தலை செய்கின்றார்கள், அதாவது ஆரவாரத்தை செய்கின்றார்கள். எப்படி அந்த சொல்லை எவ்வளவு அருமையாக பயன்படுத்தி இருந்தார் பாருங்க, சொல்லழகு இலக்கிய வளம்னு பார்த்தா அதுலேயும் திருவாசகம் வந்து தன்னிகரற்று விளங்குகின்றது. ஆகவே நம்ம கட்டி இருக்கின்ற பிறவி துயர் கெடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது, தீர்த்தமாக பெருமானே இருக்கின்றார்னு சொல்லி அந்த பெருமானின் திருவடியை சார்ந்து விட்டோம், எம்மை பிடித்த பிறவி துயர் நீங்கியது என்ற மகிழ்ச்சியோடு நீராடுகின்றார்கள். ஆர்த்தாடும் தீர்த்தன், அதாவது பிறவியே எதற்காக வழங்கப்பட்டது, எல்லா துயரங்களுக்கும் மூல காரணம் ஆணவ மலம், எல்லா துயரங்களுக்கும் மூல காரணம் பிறவி அல்ல ஆணவ மலம், ஆணவ மல சார்பு இருக்க போய்தான பிறவியே வந்தது. ஆகவே அதைத்தான் மூல மலம், மும்மலங்களிலே மூல மலம்னு அதைத்தான் சொல்லுவார்கள். சிவபிரகாசத்துல பார்த்தோம் இல்லையா, மூவகை ஆறுயிர் வர்க்கம், மலத்தார் ஒரு மலம் உடையவர்கள் மலத்தார்னார், இருமலம் உடையவர்களை சொல்லும் போதே என்ன சொல்லிட்டாரு, கண்ம மூலமலத்தார் என்று சொன்னார். கண்மமலமும் மூலமலமும் உடையவர்கள் இருமலம் உடையோர் என்றார். கண்மமலமும் ஆணவமலமும் சொல்லணும். இந்த கண்மத்துக்கும் மூலமாக இருப்பது ஆணவம் என்ற என்பது புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி கண்ம மூலமலத்தார்னு சொன்னார். ஆகவே மும்மலங்களிலும் மூலமலமாக இருப்பது ஆணவமலம், அதுதான் நம்ம துயரத்துக்கெல்லாம் மூல காரணம் இல்லையா. அப்போ அந்த ஆணவ பிணைப்பு நீங்குவதற்காகத்தான் பிறவியே கொடுத்தார். ஏன்னா அப்பதான் நம்முடைய கொஞ்சம் ஆணவ மறைப்பை ஒடுக்கி அறிவை விளங்க வச்சாதான் இன்னும் ஒடுங்காம இருக்கிற ஆணவமலம் இல்லையா அது வேலை செஞ்சு என்ன அது பல துன்பங்களை விளைவிக்கும் போதுதான். ஆக இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சிந்தித்து அறியாமைதான் காரணம், அறிவுடைய நம்மிடம் அறியாமை எப்படி வந்தது அப்போ அதுக்கு ஒரு சார்பு தான் காரணமா இருக்கணும், ஆணவங்கிற பொருளை சார்ந்து இருக்கிறோம்னு சொல்லி படிமுறையில அந்த வழிபாட்டை செய்து பெரியோர்களின் தொடர்பு சித்தாந்த சான்றோர்களின் தொடர்பு கிடைத்து இந்த உண்மை நமக்கு தெரிய வருகின்றது. ஆகவே அது தெரியறதுக்கு பிறவிதான் ஒரு வாய்ப்பா இருக்குது. அதனாலதான் வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுவேன் என்று அப்பர் பெருமான் சொன்னார். ஆனா அந்த பிறவியே நம்முடைய ஆசையை வளர்த்து முத்திக்கு தடை செய்யுமானால் அப்ப பேச பொருளாகா பிறவி தன்னை என்று அதுவும் அப்பர் பெருமான் தான் சொன்னார். ஏன்னா பிறவியையே நமக்குள்ள முடிவான போகம் நினைச்சிடுறோம். அப்போ இதெல்லாம் ஒரு பொருளா மதிக்கப்படுமா பிறவி? எதுக்காக அப்போ மதித்திடமின்னு சொன்னீங்கன்னா அது சிவநெறி வாழ்ந்தால் வீடு வேற்றுக்கு வழி செய்யும் இந்த பிறவி, அந்த நோக்கில மதித்திடமின்னு சொன்னேன் இல்லையா. பிறவியே நமக்கு போகும், இதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொன்னா அது பொருளற்ற விவாதம், அதனால பேச பொருளாக பிறவினார். அப்படி பிறவி மயக்குவதனால இந்த பிறவி துயர் ஆர்த்த பிறவி துயர் என்று சொன்னார். அப்போ ஆணவத்தில் மூழ்கின உயிர்கள் இல்லையா அந்த ஆணவ மாசு நீங்குவதற்காக பிறவி பெருங்கடல்ல ஆன்மாக்களை மூழ்க வைக்கின்றார். ஆணவ மாசு நீங்குவதற்காக இல்லையா ஆணவமாகி அந்த தீங்கு நீங்கும் பொருட்டு பிறவி கடல்ல ஆன்மாக்களை திளைக்க வைக்கின்றார். ஏன்னா அருமையாக சொல்வார்கள், பட்டினப்பாலையிலே சொல்வார். பட்டினப்பாலை என்பது பத்து பாட்டு நூல்களிலே ஒன்று. அதிலே சொல்வார், சீது நீங்க கடலாடியும் மாசு போக புனல் படிந்தும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பவர் பட்டினப்பாலையின் ஆசிரியர். பத்து பாட்டு நூல்களிலே ஒன்று பட்டினப்பாலை, அதன் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதில் சொல்றார் மக்கள் என்ன செய்தார்களா, சீது நீங்க கடலாடியும் மாசு போக புனல் படிந்தும். அதாவது தாம் முன்னை தீவினைகள்லாம் நீங்கும் பொருட்டு கடலிலே நீராடினார்கள். சங்க இலக்கியம் சொல்லுது, கடல்ல குளிச்சுட்டா பாவம்லாம் போயிருமோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த கொள்கை தமிழருக்கு பொருந்துமா அப்படிங்களா? சங்க தமிழ் இலக்கியம் தான் சொல்லுது, தமிழர்களுடைய வாழ்வியலே இப்படி இருந்ததுன்னு சொல்லிச்சு. சீது நீங்க கடல் ஆடியும், முன்னை பாவங்கள் நீங்க பொருட்டு என்ன செய்யறாங்க, கடல்ல நீராடுறாங்களா. சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா, மாசு போக மாசு போக புனல் படிந்தும். கடல்ல நீராடும் போது அது உப்பு தண்ணீர் அல்லவா, அப்ப அந்த உப்பு தண்ணீர் உடம்புல பட்டதுனால அந்த உப்பு தன்மையெல்லாம் நீங்கும் பொருட்டு நல்ல நீர்ல நீராடுறாங்க. உப்பு தன்மை இல்லாத தூய நீர் நரும்புடலில் நீராடுகின்றார். திருச்செந்தூர்ல கடல்ல நீராடி விட்டு நாளைக்கு நிறைய நீராடுவார்கள். முருகப்பெருமான் எழுந்துட்டு இருக்கும் தலம் அங்க கடல்ல நீராடுனா நம்முடைய முன்னை வினைகள்லாம் கெடும் என்று பக்தியோடு நம்பிக்கை வைத்து கடலே நீராடி நீராடினு செய்வார்கள். கடல்ல நீராடினால கொஞ்சம் உப்பு பற்றி கொண்டது, அப்ப அது அந்த மாசை நீக்குவதற்காக நரும்புணலிலே நாளைக்கு நிலையில் நீராடுகின்றார்கள். அதே மாதிரிதான் நான் ராமேஸ்வரத்திலும் கடலில் நீராடி விட்டு நரும்புணலில் நீராடுவார்கள் இல்லைங்களா. அத மாதிரி ஆணவமாகிய தீங்கு நீங்கும் பொருட்டு பிறவியாகிய கடலிலே ஆன்மாக்களை நீராட செய்கின்றான். பிறவியாகிய கடலில் நீராடுறதுனால அந்த கடல நீராடுறதுனால உப்பு பற்றியது மாதிரி பிறவி கடல்ல நீராடுறதுனால அந்த மாயை மயக்கம் பற்றுகின்றது. அது நீங்கும் பொருட்டு என்ன சிவமயமாக தன்மயமாக இருக்கின்ற புண்ணிய தீர்த்தங்களிலே நீராட செய்கின்றார் என்று சொல்லி அருமையான ஒரு விளக்கத்தினை பண்டிதமணி ஐயா அவர்கள் தருகின்றார். இவ்வளவு ஒரு அருமையான விளக்கம் பாருங்க. பட்டினப்பாளையிலிருந்து சான்று காட்டுகின்றார்கள். பட்டினப்பாளையில் மட்டுமல்ல நம்முடைய இன்று வரை அந்த நடைமுறை இருக்கின்றது. பட்டினப்பாளை தொடங்கி இன்று வரை இந்த நடைமுறை இருக்கின்றது பாருங்க. சித்தாந்தத்துக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. அந்த ஆணவ மாசு நீங்குவதற்காக தான் பிறவி கடலில் ஈடானார். மேலும் அந்த வினைகளும் வினைகள் பெருகுகின்றன, மாய மயக்கமும் பெருகுது. அது நீங்கும் பொருட்டு மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபாடு பண்ண வச்சு தீர்த்தத்தில் நீராட வச்சு அந்த வினை சார்பும் உலக மயக்கமும் நீங்கும்படி செய்து அந்த ஆன்மாவை மும்மலங்களிலிருந்தும் நீக்கி உய்யக் கொள்கின்றார். ஆகவே பிறவி மேற்கொண்டு வராமற்கணும்னா வினை கட வேண்டும். ஏன்னா வினைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த வினை ஒரு பிறவிக்கு காரணமாகிவிடும், அது தடுக்க முடியாம போயிடும். என்னென்ன வினைகள் இருக்கோ நமக்கு தெரியாது. காரைக்காலமையாரே தமக்கு தெரியாது என்று பணிவாகத்தானே வழிபட்டார். பிறவாமை வேண்டும் சொன்னவர், பிறவாமை வேண்டும்னா வேண்டும் சாமி அவ்வளவுதான் அப்படின்னு அது அதுல உறுதியா இருக்கல. அது என்னுடைய அடியனுடைய விருப்பம் அது. ஆனால் ஏதேனும் ஒரு வினை இருக்கிறதா, அதுக்கு பிறந்தால்தான் அது நீங்குமா என்பது பெருமானுக்கு தான் தெரியும். அதான் மீண்டும் பிறப்புண்டே என்றும் உன்னை மறவாமை வேண்டும். ஆகையினாலே என்ன வினை இருக்கிறது அதுக்கு பதில் என்ன பிறப்போரும் நமக்கு தெரியாது. அதனால மீண்டும் பிறப்பு இருந்தால் மறவாமை வேண்டும் சொன்னார். அப்ப என்ன, ஒரு வினை இருந்தது என்றால் அந்த வினை வந்து பிறப்பை தந்துவிடும். அப்ப பிறப்பு வரக்கூடாதுன்னா அந்த வினையானது முற்றிலுமாக நீங்க வேண்டும். இந்த சிவமயமாக இருக்கின்ற தீர்த்தத்திலே நீராடினால் நம்மை கட்டியிருக்கின்ற பிறவி துயர் நீங்கும்னு சொல்றாங்களே, எப்படி அது சாத்தியமாகிறது? வேறு எந்த வழியிலும் நீங்காத அந்த பிறவி துயரானது இந்த சிவதீர்த்தங்கள்ல நீராடினா மட்டும் அந்த பிறவி துயர் எப்படி நீங்குதுன்னா, பிறவி துயருக்கு காரணம் வினைகள் அல்லவா. பெருமானை வழிபட்டால் அவனுடைய அருள்மயமாக இருக்கின்ற தீர்த்தங்களிலே தோய்ந்து நீராடினால் அந்த வினையானது கெடுகின்றது. ஏன்னா அவன் நினைப்பவர் வினைகளை தீர்க்கக்கூடிய இயல்புடையவன், அவனுடைய திருவுருவத்திலேயே அந்த தத்துவம் இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், இந்த நடராஜ திருமேனியை சொல்கின்றார் உண்மை விளக்க ஆசிரியர், மாயைதனை உதறி அந்த திருப்பாடல், மாயைதனை உதறி உடுக்கை ஏந்திய திருக்கரத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உடுக்கையை உதறி அடிக்கின்றார், அது ஆன்மாக்களை மயக்குகின்ற அந்த மாயை மயக்கத்தை உதறுகின்றார், அந்த மயக்கம் ஆன்மாவை விட்டு நீங்கும்படி செய்கின்றார், மாயைதனை உதறி. அப்புறம் மற்றொரு திருக்கரத்திலே அவர் நெருப்பை ஏந்திருக்கின்றார் அல்லவா, அதன் தத்துவம் என்ன சொல்கின்றார், வல்வினையை சுட்டு, அக்னி ஏந்தியுள்ள திருக்கரத்தினாலே வல்வினையை சுட்டு என்று சொல்கின்றார், வல்வினையை சுட்டு. ஆகவே இங்க சிவதீர்த்தத்தில் நீராடுனா பிறவி துயர் நீங்கும்னு சொல்றாங்களே, எப்படின்னா பிறவி துயருக்கு காரணமான வினை நீங்கும். ஏன்னா இந்த தீர்த்தமயமா இருக்கின்ற பெருமான் இருக்கானே, இவன் வினையை கெடுக்கக்கூடியவன், அவன் திருவுருவத்திலே தத்துவம் உள்ளது. அதனாலதான் அந்த இடத்துல சொன்னார் என்ன அப்படின்னா, நற்சில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். இங்க தீர்த்தனாக இருப்பவன் யாரு அப்படின்னா, சில்லை சிற்றம்பலத்துல தீயேந்தி ஆடக்கூடிய கூத்தன். தீயேந்தி ஆடுதலை இங்க ஏன் குறிப்பாக கூறினார்கள் என்று சொன்னால், அது வினையை சுடுவதன் தத்துவத்தை அது குறிக்கின்றது. வினையை சுடுகின்ற பெருமான் இங்கே தீர்த்தனாக இருக்கின்றான். ஆகவே இந்த தீர்த்தனாக இருக்கின்ற இந்த தீர்த்தத்தை சார்ந்தால் தீர்த்தனாக இருக்கின்ற பெருமானை சார்ந்தல், அப்ப நம்முடைய வினை கெடும். வினை கெட்டால் அப்புறம் பிறவி ஏது, பிறவி துயரானது நீங்கிவிடும் இல்லையா. ஆகவே ஸ்ரீ கைலாயர் திருத்தாண்டகத்திலும் உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி என்று சொன்ன அப்பரடிகள், ஒள்ளெறி வீசும் பிரானே போற்றி என்று சொல்லி அந்த நெருப்பை ஏந்தி ஆடக்கூடிய அந்த அருட்செய்கையை அங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்த தொடரிலேயே குறிப்பிடுகின்றார், உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி என்று சொல்லி அந்த வினை அறுக்கும் தத்துவத்தை ஒள்ளெறி வீசும் பிரானே போற்றி என்று குறிப்பிடுகின்றார். மேலும் அப்பர் பெருமான் நான்காம் திருமுறையிலே திருவாவடுதுறை திருப்பதிகத்திலே மஞ்சனையும் அணியுமானாய், நான்காம் திருமுறையில திருவாவடுதுறை திருப்பதிகங்கள் அப்பர் தேவாரம் ரெண்டு பதிகங்கள் இருக்கின்றன. நான்காம் திருமுறையில் ரெண்டு, ஒன்று மாயிரு ஞாலமெல்லாம் என்று தொடங்கக்கூடிய பதிகம், மற்றொன்று மஞ்சனையும் அணியுமானாய். மஞ்சனையும் அணியுமானாய் பதிகத்துல அதுல ஒரு திருப்பாடல சொல்லுவார், நினைப்பவர் வினைகள் தீர்ப்பாய், நினைப்பவர் வினைகள் தீர்ப்பாய் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார், ஆறளல் ஏந்தியாடும் ஆவடு துறையுளானே. நினைப்பவர் வினைகள் தீர்ப்பாய்னு சொன்ன அப்பர் பெருமான் அடுத்து சொல்கின்றார், ஆறலல் ஏந்தி ஆடுமே, ஆறலல் ஏந்தி ஆடுதன் தத்துவமே அதுதானே, வினைகளை தீர்ப்பதுதானே என்று சொல்லி உண்மை விளக்க ஆசிரியர் வல்வினையை சுட்டு என்று எத்துணை அற்புதமாக குறிப்பிட்டு, அதனால் அல்லவா நமக்கு இந்த திருமுறை தொடர்களுக்கெல்லாம் பொருள் காண முடிகின்றது என்று சொல்லி நம்முடைய சந்தான குறவர்களை நாம எவ்வளவு நினைச்சு போடுறோம் என்று பாருங்கள் இல்லையா. ஆகையினாலே அருமையாக சொன்னார், நல் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. விளையாடி என்பது இங்கு பெயர், யார் விளையாடுறானோ அவனுக்கு விளையாடின்னு பேர் இல்லையா. நம்ம பையன் சும்மா ஊரை சுத்தி இருந்தேன்னா அவன் வரும் ஊர் சுத்திங்க அப்படிமோ, ஊரை சுத்துறவனுக்கு ஊர் சுத்திங்கிறது பேரா வந்துட்டு இல்லையா. அதே மாதிரி விளையாட்டு தொழிலை விடாமல் செய்வதனாலே அவனை விளையாடி என்றே அழைத்தான். விளையாட்டா என்ன செய்யறான், இவ்வானும் குவலயமும் எல்லோமும், வான் ஆகாய பூதத்தை குறிப்பிட்டார், குவலயம் நிலத்தை குறிப்பிட்டார், ஆகாயத்தை சொல்லியாச்சு, நிலத்தை சொல்லியாச்சு. அப்போ அவற்றுக்கு இடைப்பட்ட மற்ற பூதங்களும் அங்கு கொல்லப்பட வேண்டும். இடையில உள்ள நீர், நெருப்பு, காற்றையும் நம்ம சேர்த்துக்கணும். இவை எல்லாவற்றையும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி செய்யுள்ள முன்ன பின்ன வச்சு சொல்லுவாங்க. படைத்தும் காத்தும் கரந்தும், கரந்தும் பார்த்தீங்கன்னா அழிச்சுன்னா அழிச்சு இல்லாம பண்ணல, மறைத்து வைத்துக் கொள்கின்றார். முதல் காரணத்துல அது மறைந்து ஒடுங்கி இருக்கும்படி செய்கின்றார். காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, கரந்தும் இப்படி விளையாடி வருபவன் வார்த்தையும் பேசி அவனுடைய திருநாமங்களை பேசி, யாரு விளையாடியினுடைய திருநாமங்களை பேசி, காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வருகிறானே அவனுடைய திருநாமங்களை பேசி. வலை சிலம்ப எப்படி நீராடணுமா, நீராடும் போது கைகளால் நீரை தட்டி இறைத்து மூழ்குவதனாலே கைகளிலே உள்ள வளையல்கள் ஒளி செய்கின்றன. சிலம்புதல் என்றால் ஒளி செய்தல். ஏற்கனவே முந்தைய பாடல் ஒன்றிலே கோழி சிலம்ப சிலம்பும் குறுகன்றும் பார்த்தோம். அந்த மாதிரி வலை

0: பல பூக்கள் விளங்கக்கூடிய பொய்கைகளை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி நம்மை உடைய நம்மை உடை உடைப்பொருளாக கொண்டுள்ள பெருமானின் பொற்பாதங்களை போற்றி இருஞ்சுனை நீர் இந்த பெரிய தடாக நீரிலே ஆடுவாயாக, ஆடையிலோர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த 12 திருப்பாடல் இவ்வாறு விளங்குகின்றது. சுவாமி அந்த தீர்த்தத்தின் வடிவாகவே விளங்குகின்றார். அந்த 11 திருப்பாடலிலே கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி என்று சொன்னார். ஆக நீரிலே மூழ்கும் பொழுது சுவாமியுடைய திருவடியை சிந்திப்பதற்கு அங்கு அப்படி ஒரு பொருத்தம் இருக்கின்றதா என்று நினைப்போம். அப்போ அந்த நீராக விளங்குவனே பெருமான் என்று சொல்லி தீர்த்தன் என்று 12 திருப்பாடல குறிப்பிட்டார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் பாசமும் கழிக்க. தலம் திரு ராமேஸ்வரம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு ராமேஸ்வரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நேருசை கொல்லி.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் பி கே பட்டம்மாள் அவர்கள். ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் மதுரை சோமு அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 33வது திருப்பதிகம் குழைத்த 10 திருப்பெருந்துறையில் அருளியது ஆத்தும நிவேதனம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகம் மணிவாசக பெருமானுக்கு உரிய மோகன பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: துஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய அந்தாளி குறிஞ்சி என்ற பண்ணில் அமைந்துள்ள பதிகங்களில் ஒரு பாடல்,

காட்டுடை காவியம் கள் மடவாளுடும் காட்டுடை தீயகல் ஏந்தி நின்று ஆடுதிர்த்தேன் மலர் மேவிய தன் பொழில்

0: சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய இந்தளப்பண் அமைந்த தேவார பதிகங்களில் ஒரு சில பாடல்களை இப்பொழுது பார்ப்போம்.

அடி தொழ அமர்ந்தவனே கலனாவது வெண்தலை கடிபொழில் புகலிதனுள் கலன்னாவது வெண்தலை கடிபொழில் புகலிதனுள் நிலநாள் தோறும் இன்புற நிறைமதி அருளினனே நிலநாள் தோறும் இன்புற நிறை

நல்குமாறு அருள் நம்பனே.

தடையான் கொள்ளம்பூதூர் நன்று காழியுள் ஞான சம்பந்தன் இன்று சொல்

ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இது நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு ஏழாம் திருமுறை பாடல்கள். பாடியவர் திரு பாலச்சந்திரன். வணக்கம். ஓம் சிவாய நமம்.

இதுவரை தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பாட்டுகளை மிகவும் இனிமையாகவும் கம்பீரமாகவும் ஆனந்தத்துடனும் எடுத்து நமக்கெல்லாம் இசைத்த சகோதரர் குமாரவயலூர் திரு பாலச்சந்தர் ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தொடர்ந்து மேலக்காவேரி தியாகராஜன் ஐயா அவர்கள், அதனைத் தொடர்ந்து உயர்திருவாளர் இஞ்சிக்குடி மிருதங்க வித்வான் உயர்திருவாளர் மிருதங்க மணி அவர்களுக்கு, தொடர்ந்து ஏஎஸ் கிருஷ்ணன் அவர்கள் முகர்சிங் வித்வான் அவர்களுக்கு. நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நிறைவடையும்.

0: பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் இன்றைய இசை நிகழ்வை நடாத்தித்தர வருகை தந்த உழுவல் அன்பர் குமார வயலூர் பாலச்சந்தன் ஐயா அவர்களுக்கும் அவர்களும் குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: அடுத்த தொடங்குவது சோமநாத சருக்கம் தொடங்குறார். சோமநாத சருக்கம் சைமிகுந்த மித்தவர் உழைத்தில்லையன் தலக்கிடை உறைவோரும் நியமம் உள்ளன கூறினோம் மாறிலா நெடுவரை சிறை தாங்கும் புல்லுமுலிங்கிய புராரியம் பராபரன் பொருள் கவர்ந்து எடுத்தோரும் பயமிகுந்தவன் குடுவினை பெருமை பரிசனை பகர்கின்றான். அதனாலே காமராஜி அந்தரங்க சத்துருக்கள் ஆரையும் ஜெயித்த மகா தபோதரர்கள் வாழும் சிதம்பரதல வாசம் செய்கின்றவர் நடந்து கொண்டு நயமத்தை சொன்னோம். இதுவரையிலும் இப்படி இப்படி அந்த தலத்தை தரிசிக்க வேணும், தீர்த்தத்தில் முழுக வேணும், எதை எதை கொள்ள வேணும், எதை தள்ள வேணும் என்றெல்லாம் நயம என்கின்ற அந்த படலத்தை சொன்னோம். அதற்கு மேலே வந்து எப்போதும் அழியாத பொன்மலையாகிய மகாமேதையை சிலையாக உடைத்து முப்புறத்தில் இருந்த பரமசிவனுடைய நிதிகளை திருடினவர்கள் அனுபவிக்கும் பயங்கரமாகிய யமதண்டனையும் துன்னவர்கள் பூலோகத்தில் ஈன ஜனனம் எடுத்து வாதனைப்படுவதையும் ஜெய்மினி பகவானுக்கும் யாச மகரிஷியும் சொல்லும் முறையாக சூதபிராணிகள் ஜவுனகாரிமணிகளுக்கு சொல்லத் தொடங்கினார். அதனாலே சிவாலயத்தினுடைய பொருளை கவர்ந்தவர்கள் திருடினவர்கள் என்ன பாதகத்தை அடைவார்கள், என்ன துன்பத்தை அடைவார்கள் என்பதை பற்றி சொல்லுகிறேன். சோமநாத சருக்கம் ஒரு சஞ்சிதத்துடன் வருவினை கடிந்திடும் செய்மினி கரங்கோப்பி. சஞ்சிதத்துடன் வருவினை கடிந்திடும், சஞ்சிதவினை பராரத்தவினை ஆகாமியவனை மூணு இருக்குது அல்லவா, சஞ்சிதம் ஆகாமியம் பராரத்துவம், சஞ்சிதம் பராரத்தவம் ஆகாமியம் என்கின்ற மூன்று வினைகள் நமக்கு வினை ரெண்டு ரெண்டு மூணா பிரியர் நல்லுநிலை வினைங்கிறது ரெண்டு, இந்த ரெண்டு வினை மூணா பிரியர், அது மூணா பிரியர்னு சொன்னா இந்த ஒரே வினை செய்த வினைதான் மொத்தமா இருக்கிறது ஒண்ணு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு அப்புறம் செய்து கொண்டு வருகிற வினை என்ற வினை உடலோடு இயன்று இயது வினை தோன்றில் அருளிலே சுடும் என்பது திருவுருப்பயம். அதனாலே கொண்டு வந்த வினையை அனுபவிக்கிறது, கட்டிட்டு வந்த சோரை சாப்பிடுறது மாதிரி கட்டி சோரை கொண்டுட்டு போனோம்னு வச்சுக்க என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு தான் தொலைக்கணும், சாப்பிட்டு தொலைச்சிடலாமா, அப்புறம் வீட்டில் இருக்கிற அரிசி அப்புறம் மறுநாள் போய் ஆக்கி சாப்பிடணும். அது போல இப்ப அனுபவிக்கிறவன பராரத்தம் சொல்லும், அதுக்கப்புல வருகிறவன இப்ப செய்து கொண்டு இருக்கிறவன ஆகாமியம் சொல்லும். அது ஈட்டு வினை பாரு சுந்தரர், ஈட்டு வினை ஈட்டு வினை இப்ப செஞ்சுக்கிட்டே சேர்த்துக்கிட்டே இருக்க முடியல புரியல, பாட்டும் பாடி பரவி தெரிவார் ஈட்டு மனைகள் தீர்ப்பார் கோயில் காற்றுங்கரமும் திகிலும் கரைக்க ஓட்டும் தலைவாய் ஒற்றியுரை சுந்தரம். பாட்டும் பாடி பரவி தெரிவார், பரவுதல் என்பது பூஜை வழிபாடு, பாடு பாட்டுங்கிறது இசையோடு பாடுகின்ற பாட்டும் பாடுறது பூஜையும் பண்றது ரெண்டும் தான் செய்யுது. பாட்டும் பாடி பரவி தெரிவார் ஈட்டு மனைகள் தீர்ப்பார்கோயில் காட்டுங்கரமும் திங்களும் கரைக்க ஓட்டும் தலைவாய் ஒற்றியூர் என்பது திருவொற்றியூர் சுந்தரனுடைய மாமனாவூர். அதனால அந்த அகாமிய வினையும் சஞ்சீத வினையும் தொலைத்தவனாகிய செய்தி சஞ்சீத வினை எப்படி தொலை வந்து கேட்டால் ஞானாச்சிரியனுடைய திருவருள் நோக்கத்தால் திருவருளாகும், நாட்டுக்கு கேட்பது ஒரு பெரிய பாக்கியம், தவறாம கேட்பது பெரிய பாக்கியம். ஆகையினால இவைகளை எல்லாம் நீங்க தவறாம கேட்கிறீங்க, அதனால உங்களுக்கு பெரிய பாக்கியம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த பாக்கியம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று நான் சுவாமியை வேண்டிக் கொண்டு இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி மூன்றாவது பாடல் வரையும் சொல்லியிருக்குது. சோமநாத சருக்கத்தில் மூணாவது பாடல் சொல்லியிருக்குது. அதுக்கு மேலே நாலாவது அஞ்சாவது பாடல் சொல்லணும். நாலு பாடல் சொல்லியாச்சு, அஞ்சாவது பாடல் இருந்து சொல்லணும். அஞ்சாவது பாடல் சோமநாத சருக்கம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: அருட்கடலாகிய பாலகுஷாம்பாள் கடம்பவனேஸ்வரருடைய எல்லை இல்லாத கருணையினாலே சிதம்பர புராணம் சோமநாத சதுக்கத்திலே ஐந்தாவது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உயிர்களுக்கு நல்ல நெறிகளை காட்டுவதற்காக நல்ல நூல்களையும் அருளாளர்களையும் இந்த லோகத்துக்கு தந்திருக்கிறான். உயிர்கள் எப்படிப்பட்டதென்றால், சிற்றறிவு உடையது, மலமாயா கண்ம சம்பந்தமுடையது. இப்படி மலமாயா கண்ம சம்பந்தமுடையதாகி சிற்றறிவு உடையதாகினாலே அந்த உயிர்கள் நன்னறியே துன்புற்றுவதற்கு சாமானிய இசையாகும். இயல்பாக அதற்கு தீநெறி, சிறு தொழில், தீய காரியங்கள், தீய எண்ணங்கள் இவைகள்தான் அதற்கு இயல்பாக இருக்கும். அது நல்ல நூல்கள் அருளாளர்கள் மூலமாக ஓரளவு மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பல ஜென்மங்களிலே அந்த நல்ல நெறிக்கு வரும், சாமானியமா வராது. அதிலே வந்து காயத்தால செய்கின்ற பாவம், மனத்தாலே செய்கின்ற பாவம், வாக்கினாலே செய்கின்ற பாவம் ஆகிய மூன்று வகையாக பாவங்கள் வருவதற்கு வாய்ப்பு. அப்படி மனம் வாக்கு காயங்களாலே செய்யப்பட்ட பாவங்கள், மன வாக்கு காயங்களாலே மனிதல் வாழ்த்துதல் வணங்குதல் ஆகிய துறைகளை செய்தால் அவை நீங்கும் குறையும். அப்படி மன வாக்கு காயங்களாலே வழிபாடு செய்வது ஒரு ஜென்மத்திலே அது தீர்ந்து போயிடும் விடவில்லை. பல ஜென்மங்களிலே செய்தது ஒரு ஜென்மத்திலே தீர்ந்து போய்விடாது. அது அந்த வினையினுடைய வன்மை மென்மைகளை பொறுத்து தீர்வதும் உண்டு, ஒரே ஜென்மத்தில் தீர்வதும். அந்த பாவங்களிலே வந்து பல வகையாக இருக்கிறதுல சிவாலயம், சிவனடியார்கள் ஆகிய இந்த இடங்களிலே இருக்கின்ற பொருள்களை திருடுவது, கவர்வது, வஞ்சிப்பது ஆகியது பெரும்பாவங்கள். சிவாலயம், சிவனடியார்களுடைய திரவியம் இவைகளை கவரக்கூடாது, திருடக்கூடாது, கவரக்கூடாது. அதற்கு பரிகாரம் இல்லை என்றும் இந்த நூலிலே சொல்லப்படுது. பொருளை கண்டா எடுக்கலாம்னு தான் ஆசையா இருக்கும். நல்ல சுத்தமான மனசுக்கு அந்த எண்ணம் வரா, எல்லாருக்கும் அந்த எண்ணம் வருமா? அதனால் நல்ல மனமுடைய ஆன்மாக்களுக்கு அது எவ்வளவு உயர்ந்த பொருளா இருந்தாலும் அதை தீண்ட மனசு வர. மனம் நல்ல மனம் இல்லாத ஆன்மாக்களுக்கு எவ்வளவு கற்றிருந்தாலும் கேட்டிருந்தாலும் கூட அந்த பொருளை கவலையாம என்கின்ற எண்ணம் உண்டாகும். அதனை குற்றோருவரை கூறி கொண்டு கொலைகள் சூழ்ந்த கடவெல்லாம் செத்தோருவரை செய்ததையுமே இம்மையே வரும் திண்ணமே என்பதும் அந்த சுந்தரர் தேவாரம். அதுல இந்த அஞ்சாவது பாட்டில சோமநாத சதுக்கத்துல அல்லதவினை ஆற்றவோ ராரிலை அறிவிலார் அறிந்தந்த மல்லை வேதியர் பொருள் கவர்ந்தாரெனில் வருமறு வினை ஈட்ட ஒல்ல அந்தனர் மகிழ்தர கடவுளர் ஓப்புற பலபூசை தொல்லையாகம முதலிய புரியனும் தொலையுமோ தொலையாவாம். பிராமணருடைய பொருளை எடுத்துக்கொண்ட பாவம், பிராமணர்கள் பொருளை எடுத்துக்கொண்ட பாவம் தீர்த்துக் கொள்வதற்கு வேற வழி இல்லை. அதனாலே மனமறிந்து வல்லமையினாக அந்த பிராமணர்களுக்கும் தெய்வங்களுக்கும் மனம் கழிக்கும்படியாக எந்த பூஜையாகவும் தர்மங்கள் பண்ணினாலும் அந்த பாதகம் தீராதுங்கிறார். பொறையும் ஞானமும் புலப்பகை சாடலும் புனிதன் மேல் அன்பும் கொண்டு அறையும் மேன்மையராயினும் கரைவினில் அணுவளவு அறியாமல் குறைவிலாவிடை கடவுடன் பொருளை கொண்டவல்வனை தீர்க்கும் முறைமை என்று உண்டாகுமோ அறைகடை மூழுதன் முறையாமார். நல்ல அறிவு பொறுமை மற்ற வகையிலே திறமை விவேகம் பக்தி சிவநாமங்களை தூய் செய்யறது முதலான எல்லா வகையான நன்மைகள் இருந்தாலும் கூட பரமசிவனுடைய பொருளை கொஞ்சமாவது எடுத்துக்கொண்டா அது இந்த நன்மைகளை எல்லாம் பொருட்படுத்தாது. அந்த எடுத்துக்கொண்டவனை நரகத்தில் போட்டு விடுங்க. எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் வேற வகையில் பரமசிவனுடைய பொருளை சாப்பிடவே ஏராளமா இருக்கிறான் உலகத்தில். தீர்வுக்கு பரிகாரமே கிடையாது. அவன் நரகங்களிலே கிடந்து துன்பப்படுவதுதான் விதி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு. அதற்கு மேலாக அளவிலா சிவபரம் பொருளின் அணுவளவு அறியாமல் களவு செய்தவர் மட்டல் அவன் அது காண்பவர் தாமும் போய் உளநடுக்குறு நரகடை மூழுதல் உண்மையே இது தண்ணில் வளமிகுந்ததோர் அருங்கதை கேளன வகுத்துரை செய்கின்றான். அதனாலே அளவில்லாத மகிமையுடைய பரமேஸ்வருடைய பொருளை அணுவளவாவது திருடினவன் அவனு மாத்திரமல்ல அதை பார்த்து கொண்டிருக்கிறவனும் பயங்கரமான நரகத்தில் விடுவாங்க. திருடுகிறவனுக்கும் திருடுகிறவனுக்கும் உதவி செய்கிறவன் திருடதை பார்த்துக் கொண்டிருந்தவன் அவனுக்கும் அந்த நரகம் உண்டு. நரகத்தை யாரு கண்டா? நரகத்தை யாரு கண்டா? சொர்க்கத்தை யாரு கண்டா? எங்கேயா இருக்குது? எங்கேயோ இருக்குதுன்னு சொல்றாங்க. அது போய் பார்த்தாலும் தெரியாது. எப்ப போய் பார்க்கறது? அதனால் பார்க்காமையினாலே அது கண்ணுக்கு தெரியாமையினாலே பயமில்லை. கண்ணுக்கு தெரியாமையினாலே பார்க்க முடியாமையினாலே இருக்குதுன்னு நூல்களில் தானே சொல்லுது. பார்த்துட்டு வந்தவன் யாராவது சொல்லியிருக்கிறானா? அது எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்ல? பத்து மைல் ஐம்பது மைல் நூறு மைல் ஆயிரம் மைல் இருக்குதா? அதனால இதெல்லாம் வந்து நூல்களிலே உணர்வுடையவர்கள் நூல்களை நம்புகிறவர்கள் சாஸ்திரங்களை நம்புகிறவர்களுக்கு தான் இந்த உண்மை. நம்பாதவனுக்கு இது பேச்சே கிடையாது. சீத நுண்டூழி தரங்க மேலே திசை செழுங்கடல் தீரத்து மாதவம் பெரியோர் இமையோர்களை வலுத்தரும் பரஞான சூதி நாயகன் நிடைவிடாதுரை தரும் சோமநாத பேரார் பூதலந்தனில் சிவபதி உலகனும் பொற்பதி உலகம்மா. மேல சமுத்திரக்கரையில பெரியோர்களும் தேவகூட்டங்களும் குறிப்பதற்கு ஏதுவாக எழுந்தருளி இருக்கிற ஞானச்சுவராகிய பரமேஸ்வரன் இருக்கின்ற தலம் ஒன்று இருக்கிறது. அந்த தலம் தான் சோமநாதம் என்கின்ற திருத்தலம். பன்னிரண்டு சோதிலிங்கங்கள்ல ஒன்னு சோமநாதம். அப்படிப்பட்ட தலத்தில் சோமநாதன் என்னும் பெயருடையவரை வாசமாயிருக்கு ஒப்பற்ற சிவஸ்தலம். அந்திவான்மதி மலச்சிய பரம்பரன் அணிவிழா ஒலிவாச மந்தமாருதம் வந்தசை பந்தரின் மாளிகை மனத்தோதை சந்தனாசல முலையவர் நடமுடும் சரணநூபுர ஓசை சிந்துவார்தரை வாரிதியரவும் சிறிதன சேரோங்கும். அதாவது அந்த கோயிலில் நடக்கிற விழாக்களில் வருகின்ற வாத்தியங்களின் ஓசையும் நடனமாதிரும் நடனமிடுகின்ற ஓசையும் அது ஆகாய வரையில் அந்த ஓசை செல்லுகின்றது. அப்படிப்பட்ட சிறப்புள்ள தலம் சோமநாதம் என்பது கடற்கரை மேல கடற்கரை ஓரத்தில் இருக்கும். மரங்கள் உள்ளன ஆதலால் அயன்பதம் ஆகமும் வளர்நீதி துறைகளின் பொற வளங்களால் துவக்கிரை சிவபதம் என தோற்றும் கரைமலத்திரு வாழ்தலான் ஆரண நரைமலத்திரு வாழ்தலான் ஆரண நற்பத போராகும் நிறையவானவர் செய்தலா துறக்கமும் நிகர்ப்பும் புறமன்னும். வேதங்களே வேத விதிப்படி நான்கு வேதங்களையும் ஓதி யாகாதி முதலிய புண்ணியங்கள் நடக்கிற காரணத்தினாலே அது சத்தியலோகம் போல இருக்கிறது. சிவாகம விதிப்படி அங்கே சிவபூஜையும் மற்ற சிவசம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடப்பதனாலே அது சிவலோகம் போலவும் இருக்கிறது. செல்வம் நிறைந்து இருக்கிற காரணத்தினாலே அது வந்து வைகுண்டம் போல இருக்கிறது. தேவர்கள் மனிதர்கள் வந்து வந்து போவதனாலே அது சொர்க்கம் போல இருக்கிறது என்றெல்லாம் அந்த நகரத்தை பத்தி சொல்லுகிறார். அவ்வளவு சிறப்பு பொருந்திய நகரம், அளந்து காணவும் நாவினார் பகரவும் அறிஞர்க்கு அரிதான வளம்பெரு சௌராட்டதேயத்திடை மரநெறி சிவநீதி துளங்கல் ஒன்றிலா பொற்பரகாசமான் சோமநாதன் தண்ணில் விலங்கு கார்த்திய திங்களில் கார்த்திகை விழா நடந்தது வந்து. அப்படிப்பட்ட சிறப்புள்ள அந்த தலத்திலே கார்த்திகை விழா என்கின்ற விழா நடந்தது, கார்த்திகை மாதத்திலே நடக்கின்றது. அந்த விழாவிலே சௌராஷ்டிர தேசத்திலே வேதமார்க்கம் விவாகம திறமையும் தவறாமல் சோமநாதலத்திலே நடக்கின்ற அந்த விழாவுக்கு பல பெரியோர்களும் பல அடியவர்களும் வந்து கூடி கலந்து அந்த விழாவை தரிசிப்பார்கள். அதிலே ஒரு பராமணன் வந்தான். நபிதங்கிய செங்கையோன் அரைச்சன ஐந்து முப்போதுஞ்சி சிவியோன் சிவசன்மன் என்பவன் சிவசிந்தை அந்தனர் போவான். அதனால சிவனை முப்போது அர்ச்சனை பண்ணுகின்றவன் சிவசன்மன் என்பவன், சிவ சன்மன் என்கின்ற பெயருடையவன் அவன் பராமணன். எவ்விழாவினும் நல்விழாவிதுவென ஏத்து கார்த்திய திங்கள், எந்த விழாக்களிலும் இது வந்து உயர்ந்த விழா என்று சொல்லுகின்ற அந்த கார்த்திகை திங்கள் விழாவுக்கு வந்தான். கார்த்திகை மாதம் சோமவார விழா வந்தான். அவ்விழாவின் இறைஞ்சிவான் பராவரன் அன்போடு அணைவுற்றான். அந்த விழாவை தரிசிக்கலாம் என்று சொல்லி இந்த கூட்டத்தோடு அந்த சோமநாதலத்துக்கு வந்தான். வந்தவன் மேல சமுத்திரத்தில் விதிமுறையாக தீர்த்தம் ஆடினான். அனுட்டானங்கள் கொடுத்து அனுட்டானம் பூஜை முதலானவற்றெல்லாம் செய்தான். உமை ஒருபாக கடவுடன்பதம் சோமநாதத்திடை கருத்துற பணிந்தேத்தி சோமநாத சுவாமியே பணிந்தான். விடலரும் பரிவுடன் மகிழ்ந்து உறைபவன் விலங்கு கார்த்திகை நன்னால் தொடர அந்திய தீபகாலத்தனி உற்றவாலையும் சேர்ந்தான். அதனால கார்த்திகை மாத தீப விழாவிலே கார்த்திகை மாத தீப விழாவிலே அந்த சோமநாதத்துக்கு வந்தான். அந்த வேளையிலே வந்து சேர்ந்தான். எந்த வேளையிலே? அந்த விழா நடக்கிற வேளை, அந்த தீபம் ஏற்றுகிற வேளை, மாலை வேளையில வந்து சேர்ந்தான். சென்று சந்நிதி செய்து அனித்தாக முன் சேர்ந்த அன்பர்கள் கூட நின்று இறைஞ்சு அவ்வெள்ளையில் இங்கு இவன் நிகர்ப்பதோர் சிவன சிவர்கண்பன் தன் துணைக்கலை சோமசன்ம பெயர் தரித்த அருணரி என்றும் துண்டு வேதியின் ஒருவன வேளையில் துழுது அருகுறன் என்றான். அப்படி கோயில் சென்று இவன் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கும் போது இன்னொரு பிராமணன் வந்தான். அவன் பேரு சிவசன, சிவ சோமசன்மனா, இவன் சிவசன்மே சோமசன்மன் வந்தான். இவனுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தான். சன நெருக்க கூட்டம். அப்படி நெருக்க கூட்டமா இருக்கும் போது வருண் இருக்கிற சோமசன்மந்தைகள் வடிவுபட்டு எரிகின்ற திருவிளக்கினை அகலோடு விழுந்தது. அந்த சன நெருக்கத்துல இந்த சோமசன்மனுடைய தேகம் மோதி எரிகின்ற விளக்கு நெய்யோட கீழே விழுந்துருச்சு. சோமசன்மன் திரும்பி பார்த்து அறியான், அவன் சரியா பார்க்கலையா. பக்கத்தில் இருக்கிற சிவசன்மன் கண்டான். அருகு கண்டு நிற்கும் சிவசன்மன் ஒன்று அறைந்திலன். அந்த சிவசன்மன் சொல்லவில்லையா, இந்த மாதிரி விளக்கு உன் உடம்பு பட்டு நீ மோதி விளக்கு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சிவசன்மன் சொல்லவில்லை. திருநாடும் முருவி முருகவிங்கவர் தந்தமக்குரியன உறைவிடம் தனையுற்றார். இப்ப பார்த்தவன் அந்த விளக்கு எடுத்து ஏத்தமும் இல்லை. திருவிழா நிறைவேறிட்டது, அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். சிறிது நாட்களித்துடன் சிவசன்மனும் திருவிளக்கதை நினைப்பார் மரிய வீழ்த்திய சோமசன்மனும் பொறை மாய்ந்தனர். மாய்ந்தோ சிறியின் வானவராயினும் தீத்திடும் தீச்சுரம் என்று யாரும் மறிவுலைத்த மறிவுலைந்த விந்தாடை இடத்தடை அழகையாயினர் என்று அப்படி சிலகாரம் ஆச்சு. விளக்கு நெய்யோட பூமியில வீழ்த்தின சோமசன்மனும் அந்த விளக்கு விளக்கண்ட அந்த சிவசன்மனும் இறந்து போனார்கள். காரம் வந்து இறந்து போனார்கள். இறந்து யமலோகத்துக்கு போய் யமதண்டனை அனுபவிச்சும் தீரவில்லையா. அதற்கு மேல பால நிலத்தில் ஆரண்யத்தில் இரண்டு பேரும் பசாச உருவம் கொண்டு திரிந்தார்கள். பசாச உருவம் கொண்டு திரிந்தார்கள். திருவிளக்கினை அகலோடு வீழ்த்திய சோமசன்மனும் சேர்ந்த உருவில் ஒன்பது வாயில் ஜீவள உடன் குழு குடைந்திருந்த மருவு நாற்றம் மூன்று யோசனை நாற்றில் வளர்ந்துகிட உடல் வாட பெருகு நீரரும் தாகம் பசுமை புறங்குற வரைகின்றார். கண்டு நின்றவர் சிவசன்மனும் மிக கருதரு குரலாகி கொண்ட வெம்பசி மேல்கொளா நாக்குமும் கூப்பிடு வளர்ந்தோ மண்டு கண்களும் மலையன தளர்ந்தன. வளரும் நாவிழி இவனை துண்ட வெம்பர வைக்குலம் நெரும்புண துயரடைந்தள வந்தார். இருவரும் பல வகை வியாதியினாலும் பசியினாலும் தாகத்தினாலும் காடுகளிலே சுத்திக் கொண்டு திரிந்தார்கள். காணறிய விண்ணவர் கருத்தரை சுரத்தே சேனிலது செல்வம் ஒரு தெய்வ வடிவென்ன ஆணவம் அளித்ததனது ஆன்மநகரான மாணவர்கள் என்னிடம் அருங்குலன் இருந்தார். அப்படி பாலவனத்தில இரண்டு பேரும் அந்த விளக்கு விழுந்ததை பார்த்தான். இவன் அவன் உடம்பு பட்டு விழுந்தது, இவன் பார்த்தான். இவன் ஒண்ணும் சொல்லலையா விளக்கத்துல. இது பெரும்பாவங்கிறதுக்கு இந்த எடுத்துக்காட்டு கதையை சொல்றார். விளக்க ஏத்தகணும் அப்படி இல்லையானாலும் சொல்ல வேணும். இவன் சொல்லவில்லை, அவன் ஏத்தவும் இல்லை. இந்த பாகத்துக்கு இரண்டு பேரும் பசாசூர்வமாக பாலவனத்தில் திரிந்தார். அப்படி திரிகின்ற காலத்தில் தெய்வமே உருக்கொண்டு வந்தது போல ஆணவம் முதலிய மலங்களை வென்ற ஒரு தபசீலர் சீடர்களோடு நெருங்கி வந்தார். ஒரு பெரிய மகான் வந்தவர் மாலினை அடர்த்த ஒரு மாணவர்கள் வேணாம் மூலமறையாகவும் ஒளிந்து கூட சூழ ஆலநில நின்றுமென யாளுடைய நாதன் சீலமுனிவருடன் சேர்வதலை மன்ன. அதனாலே ஆசையை வந்தவர்கள் அப்படி ஆசையை வென்ற சீடர்களாகிய மாணவர்களோடு அந்த முனிவன் வேதாகமங்களை ஓதிக்கொண்டு வந்தான். அப்படி வந்து ஆலமரத்தின் நிழலில் இருக்க தட்சிணாமூர்த்தி ஜனகாதி முனிவர்களோடு வந்தது போல இருந்தது அந்த ஆசிரியர். வித்துரும வெப்பையோடு வெண்முகில் வளைந்தால் ஒத்து வடிவிற்றவள ஒன்பொடி வயங்க வத்தட வரக்க முதன் யாதவ நிகர்ப்ப தத்துகதிர் வீசிய ஜடாமுடி தயங்க. அப்படியே வந்தவர் திருநீர் நிறைய பூசியிருந்தாராம். சிவந்த திருமேனி திருநீர் நிறைய பூசியிருந்தாரு. சடாமுகுடம் இருந்தது. பவளமலையிலே இருந்து முத்து குளித்து அருவியார் இறங்குவது போல பூநூல் போட்டிருந்தாராம். முகத்தில் விபூதி திருமுண்டலம் ஒளி பிரகாசித்தது. சிவபெருமானுடைய ஒரு மறு வடிவம் போல வந்தார். உருதராக்கிற ஆபரணங்கள் எல்லாம் வழங்க இடையில பட்டுடை விளங்க மரவுலி தொழங்க ஆவி நகர் அண்ணலை அகத்தி நிறுத்தி ஆவி நகர் அண்ணல் ஆகிய சிவபெருமான உயிருக்கு உயிராக இருக்க அந்த சிவபெருமான மனசில இருத்தி நாவி நிறைவதற்கு நாவி நிறைவர்க்குரிய மந்திர நிறுத்தி நாவுக்கு நிறைவான மந்திரங்கிறது பஞ்சாட்சரம் தானே. அந்த பஞ்சாட்சரத்தை ஓதி மேவ ஒரு பாசவனை வீசி உயர்வாம தேவனின் முன்புடைய தெய்வ முனி வந்தான். அதனால இப்படி பஞ்சாட்சரத்தை உச்சரித்துக் கொண்டு அந்த தெய்வ முனிவராகிய வாமதேவன் என்கின்ற முனிவர் வந்தார். அந்த முனிவர் பெயர் வாமதேவர். அன்னவன் வரத்தினை வனத்தலகையாகி இன்னொரு ஓர்கள் இரு ஓரும் எதிர்கண்டார். அந்த வாமதேவ முனிவரை இந்த இரண்டு பேரும் கண்டார்கள். அது எப்படி அவனுக்கு கிடைச்சது தெரியல. ரெண்டு பேரும் என்ன பத்து பூச தவன் ஜெவன் உடையவன் தானே சொல்லுது. அதனால அந்த புண்ணியத்தினால கண்டான். முன்னிறைவன் அச்சனை புரிந்தவரும் முயம்பார் அன்னிமல நண்பன் இவன் அந்தன நினைந்தார். பூர்வ ஜென்மத்தில சோமஜன்மனும் ஜெயஜன்மனும் செய்த பூஷையினது புண்ணிய பலத்தினாலே இந்த வாமதேவ முனிவரை வணங்கி வாழ்த்துவதே நமக்கு நல்ல பணிவிடை என்று இருவரும் நினைந்தார்கள். முன்ன ஜென்மத்தில பூஷை பண்ணின காரணத்தினாலே இந்த வாமதேவ முனிவரை வணங்குவதே நமக்கு முக்கியமான கடமை என்று இந்த இரண்டு உருவங்களும் நினைந்தது. ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் புண்ணியம் இருந்துச்சுன்னா பாவம் அதிகமா இருந்துச்சுன்னா புண்ணியத்தை செய்ய விடாம தடுத்துக்கணும். புண்ணியம் அதிகமா இருந்துச்சுன்னா பாவத்தினால ஒரு இந்த துன்பத்தை கொடுக்கும். அது சதவிகிதம்னு சொல்லுவோம் இல்ல. சதவிகிதம்னா இது 100 பங்கு அது வந்து 50 பங்கு 60 பங்குன்னு சொல்ல முடியல. அது மாதிரி புண்ணியம் பாவங்கிறது ரெண்டும் கூடுதல் உறக்கலா இருக்கிறது, சமமா இருக்கிறது வேற. அதனால இவனுக்கு கொஞ்சம் புண்ணியம் கூட இருந்துச்சு. அதனால இந்த முனிவரை சந்திக்க முடிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட முனிவரை சந்தித்தார்கள், எதிர்கொண்டு போனார்கள், பணிந்தார்கள். துண்டுருவம் மீது ஒரு தொல்வினம் என்றார். அதனால இந்த முனிவர் இந்த இரண்டு பேரையும் பார்த்தார். பார்த்து இந்த துன்பத்துக்கு இடமா இருக்கிற இந்த தேகம் எப்படி வந்தது இவர்களுக்கு என்று சொல்லி தன்னுடைய ஞானக்கண்ணினால பார்த்தார். அப்படி ஞானக்கண்ணினால பார்த்த போது இவருடைய நிலைமை, முன் நிலைமை, இவர்கள் செய்த தவறு, இவர்கள் செய்த நன்மை எல்லாமே ஞானக்கண்ணினால தெரிஞ்சுதான். ஞானக்கண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாமே தெரியும். ஞானக்கண்ணு வர்றதுன்னா சாமானியம் இல்லை. எனக்குன்னு நமக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்குதுன்னு தெரியல, எப்போ வரும்னு தெரியல. ஞானக்கண்ணு இருக்குது இல்ல, இருக்குதுன்னு சொல்றாங்க. ஞானக்கண்ணை திறந்து விட்டேன்னு பார்வகனை பார்த்து காட்டினா தான் நமக்கு தெரியும். ஞானக்கண்ணை வச்சிருக்கிறவன் திறந்து விட்டா தானே. இப்ப இந்த அறையில பணத்தை வச்சிருக்கிற, நீ திறந்து விட்டு இந்த பணத்தை வேணுங்கிறது இங்க எடுத்துருங்க அப்படின்னு நீ சொன்னா தானே. பூட்டி சாவியை நீ வச்சுக்கிட்டு இதுல பணம் இருக்குது, பணம் இருக்குது, இருந்தா நம்ம எப்படி எடுக்கிறது? இந்த அழைப்புல பணம் இருக்குது, நீங்க எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். சாவி நீ வச்சுக்கிட்டு உண்டா இல்லையா? அப்படித்தானே போய் சாவி பூட்டிட்டு இருக்கிறாரு. சாவியா அவர் பூட்டி வச்சிருக்காரு. அது அந்த சாவி அந்த பூட்டை யாரும் திறக்க முடியாது. வேற எந்த சாவி கூட திறக்க முடியாது. பூட்டி வச்சுக்கிட்டு ஞானக்கண்ணு இருக்குது, ஞானக்கண்ணு இருக்குது சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்கேயோ ஒருத்தருக்கு திறந்து விடுறாரு. பல பேருக்கு சாத்தி வச்சிருக்கிறார். அறையினாலே அப்படி அந்த ஞானம் வருவது என்பது என்று சொன்னால், பல ஜென்மங்களிலே செய்த புண்ணியங்களினாலே அந்த ஞானம் வரும். பாவமே செய்யாம புண்ணியம் பண்ணிட்டு இருக்கணும். பாவங்கிறது எந்த வழியிலையும் எள்ளளவு வராமல் புண்ணியமா செய்து, சிவபுண்ணியமா செய்து வந்தால் அந்த ஞானம் உண்டா? சாமானியம் இல்லை அது. அதனால இப்படிப்பட்ட வாமதேவ முனிவர் தன்னுடைய ஞானத்தினாலே அந்த சிவசன்மனையும் சோமசன்மனையும் பார்த்தார். அப்படி பார்த்த உடனே அவனுடைய முன்ன ஜென்மம், அவன் செய்த பாவம், அவன் செய்த புண்ணியம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. முக்காலம் உணர்தல், முக்காலம் திரிகாலம் உணர்ந்தால் ஞானிகள், திரிகால ஞானிகள் சொல்றது. முன்னே சென்றது, இப்பொழுது நடப்பது, பின்னால வருவது, திரிகால ஞானிகள். அப்படி கண்டார். அண்ணலிரு தான்மலர் அகத்து அகத்து நெடு நேரம் நன்னறிய நன்னினை நன்னினைவி நன்னிய ருணியான. இது நேரம் சிவபெருமானுடைய திருவடி கமலங்களை தியானம் பண்ணினாரா அந்த முனிவர். கண்ணில் இவர் ஞானக்கண்ணில் இவர் முன்னவனை கண்டு, ஞானக்கண்ணாலே இவருடைய முன்னவனை தெரிஞ்சுக்கிட்டார். அவரை நோக்கி என்னறிய செய்தவன் இசைந்தவன் இசைப்பான் பேதமை அடைந்தோலது பேயுருவி நின்றீர் வேதியர்க நீர்முணருள் வீடனைய சோப நாதரகர் கார்த்தியை விடார் நலனி நன்னி கோதில் வரமொரு குறு குடும்பளை உரிந்தீர். இந்த முனிவர் அந்த சிவஜன்மனட்டையும் அந்த சோமஜன்மனட்டையும் சொல்றாரு. நீங்க சோமநாத தலத்துக்கு போனீங்க, அங்க இருந்து கொண்டிருக்கிற தீபத்தை நீங்க தட்டி விட்டுச்சீங்க, அதை மறுபடியும் ஏற்கவும் இல்லை, அந்த பாவத்தை நீங்க அறிந்தது பரிகாரமும் பண்ணிக்கொள்ளவில்லை, அதனால அந்த குற்றம் உங்களுக்கு வந்து இந்த உருவம் வந்திருக்கிறது. ஏதனின் இருக்கும் இடத்துடன் சோதிகள் விளக்கொடு துறைந்த நெய் கவிழ்த்தா யோது மத நீயும் அவன் உற்றுவது கண்டு மாதரன ஒன்று முறையாத அயலி நின்றாய். சிவ சன்னிதானத்திலே சந்தடியிலே போய் நெருக்கி தரிசனம் பண்ணும்போது உடைய தேகம் பட்டு எரிகின்ற நெய் விளக்கு கவிழ்ந்து விழுந்து விட்டது. சிவசன்மனாயி நீ கண்டும் அவன் கடைத்தே இரும்படி ஒரு விதிக்கு மறுபடி விளக்கை ஏற்றச் சொல்லாமல் ஏற்றி அறியாமல் சும்மாய் பக்கத்தில் நின்றிருந்தாய் அல்லவா என்று வாமதேவ ரிஷி அவனை கேட்டார். சிவஜன்மனை அந்த பாவத்தினாலே இந்த உருவம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று அந்த ரிஷி சொன்னார். வாமதேவ ரிஷி வாய்ப்பை இது கண்டு ஒரு வார்த்தை புகழாத நீப்பரிய தீவனையும் நீப்பரிய நீயும் மேற்பறவை உண்ண நடு வெப்பனைய கண்ணும் கூப்பிடு வளர்ந்து நடு நாக்கிடிது கொண்டாய். அதனால அந்த விளக்கு விழுந்ததை கண்டும் சொல்லாமல் இருந்ததினாலே இந்த துன்பத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அதனாலே உழைக்கதி தயிர்பட நடைக்கடவுள் பிழைத்தவர் தமக்கு ஒரு பிழைக்கு நெறி உண்டும். அதனால சிவபெருமானுக்கு சிவ சன்னிதானத்திலே செய்த குற்றங்களுக்கு அது நெறியே இல்லையா? அது பாவத்தை மாற்றுவதற்கு குற்றத்தை நீக்கிறதுக்கு பரிகாரமே இல்லை என்று சொல்கிறார். பொற்கனி மலர்ந்தால் பற்பல வணங்கி வரு பத்தி இது தன்னாள். அதனால முன்ன ஜென்மங்களிலே சிவபெருமானுடைய திருவடியை நீங்கள் நன்றாக வணங்கி வந்த ஒரு பத்தியினாலே நிற்பறிய இவ்வடிவை நின்று வினை குறித்து கற்பமூடு இரண்டிட கடந்து கதி செய்வீர்கள். இப்போது இந்த துன்பத்துக்கிடமான தேகத்தில் இரண்டு கற்பகாலம் வரையில பேயுருவாய் வாதனப்பட்டு பின்பு சிவகதி அடைவீர் அப்படின்னார். நம்மை இதில் கண்டு தொழு நாடு நலத்தால் இம்மை சிவன் சிந்தனை செந்திடு பேயாய் வம்முருவம் மாறியும் மண்ணுமெனையாமா ரம்முதன்மை எம்முதல்வன் அன்றி அவர் வல்லார். சிவபக்தியுடைய எங்களை தரிசனம் செய்து பணிந்த பாக்கியத்தினாலே இம்மையில் சிவசிந்தனை மறவாமல் இருந்து இப்பசாதுருவரங்கி சிவனொரு பெறுவீர்கள். அடியார் செய்த படைகளை பொறுத்து ஆட்கொள்ளும் பரமசிவத்துக்கு இல்லாமல் ஆட்கொள்ளுதல் பரமசிவத்துக்கு எல்லாம் மற்றவர்களுக்கு அந்த வல்லமை உண்டோ என்றார். அதனால் அடியார் செய்த படைய பொறுத்துக் கொள்ளுவாரும் சிவபெருமான் தான், பொறுத்துக் கொள்வோரும் சிவபெருமான் தான், அவனை இல்லாம பொறுத்துக் கொள்ளுகிறவரும் இல்லைன்னு சொல்றார். படைத்தவை பொருட்கள் எல்லாம் பெரியவர் கடமை போற்றின்னு சொல்றார் அல்லவா மாணிக்கவாசகர். சிறியோர் செய்த சிறுகுடை எல்லாம் பெரியோராயும் பொறுப்பது கடமைங்கிறார் அல்லவா அதிமர பாண்டியர். விளைத்தால் பொறுக்க வேண்டாவோங்கிறார் அல்லவா மாணிக்கவாசகர். இப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல, விளை செய்கிறது உயிர்களுக்கு இயல்பு. வடலூரார் சொல்லுவாரு, குற்றம் செய்தல் எனக்கு இயல்பு, குணமா கொள்ளல் உனக்கு இயல்பு. அவர் ஒரு நல்லா சொன்னார், குற்றம் செய்யறது எனக்கு இயல்பானது, அதை நீ குணமா எடுத்துக்கிறது உனக்கு இயல்பு அப்படின்னார். அதனால உயிர்கள் குற்றம் செய்வது இயல்பாக உள்ளது, பொறுத்தருள்வது சுவாமியினுடைய கருணை. அதை தண்டனையை கொடுத்து திருத்துவது, தண்டனையை கொடுத்து திரு மறுபடியும் செய்யாமல் திருத்துவது. குற்றம் செய்தவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா எல்லாம் குற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். குற்றம் செய்தவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா அப்புறம் என்ன பண்ணுவா இருக்கிறவன்லாம், அது பொறுத்துக்குவார் ஒன்றும் பண்ண மாட்டார், பொறுத்துக்குவார் ஒன்றும் பண்ண மாட்டார்னு குற்றம் அதிகமாயிரும். அதனால குற்றத்துக்கு தண்டனை கொடுத்துட்டான் ஆகணும். அதனால தண்டனையும் கொடுக்கறது உண்டு, பொறுத்துக்கிறதும் உண்டு. அது யார் யாரை எப்படி எப்படி எந்த வேலையில எப்படி பொறுக்கிறது எப்படி தண்டனை ஒரு கணக்கு வச்சு ஏதோ செய்கிறான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவஸ்துதி. இதில் நீங்கள் கேட்க இருப்பது எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த பாடல் பெற்ற சிவக்ஷேத்திர சிவநாம கலிவெண்பா. பாடியிருப்பவர் திரு சிவபாதசேகரன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

கயற்கண்ணி மகள் சொக்கலிங்க கண்ணுதலேயே எண்ணு புகழ் ஆப்பனூர் மேவுகின்ற அம்பிகையோடு எவ்வுலகும் காப்பவனே ஆப்பனூர் காரண புகழும் அன்பார் திருப்பரங்குன்றாவுடை நாயகி சேர் பரங்கிரி நன்னாயக இன்பர் திருவேடகத்தில் திகழும் உமாதேவி மறுவேடக நாத வரத பெருகு கொடுங்குன்றத்து உரை கொடுங்குன்றத்து உரையும் குயில் அமுதநாயகி சேர்ந்து என்றும் மகள் கொடுங்குன்றில் ஈஸ்வரனே கொடுங்குன்றீஸ்வரனே தோன்றும் திருப்புத்தூர்மேவும் சிவகாமி பங்கில் இருக்கும் திருப்புத்தூரீசாய திருப்புனவாயில் கண் திகழ் கருணைஸ்வரியே கடு மகள் நல் பழம்பதி நாயக வில் கையணி ராமேஸ்வரம் மேவும் ராமநாத வாசத்தாம பர்வதவர்தனிக்கு ஓமமிகும் ஆடானை எம்பதியில் அம்பாயிரவல்லி நாடுகின்ற ஆதிரத்னநாதனே நீடுமையில் கூறாரும் கட்பொற்கொடி மகமாயிக்கு அருளும் காரும் காணப்பேற்களையே பேரும் பூவணமின்னம்மை புகழ் பூவண்ணநாத தூவணமேனி சுடற்கொழுந்தேயே தேவி துணை மாலையோடும் சுழியல் நகர் மேவும் இணையாம் திருமேனீசாக உணர்வாய் குழல்வாய் மொழியினோடும் குற்றாலம் மேவும் குழகா குறும்பலாக்கோவே அழகு திருநெல்வேலிமேவும் நிகரில்லா காந்திமதி செல்வமே ஏவணுவன சிங்கமே காந்திமதி செல்வமே வேணுவன சிங்கமே பல்வளம் சேயர்
அந்நான்கு என்னும் பன்னான்கு என்னும் இப்பதிக்கு அப்பால் மாமலை நாட்டு அந்நாள் வந்தொண்டற்கு அருள் செய்து மண்ணு திரு அஞ்சைக்களத்தில் உமையம்மை உடன் வாழ்கின்ற கஞ்சமுகத்து அஞ்சைக்களத்து அப்பா அஞ்சைக்களத்து அப்பா மிஞ்சு கொங்க நாட்டில் அவிநாசி பெருங்கருணை நாயகியார் நாட்ட மகிழும் அவிநாசி அப்பா திட்டும் திடமார் திருமுருகன் பூண்டி திருவா உடை சேர் முருகா உடையாய் படியில் பவானி கூடல் சேர் பறை வேதமங்கை அவா மிகுந்த சங்க முகவாதீத நிதம் நிதம் அன்பர் தொழும் செங்குன்றூர் அர்த்தனாரீஸ்வர அர்த்தனி ஆரீஸ்வரீசேர் இன்பமே செங்குன்றூர் அர்த்தநாரீஸ்வரி சேர் இன்பமே

பற்றும் கருவூர் பசுபதியே பசுபதியே மற்று அப்பதியொழுக்கு அப்பால் பகரும் நடுநாட்டில் துதி செய்து விண்ணோர் தழவாள் முதிரு அறத்துறையாய் அறத்துறையே ஆனந்த நாயகிக்கு அன்பாகும் அறத்துரை நாதா.

நிருத்தம் உரு தூங்கானை மாடச்சுடற் கொழுந்தேயே பாங்கு ஒரு தாயாம் கடந்தை நாயகி பங்காளனே பாங்கான கூடலையாற்றூரில் குலவும் புரிகுழலாள் நாட நெறி காட்டும் நாயக வாடும் விடை நீல மலர்கண்ணியுடன் நீள் எருக்கத்தம்புலியூர் பால் உகந்த நீலகண்ட பண்ணவாயாம் கோல திருத்தினை நகர் திருத்தினையூரில் திகழும் இளம் கொம்போடு இருக்கும் திருந்தீஸ்வரனேயே பெருத்த திருச்சோபுர மாநகரில் சோபுர நாயகி சேர் சோபுரநாத சுவாமியே மா புனிதர் நட்பாக திருவதிகை நாயகிமேவும் அதிகை அப்பா விரட்டானத்து அம்மானே எப்போதும் நந்தூரு நாவலூர் நங்கை

வாய்மிக்க பழமலையே, பெரிய நாயகியாள் பத்தாவாய்மிக்க பழமலையே, கர்த்தாவாய் நெல்வண்ணை ஊர்மேவும் நீல மலர்கண்ணாள் சேர், வில்வமுடி வண்ணை விகிருத

அருணாய கிளேசேயர் அரையணி நல்லூரில் அருள்நாயகி சேர் அரையணி நாத ஹரணியே நிறை சேர்

0: அடல்ேற்று இடையாற்று அரசே, இடையாற்று அரசே, நெடிய திருவண்ணை நல்லூரில் தடுத்து காட்கொண்ட விமலா, வேர்கண் மங்கை நாயகி சேர்காதலா, வண்ணத்துறையூர் திருநகர் வாழும் துறையூரப்பா, நரையார் பூங்கோதை உமை நண்பா முறையா, வடுகூர் வடு வகிர்கண் மங்கை பங்கா, மால்கண் இட ஆழீந்த வடுகேசா, தொடியணிகை மாணிக்கவல்லியுடன் மாணிகுழி மருவும் மாணிக்கமேனி வரதனே, நீளநிலத்தில் செகரு சீர்கொண்ட திருப்பாதிரி புலியூர் தோகை புணர் தோன்ற துணைவனேயே, வாகு திருமுண்டீஸ்வர நகர்வாழ் முண்டீசா, கூரையில் கண் கொண்ட கானார் குழலி கொண்கனேயே, அண்டர்திகள் பனங்காட்டூரில் திருப்புறவ மின்னாள் மகள் பனங்காட்டு ஈசா, வரதா மிகு புகழ் சேராமாத்தூர் மேவும் அழகிய நாயகி உள் காமார்ந்த மாம் அழகு காதல, ஆமாத்தூர் அழகு காதல, தேமார்ந்த அண்ணாமலை சேர் அருணாச்சல, கருணை உண்ணாமுலை சேரும் உத்தமா, எண்ணும் பதிகள் இருபத்திரண்டிற்கு அப்பாகால் நல் பாலினதி சேர் புகழ் தொண்டை நாட்டில் கதியதவு. திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய திருத்தோள்நோக்கம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: இலங்கைக்கு சென்ற ஒரு சிவ அன்பர் திருச்சிற்றம்பலம் என்று கூறி திருச்சிற்றம்பலத்தின் பெருமையெல்லாம் கூற அதனை பொறாத அந்த புத்தர்கள் திருச்சிற்றம்பலமாம் தில்லையில் வந்து இந்த சைவர்களை நாம் வாதில் வெல்வோம் என்ற வீராப்போடு அங்கிருந்து வந்துள்ளனர். அவர்கள் சைவ பெருமக்களை எதிர்த்து வாது செய்வோம் என்று தம்முடைய கொள்கையினை நிலைநாட்ட இங்கே வந்துள்ளார்கள். இந்த புத்தர்கள் திருச்சிற்றம்பலம் என்பது கூறியது கேட்டு அதனை பொறாது மற்ற சமயத்தை தாங்க இயலாது தம்முடைய சமயமே நிறுவ வேண்டும் என்ற வெறியோடு திருத்தில்லை நகரில் வந்து கூடியுள்ளார்கள். இதோ அந்த புத்தர்கள் கூடியுள்ள கூடம்.
2: முனி முகாமுனி சாக்கியமுனி
3: முன்னி முன்னி மகாமுனி சாக்கியமுனி
2: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி
3: முன்னி முகாமுனி சாக்கியமுனி.
2: நம் இலங்கையில் புத்த மதம் அரசு ஆட்சி செய்கிறது. இங்கு இன்னும் சாம்பலாண்டியை கும்பிட்டுக் கொண்டுள்ளனர். இவர்களுக்கு தில்லைதான் பெருந்தலமாம். இத்தில்லையில் 3000 ஏழு நாள் வாதிட்டு வெற்றி பெற நாம் வந்துள்ளோம்.
3: 6 நாட்கள் ஆகிவிட்டன தேரரே, நாம் வெற்றி பெற்று விடுவோமா?
2: ஏன் சந்தேகம்? சடையனின் அடியவர்களா வெல்லப் போகிறார்கள்? எல்லாம் சூனியம், எல்லாம் சூனியம் என்ற மாயாவாதமே வெல்லும். நம் சாக்கிய முனியை நினைந்திருப்போம்.
3: அவ்வாறே
2: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி
3: முன்னி முன்னி மகாமுனி சாக்கியமுனி
2: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி
3: முன்னி முன்னி மகாமுனி சாக்கியமுனி
2: முனி முனி மகாமுனி சாக்கியமுனி
3: முன்னி முன்னி மகாமுனி சாக்கியமுனி.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
4: ஓம் நம சிவாய்.

புத்தர்கள் இவ்வாறு வாது செய்வதற்காக ஆணவத்தோடு தில்லை மாநகரில் புகுந்து குழாமிட்டிருக்க, தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லை கூத்தப்பிரானின் திருவடி பற்றி உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், என் செய்வது என்று. அவர்கள் கனவில் இறைவர், தில்லைவாழ் அந்தணர்களே, இலங்கையிலிருந்து வந்துள்ள புத்தர் பெருங்கூட்டத்தைக் கண்டு மருளுதல் வேண்டா. நம் அன்பன் திருவாத ஊரனை வாது செய்ய அழையுங்கள் என்று பணித்தனர். அது கேட்ட தில்லைவாழ்ந்தனர்கள் மாணிக்க வாசகப் பெருமான் தங்கியுள்ள திருமடத்திற்கு செல்லுகின்றார்கள்.

0: திருவாதவூரரே,
1: இலங்கையிலிருந்து பௌத்தர்கள் பெரும் கூட்டமாக வந்து வாதம் செய்ய வந்துள்ளனர். தாங்கள்தான் வாது செய்து சைவத்தை நிலைநிறுத்த வேண்டும்.
2: பெருமக்களே, சிவபெருமான் திருவடி நினைவிலேயே மூழ்கியுள்ளேன். என்னால் வாது செய்ய இயலாது. அருள் கூர்ந்து வற்புறுத்தாதீர்கள்.
3: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: திருவாத ஊர் அடிகள் வாது செய்ய வருவார், சைவத்தை நிலைநாட்டலாம் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு சென்ற தில்லைவாழந்தனர்கள், திருவாத ஊர் அடிகள் பெருமான் திருவடிகளிலேயே மூழ்கியிருந்து வாது செய்தல் அதற்கு இடையூறு என்று மறுத்துவிட்டதால் மிகுந்த மன வருத்தத்துடன் தில்லை கூத்தப் பெருமான் திருக்கோயிலில் வந்து என்ன செய்வது என்று அறியாது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இடம் தில்லை திருக்கோயில்.
1: திருவாத ஊரர் வாது செய்ய மறந்துவிட்டாரே, நாம் இப்போது என்ன செய்வது?
4: நம் ஆடவல்லானை சரணடைந்து அவர் திருவருட்குறிப்பையே வேண்டுவோம்.
5: தில்லைவாழ்வுடனே முன்பு திருவாத ஊரனை திருப்பெருந்துறையில் குருந்தடியில் ஆடிக்கொண்ட பொழுது இன்னிசை வண்டமிழை மிகோல் பாடும் காரணத்தால் யாம் அவனுக்கு கொடுத்த தீட்சா நாம இந்த மாணிக்க வாசகன் என்ற பெயரை சொல்லி அழையுங்கள்.
1: திருவருள் திருவருள்
4: திருவருள்.
6: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: தில்லை கூத்தப் பெருமானால் மாணிக்கவாசகன் என்ற இறைவருக்கும் திருவாத ஊர் அடிகளுக்கும் மட்டுமே தெரிந்த திருநாமத்தை அறிந்த தில்லைவாழந்தனர்கள் அந்த திருநாமத்தை கூறி மணிவாசகப் பெருமானை அழைக்க அவர் தங்கியிருக்கும் மடத்திற்கு செல்கின்றார்கள். இடம் மணிவாசகர் மடம்.

0: மாணிக்கவாசகரே, தாங்களே புத்தரோடு வாது செய்து வென்று சைவம் நிலைநாட்ட வேண்டும்.
1: மாணிக்கவாசகனா, இறைவா, மாசில் மணியான இறைவன் இச்சிறு நாயனுக்கு இட்ட பெயர் அல்லவா இது? இறைவா, இது உனது கட்டளையாயின் எது எமை பணிக்கொள்ளுமாறு அது கேட்பேன். கண்டிப்பாக வாது செய்ய வருகிறேன். மேலான செல்வமாகிய திருநீற்றினை இகழும் தேரர்களை காணவும் வேண்டாம். அவர்களை காணாவண்ணம் திரைச்சீலையிட்டு வாது செய்யலாம். ஏதிலார் துண்ணன்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடிவுடைய சிவபெருமான் திருவருளே வெல்லும். வாருங்கள், போகலாம்.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: இடம் வாது செய்கின்ற மண்டபம். மாணிக்கவாசக பெருமானுக்கு திருநீறு அணியாத அவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே என்பதாக ஈழத்திலிருந்து வந்த புத்தர்களை காணாத வண்ணத்தில் திரைச்சீலை இட்டு ஒருபுறம் மாணிக்கவாசகப் பெருமான், தில்லை கூத்தப் பெருமானின் திருவடிகளே நினைந்து அமர்ந்திருக்க, வாது செருக்கில் வந்துள்ள புத்தர்கள் மற்றொரு புறத்தில் தக்கங்களையெல்லாம் திரட்டி அவர் மேல் ஏவுவதற்கு தயாராக இருக்கின்றனர். இதோ வாது மண்டபத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாமா?
1: சிவ சிவ.
4: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
5: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
4: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
5: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
4: சாக்கியமுனி காட்டும் பாதையில் நடக்கும் நாம் உங்கள் சமயத்தை வென்று எங்கள் சமயத்தை நிலைநாட்ட வந்துள்ளோம். இதோ சோழ மன்னர், ஈழ மன்னர், நடுநிலையாளர்கள் முன் வாதம் செய்வோம்.
1: சிவசிவ. அன்பினால் இறைவன் பதத்தை இடையராது அரிச்சித்தலை விடுத்து மெய்யான சைவ நன்னெறிக்கு செல்வாருக்கு இடையூறு செய்ய வந்துள்ளாயே, என்னே துயிலின் பரிசு! சரி, ஆகம அளவை, அனுமான அளவை, காட்சி அளவை என்ற இம்மூன்றால் தத்தம் சமயத்தை நிலைநாட்டலாம்.
5: ஆகம அளவையா? அதெல்லாம் ஒத்துக்கொள்ள இயலாது.
1: இறைவனும் பெரியோர்களும் வகுத்து நமக்கு எளிதாக வைத்த பாதையின் பெருமை தெரிந்திருந்தால்தானே நீ அதனை ஏற்பாய்? இவ்வுலகம் எல்லாம் படைத்து நம்மையெல்லாம் இன்ப நற்கரை ஏற்ற அருள் நடம் புரிந்திருக்கும் இறைவன் ஆடும் இத்தில்லையிலேயே கடவுள் இல்லை, எல்லாம் சூனியம் என்ற மாயாவாதத்தால் மாய்ந்து போகின்றவர்கள்தானே நீங்கள்? சரி, ஆகம அளவை மட்டுமல்ல, அனுமான அளவையும் கூட வேண்டா. காட்சி அளவையிலே, அதாவது கண்முன்னே நடக்கும் நிகழ்வுகளாலேயே சமயத்தை நிலைநிறுத்தலாம்.
4: உங்கள் இறைவன் பேசும் மறை எப்படிப்பட்டது தெரியுமா? உடம்பெல்லாம் சாம்பலை பூசி பாம்புகளை சுற்றி கொண்டு சொல்லுவது. அறிவுள்ளவர்கள் அமுது உண்பார்கள். உம் பெருமான் நஞ்சினை உண்டானே, அவன்தானே பித்தன்.
5: தில்லையிலே ஆடுகின்றானே சிற்றம்பலவன், அவன் இடது பக்கத்தில் பெண்ணை வைத்திருக்கிறான். அவன் பித்தன் அல்ல, பெரும் பித்தன். ஏதோ யானை ஏறலாம், குதிரை ஏறலாம், தேரேறி வளம் வரலாம். எங்கேயா பிடித்தான் இந்த காளமாட்டை?
4: உண்கின்ற உணவிற்காக வீடு வீடாக சென்று பிச்சை எடுப்பவனை எப்படி ஐயா இறைவன் என்று சொல்கிறீர்கள்? அவனுக்கு போய் யாரேனும் ஆட்படுவார்களா?
1: சிவசிவ, வாதில் உங்கள் சமயத்தின் பெருமைகளையும் தத்துவங்களையும் கூறி நிலைநாட்டுவதை விடுத்து எவ்விதமான கைமாறும் எதிர்பாராமல் நாம் செய்த பிழைத்தனைகள் அத்தனையும் தாயிற் சிறந்த தயையால் பொறுத்து அந்தமில்லா ஆனந்தம் அருள ஓய்விலாது ஆடுகின்ற பெருமானையா இவ்வாறெல்லாம் கூறுகின்றீர்கள்? சிவபெருமானை வாழ்த்தாத வாயே வீண். கலைமகளே, நிந்தனை செய்யும் இவர்கள் வாயிலிருந்து இப்பொழுதே அகன்றுவிடு. இது நக்கனார் திரு ஆணை.
6: ஆஹா, திருவாத ஊரடிகள் நம் கண்முன்னே ஆனந்த குத்தனின் பெருமையை காண வைத்தாரே. இப்பரசமயத்தவர் வீண்வாது செய்வதிலேயே வல்லவரே தவிர, இவரால் இவ்வுலக வாழ்விற்கும் மறுமைக்கும் எந்த பயனும் இல்லை.
7: ஒரு தஞ்சமும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்குபவர்கள் இந்த புத்தர்கள். இவர்கள் பின் போனால் நம்மையும் அறிவற்ற சடமாக்கி விடுவார்கள்.
8: திருவாதவூரடிகளே, என்னே நான் காணும் காட்சி! இலங்கையிலிருந்து வந்த புத்தர்கள் எல்லாம் ஊமைகளானார்கள். இதோ இவள் என் மகள், இவள் பிறவி ஊமை. திருவருள் வலிமையால் இவளை பேசவையுங்கள் பெருமானே, பேசவையுங்கள்.
1: மகளே, இப்புத்தர்கள் இறைவனை கடுஞ்சொற்களால் நிந்தித்தனர். இவர்கள் கூறியவற்றிற்கு நீயே விடை கூறுவாய்.

0: Sırasma! Sırasma! Sırasma! Sırasma!
1: சாம்பல் பூசும் பிரான் வேதம் கூறலாமா என்றீர்களே, அறிவினீர்களே. இறைவன் பட்டாடை பூண்டு அறிவின் பகட்டில் திரிபவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக இருக்கிறான். அப்படி இருப்பவனே இறைவனாக இருக்க முடியும். நன்றினை உண்டானே எங்கள் பெருமான். நன்றியற்றவர்களே, அவன் உண்டில்லை என்றால் இவ்வுலகம், தேவர்கள் எல்லாரும் வெந்து சாம்பலாகியிருப்பார்கள். பெண்ணை பாகத்தில் வைத்த தொன்மை தத்துவம்தான் அடைந்து கிடக்கும் முன் அறிவுக்கு புலப்படுமா? பெண், ஆண், அலி என்று மூன்றுக்கும் அப்பாலாய் உள்ள பெறான் நம்பொருட்டல்லவோ சிவமும் சக்தியுமாய் தோற்றமளிக்கிறான். ஆண்மையும் பெண்மையும் இயந்து இயங்காவிடில் இவ்வுலகம்தான் ஏது? நமக்குத்தான் பிறன் மதிக்க வேண்டும். அதற்காக யானையும் தேரும் வேண்டும். வேண்டுதல் வேண்டாமையிலானுக்கு தன் அருளில் என்று மரம் வலுவதில்லை என உணர்த்தவே விடையூறு கொண்டுள்ளான் எம் உயிர் கிண்ணியம். தன் அடி வணங்குவோர்க்கெல்லாம் தேவர் முதலிய பதவிகளை அளிக்கும் பிரான். உணவுக்கா பிச்சை எடுப்பான்? நம்மை எல்லாம் உய்விக்க அன்றோ நம் வீடுதோறும் வருகிறான். உம் மூட கண்களை திறந்து பாருங்கள். மலைகள் எங்கள் பெருமானை எம்பிரான் ஈசா என்று ஏற்றி திருமால் பிரமன் முதலிய தேவர்களெல்லாம் அவருக்கு அடிமை தொண்டு செய்கிறார்கள். சிவசிவ சிவசிவ சிவசிவ.
2: புத்தர்கள் தம் புல்லறிவின் சமயம் வீணென உணர்ந்து திருந்திவிட்டனர்.
3: ஆமாம் ஆமாம்.
4: சிவபெருமான் திருவருளே பெரிது பெரியீர், நீங்கள் என் கண்மணி போன்ற பெண்ணிற்கு மட்டும் பேச்சளிக்கவில்லை. சிவபெருமான் புகழ் வாழ்த்தாது வாழ்நாளை வீணே கழித்த எனக்கும் அவர்தம் புகழை பேசும் உண்மையான வாழ்வு கொடுத்துள்ளீர்கள். பேரருள் வெல்லமே, தம் ஈன நெறியை அறிந்து திரிந்திய இவர்களையும் தாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும்.
5: எல்லாம் தில்லை கூத்த பிரான் அருள் ஒன்றினாலே ஆகும். நீங்களெல்லாம் பலர் கூறிய பகட்டு உரையினால் திசை மாறி சென்றாலும் இன்று சிவபெருமான் திருவருளை நாடியுள்ளீர்கள். சைவ நன்னறிக்கு எல்லா உயிர்களும் வந்து அதன் மூலம் அந்தமிலா இன்பப் பெருவாழ்வு தருவதுதானே சிவபெருமானின் சித்தம். அவ்வருளுக்கே அடியேனும் கருவியாக இருக்கிறேன். சைவ நன்னறி உங்களை உய்விக்கும்.
6: புத்தர் முதலாய புல்

0: ஆகா, சிவபெருமானின் திருவருளை என்னென்பது? திருவாதவூரடிகளின் குருவருளை எப்படி போற்றுவது? சிவனார் திருநாமம் உலகெங்கும் ஒளிக்கட்டும். சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: அடுத்த திருப்பாச்சல் ஆச்சிரமம் என்ற தலத்திலே மிக அழகாக நமது திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியது போல, அவர் அங்கமாலையிலே சொல்லியிருப்பார் அல்லவா, அது போல நான் ஞானசம்பந்த பெருமானும் அவரை வணங்காத கண் என்ன கண், அவரை காணாத கண் கண்ணில்லைன்னு சொல்வார். அவருடைய புகழ் கேட்காத செவியே இல்லாத செவிட்டு காது குருட்டு கண்ணு ஊமை வாய் என்று சொல்லியிருப்பார், எதிர்மறையில சொல்லியிருப்பார். இப்ப இவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு கொடுத்த இந்த அங்கத்தை நான் என்ன செய்கின்றேன் என்று. அதாவது, வைத்தனம் தனக்கே தலையும் என்னாவும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்றின்றி, உய்தனம் தனக்கே திருவடிக்கு அடிமை உணர்த்தக்கால் உவமனே ஒக்கும், பைத்த பாம்பு ஆர்த்ததோர் கோவணத்தோடு பாச்சிலாச்சிரமத்தியம் பரமர் பித்தரே ஒத்தோர் நச்சிலராகில் இவரலாது இல்லையோ பிறனர். அந்த பதிகம் பூரா மகுடம் அப்படிதான், இவரை விட்டு வேற ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தால் புரியும். ஆனா அதுல உள்ளர்த்தம் என்ன இருக்குன்னா, இவரை தவிர வேற யாருமே கிடையாது. நம்மை ஆட்கொள்வதற்கும் நமக்கு அருள் செய்வதற்கும் இவர் மட்டும்தான் இருக்காரு. இதை நம்ம தெளிவாக மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிகம் நமக்கு நன்றாக உணர்த்தி இருக்கும். அப்போ கருணையே வடிவமானவர் இறைவன், அவரை வணங்கணும், அவரை துதிக்கணும். வணங்கி துதிக்கும் போதே அவருக்கு நாம அடிமையாக நம்மை ஒப்படைச்சணும். அன்றே எந்த ஆவியும் உடைமையும் உடைமை எல்லாம் குன்றேயனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ என்று கேட்கின்றார் அல்லவா நமது வாத உரடிகள். அது போல அப்ப அவருக்கு அடிமை பூண்டு அப்படியே வழிபட்டு கொண்டா இருந்தோம் என்றால் நாம் உய்யலாம். அப்ப அதத்தான் இந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது, நம்முடைய தலை எதற்காக? தலை நாவு நெஞ்சம் இது எல்லாமே இறைவனை வழிபடுவதற்காக. அந்த திருவடிக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் உய்யலாம் என்பதை வலியுறுத்துவதால் இதுவும் அந்த சூத்திர கருத்தோடு இணைந்துள்ளது. சரி, அடுத்து நாம ஆனா என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாளை எப்படி போக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கும், அப்படி இருக்க கூடாதுங்கிறதையும் சொல்றார். கல்லேன் அல்லேன் நின் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன், நில்லேன் அல்லேன் நின் வழி நின்றார் தம்முடை நிதியை நினைய வல்லேன் அல்லேன், பொன்னடி பரவ மாட்டேன் மறுமையை நினைய நல்லேன் அல்லேன் நான் உமக்கல்லால் நாட்டியத்தன்குடி நம்பி என்று சொல்கின்றார். நாட்டியத்தான் குடிங்கிற தலத்துல உள்ள இறைவனை வழிபடுகின்றார். இறைவனுக்கும் நம்பிங்கிற திருநாமம் உண்டு, இவருக்கும் நம்பிங்கிற திருநாமம் உண்டு. இதுல நாட்டியத்தான் குடி நம்பின்னு அவர் அந்த பேர்ல விழித்து பாடியிருக்கின்றார். அப்ப நமக்கு நல்ல தெரியுது, அதாவது இறைவனுடைய பொருள் சேர் புகழை உணர்த்தக்கூடிய நூல்களை மட்டும்தான் நாம படிக்கணும், இதர விஷயங்களை நாம கற்க கூடாது. இன்னும் சொல்லணும்னா நாளிதழ், வார இதழ், மாத இதழ் ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் வானொலி, அப்புறம் திரையரங்கல போய் பாக்குற திரைப்படம், இப்படி ஒரு காலம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வானொலியும் கொஞ்சம் திரையரங்கு திரைப்படமும் கொஞ்சம் குறைஞ்சது, ஆனா பத்திரிகைகள் வந்து கொண்டேதான் இருந்தது. இதற்கு நடுவுல தொலைபேசி தேவையோ தேவையிலோ எல்லார்ட்டையும் மணிக்கணக்கா பேசி நேரத்தை போக்கிடுறது. அப்புறம் தொலைக்காட்சி வந்துட்டு, அதுலயும் நமக்கு ஊர் நடப்பெல்லாம் தெரியுது, செய்திகள்லாம் பார்த்தான்னா கிட்டத்தட்ட அதுவும் நாளிதழ் இதெல்லாம் படிக்கிற மாதிரி, அப்புறம் வார இதழ் மாதிரி அதுல தொடர்கள்லாம் போடுறாங்க, அப்புறம் திரையரங்கு மாதிரி திரைப்படத்தையும் போடுறாங்க, எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. ச சரி, அதுவும் மேல அதுக்கும் மேல போய் அலைபேசியும் கையில வந்தாச்சு. இது வீட்டுல இருந்தா தான் பார்க்க முடியும், அது எங்க இருந்தாலும் பார்க்கலாம், கார்ல இருந்தாலும் பஸ்ல இருந்தாலும் ரயில்ல இருந்தாலும் ஃபிளைட்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அலைபேசியை கையில வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆனா அதை கையில வைத்துக் கொண்டு இது போன்ற நல்ல, அதாவது சிவ சிந்தனை தரக்கூடிய சிந்தனைகளை நாம் காணலாம் கேட்கலாமே தவிர மீண்டும் நம் நேரத்தை எல்லாம் நாம் வீணடிக்க கூடாது. ஆனால் அந்த தவறை நாம் செய்கின்றோம், அதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் கல்லேன் அல்லேன் நின் புகழ் அப்படிங்கிறாரு. அதாவது உன்னோட புகழ் தவிர வேற எதையும் நான் படிக்க மாட்டேன். அடிமை கல்லாதே பல கற்றேன் இல்லையா, நான் படிக்காமலே சில விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சு அதை நீ உணர்த்தினது. நில்லேன் அல்லேன் நின் வழி இல்லையா, உன்னுடைய வழியில நிக்கணும், நீ காட்டுற எங்களுக்கு நெறி காட்டுற, அந்த நெறியில நாங்க நிக்கணும், அந்த வழியில நாங்க நிக்கணும் சரி அப்படின்னு சொல்லி அடுத்து நின்றார் தம்முடைய நிதியை நினைய வல்லேன் அல்லேன் இல்லையா. உனக்கு யார் ஆட்பட்டார்களோ அவங்களை இப்ப நம்ம நினைக்கிறோம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இப்ப நினைக்கிறோம் இல்லையா, இது மாதிரி நினைக்கணும். பொன்னடி பரவ மாட்டேன், இறைவனுடைய பொன்னடியை எப்போதும் இடைவிடாது பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். பரவலைன்னா பேயாத்தான் அலையணும். ரெண்டும் சொல்லிட்டாரு ஒரே பாடல, நாயேன் நாயும் அங்கேயும் இங்கேயும் குறிக்கொள்ளாம அலையும், அதான் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி அடுத்து மனத்து உன்னை உன்ன மனசுல உன்னை நினைக்காதனால பேயா நான் அலைஞ்சேன் அப்படிங்கிற திரிந்தேன் அப்படின்னு சொல்ற. அடுத்து மறுமையை நினைய நல்லேன் அல்லேன் இல்லையா. இப்ப நம்ம பாட்டுக்கு இப்படி அறியாமையில இறைவழிபாடு பண்ணாம நாளப்புறம் கழிச்சுக்கிட்டு இருக்கோமே, அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத, நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளவுன்னு தெரியாத, ஆயுள் காலம் இருந்து நமது உடல் நலிவுற்றுந்துன்னு வச்சுக்கிடுவோமே. இப்ப கண்ணு வந்து பார்வை குறைவு, சில சமயம் கண் பார்வையை சரி பண்ண முடியுது, சில சமயம் என்ன செஞ்சாலும் கண் பார்வை சரியாவது இல்லை, அப்படின்னா நம்மளால ஞான நூல்களை வாசிக்கவே முடியாது. அப்புறம் நல்ல விஷயங்களை கேட்கணும், அதுக்கு காது நல்லா இருக்கணும், சமயத்துல காது வேலை செய்யாம போயிடலாம் வயோதிகத்துல இல்லையா. அப்புறம் அமர்ந்து ஒரு இதை கவனிக்கக்கூடிய நிலை கேட்கக்கூடிய நிலை கூட இல்லாம இந்த எலும்பு தேய்மானங்கள் இந்த நரம்பு பிரச்சனைகளால மூளை தொட்டு பல வியாதிகள் வந்துருது, அப்படி அந்த மாதிரி ஒரு உபாதைகள்லாம் வந்துருது. அப்ப இதுல எல்லாம் இருந்து நம்ம மீளணும். அதுக்கு ஒரே வழி, என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு கஷ்டத்துல நம்ம இருக்கிறதுனால எதையும் பொருட்படுத்தாம இறைவனை மட்டும் பொருட்படுத்தி, பொருள் அல்லவற்றை பொருள் என்று நினைப்பது மருள்னு சொல்வாரு வள்ளுவர் பெருமான். அதனால தேவையில்லாததுல எல்லாம் கவனத்தை செலுத்துறத விட்டுட்டு தோத்திரத்தை பாடணும், சாத்திரத்தை சிந்திக்கணும், சிவநாமத்தை கணிக்கணும், அப்புறம் சிவபெருமான பூஜிக்கணும், அப்புறம் சிவ தொண்டுகள் செய்யணும். அந்த சிவப்பணி செய்யும் போது தன்முனைப்பு இல்லாம இல்லையா, ஏகனாகி இறைப்பணி நிற்கணும் அப்படிங்கறதான் நம்ம ஞான நூல்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே வருகின்றது. அதை நாம் கவனமாக செய்ய வேண்டும். அப்போ இறைவனோட திருவடி உணர்வோடு அவருக்கு ஆட்படுவதை தவிர வேற எதையும் பொருள்படுத்தி சார்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவாக அந்த ஒரு பாடலையே நமக்கு சொல்லிட்டார். மற்ற கவனங்கள் நமக்கு தேவையில்லை, அதனால் நமக்கு எந்த பயனும் கிடையாது, அதெல்லாம் அந்த உடல் சார்ந்த பலனா தான் இருக்கும். ஆனா அழியக்கூடிய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அழியாத உயிர் அதற்கு ஒரு நல்ல நிலை கிடைப்பதற்குத்தான் இந்த உடல் தரப்பட்டிருக்கு என்பதையே மறந்து அந்த வாழ்நாளை வீழ்நாளா ஆக்கிட்டோம்னா இந்த பிறவியே நமக்கு வீணாக போய்விடும். ஆகையால் மிக மிக கவனமாக இந்த பிறவியிலே, அதுவும் நீங்க சிறு தெய்வங்களை பூரா வழிபட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியது சிவபெருமான் தான். அதனால எல்லாருக்கும் தலைமையா இருக்கக்கூடிய, மூவர் கோனாய் இருக்கக்கூடிய, மூவருக்கும் மேலாக இருக்கக்கூடிய அவரை வணங்கி உய்ய வேண்டும் என்பதை நம் மனதிலே ஆணித்தரமாக பதித்து அந்த உறுதிப்பாட்டோட நாம வாழணும். சரி, அடுத்து திருப்புறம்பையும் நான் அன்று நிலையாமைக்காக உங்கள்ட்ட அந்த பாடல்கள்லாம் அன்னைக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இதோடு தொடர்பு படுத்தி, பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையர் அல்லர் பெண்டிரும் நிதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பொழி மட நெஞ்சமேன்னு சொல்லிட்டார். அதாவது அறிவில்லாத நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு. அறியா

தொற்று காலத்துல நிறையவே நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது பற்று வைக்காமல் இறைவனை பூசிக்க வேண்டும் என்பதைத்தான். பூசித்தல், யோசித்தல், வாசித்தல், யாசித்தல், இப்படியே நம்ம காலம் கழியணும். அதனால அதைத்தான் இது பாடலானது உணர்த்துகிறது. அதிலேயே மற்றும் ஒரு பாடலும் அப்படித்தான், முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலின், பல வினைகளாலதான் பிறவி அது வந்து அப்படியே நம்மளை அழுத்திரும், மூடிரும். இந்த ஐவர் ஆழ்குழியில போட்டு அழுத்துற மாதிரி இந்த வினையை நம்மளை அப்படியே மூடும். அப்ப முன்னமே என்னை நீ தியக்காது எழுமட நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு. நீ முதல்ல அறியாமையுடைய நெஞ்சமே மீண்டும் அதுதான் சொல்றாரு. எந்தை தந்தை ஊர் அன்ன சேவலோடு ஊடி பேடைகள் கூடி சேரும் மணி பொழில் புன்னை கண்டி கழிகண் நாரும் புறம்பயம் தொழ போதுமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது வினையிலேயே மூழ்கி கிடக்காத உலக வினை, அதாவது உயிருக்குள்ள வினை வந்து உலக வினையிலே நம்மளை அழுத்தி கிடக்கும். அதனால அதுலேயே மூழ்கி கிடக்காமல் அத கடகடன்னு அதை செஞ்சுட்டு வெளியே வந்துடணும். வந்து இறைவனை வணங்கி உய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துவதால் இந்த இரண்டு பாடல்களும், புறம்பய பாடல்கள் இரண்டுமே நமக்கு ஏழாம் சூத்திரத்தோடு ஒத்து இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து திருவாரூர். மிக அழகாக, பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தின நோய் அது விதனை பொருள் அறிந்தேன், போய் தொழுவேன் முத்தினை மா மனிதன்னை வைரத்தை மூர்க்கனின் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று வினவுகின்றார். இந்த உடல் வாழ்க்கை வந்து நோய்க்கு இடமாக, இந்த உடம்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறந்து நீங்களே நல்லா பாருங்களேன், எத்தனை தடுப்பூசி, எத்தனை தடுப்பு மருந்து, வருடந்தோறும் இந்த சீதோஷ்ண நிலை மாற்றங்களால எவ்வளவு வியாதி. காய்ச்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே அத்தனை வகையான காய்ச்சல், அப்புறம் அதுக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஆக இந்த உடம்புங்க இருந்தா கண்டிப்பா நோய் இருக்கும், நோய் இல்லாத உடல் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த நோய் பூரா நம்ம செஞ்ச வினைதான். நமக்கு லேசான வியாதிகள் வந்துட்டு போகுது அப்படின்னா நம்ம ரொம்ப கடுமையான பாவங்கள் செய்யலைன்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப நம்ம அமுக்குற மாதிரி அழுத்தமான நோய்கள் வந்துருக்கோம்னா கவலையே பட வேண்டாம். எப்பமோ நம்ம அறிஞ்சோ அறியாம செஞ்சத சாமி இப்ப தீர்த்துட்டு இருக்காரு. தீர்த்து விட்டுட்டாருன்னா நல்லது. இத உலகத்துல இருக்க அத்தனை கருவிகளை வச்சு அவ்வளவு டெஸ்டும் எடுத்து அதுக்கு தேவைப்பட்ட தேவைப்படாத மருந்துகளை போறோம் சாப்பிட்டு உடம்பு நல்லாயிட்டு நாம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அது அறியாமை. அப்ப இந்த பிறவியில இந்த நோயால வரக்கூடிய துன்பத்தை பூரா நம்ம அனுபவிக்கலன்னா அடுத்த பிறவியில இந்த துன்பம் தொடரும். அதனால எதெல்லாம் சகிக்க முடியுதோ சகிச்சு வாழ பழகிக்கிடணும். நம்முடைய உணவு முறை, அப்புறம் அந்த உடற்பயிற்சின்னு சொல்றாங்க அது, அப்புறம் அந்த காலத்துல இருந்து இயற்கையாக நம்ம வீட்லயே உணவுலயே நிறைய மருந்து பொருள் சேர்ந்துரும். அது அல்லாம இன்னைக்குன்னா இஞ்சி தட்டி குடிக்கணும், இன்னைக்குன்னா சுக்கு வெண்ணி குடிக்கணும், ஒரு கைப்பக்குவமாவே எல்லாம் கொண்டு போயிருவாங்க. அப்ப தனியா இந்த மாதிரி சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு இதுக்கெல்லாம் வைத்தியமே இருக்காது இல்லையா. அந்த கொழுப்பு அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால், இதெல்லாம் அந்த காலத்துல கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறை. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் கருவிகள் வந்துட்டு நம்ம வந்து உடம்ப பேணணும்னு அவ்வளவு சத்துள்ளதையும் சாப்பிட்டுருதோம், ஆனா அதுக்கு தகுந்தால உழைக்கவே மாட்டேங்கிறோம். ஏன்னா எல்லாமே கையில செல்போனு இல்லைன்னா டிவில உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நமக்கு உடல்ல இந்த வாக்கிங் கூட நம்ம அதான் உடல் நடைப்பயிற்சி எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யும், உடம்புல வியாதிகள் அதிகமாயிட்டே போகுது. இப்ப டாக்டர் சொன்னாதான் நடக்கணும், சொன்னாலும் நடக்க மாட்டேங்கிறோம் இல்லையா. இப்படி பல சூழல்ல வாழ்க்கை கழியுது. ஆனால் நாம் முறையாக வாழணும் அப்படிங்கறது நமக்கு தெளிவா அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால இது நோய்க்கு இடமா இருக்கு, இந்த உடம்பு வந்து நிலை இல்லாதது, நல்லாதான் இருக்க மாதிரி இருக்கு, திடீர்னு ஆஸ்பத்திரியில கொண்டு அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருது. அதனால இறைவனை இந்த இதெல்லாம் அந்த நிலையாமைய உணர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் இறைவனோடு நாம் இணையலாம் என்று மிக அழகாக சொல்லுவதால் இதுவும் ஏழாம் சூத்திர கருத்தோடு இணைந்து உள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து நமக்கு எல்லாம் நல்ல தெரிஞ்ச ஒண்ணு, கண்ணுல பிரச்சனைனா சொட்டு மருந்து வாங்குவோம். அதான் அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நாள்பட பாலதொன்றால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர்

0: அடிகள் பிழைப்பனாகிலும் சரியா அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றார், வழிக்கு உன் திருவடி பிழையின் பிழைப்பனாகிலும் உன் திருவடி அப்படின்னு, வேற என்ன தப்பு பண்ணாலும் பண்ணுவன தவிர உன் திருவடியை நான் மறக்க மாட்டேன், வழுக்கி வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் அப்படிங்கிற. கீழே வழுக்கி விழும்போது ஐயோ அம்மான்னு சொல்லவே கூடாது, சிவசிவான்னு சொல்லணும். அந்த நேரத்துல கூட எனக்கு உன்னுடைய பேர் தான் என் நாவுல வருது அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியூர் உறைவானின் கேட்கிறார். அப்போ உயிரானது இறைவனுடைய திருப்பெயரையும் திருவடியையுமே உணர விளையணும். அதோட அதோட அது முயற்சிக்கிறதே எதுனா இறைவன் திருநாமத்தை அறியணும், இறைவனுடைய திருவடியை, இந்த ரெண்டையும் தான் அது உணர முற்பட வேண்டும் என்று கூறியிருப்பதா அப்படி. ஏன்னா இதுதான் அதுக்கு அதிகாரின்னு நம்ம பார்த்திருக்கோம். இறைவனுக்கு யாரையும் அறியணும்னோ ஏதாவது சாதனைகள் செஞ்சு பயன்படணும்னோ எதுவுமே கிடையாது. பாசம் வந்து ஜடம், அதுக்கு அதால ஒன்னும் அறியவும் முடியாது, அதுக்கு தேவையும் கிடையாது. அப்ப தேவைப்படுவது பசுதான், அந்த பசுவுக்கு தான் இதெல்லாம் தேவை என்பதால் இது மிக அழகாக நாம் தான் அதிகாரி என்பதை மிக அழகாக வலியுறுத்தி காட்டக்கூடிய ஒரு பாடல். அதாவது உயிர் தான் அதிகாரி அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மாய மாய மனம் கெடுப்பானை மனத்துளே மதியாய் இருப்பானை காயமாயமும் ஆக்குவிப்பானை. எல்லாமாகவும் இவர் தான் இருக்காரு இல்ல, என்ன செய்யறாரா, மனசுல மதியாவும் இருப்பாரு. அப்புறம் அந்த அந்த அதாவது மாய மாய மனம் கெடுப்பானே, அதாவது என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலையில்லாத பொருட்கள் மேல செல்லக்கூடிய மனசோட ஒற்றித்து அப்படியே அதோட ஒற்றித்து நின்று அதன் வழியே செல்லக்கூடிய அறிவை. இப்ப நம்ம என்ன செய்யறோம், முதல்ல நிலையில்லாத பொருட்கள் மேல நம்ம கவனம் புறம் போகுது நம்ம மனசுக்கு. அது அது என்ன வழியில போகுதோ அது கூடயே இறைவன் சரி போ நீ எங்கதான் போற அப்படின்னு நம்மளை அப்படி விடுறாரு. அப்புறம் அந்த மனசோட சேத மாய மாய மனம் கெடுப்பானேன் இப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்ப அந்த மனசோட எண்ணங்கள் தவறு அப்படின்னு சொல்லி அதோட செயலை அவர் என்ன செய்யறாரு, அந்த அங்க அறிவா இருந்து அதோட செயலை கெடுத்து என்ன பண்றாரா, மனத்துளே மதியாய் இருப்பானை இல்லையா. அப்ப வந்து நமக்கு வந்து அவர் வந்து அறிவை ஒரு நெறிப்படுத்துகின்றார். மனம் ஒரு விஷயத்த பற்றுனா புத்தி அதை நிச்சயிக்கும்னு பாக்குறோம். அப்ப தவறு முதல்ல மனம் பண்ணியாச்சுன்னா தொடர்ந்து புத்தியும் தப்பாத்தான் இருக்கும். அதனால அவர் வந்து என்ன செய்யறாரு, மனதின் தவறை கெடுத்து நம்முடைய அறிவை நெறிப்படுத்துகின்றார், அறிவுக்கு அறிவாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து அவர் எல்லாமாகவும் இருக்கின்றாருங்கிறது, அதாவது அவர் தான் ஆக்குகின்றார் எல்லாவற்றையும், அவர்தான் அழிக்கின்றார், அவர்தான் காற்றாக கனலாக இருக்கின்றார் அப்படிலாம் நம்ம பாக்குறோம். சரி, அப்படி நின்று இந்த உடம்போட காரியங்கள் எல்லாவற்றையும் பண்ணுவித்து அப்ப உடம்ப படைத்து உடம்புக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு இதுல இந்த மனம் புத்தி எல்லாம் சரி பண்ணி அதன் பின்பாக நம்முடைய பிராரத்தவினை முடிந்த பின்பாக இந்த உடலை அழித்து அப்பதான் அந்த உயிருக்கு அடுத்து பக்குவம் தருவதற்கு வேறு பிறவியை கொடுக்க முடியும். ஆகையால் இது எல்லாவற்றையும் மிக அழகாக கூட்டுவிப்பவர். முக்கியமா வினைகள் எல்லாம் என்ன செய்யறாராம், ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானை ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானை. நம்ம செஞ்ச வல்வினைகளை பூரம் கெடுத்து கொண்டே இருக்கிற, ஒல்லைனா விரைவாகன்னு அர்த்தம். ஒல்லை யாருன்னு ஞானசம்பந்த பெருமானும் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார், வழிபாடு பண்ணும் போது விரைவா பண்ணக்கூடாது, நல்லா நல்லா அமைதியா இறைவன்ட்ட நம்ம மனசு பதியணும், அந்த மாதிரி வழிபாடு பண்ணணும். அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, ஒல்லை இந்த இடத்துல என்னன்னா நம்முடைய வல் வினைகளை வேகமாக நீக்குபவர் அழிப்பவர். அது அவர் அம்பாளோட சேர்ந்து வேய்கோள் தோல் உமை பாகனை இல்லையா, அம்பாளோட சேர்ந்து செய்கிறார். நமக்கு சித்தாந்தம் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கும் இல்லையா, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்று அப்படின்ட்டு. அதனால மிக அழகாக நமக்கு இதை செய்யக்கூடிய பெருமானை நாம் வழிபடாமல் விடுதல் தகுமா, உடனடியாக சென்று அவரை வணங்குவோம் என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலம் நம்மை நெறிப்படுத்தியுள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுவும் அந்த ஏழாம் சூத்திரத்தின் கருத்தோடு நல்லாக இணைந்து வருகிறது. அடுத்து நாம் ஏற்கனவே சிந்தித்த ஒரு பாடல்தான், நமக்கு துணை வேறு யாருமே கிடையாது, இம்மை மறுமை அம்மை எல்லாத்தையும் ஒருத்தர் தான் துணை. அப்போ அவரை துணையா ஏத்துக்கக்கூடிய மனோபாவனை முதல்ல நமக்கு வரணும். நம்ம அவரை விட்டுட்டு எல்லாவற்றையும் துணையாக நினைப்பது அறியாமை. மற்றொரு துணை, இனி மறுமைக்கும் காணேன் வருந்தலுற்றேன் மறவா வரம் பெற்றேன் அற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் துணையென்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை முக்தியும் ஞானமும் வானவர் அறியா முறை முறை பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று சொல்லியிருக்கின்றார். அப்ப உலகத் தொடர்பை விட்டுட்டு இறைவனைத்தான் துணையாக கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு சிறந்த துணை. உண்மையிலேயே மெய்த்துணை வந்து அவர் மட்டும்தான். அவர்தான் நமக்கு நெறி காட்டுவாரு. அவர் காட்டுற நெறியை பின்பற்றினால் அவரை உணர்ந்து அவரை நாம் அடையலாம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அடுத்து நமக்கு பரிச்சயமான ஒரு பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய. இந்த பாடலை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயர் பலனத்து அணி ஆரூரனை மறக்கலும் ஆமை. மறக்கவே கூடாது கூடாது. மறந்துட்டோம்னா நமக்கு உய்வே கிடையாது. மறக்க கூடாது, மறந்தால் உய்வு கிடையாது. அதனால இறைவன் தான் உயிருக்கு எல்லாவற்றையும் அருளுகின்றார். அதான் பொண்ணும் மெய்ப்பொருள். அப்ப மெய்ப்பொருள்னு ஒண்ணு தாராருன்னா அப்ப பொண்ணு பொய்ப்பொருள் தான். ஆனா அந்த உலகத்துல இருக்க நமக்கு அந்த பொய்ப்பொருள், ஏன்னா பொய்யான வாழ்க்கை தான் நம்ம வாழ்றோம். அதனால அந்த பொண்ணையும் கொடுத்துருதாரு, அடுத்து மெய்ப்பொருளையும் தருகின்றார். அது மாதிரி போகம்ங்கிறது உலக அனுபவம், திருங்கிறது முக்தி அனுபவம், இரண்டையுமே அவர் வழங்குகின்றார். அப்புறம் நம்ம பிழையை பொறுக்கின்றார். நமக்கு கூட யாராவது பிழை செஞ்சா பொறுத்து கொள்ளக்கூடிய மனோபாவம் சில சமயம் வரமாட்டேங்க. ஆனா அவரு நம்ம பிழைய பூரம் எத்தனை ஆன்மாக்கள்னு பாருங்க, அவங்களுடைய பக்குவத்தை பூரம் பாருங்க. ஏன் இன்று இப்படி இருக்கின்ற நாம் ஒரு காலத்தில் எப்படி இந்த பிறவியில இருந்திருப்போம், அல்லது இதற்கு முந்தைய பக்குவமற்ற பிறவிகள்ல நாம என்னெல்லாம் தவறிழைத்திருப்போம், ஆனா அப்ப எல்லாம் அவர் நம்ம பிழைய பொறுத்துக்கிட்டேதான் வர்றார். அவரா மாதிரி பிழை பொறுக்க யாராலும் இயலாது. அப்புறம் பொறுத்ததோட மட்டும் இல்லாம மேற்கொண்டு நீ இதை செய்தால், இப்ப நமக்கு உணர்த்துறாரு பாருங்க, நீ தவறு இழைத்தால் நரகம்தான், பாவம் செஞ்சா நரகத்துக்கு போனா, அதனால பாவம் செய்யாத, துன்பம் வேண்டாம்னு நினைச்சேன்னா துன்பம் தரக்கூடிய செயல்களை தவிர்க்க வேண்டும், இன்பமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய செயல்களை மட்டும் நீ செய் என்று நமக்கு எத்தனை ஞானிகளை வைத்து நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று பாருங்கள். அதனால அப்படி பிழையெல்லாம் தவிர பணிப்பானே என்று சொல்லி இன்ன தன்மை. அவர் என்ன இப்படித்தான் இருப்பாரு, இதுதான் அவர் பெயர்னு சொல்ல முடியுமா? காஞ்சி புராணத்துல சொல்றாரு, அகில நாமமும் எமக்குரிய பெயராம்னு சொல்றாரு. அவர் எப்படி இருப்பாருங்கிற, அருவமா இருப்பாரா, அருவுருவமா இருப்பாரா, உருவமா இருப்பார், இந்த மூணும் கடந்த நிலையில இருப்பாரா? அவருடைய சொரூப நிலையில ஒரு நாமமும் ஓர் உருவமும் இல்லாம இருக்கார். நம் பொருட்டு தடத்தலத்துல வந்து நமக்காக ஐந்தொழிலும் செய்யறார், தனக்காக எதுவுமே செய்யறதே இல்லை. அதனால இன்னத்தன்மையன், நம்ம என்ன செஞ்சாலும் நமக்காகத்தான் செய்வோம், அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்காகத்தான் செய்வோம், ஆனா அவர் தனக்காக செய்யவே இல்லை. அதனால இன்னத்தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானு எளி வந்த அவருடைய நிலைக்கு நமக்காக எவ்வளவு எளிமையாக வந்து நமக்கு இறங்கி வந்து அருள் செய்கின்றார். அவரை நான் எப்படி மறப்பேன் என்று, அதாவது உயிருக்கு அனைத்தும் அருளுவதால், உயிரை செலுத்துவதாலும், அந்த உயிரை வந்து அந்த பக்குவப்படுத்துவதால், அந்த இறைவனை உயிர் எப்போதும் மறக்கவே கூடாது என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி இதிலே சொல்லி இருக்கின்றார். இந்த படம் எவ்வளவோ நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான அது ஒரு பாடல் தான். ஆனா அதில் உள்ள கருத்து இங்கனம் இருக்கின்றது என்பதை மனதிலே வாங்கி கொண்டு இனி நாம் இந்த பாடலை பாடும்போது இந்த கருத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்ப மெய்ப்பொருள் அப்படின்னா இறைவனை உணரக்கூடிய, அதான் எது மெய்ப்பொருள்னு உணரணும் இல்லையா, அந்த உணர்வும் மெய்ப்பொருள் தான். அந்த உணர்விக்கு உணர்தல் தன்மையை தருவது யாரு, சுவாமி தான். மெய்ப்பொருள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு அதை தர்றாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ திருங்கிறது வீட்டு இன்பம் அப்படின்னு பார்த்தோம். உலக இன்பத்தை நுகரும் போது ஒரு பிழை செய்வோம், அது என்னன்னா இறைவனை மறந்துடுவோம். முன்னிலை பொருட்களை மட்டும்தான் நினைப்போம். அடுத்து விருப்பு வெறுப்பும் ரெண்டும் வந்துடும் அந்த நேரத்துல, அந்த உலகியல் பொருட்களை நுகரும் போது. அடுத்து வீட்டின்பத்தை நுகரும் போது என்ன ஒரு பிழை செய்வோம்னா, திருவருட்பயன்ல சொன்ன மாதிரி பார்க்கலன் மேல உட்கார்ந்துருக்க பூனை வந்து பாலை குடிக்காம அங்க செவர்ல இருக்க கரப்பானை பார்த்து குதிக்கும் இல்லையா, அத மாதிரி பேரின்பத்தை நுகராமல் திருப்பிய சிற்றின்பத்தை விரும்புதல். இது ரெண்டும் பண்டைய பழக்கம் காரணமாக, அதாவது வாசனாமலத்தால் நிகழும். இதையெல்லாம் அடியார்கள் ஏன்னா அப்படியே இருந்துட்டு இருந்தா என்னைக்கு இந்த ஆன்மா வந்து முக்கிய அனுபவிக்க முடியும், அதனால் இதையெல்லாம் அறவே நீக்குகின்றார் என்று மிக என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து திருவிடை மருதூர் என்ற தலத்து பாடல், கழுதை குங்குமம் தான் சுமந்து எய்த்தால் கைப்பர். இப்ப கழுதை வந்து குங்குமத்தை சுமந்துட்டு போதுன்னா அதனால கழுதைக்கு ஒரு பயனும் கிடையாது. பால் புக மற்றது போல பழுது நான் உழன்று உள்தடுமாறி படு சுழித்தலை பட்டனன் எந்தாய் அமுது நீ இருந்து என் செய்தி மனனே அங்கனா அரணே என மாட்டா இழுதையேனுக்கு ஓர் உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானேன்னு சொல்றார். நமக்கு புகழ் வந்து இறைவன் மட்டும்தான், வேற யாரும் நமக்கு புகழ் கிடையாது. எல்லாம் நம்மை போன்ற பசுக்கள் தான், அவர் ஒருத்தர் தான் பதி, அவர் தான் பசுபதி, உயிர்களின் தலைவன். அதனால நமக்கு யாருதான், அவர் மட்டும்தான் புகழ்ங்கிறத மனசுல நம்ம ஆணித்தரமாக கொள்ள வேண்டும். அந்த கருத்தை வலியுறுத்தி அதிகாரியாகிய நாம் அந்த அறியக்கூடிய அதிகாரி அறிந்து அவரை அடையக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குங்கிறத அந்த சூத்திர கருத்தோட இந்த பாடலும் பொருந்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய நிறைவு பாடல், தானெனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ நான் இனேனை பொருட்படுத்து வானனை வந்தெதிர் கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று. அதுல அழகாக இறைவனோட அருள்தான் பிறப்பை அறுக்கின்றது நமக்கு அப்படின்னு உணர்ந்த உயிர் வந்து முக்தி பேறு அடைவதை எடுத்து உரைக்கின்றது. இன்னும் ஒரு பாடலும் அதே பதிகத்துலதான், அடுத்த பாடல் தான், ஆனை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொளோ ஊனை உயிர் விரட்டி ஒள்ளி யானை நினைந்திருந்தேன் வானை மதித்து அமரர் வலம் செய்து என்னை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று. அப்போ அந்த அருள்தான் பிறப்பை அறுத்து நமக்கு பேரின்பத்தை வழங்குகின்றது இறைவனுடைய அருள்தான் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து நாம் இறைவனை வழிபட்டு அவரை அடைய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதால் இதுகாரம் நாம் சிந்தித்த கிட்டத்தட்ட ஒரு 20 பாடல்களில் உள்ள கருத்துக்களும் இன்னும் இருக்கு. நான் நேரம் கருதி உங்களோட இதை இவற்றை மட்டும் பகிர்ந்துள்ளேன். இவை எல்லாமே நமக்கு அந்த 7 சூத்திரம், இவர் வந்து சிரசாக இவருடைய 7 திருமுறை இருக்கிறது, சம்ஹிதா மந்திரங்களின் சிரசு 7 மந்திர சிரசு. அது போல இவருடைய திருமுறை 7 திருமுறை, அதற்கு ஒப்ப அந்த பின்னால வந்த 7 சூத்திரத்துல அந்த கருத்துக்கு ஒப்ப உள்ள பாடல்களை எல்லாம் இப்போது திருவருளாலும் குருவருளாலும் நாம் சிந்தித்தோம். ஆக இறைவன் தான் குருவடிவாக வந்து நம்மை ஆட்கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகின்றார் என்பதை நாம் மனதில எடுத்துக்கொண்டு அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வடிவிலே வந்து நமக்கு இத்தனை கருத்தையும் உணர்த்தியது இறைவன் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து, அசனவல்லி அடிகள் வாழி ஆகம வேதம் வாழியே, சுசியரங்கள் சுரகீதங்கள் வாழி, சுருதியோர்கள் வாழி, வசலை நீதி மன்னர் வாழி, வன்தமிழ் கவிஞர் நா விசதிமங்கை வாழி, யாழி மேகவண்ணன் வாழியே என்ற வாழ்த்தினை பாடி நிறைவு செய்கின்றேன். இதுகாரும் இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, நமது சைவன்.org பொறுப்பாளர் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இதனை நேரிலே கண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அடியின் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

உடன் அறிய முடியாத ஒரு தேனாக இருக்கிறான். ஆண் நெய்யை அருமை அருமை பசுவின் நெய்ன்னு சொன்னார். என்ன நெய் வந்து ரெண்டு இடத்துல இருக்கலாம், எறும்பு மாட்டு நெய் இருக்குது, பசு நெய் இருக்குன்னு. நம்ம பெருமானுக்கு விளக்கு தெய்வம் பெறுவதற்கு எது பயன்படுத்தணும்னா பசுவின் நெய் தான் பயன்படுத்தணும். இப்ப என்ன கடனெய் தான், அது எந்த நெய்யோ, அது என்ன என்ன கலப்படத்தினால வந்ததோ அது நெய்யாது, அது நெய். ஆனாலும் அதான் போட்டுக்கோ, அதுல பசுவின் நெய் தான் போடணும். ஆண் நெய் என்று சொல்ல நம்முடைய திருப்பனந்தாள் பகுதியில் கதிராமங்கலம்னு ஒரு இடம் இருக்கு. அதுல நல்ல ஒருவர் நிறைய பசுமாடு வச்சு வளர்க்கிறார். அவர் பால் கறந்து நெய் வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் என்ன பண்ணு கேட்டா, வேற எங்கேயும் வாங்காதா, கதிராமங்கலத்துல போய் அந்த பசுவின் நெய் தான் ஒரிஜினல் பசுவின் நெய் வாங்கறதுங்கிறது. அப்படி ஒருவர் அடிவரலையே ஒருவர் இருந்தார் ஏக முடியுமா, முடியாது. அதான் பசுவின் ஆண் நெய். அதனால இனிமே நம்ம வந்து பெரும்பாலும் சூட சூடம் இல்லைங்கிறான், சாம்பிராணி சாம்பிராணி இல்லைங்கிறான், ஊதுபத்தி ஊதுபத்தி இல்லைங்கிறான் அல்லவா. இந்த எதுதான் எதுங்கிறது, பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பால் ஊத்துறது, பாலா பவுடர் இருக்கிறான் நீங்களா. அப்ப இனிமே என்னன்னு கேட்டா, நல்ல கும்பிட்டு கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று இனிமே பாராயணமே தான் வச்சுக்கணும். ஏன்னா எதுவுமே எல்லாம் ஒன்னும் தகுதி இல்லை. நல்ல அருமையா பெருமாள் நல்ல மூன்று முறையோ பதினோரு முறையோ வளம் வந்து நல்ல கும்பிட்டு நல்ல வணங்கி பெருமானி என்று நல்ல போட்டியோடு செய்தால் அவ்வளவுதான் செய்ய முடியும். வேற எதுவும் நமக்கு உகந்ததாகப்படல. எனவே ஆண்மை கரும்பின் தேரலை அருமையான கருப்பன் சுவை, சிவனை என் சிவலோக கோணி சிவலோகத்திற்கே தலைவனாக இருப்பவன், மான நோக்கியதன் கூரணி எங்க அம்மாவோடவே கூட இருப்பாங்க யாரு, உமையம்மை, குறுகிலேன் நெடுங்காலம் அப்படிப்பட்டவனை போய் நான் இவ்வளவு நாள் தள்ளியும் போய் அடையவில்லையே. ஆனா என்ன செய்துட்டு இருக்கேன், ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன். இந்த உடம்புக்கு மட்டும் விடாமல் காலையில ஆச்சோலையோ எட்டு மணி சிவபிரானம் படிச்சோமோ பூஜை பண்ணமோ இல்லையோ, என்ன இன்னைக்கு இட்லி சட்னிய சாம்பாரா முளாபடி அது இருக்குது, சரி இதுக்கு இதுக்கு ஒரு இட்லிக்கு முளாபடி, ஒரு இட்லிக்கு சாம்பார், ஒரு இட்லிக்கு இது அவ்வளவு. ஏன்னா அப்படி என்னத்தீங்கணுமா, இந்த ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன். எதை நான் ஓம்பி வரணுமோ அதை இல்லாமல் இந்த வெறும் இந்த உடம்பை நான் பாதுகாத்திருக்கேன். ஊனினை உருக்கி

எப்படி ஞாபகத்துக்கு வராம இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட பெருமான் நினைக்காமல் ஊனையான் இருந்து ஒம்புகின்றேன் நிச்சயம் கெடுவேன் உயிர் ஓயாதே. இந்த பாழாப்பான உயிரே நான் பாருங்க, அந்த மூணாவது கடைசி வீட்டுல நேத்து பொசுக்குன்னு இறந்து போட்டாங்களாம். அது போன மாசம் பாருங்க இந்த தெருவில் ஒருத்தர் அவங்க எல்லாம் உயிர் ஓய்ஞ்சு போச்சு. இந்த உயிர் ஓய மாட்டேங்குது, என்னையும் தெரிய மாட்டேங்குது என்று பாவம் நினைக்கிறது. ஓய்விலாதன உவமனில் இறந்தன அருமை அருமை ஒன்மல திருப்பாதம் இப்படிங்களா. பெருமானுடைய திருவடிக்கு ஓய்வும் இல்லையா, என்ன ஓய்வு அவருக்கு 58 68 ஓய்வு இல்லாம உழைக்கும் ரொம்ப மேக்சிமம் போனா 60 இருக்கலாம் இல்லன்னா 58 இருக்குது அவ்வளவுதானே. இவங்க பாவம் ஒண்ணும் முடியலவங்களால இந்த கிராஜுவிட்டி மட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு முடியாததுனால வயதை தூக்கணும்னு பாக்குது 60 எப்படி நம்ம ஆட்சி போனா பரவாயில்ல அப்புறம் எப்படி பாத்துக்கிட்டு போறாங்க. சரி பல பேர் வேலை இல்லாத டாக்டர் இருக்குன்னு இளைஞர்களை உள்ளே நுழைக்க வேண்டியிருக்கு. அப்ப இது 55 ஆக்கணும் தேவையான்ருக்குது, 55 ஆக்கணும் உடனே பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, 60 ஆக்கணும் இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு வேலைக்கு உள்ளே நுழைய முடியல. பாவம் திட்டு தெரியாத காடு இருக்கிறாங்க பண்றது. அதற்காகத்தான் அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேணும் என்றால், நாம் ஒரு தமிழாசிரியன் தான் இருந்தாலும் என்ன செய்யணும் என்றால், மாதிரி கல்வி நிலையங்களிலே அறிவு கல்வி தெய்வீக கல்வி தொழிற்கல்வி இந்த மூன்று வேணும். இப்ப இருக்கிற கல்வி குட்டிச்சோர் அல்லவா, எல்லாருக்கும் வேலை கொடுப்பது என்பது எந்த அரசாலும் முடியாது, எந்த அரசாலும் முடியாது. அது இப்ப 600 கோடி இருக்கிறவன் உலகத்துல, அதுல 100 கோடி நம்ம கிட்ட இருக்கு இல்ல, கொடுக்க முடியுமா முடியாது. பின்ன என்ன, நல்ல அருமையா நல்ல தொழில் வல்லுநர்கள் ஆரம்பிச்சு டாடா பிர்லா நம்ம இந்த பக்கத்தில் இருக்க பொள்ளாச்சி மாளிகை இவங்கெல்லாம் நம்ம தொழில் நல்ல வல்லுநர்கள். ஐயா ரொம்ப சுருக்கமான பணத்துல ஆனா தன்னிலையில ஒரு தொழிலை வைத்து தொடங்கி எந்த தொழில் வந்து இன்னைக்கு சரியா வரும் என்றவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கேட்டு இந்த முதல்ல 1 முதல் 5 6 ஆண்டு வரைக்கும் இயல்பா அந்த எழுத்தறிவு, 6க்கு அப்புறம் அல்லது 7க்கு அப்புறம் இந்த அறிவு கல்வி தொழிற்கல்வியும் இருக்கணும். நாளைக்கு அவன் +2 முடிச்சாட்டான்னு இந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம், அல்லது எம்ஏ முடிச்சுட்டான்னா இன்னொரு அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒரு தொழில் அது தெரிஞ்சுக்கணும். அரசு கொடுத்தால் வருவோம் இன்றே நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு அமைப்புல வந்தால் ஒளிய இன்னும் ஒருத்தருக்கும் குத்திட்டு தான் ஞாபகம். ஆமா சோத்து வழியிலேங்கிறான் அவன் என்ன பண்ணுவான். இப்ப குற்றவாளி எல்லாம் 21 19 வயசுல தானே குற்றவாளியே இருக்குது, ஏன் வேலைக்கும் போக முடியல, இங்கேயும் ஒண்ணும் வீட்டுல வக்கு இல்ல, செவரையில குதிக்கிறேங்கிறான், சட்டமா போட போகுது. ஆமா தொழிற்கல்வி வேணும். அதே போல இந்த நீர் ஊற்று கூட கர்நாடகாவை எதிர்பார்த்து நடக்காது. ஏதோ தரம் பவான் நாம ஒரு பக்கம் அங்க தண்ணீர் கேட்டுக்கொண்டு தமிழகத்திலே எங்கெங்கே நிலத்தடி நீர் இருக்கிறது என்பதை பார்க்கணும். அது இங்க இருக்கிற இந்த பிஇஎல்லாம் விட நல்ல வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும். நாகர்கோயில்ல சொல்லுவாங்க சில பேர் இருக்காங்களாம், அப்படியே பாப்பாங்களா குச்சி பண்ணிட்டே வருவாங்களா, அதனால் இப்படி போய் அவன் ஆண்டவன் உயிரை காப்பானால் ஓய்விலாதன அவன் திருவடிக்கு எந்தப்பா ஓய்வு, ஒரு காலத்திலும் ஓய்வு. உவமனில் இறந்தன அப்படிப்பட்ட திருவடிக்கு ஒரு ஓமை சொல்லுங்களேன் அப்படின்னாரு. திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார், என்ன கேட்டு அப்படின்னார், பெருமான் திருவடிக்கு ஒரு ஓமை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. அடியேன் முதலதிகாரத்திலேயே பாடியிருக்கிறனே, தனக்கு ஓமை இல்லாதான், தனக்கு ஓமை இல்லாதான், அவன் திருவடி முதல் அவன் திருமுடி வரைக்கும் ஓமை இல்லாதான். இதுல போய் ஏன் இப்படி எல்லாம் பெரியவங்க கஷ்டப்படுறீங்க போய் அப்படின்ட்டு சிவ சிவ இந்த திருக்கோள் மறைஞ்சு போயிடுச்சு சாமி, இல்லைன்னா நான் இந்த மாதிரி போவே சொல்ல மாட்டேன், ஓமனில் இறந்தனன்னு சொல்ல மாட்டேன். ஓமனில் இறந்தன ஓமை சொல்ல முடியாது, ஏன் தனக்கு ஓமை இல்லாதான், என் இறந்து எல்லை இல்லாதானி இலாதானே நின்பெரும் சீர் நிற்குல்ல, இலாதானே கம நின்பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். அந்த நின்பெரும் சீர் இப்படி இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க, அவ்வளவுதான், ஒண்ணு கடினம் இல்ல, ஒண்ணு ஒரு கமதான். இப்ப கூட திருவாசகம் ஒண்ணு லால்வெளியில பதிப்பிக்கணும்னாங்க, நான் இப்ப கம போட்டு கொடுத்தேன், இப்படி பதிப்பிங்க சாமி, இந்த கம போட்டதை நிறுத்திட்டோம்,
நிறுத்திட்டு அதுவே பொருள் விளங்குவதற்கு காரணமாயிருக்கு. ஓய் மீளாதன உவமனில் இறந்தன, இறந்தன ஓமை சொல்ல முடியாது. உன்மலத்தால் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி, இதான் நன்றி உணர்வு. நாயிலாகிய குலத்தினும் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி என்றார் முன்னும் அல்லவா. அல்ல, அதை விட கீழ்பட்ட குலம், அப்படிப்பட்ட அதை விட கீழ்பட்ட குலத்தில் இருந்த எனக்கு நன்னெறி காட்டி, எங்கே திருப்பெருந்துறையில, தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை தாய் போல தாய் போல் தலையளித்துட்டு என்று முன்னே சொல்லியிருக்க. அவள பெற்ற ஈண்ட தாய் போல இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணியின் மிக விரைவாக காண வேண்டும் என்ற விருப்பம், ஆனா காணல. தீயில் வீழ்கிறேன், ஒண்ணு செய்யணும், இப்ப சொல்லலாம் செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறானே. விலையம புதுசா நம்ம போய் நம்ம சொல்ற மாதிரி படா, இதெல்லாம் எங்களுக்கு பழங்களே போடான். தீ ஒண்ணு, உன்னை திருவடியை கண்டிருக்கணும், இப்படிப்பட்ட அருமையான திருவடியை கொடுத்து எனக்கு ஆண்டாய். அது ஓய்வில்லாதது, ஓமனில் இறந்தது, ஒரு சிறந்த மலர் போன்ற திருத்தாள், தாயிலாய இன்னருள் புரிந்த திருவடி, அதை நான் காணணும். காணல என்ன செஞ்சிருக்கலாம், செத்துடணும். எப்படி சாவது அந்த காலத்துல, தீயில் வீழ்கிறேன், நெருப்புல விழுந்துருவான் பாவம். தின்வரை உருள்கிறேன், பெரிய மலை மேல ஏறி உருண்டுறது, அதனாலதான் உயிர் போக்குவது இப்படி இல்லீங்களா. தின்வரை உருள்கிறேன், அடுத்தது செழுங்கடல் புகுவேனே, அந்த கடல்ல விழுந்துடுறது. ஆகவே ஒன்று மலை மேல உருண்டு விடுவது, அல்லது கடல்ல போயிடுறது, அது நெருப்புல. இப்படியாக தன்னை மாய்த்துக் கொள்வது. மகாபாரதத்துல அர்ஜுனன் அந்த தபலம் வருகின்ற பொழுது அர்ஜுனன் தேர் வருது, அவனுடைய மகன் ஜெயந்தனை வந்து கொண்டு விட்டான். யாரு யார் கொண்டார், பாரதம் ஜெயந்திரதனா கொண்டு விட்டான். கொண்டு விட்ட உடனே இவன் வந்து இன்னைக்கு மாலைக்குள்ள என்னுடைய மகனை கொண்டவன் என கொல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன்னு சொன்னான். யாரு, நம்ம ஐயா தான், கண்ணபிரான் தான், அது சாரதி எல்லாம் ஓட்டுறது. ஓட்ட உடனே நிச்சயமா கூடி மறைச்சு வச்சுட்டாங்க, மறைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இவன் சபதம் பண்ணோன்னு நான் இன்னைக்குள்ள கொள்ளேனா நான் இறந்துடுவேன்னு சொன்னோடனே இன்னைக்கு பூரா மறைச்சு வச்சு மறைச்சு வச்சுட்டாங்க. மறைச்சா மணி ஆச்சு, இப்ப காலையில் 9:00 இந்த சபதம் பண்ணான், 10, 11, 12, 1, 2, 2.5, 3 கூட ஆக போகுது. என்ன ஆகுறது, இன்னொரு 3 மணி நேரம் தான் இருக்குது. இல்லைன்னா இன்னைக்கு இறந்துடணும். கண்ணபிரான் அல்லவா, என்ன பண்ண, பக்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் அச்சி தருவதும் ஒரு நாணி. என்ன செய்தார், என்ன அர்ஜுனா, அர்ஜுன தன்னுடைய சக்கரத்தை விட்டு மறைச்சிட்டார் சூரியனை. மணி சரியா 2:50 தான், இது இங்க என்ன 5:50, 6 ஆக போகுது. என்ன அர்ஜுனா, சபதம் என்னாச்சுன்னா, சிவசிவ ராமராம ராமராம நான் அப்படியே செய்யறேன். பின்ன அப்படியானா வந்து என்ன பண்ணார், தீயில் வீழ்கிறேன், உயிர ஒண்ணு என்ன, நெருப்பு வளர்ந்துட்டான், நெருப்பு வளர்த்து விழப்புறம். விழுவதற்கு முன்னே இவர் கொஞ்சம் கருணை அல்லவா, அதனால என்ன பண்ணார், அர்ஜுனா உனக்கு நான் சாரதி ஓட்டியே எத்தனை நாள் போட்டிருக்கேன், இனிமே நான் அவனையும் வந்து ஒரு போர்க்கோளம் பூண்டு நான் சாரதி ஆயிருந்து என்னைக்கு பாக்க போறேன், அதனால என்ன பண்ணுங்கிறீங்க அப்படின்னு. நீ நல்ல போர்க்கோளத்தோட இவன் என்ன போடலாம், போர்க்கோளத்தை கழட்டிட்டான், கழட்டப்படாது இல்லவா, அதனால போர்க்கோளத்தோட போட்டுக்கணும். நீ அந்த வில்ல பிடிச்சே இருக்கணும். நீ வந்து இந்த தீய 3 தரம் வலை வந்து தானே திரும்ப நெருப்பில் விழணும், அதனால அந்த 3 தரம் வலை வரும்போது நீ வந்து அப்படி பிடிச்சிக்கிட்டே வருவியா, நான் அந்த சாரதி போட்டுட்டு வருவானா, போட்டு வந்து 3வது தரம் வந்த பிறகு நீ நெருப்பில் விழுந்துரு. சரி அர்ஜுனா, நீ எல்லாம் இருப்பேன். இப்ப இதோ ஒரு முறை வந்துட்டது, இதோ 2வது முறையும் அப்படி வருகிறது, 3வது முறை வர இருக்கும் பொழுது அந்த ஜெயந்தன் வந்துட்டான். ஏன், இவன் தான் சாக போறான், சாக போறான். வந்தது இவனுக்கு தெரியும், யாருக்கு, கண்ணபிரானு தெரியும். பார்த்தார் மணி 3:10 தான் ஆகுது, ஒரிஜினல் கடிகாரத்துல, இது பொட்டை கடிகாரத்துல 6 ஆச்சு, ஏன்னா சக்கரத்தை வச்சு மறைச்சதுனால. என்ன அர்ஜுனா, 3வது முறை வருது, ஆமா நான் சொன்னபடி நான் இறந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்னொரு 1.5 மணி நேரம் இருந்தால், இன்னொரு 1.5 மணி நேரம் இருந்தாலும் நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னாரு. சக்கரத்தை எடுத்த
சூரிய மணி 3:10 இவனும் முன்னிருந்தான். அடிச்சாலும் இதெல்லாம் பாரதம் அல்லவா, பாரதம் அல்லவா. அதுதான் ரொம்ப அருமையா. அது என்னது, முத்தைத்தரு பத்தைத்தரு நகை அத்திக்கிரி சத்திக்கிற மேல அதுக்கு என்ன, பத்து தலை தத்த கனைவிடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகளில் இரவாக பக்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொரு ரட்சி தருள்வது ஒரு நாளே. முருகா உன்னை பாராட்டணும்னா நாங்கெல்லாம் பாராட்டி பிரயோஜனம் இல்லப்பா, உங்க மாமா பாராட்டணும்ப்பா. மாப்பிள்ள எப்படி என்ன, தீபாவளி வந்திருக்காருங்களா மாப்பிள்ள? ஆமாங்க, தங்கங்க தங்கம் எங்க மாப்பிள்ள என்று உன்னை பாராட்டுறது உங்க மாமால பாராட்டணும், நான் பாராட்டுறேன். பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்துடன் ரட்சித்தல்வது ஒரு நாள். அவர்தான் சமத்துவப்படுத்தினார். சைவ வைணவத்துக்கு இல்லாம வம்பு இல்லாம, சைவ வைணவத்துல வம்பு தொந்தரவு இல்ல. இப்ப பாருங்க, தீயில் வேழ்கிலேன் என்பாரை உருள்கிலேன் செடுங்கடல் புகுவேனே. இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று செய்தாவது இந்த உயிரை மாய்த்துக் கொள்கிறார். வேனில் வேல்கனை கிழித்திட மதிசுடும் அதுதான் நினையாதே. இது இன்பம். வேனில் வேல், வேனில் வேல் மலர்கனைக்கும் என்னகைச்ச வாய்க்கிறேன்னு முன்னே சொல்லியிருக்காரு. வேனில் வேல் யாரு, மன்னதன். அவனுடைய அம்புனால்னா இன்ப இன்பத்துல சிற்றின்பத்தில தலைப்பது, சிற்றின்பத்தை இவர் தலைப்பதல்ல, நாம் தலைப்பதை ஏற்றிக்கொண்டு சொல்லுகிறார். அதனால் மணிவாசகரும் குடும்பத்தினார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வேனில் வேல் கனை கிழித்திட மதிசுடும் அதுதான் நினையாதே, மான்னில் ஆவிய நோக்கிய படிகிடை மத்திடு தயிராகி. இந்த பெண்கள் இன்பத்துல எது போலனாரு, மத்திடு தயிராகி. மத்திடு தயிர்னு இருந்தது, இப்ப மத்தும் இல்ல தயிரும் இல்ல. அந்த மத்து கடையும் போது என்ன பண்ணணும்னு கேட்டா, கடைய கடைய கடைய அரியில் இருக்கிற அந்த தயிர் அப்படியே சின்ன சின்னதா சின்ன சின்ன சின்ன சின்னதா அப்படி தூள் தூள் தூளா அப்படியே மோராக ஆகும். ஆனா அதுல இருக்கிற அந்த இந்த சத்து வெண்ணெய் சத்து இருக்குது, அது அப்படியே உருண்டுவோம். அது போல இங்க மத்திடு தயிர்னா அந்த மத்துக்கு எப்படி அந்த தயிரானது தூள் தூளா உடையுது, அது போல நான் அந்த இன்பச் சுவையினாலே நான் உயிரானது அந்த தூள் தூளாக உடைகிறது, அவ்வளவு அடிந்து நான் இருக்கிறேன். மத்திடு தயிராகி தேன் நிலாவிய திருவருள் புரிந்த என் சிவநகர் புகப்போகேன். அப்படி இருந்த எனக்கு பெருமான் தேன்னிலாவிய சிவநகர் தன்னுடைய தன்னுடைய நகருக்கே அழைத்துக் கொள்ள முடியாத அருமையிலே அந்தரனாகி வந்து ஆட்கொள வல்லாம் அப்படி ஆட்கொண்டான். அப்படி இருக்க நான் அங்கே போகாமல் ஊனிலாவியை ஓம்புதற் பொருட்டிலும் உண்டுடுத்திருந்தேனீ. வெறும் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ரெண்டு காரியம் செய்கிறேன், ஒன்னு நல்லா சாப்பிடுறேன், நல்ல விதம் மானம் போகாம வேஸ்டிக்கிட்டிருக்கிறேன். இந்த உண்பதும் உடுப்பதுமாக முடியும். அதுதான் தாய்மானார் யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். அவர் இப்படி போனார், ஒண்ணு நல்ல வந்து சாப்பிடுறேன் நல்லா தூங்குறேன் இதுதான் மிச்சமாச்சுனர். இவர் வீணில் உண்டு உடுத்திருந்தேனே. பாவம் தாய்மானார் பின்னே, மணிவாசகர் முன்னே. அவர் உண்டு உடுத்தினார் இவர், அவர் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். அப்ப ரெண்டும் பயனில்லாத வேலை செய்கிறோம் என்று சொன்னார்லாம். இப்படியாக அந்த பிரிந்த அமைப்பை எழுந்து கருந்துகிறார். இந்த அளவிலே நாம் திருச்சதகத்திலே ஒரு பகுதியை ஒரு 10 பாட்டை இப்பொழுது கைமாறு கொடுத்தல் என்றார். கைமாறு கொடுத்தல், கைமாறுன்னா ஒருவர் செய்த ஒன்ற ஒரு உதவிக்கு மீண்டும் திரும்ப செய்வது கைமாறு. திருக்குறள்ல கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றுங்கொள்ளோ என்று சொன்ன. இப்ப மழை பெய்து, இந்த மழையானதுக்கு என்னாவது நம்ம கைமாறு செய்ய முடியுமோ, பெரிய உதவி. மழையினுடைய உதவி மட்டும் மிகப்பெரிய உதவி. அதிலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சொட்டு கூட தரமாட்டேன்னு முத நாள் பேப்பர்ல வருது, ஒரு சொட்டு கூட தரமாட்டோம் என்று கர்நாடகத்துல எல்லாரும் இருந்து முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நாளில இருந்து எந்த அந்த மாதிரி சொன்னார்களோ அதுக்கு மறுநாளே மழை பெய்து நல்ல மழை. அதான் அந்த கூட என்னமோ திருவண்ணாமலை மட்டும்தான் இல்லைன்னு ஐயா சொன்னாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, இங்க இருக்கிற குளங்கள் எல்லாம் நிரம்பலையேன்னு.
அது பெருமானுடைய திருவருளினாலே அவனருடைய எண்ணப்பொடியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று சொல்வது போல அடுத்த திங்களுக்குள்ள எல்லாம் குளமெல்லாம் நிரம்பி திருவண்ணாமலையிலும் மிகுந்த செழிப்பா நிரம்ப தண்ணீர் இருக்கிறபடியா வரும்படியா பெருமானுடைய அவரது வேண்டுவோம் கைமாறுங்கிற சொல்லிக் கொண்டே அங்கே வைத்தார். அதுபோல பெருமான் செய்கின்ற பேரர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், பதிவு செய்ய முடியுமா? யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு என்ன பார்த்தது, அது உருகும்படியான வைப்பு பெருமான் தந்தால் என்று இப்ப நமக்கே அவங்க நம்ம நாடி பிடிச்சு பார்ப்போம். பல நாள் திருக்கோயில் போயிட்டு வர்றோம், எல்லா நாளும் கசிந்து மனம் கசிந்தா போறோம், சும்மா அப்படியே ரைட் லெப்ட் போட்டு போனால் பல நாள் தான், என்றோ ஒரு நாள் தான் எந்த மூர்த்தி கிட்டையோ கொஞ்சம் நமக்கு கசிவு ஏற்படுது. ஆனா நம்முடைய பெரியவர்களுக்கெல்லாம் தினமும் இந்த மாதிரி கசிவு ஏற்பட்டது. நமக்கு என்றோ ஒரு நாள் எந்த மூர்த்தி தட்சிணாமூர்த்தி கிட்ட ஏற்படலாம், ஒரு நாளைக்கு பெருமானத்த அல்லது ஒரு நாள் பெருமாட்டிக்கிட்ட அல்லது மூத்த பிள்ளையார் இப்படியாக ஏற்படலாம். ஆனா அது வந்து எண்பரம் அல்ல என்னருள் தந்தார். எண்பரம்னா என்னுடைய எல்லைக்கு மேற்பட்ட அருள். நீ அப்படிலாம் செய்வதற்கு எண்பரம் அல்ல இன்னல் தந்தாய், யான் இதற்கு இளநூறு கைமாறு, நான் என்ன செய்ய முடியும் உனக்கு என்று சொல்ற அருமையான சொல் பார்த்தீங்களா. திருக்குறள்ல கைமாறு வேண்டா கடப்பாடு, திருவாசகத்துல கைமாறு, இப்படி எல்லாம் நினைக்கிறோம். ஆகவே அந்த கைமாறு இல்லாத ஒரு வேண்டாத நாம் தர இயலாத ஒரு பெருமானுக்கு கைமாறு என்ன கொடுப்போம்னு கேட்டா, யான் இதற்கு இளநூறு கைமாறு என்று விண்ணப்பிப்பதுதான் கைமாறு. அம்மா வேற என்ன செய்வீங்க? பெருமானே நீ செய்யற பேரர்களுக்கு இந்த ஆன்மா என்ன செய்ய முடியும்? ஒன்று செய்ய முடியாது சுவாமி, ஒன்று செய்ய முடியாதே என்று எண்ணி இயங்குகிறது தான் கைமாறு, வேற ஒன்னு ஏற்றுக. யான் இதற்கு இளங்கோர் கைமாறு என்று சொன்னா அதுதான் கைமாறா செய்ய முடியும், வேற என்ன? அப்படி பெருமானுடைய அருள். ஆகவே அந்த பெருமானுக்கு கைமாறு கொடுத்தல் என்றால் என்ன, அது மாதிரிதான் எனக்கு கைமாறு கொடுக்க முடியாத பேரர்களை செய்கிறாயே பெருமானி என்று சொல்லி நன்றி உணர்வோடு வணங்குவதுதான் கைமாறு. அது மாதிரி இங்க கைமாறு கொடுக்கல் என்று ஒரு அருமையான பகுதியில இந்த அமைப்பை வழங்குகிறார்.

0: இது ஒரு விதமான அமைப்புல பாட்டு. இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, நீண்ட பாட்டு இல்ல. நம்ம இது பார்த்தா திருக்குறும்பகம் மாதிரி இருக்குது. அன்னம்பாலிக்கும் தில்லைக்கு தம்பலம், பொன்னம்பாலிக்கும் மேருமி பூமி செய், என்னம்பாலிக்கும் ஆறு அன்பின்புற, என்னம்பாலிக்கும் உயிர்பிறவி. ஐந்தாம் திருமுறையில இப்ப பாருங்க, அவரு அதுலயே இந்த ஐந்தாம் திருமுறை ஒண்ணுதான் இருக்குல்ல, சின்னதா இருக்கு. கந்தரன் பூஜை மாதிரி இப்படி இது மாதிரி இந்த மாதிரி. மற்றபடி நீங்க நான்காவது திருமுறை ஒரே ஒன்னு பண்ணா இருக்குது, கூற்றாயின வாரெல்லாம் பண்ணா இருக்குது. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, குயித்த பருவம், குபைக்க வாயுலாம் திருவிருத்தம், திருநீர்ச்ச படித்தது, தாண்டகம் கேட்க வேணாம், அது நீங்களும் படித்தது. எப்படியோ இந்த ஒன்று மட்டும், இந்த அன்னம்பாலிக்க திருக்குறுந்தொகை மட்டும், ஐந்தாம் திருமுறை மட்டும் எல்லா திருக்குறுந்தொகையாகவே படி மலையே சார். அதனாலதான் அந்த இதை சொல்லிக்கொண்டே உடவாரம் செய்தார் என்று நம்முடைய சேக்கலா பெருமான் சொல்கிறார். தில்லையிலே பாடிய பாடல்களில் எட்டு பதியங்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த எட்டு பதியங்கள்ல அன்னம்பாலிக்கும் என்பது ஒன்று. அந்த அன்னம்பாலிக்கு எப்பொழுது பாடுகிறார் என்று கேட்டா, நேர நடராஜ பெருமானை போய் பார்த்து வழிபட்டு அப்படியே கீழே இறங்குகிறார். இறங்கி இதோ வெளியில வருகிறார். இதோ திருவீதி, சிதம்பரத்துல இருக்கிற திருவீதி. அந்த திருவீதி எப்படி சொல்லணுமா, சேக்கலா சொல்றார், சிவமே நிலவிய திருவீதி. திருவீதியில என்னப்பா நிலவுனாரு, சிவமே நிலவிய திருவீதி. வேற எந்த ஊருக்கும் சொல்லல அந்த மாதிரி அந்த திருவீதி. ஏன்னா நான்கு வீதியிலுமே சிவம் நிலவும்பா. உள்ள நடராஜா கிட்ட போனா மட்டும் இல்ல, சிவமே நிலவிய திருவீதி. அந்த சிவமே நிலவிய திருவீதியில வழிபாடுலாம் செய்துட்டு அப்படியே கையில உளவாரம் இருக்கா, அதனால ஆங்காங்க ரெண்டு ஒரு புல்லோ மற்றதோ இருக்குன்னு சொன்ன உடனே, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாலிக்கும் மேலும் எப்போ மீசை. நீங்க உழவார திருப்பணியோட வாயில பாடலாம்னா இதான் பாட முடியும். இப்ப கூட்டாயினவாறு பாடினீங்க, ஒண்ணு கூட்டாயினவாறு தவறி போடும் உழவாரம், அல்லது உழவாரம் செய்வீங்க கூட்டாயினவாறு தவறி போடும். ஏன் பண்ணோட இருக்கிறது, அது போய் நீங்க என்ன பண்ண, கூட்டாயினவாறும் விளக்ககளீர் கொடுமை பல செய். ஒண்ணு இது நின்றோம், ஒண்ணு இது நின்றோம். இந்த ஒண்ணு சிறவிப்பு சேக்கலா பெருமான் இந்த இந்த பதியத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த திருப்பதி உழவார திருப்பணி செய்தோம் என்ற ஒரு பருமையாக என்னமோ அது அவர் மாதிரி சொன்னதற்கு என்ன நம்ம கை மாறி செய்யப்படும். சேக்கலார் பெருமான் இல்லை என்றால் இந்த திருமுறைகள் இடங்கூறி விளக்கவே முடியாது. அவர் தான் அந்த இடங்கூறி விளக்கினது. நிறத்தில் இவ்வாறு இந்த வீட்டில் பாடினார் என்று சொல்வது அவர் தான் சிங்கன். அரியானை அந்த ரதம் எப்ப பாடினார், அரியானை அந்த ரதம் சிதம்பரத்திலிருந்து திருவேட்களம் சென்று திருக்கடிப்பாலை சென்று வணங்கி மீண்டு வந்து உள்ளே பெருமானி பெரும்பற்ற புலியூரானி பேசாத நாளெல்லாம் பிறவானால் அந்த பெரும்பற்ற புலியூரன் வளம் வருகின்ற பொழுது இதை பேசினாராம். அரியானை அந்த நரதம் சிந்தயானை அருமறையின் அகத்தானி என்ற தாண்டவம். இப்படி எல்லாம் பாப்பா எப்படித்தான் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெருமக்களுடைய திருவாய் திருவாய் மொழிகளை ஐந்து நூற்றாண்டு கழித்து வந்த சேக்கலா பெருமான் அருமையா இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இப்பொழுது பாடியது என்று சொல்லி தெய்வ திருவரும். இதுக்கெல்லாம் நம்ம கைமாறு செய்ய முடியுமா, படிக்கிறதா கைமாறு, மனதில் நினைக்கிறதா கைமாறு, ஓரொரு கால் நினைத்தவர்களை இப்படி எல்லாம் செய்தீர்களே இந்த தமிழ்நாட்டில் உங்களுடைய திருவடிக்கு வணக்கம் என்று சொல்லுவதுதான் கைமாறு, வேற என்ன செய்யும். ஆகவே அது போல இந்த பாட்ட இந்த பாட்டை படித்தாலே நம்முடைய அந்த திருக்குறுந்தொகை போல இருக்கு இல்லைங்களா. இருகையானையை ஒத்திருந்து என்னுள கருவையான் கண்டிலேன். உலகத்திலேயே ஒரு கையை உடைய யானை தான் பார்த்திருக்கீங்க. ஒரு கைக்கு ஒரே ஒரு கை தான் இருக்கு, யானைக்கு துதிக்கு இருக்கு. இது என்னன்னாரு, ரெண்டு கை கொடுத்த யானையா நான் இருக்கேன். பாவம் ஏன்னாரு, அது அதுக்கு ஒரு கை கொடுத்த, இதுக்கு இரு கை கொடுத்த, ரெண்டு கை கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி போய் வணங்குறமா அருமையா, நல்ல கரங்குழிவார் உண்மைகளும் கொண்கலர்கள் வெல்க, சிறங்குழிவார் ஓங்குவிக்க என்று சொல்லமா, இல்ல இரு கையை உடைய யானையானது இருப்பது போல நானும் ரெண்டு கையினால என்ன பண்றேன், ஒருத்தர் கரும்பு கொடுத்தா வாங்கி தின்னுக்கிறேன், ஒருத்தர் வந்து வெள்ளம் கொடுத்தா வாங்கி தின்னுக்கிறேன், ஒருத்தர் இது கொடுத்தா இப்படி வாங்கிக்கிறேன் தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப ரெண்டு கையும் கொண்டு நான் இந்த வேனில் வீணில் உண்டு உடுத்து இருப்பதானின் இங்கு போறேன் என்று சொல்வது போல உண்ணு நல்ல உண்ணுகிறேன், உடுக்கிறேன், தூங்குறேன், இதான் மூணு தான் செய்யறேன். இப்படி ரெண்டு கையை உடைய யானை தன் இருகையினாலும் வாங்கி சாப்பிடுவது போல நானும் உன்னுடைய உணர்வும் உண்டியும் உறக்கமும் இந்த மூன்றுமே ஆக இருக்கே தவிர என் உள்ள கருவையான் கண்டியிலேன், உள்ளத்திலேயே பெருமான் எழுந்துள்ள இருக்கிறாரே அந்த அவனு, அதாவது வேற எங்கேயாவது ரெண்டு மைல தாண்டியிருந்தா கூட பார்க்க முடியாது, இந்த உள்ளத்திலேயே எழுந்தருள் இருக்கிறான், அது உள்ளத்தில் இருக்கவே தாண்டியனா. பின்ன ரெண்டு கையை உடைய யானை ரெண்டு கையினால வாங்கி வாங்கி இந்த மீனால உண்டு கொடுத்திருப்பது போல நான் அப்படித்தான் இருக்கிறேன் பெருமானி, என் உள்ள கருவையான் கண்டிலே. ஆனா நான் கண்ட எது, கண்டமே துன்பம் தான் கண்ட. ஆமா இந்த இரண்டு கையினாலும் பெருமானி வணங்கி வணங்கி வாழ்த்தியிருந்தால் எவ்வளவோ இன்பம் பெறலாம், வணங்காமல் வெறும் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் எவ்வளம் துன்பம் தான் கண்ட, பிறவி துன்பத்தை கண்டது. கண்டமே அவர் அப்படி இருக்கார், நம்ம தான் அப்படி இருக்கிறோம் அல்லவா. வருக என்று பணித்தனை, ஆனா நீ செய்தது என்னன்னாரு, நான் இயல்பாக குதிரை வாங்க சென்ற என்னை அப்படி திருப்பெருமுறை வருகின்ற பொழுது வாப்பா வாப்பா வருக என்று பணித்தனை, உடைய கருணையினாலே நான் இயல்பாக நானே செல்ல எங்கேயோ செல்ல போகின்ற என்னை நீ வந்து பணித்தாய், அது உடைய கருணை. வருக என்று தனித்தனை பானூரோர்க்கு ஒருவனி, அப்படி ஒப்பற்றது இவனாக இருக்க எல்லாருக்கும் ஒப்ப, ஒருவன் ஒருவன் என்பது ஒன்றுங்கிற எண்ணிக்கையும் குறிக்கும், இன்னொன்று ஒப்பற்றவன் என்பதையும் குறிக்கும். ஒருவனி கிட்டிலேன் கிற்பன் உண்ணவே, பாருங்க கிட்டிலேன் கிட்டிலேன்னு நான் செய்யல, எதை பக்தியை செய்யல, ஆனா இன்னொன்னு கிற்பன் கிற்பன்ன செய்யறேன், எது என்ன சாப்பிடுறேன், எதை செய்யணுமோ பக்தியை அதை நான் கிட்டில செய்யல, எதை செய்ய வேண்டியது இல்லையோ. பாருங்க எல்லா மருத்துவரும் என்ன சொல்றாங்க, டயட்டு டயட்டு டயட்டு, உணவை பார்த்துங்க உணவு பார்த்துங்க உணவு பார்த்துங்க, அஞ்சு இட்லினா மூணு இட்லி சாப்பிடுங்க மூணு இட்லி சாப்பிடுங்க, அப்படி ரொம்ப ரொம்ப போடாதீங்க ரொம்ப போடாதீங்க என்று சொல்றாங்க. இப்படி நான் என்னன்னு கேட்டா உண்மையே கிற்பன் சாப்பிடுறதுல புளி, ஏப்பா கோயில் போனியா குளம் போனியா ஒரு சிவபிராமன் சொன்னியா எது கேட்டா சரி கிட்டிலே செய்யவே அந்த பக்கம் மூச்சே புரியல, இந்த சொல்லு கூட இது புரியுது, இந்த கிட்டிலேன் கிற்பன் இதெல்லாம் நீங்க இன்னும் அதிகமாக எடுத்தாளாத சொற்கள். இன்னும் சொல்ல போனா திருவாசத்துலதான் இருக்கு, நம்ம மற்ற திருமுறைகள்ல கூட மற்ற திருமுறை கூட இருப்பதா தெரியல தெரியல இந்த சொல்லலாம். இது தனி ஒரு சொல் கிற்பன் என்றால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எது உண்ணவே கிற்பன், நான் உண்ணுதலையே செய்து கொண்டிருக்கிறேன், கிற்றிலேன் செய்யல, எதை பக்தியெல்லாம் செய்யவே, மனசால் நினைக்கிறதோ உடம்பால் வணங்குவதோ வாயினால் பெருமானை போன்னு சொல்லுவதோ காலால் வளம் வருவதோ எதையுமே செய்யலையே என்கிறது.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் அஞ்சன்னவேல்வீடி மடமாதர் அங்கவர் மாதையே அலைவேலோ இஞ்சுருமாகுனதே அடிசேர இன்பமதாயர் அருளாவோ நஞ்சமுதாவோனும் அரணார்தம் நன்குமராவுமே அருள்வாலா தஞ்சனவாமடே அவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. ஞான பண்டிதன் முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இரண்டு திருவடிகளை மனமொழி மேகலால் வணங்குகிறேன். திருமந்திர சொற்பொழிவை நாள்தோறும் கேட்டு பயன் அடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்று 3 தந்திரத்தில் யோக ரகசியங்களில் சில மட்டும் அறிமுகமாக சிந்தித்தோம். இன்றைக்கு திருமூலருடைய திருமந்திரத்தில் 4 தந்திரத்தில் மந்திரங்களும் எந்திரங்களும் என்ற ஒரு தலைப்பிலே இறைவன் வழிகாட்ட நாம் இன்று சிந்திக்கப் போகின்றோம். பொதுவாக இறைவனை வழிபாடு செய்வதற்கு 3 முறைகள் முக்கியமாக ஆன்றோர்கள் கடைபிடித்தார்கள். 1 உருவ தியானம், இன்னொன்று மந்திர வழியாக இறைவனை வழிபாடு செய்வது, 3 யந்திர வழிபாடு. இந்த 3 முறைகளையும் ஆன்றோர்கள் கடைபிடித்தார்கள். இதிலே மந்திரங்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி மந்திரங்களை மனத்தில் நினைக்க முடியாதவர்களுக்கு உருவ வழிபாடும் யந்திர வழிபாடும் அவசியமாயிற்று. அதன் அடிப்படையில் தான் இந்த 4 தந்திரத்தில் 25 சக்கரங்கள் பேசப்பட்டுள்ளன. இந்த சக்கர வழிபாடு என்பது சித்தர்கள் இரகசியமாக வைத்திருந்த முறை. இவர்கள் மந்திர இயந்திர வித்தைகளை வைத்து பல யோக சாதனைகளை எல்லாம் செய்தார்கள். திருமூலர் ஒரு சிவசித்தர் என்பதனால் தன்னுடைய திருமந்திரத்தில் இந்த மந்திர யந்திர இரகசியங்களை எல்லாம் 535 பாடல்களிலே பதிவு செய்துள்ளார். வித்தை என்று சொன்னால் த சீக்ரெட் என்று சொல்லுவோம். அகவடிவம் புறவடிவம் ஆகும் 2 பிரிக்கணும். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபடுகின்ற பொழுது அக வழிபாடுன்னு இருக்கு, அது அகவடிவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சக்கரங்கள் அனைத்துமே புறவடிவங்கள். இந்த சக்கரங்கள்ல மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இப்ப பார்த்தோம்னா ஓம் ஓரெழுத்து மந்திரம் அப்படின்பா, இப்ப ஈரெழுத்து மந்திரம் ராம் அப்படி, மூவெழுத்து மந்திரம் முருகா அப்படின், 4 மந்திரம் ஓம் சிவாய நம, ஓம் சிவாய அது 4 மந்திரம், 5 மந்திரம் சிவாய நம, 6 மந்திரம் சரவண பவ, இப்படி மந்திரங்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டே போகும். இந்த மந்திரங்கள் சிவாய நமங்கிற மந்திரத்தினுடைய பல்வேறு வடிவங்களை கட்டங்களில் வைத்து அடைத்து அதற்கு உருவேற்றி வைப்பார்கள். இந்த மந்திரங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெறுவதற்கு நிச்சயமாக ஒரு யந்திர வடிவம் தேவை. இந்த சித்தர்கள் அவர்கள்லாம் இந்த ஸ்பேஸ் டிராவலர்ம்பாங்க. அதாவது இந்த ஸ்பேஸ் டிராவலராக இருந்தாலும் அவர்கள் வித்தவுட் எனி ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே ஆகாயத்திலேயே பறக்கக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட ஒரு சக்தி இருந்தது. என்ன சக்தின்னா, இந்த வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோள்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு, அந்த கோள்களுடைய சஞ்சாரங்களுக்கும் மனிதனுடைய வாழ்வியல் நிகழ்வுகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த இந்த ரேஸ் வழியா அந்த தொடர்பினுடைய அந்த ரகசியங்களை எல்லாம் இந்த சித்தர்களும் யோகிகளும் கண்டுபிடித்து வைத்திருந்தாங்க. இந்த சித்திரம் என்ன செய்வாங்கன்னா இந்த கோள்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சீக்ரெட் இந்த சக்கரங்களை பயன்படுத்துவாங்க. ரிமோட் கண்ட்ரோல் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த சக்கரங்களை ரிமோட் கண்ட்ரோலாக வைத்து இந்த கோள்களை எல்லாம் இயக்குவார்கள். அப்போ அந்த சக்கரங்களிலே மந்திரங்களை பொறிப்பார்கள். அது இந்த மந்திரங்கள் வந்து குருநாதர் சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அந்த மந்திரத்தை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் அந்த அதிர்வுகள் உண்டு. எதுனா அந்த ஓம் அப்படிங்கிறான் ஹ்ரீம், இந்த ஹ்ரீம்ங்கிறது வந்து இந்த அம்பாளினுடைய பீஜ மந்திரம். அதே மாதிரி கிளீம் ஸ்டீம் இதெல்லாம் நம்ம உச்சரித்து பார்க்கும்பொழுது ரொம்ப உடலில் ஒரு அதிர்வுகள் தோன்றும். இதை இந்த பிரயோகிக்கும் பொழுது பிரபஞ்சத்திலேயே அதிர்வுகள் தெரியும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த அதிர்வுகளின் மூலம் நம்மால் வந்து சில பயன்களை பெற முடியும். அதுக்கு சில சக்கரங்களை எல்லாம் போடுவாங்க. அந்த கோடுக்கு பேர் ரேகைனிக்கு, அந்த கட்டங்கட்டமாக வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கட்டங்களுக்கெல்லாம் மனைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய திருமந்திரத்தில் 25 சக்கரம் உண்டு. நாலாம் நந்தத்தில் 25 சக்கரம் உண்டு. அதில் திருவம்பல சக்கரம், ஏரொளி சக்கரம், வைரவ சக்கரம், கோவனாபுரி சக்கரம், அப்புறம் இந்த ஆராதார சக்கரம், இப்படி சக்கரம் வச்சிருக்காங்க. மந்திரமேனி சக்கரம், இந்த மாதிரி ஒரு 25 சக்கரங்களை அவர் சொல்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 25 மட்டும் இல்லை, இன்னும் சக்கரங்கள் உண்டு. இப்போ சிதம்பர சக்கரம்னு இருக்கும், இந்த புளிப்பாணி சித்தர் அருளியது அது விலகம் கொடுத்துருக்கிறார். புளிப்பாணி சித்தர் வந்து இந்த சிதம்பர சக்கரத்துக்கே ஒரு நூல் எழுதிக்கிறார். சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் அது சிதம்பர சக்கரம். அதே மாதிரி பூஜா யந்திரம், அதே மாதிரி பிரயோக யந்திரம், அப்புறம் அந்த பஞ்சபூதங்களையும் இயக்குவதற்காக இந்த பஞ்சபூதங்களினுடைய எழுத்துக்களை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய பஞ்சபூத சக்கரம், இப்படி நிறைய உண்டு. நம்முடைய அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருப்புகழ், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், இப்படி நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கார். இருக்கிறார்னா அருள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவத்தில் உணர்ந்து அப்படியே இறைவனை இப்போ இறைவன் வழியாக வந்தது, அதனால அருளியினார். அந்த கந்தர் அனுபூதிங்கிறது ஒரு 51 பாடல். அந்த 51 பாடலுமே 51 சக்கரங்கள் உண்டு. அந்த 51 சக்கரங்களுக்கும் மந்திரங்கள் உண்டு. இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் அதை அனுபவத்தில் கண்டுபிடிச்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி திருமந்திரம் 300 என்ற ஒரு நூல் உண்டு. அந்த திருமந்திரம் 300 என்ற நூலில் திருமூல தேவநாயனார் அருளியது தான் அந்த அஷ்டக்கண்மங்கள் அப்படின்னு சொல்லி, அது ஒரு வகையான மந்திரங்களையும் யந்திரங்களையும் துருவ எண்களை வைத்து அடைக்கப்பட்டது. அது இன்னும் ரகசியமாக உள்ளது. அந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கும் போதுதான் நம்மளுடைய எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொன்னது. திருக்குறளில் கூட திருவள்ளுவர் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவை ரெண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கின்றனர். அப்போ அந்த எழுத்துக்களுக்கும் எழுத்துக்களுக்குரிய எண்கள்

எழுத்தினை கொண்டே அமைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த சக்கரங்களை நீங்க பார்த்திருப்போம். இந்த சக்கரங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு அமைப்பு தெரியும். கிட்டத்தட்ட அது வந்து இந்த திருக்கோவில்களுடைய அமைப்பு மாதிரியே இருக்கும். எப்படின்னா அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நான்கு கோபுரங்கள் இருக்கும், நான்கு வழி இருக்கும். அதே மாதிரி சக்கரங்களில் பார்த்தீங்கன்னா நான்கு வகையான வாசப்படி இருக்கும். கருப்ப கிரகத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நடுல இறைவன் இருக்கிற மாதிரி இருக்கும் கோவிலில். அதே மாதிரி இந்த சக்கரில் பார்த்தீங்கன்னா மையத்தில் இறைவன் இருக்கிற மாதிரி அதுக்கு உள்ள உரிய ஒரு எழுத்தை பிடிச்சிருக்கும். அப்போ அந்த திருக்கோயிலினுடைய அமைப்பில் இறைவன் எப்படி உள்ளே இருக்கிறாரோ கருவறையில், அதே போல சக்கரங்களும் சக்கரங்களுக்கு மத்தியில் அந்த இறைவன் எழுந்தொழிருக்கின்ற இடம். அப்ப திருக்கோயில் அமைப்பும் சக்கரத்தினுடைய அமைப்பும் ஒன்றுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு, நம்முடைய உடம்பு அமைக்கப்பட்ட விதமே இந்த திருக்கோயில், இந்த உடம்பை வச்சு தான் இந்த திருக்கோயில் நடந்தது. உடல் அமைப்பும் திருக்கோயில் அமைப்பும் ஒன்றுதான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆழமான பகுதி. இந்த முதுகு தண்டு தான் கொடிமரம். அந்த நம்மளுக்கு எப்படி உயிர் உள்ளே இருக்கிறதோ அது மாதிரி அந்த சிவலிங்கம் உள்ள இருக்கு. அதனாலதான் சீவனுக்குள் சிவமனம் பூத்ததும்பது திருமந்திரத்தில். அப்ப நம்ம உடம்பு எப்படியோ அதே போலதான் கோவில், அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனையும் காலா மணி விளக்கு அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடலுக்குள்ள விளக்கம் நம்ம வேற ஒரு தந்திரத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த திருவயன் தெய்வத்திற்கும் இந்த திருக்கோயிலுக்குமே ஒரு தொடர்பு உண்டு. இந்த சி என்பது சிவத்தை குறிக்கும். அதான் இந்த கர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடிய கருவறை, அதுதான் சி. அப்புறம் இந்த அர்த்த மண்டபம், இந்த அர்த்த மண்டபம் இருக்கிற இடம் வந்து வ, அதுதான் அந்த பக்கத்துல சிவன் கோயில பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்திலேயே அந்த பராசக்தியினுடைய சன்னதி இருக்கும், அம்பாள் சன்னதி இருக்கும். இந்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஷபம், நந்தி நந்தியம்பெருமான் இல்லையா, அது எழுந்தில் இருக்கக்கூடிய மகாமண்டபத்துக்கு பேரு யார். அவரை அப்படியே வந்தோம்னா நடராஜ பெருமான் எழுந்தில் உள்ள இடம் திருக்கோயில் இருக்கும், அது வந்து ய. அதுக்கு முன்னாடி பலிப்பீடம் இருக்கும், அது வந்து ம. அப்ப அங்கேருந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ந ம சி வ. அப்ப திருவேந்திரத்திற்கும் திருக்கோயிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்போ இந்த சக்கரங்கள்ல சில குறியீடு வச்சிருப்போம். அவங்களுக்கு பார்த்தா சக்கரங்கள் மாதிரி தெரியும், ஆனா அதுல குறியீடு இருக்கும். இப்படி மேல் நோக்கிய முக்கோணம் இருக்கும். அந்த மேல் நோக்கிய முக்கோணம் பார்த்தீங்கன்னா அது சிவத்தை குறிக்கும். அதே முக்கோணம் தலைகீழ போட்டிருப்பாங்க, கீழ் நோக்கிய முக்கோணம், இது சக்திய குறிக்கும். இந்த ஒரு குறியீடை பார்த்த உடனே இந்த குறியீடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மேல் நோக்கிய முக்கோணமும் இந்த கீழ் நோக்கிய முக்கோணத்தையும் இணைச்சிட்டீங்கன்னா அது ஒரு அறுகோணம் ஆயிடும். அறுகோணம் அப்படின்னு சொன்னா அது சிவசக்தி, அது முருகன். இப்போ அப்படி போறோம்னு வச்சுங்களா, அது மேல் நோக்கிய முக்கோணம், இது கீழ் நோக்கிய முக்கோணம், இணைச்சாச்சு. நடுவில் ஓம் அப்படின்னு போட்டுடுறோம். ஏன்னா ஓம்ங்கிறது ஒரு பீஜா மந்திரம்னு சொல்லணுங்க. அந்த ஆறு பக்கமா ஆறு சின்ன சின்ன முக்கோணமா இருக்கும், அது ச ர வ ந ப வ. அப்ப ஓம் சரவண பவ, அப்ப சிவசக்தி, அப்ப சிவமும் சக்தியும் அப்படின்னா அது முருகப்பெருமானுக்கு உள்ள மந்திரமா வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாரகை, தாரகை அப்படின்னு நட்சத்திரம்.

0: இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இப்படி இது மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்த மேல் நோக்கி அப்புறம் கீழ் நோக்கி இழுத்து அப்புறம் இப்படி போய் ஆடி ஆடி அது பாத்தீங்கன்னா ஐந்து கோணங்கள் இருக்கும். நடுவுல ஒரு வட்டம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஓம் அப்படின்னு போட்டு ஐந்துலயும் பாத்தீங்கன்னா சிவ ய நாம சிவ ய. அப்ப அது உள்ள இந்த முக்கோணங்கள் குறியீடுகள் குறியீடுகளை பார்க்கணும் எந்த ஷேப்ல இருக்கு. சில யந்திரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சூளகுறி போட்டிருப்பாங்க. சூளகுறி போட்டிருந்தாங்கன்னா எட்டு திசைகளையும் போட்டிருப்பாங்க. அந்த திசைகள்ல போட்டிருந்தாங்கன்னா அந்த எட்டு திசைகளையும் காப்பு அந்த காப்புக்காக உள்ளது அந்த சூளகுறி. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு குறியீடுகள் இருக்கிறது. இப்ப இந்த ஓம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றோம். இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் அது வந்து இந்த சிவாய நம என்ற மந்திரத்தில் உள்ள பொருள் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது சக்தியை குறிக்கும், இந்த ய என்பது ஆன்மாவை குறிக்கும், ந என்பது இந்த மறைப்பாற்றல் அதாவது திரோதான சக்தியை குறிக்கும், ம என்பது ஆணவத்தை குறிக்கும். இதுதான் இந்த சிவாய நமங்கிற எழுத்துக்களில் இருக்கக்கூடிய பொருள் விளக்கம். இந்த ஓம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓம் அப்படி ஓம் சிவாய நம அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா இந்த ஓம் என்பது இந்த புற உலகு, சிவாய நமங்கிறது அகம். ஓம் சிவாய நமங்கிறது அப்படின்னா அகத்தையும் புறத்தையும் இணைக்கும். அதனாலதான் நடராஜ பெருமானோட திருமணியில பாத்தீங்கன்னா இந்த நமசிவாயங்கிற மந்திரம் இருக்கும். அந்த நடராஜ பெருமானுடைய திருமேனியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து பிறப்பேன்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 51 சுடர்கள் இருக்கும். தமிழ் எழுத்துக்கள் 51ங்கிறதுனால 51 சுடர்கள் இருக்கும். அது வந்து ஓம் போல நடராஜ பெருமானுடைய திருமேனி மந்திர வடிவமாக பார்க்கின்ற பொழுது அது சிவய நம அல்லது நம சிவய அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த சிவய நம அப்படின்னு நம்ம ஐந்து எழுத்துல இப்ப சிவ என்ற இரண்டு எழுத்தும் முக்கியம். ஏன்னா சிவமும் சக்தியும் அப்படின்னு. இப்ப சிவமும் சக்தியும் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளோட முக்கியமான கருத்து. இப்ப சூரியன் கதிர் அப்படின்னா ஒன்றை ஒட்டு ஒன்று பிரியார். இப்ப சூரியன் என்பது சிவம் என்றால் கதிர்கள் என்றால் சக்தி. சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் அப்ப சிவத்திலிருந்து வரக்கூடிய சக்தி. எப்படி சூரியனையும் கதிர்களையும் பிரிக்க முடியாதோ அதே போன்று சிவத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. அதுக்கு பேரு தாதான்மிய சம்பந்தம் அப்படின்னு பேரு. பிரிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இத நம்ம சொல்றோம். இப்ப சிவ சிவ சிவன்னு சொல்றோம். இப்ப யாருமே சீன்னு சொல்றது இல்ல, யாருமே வான்னு சொல்றது இல்ல. அப்ப சிவன் தான் நம்ம சொல்றோம் சேர்ந்து வரும். இது நம்ம மந்திரத்துல ஒரு ரகசியங்கள் இருக்கிறாங்க. திருமூலர் அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துள்ளே. அப்ப அண்ணல் தான் அங்க இறைவன். இறைவன் இருப்பது அவள் அக்கரத்துக்குள்ளே. அக்கரம்னா எழுத்துன்னு அர்த்தம். அக்ஷரம்ங்கிறது அக்கரம். பெண்ணில் நல்லாலும் பிரான் அக்கரத்துள்ளே. இங்க பிரான்னா சிவன் அர்த்தம். இப்போ சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? அம்பாள் அக்கரத்துக்குள்ளே இருக்கிறார். அம்பாள் எங்கே இருக்கிறார்? சிவபெருமானுடைய அச்சரத்தில் இருக்கிறார். இப்போ ஒரு எழுத்தை சொல்லி பார்ப்போம். இப்ப நம்ம வந்து சிவ சிவ அப்படின்னு சொல்லுவோம். சிவ சிவ அப்படின்னா இந்த ரெண்டு வாவுக்கு இடையில சி இருக்கும். அந்த ரெண்டு வாவுக்கும் இடையில சி இருந்ததுன்னா இந்த பக்கமும் அம்பாள், இந்த பக்கமும் அம்பாள், நடுவுல சி இருக்கும். இப்போ இந்த சீய தூக்கி நடுவில் போடுங்க. இப்ப சிவ சிவ அப்படின்னா ரெண்டு பக்கமும் நடுவுல சி, ஓவா பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் சி நடுவுல வா, அப்ப சிவசிவ. இப்ப சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவகதிதான். அப்ப சிவசிவ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவசக்தியினுடைய ஐக்கியம். அதான் சொன்ன அந்த சி என்பது நிலைப்பு ஆற்றல், வா என்பது இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த சிவசிவ அப்படிங்கிறதுல நிறைய சொல்ற. இந்த எண்ணி இருவர் இசைந்து அங்கு இருந்திட புண்ணியவாளர் பொருள் அறிவாள், பொருள் அறிவார்களே. இந்த யாருக்கு தெரியும்னா இந்த பொருளை அறியக்கூடியவர்கள் புண்ணியவாளர். இந்த புண்ணியவாளர்னா அத உணர்ந்த ஞானிகள், அருளாளர்கள், அவங்களுக்கு அதனுடைய உண்மை தெரியும். இப்ப நம்மளுடைய திருக்கழுத்து படியால ஒரு செய்தி, அம்மையப்பரையே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய. அப்ப அம்மையப்பர் தான் சிவ அப்படின்னு சொல்லி சிவ சிவ அப்படின்னா. இத நம்ம வந்து திருவாசகத்துல ஒரு பாடல் உண்டு. என்ன பாடல்னா, அந்த உடையால் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அடியேன் உன்னை அப்படின்னு அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய், பொன்னம்பலத்து என் முடியா முதலே என் கருத்து முடியும் மண்ணே முன்னின்ற. திருவாத்துல சொல்லக்கூடிய ஒரு பாடல். இல்ல உடையால் உந்தன் அடிவிருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி. அப்போ அந்த சி அப்ப ரெண்டு பக்கமும் சி இருந்தா நடுவுல வா இருக்கும், ரெண்டு பக்கமும் வா இருந்தா நடுவுல சி இருக்கும். அப்ப அந்த சிவசக்தியினுடைய ஐக்கியத்தை தான் நம்மளுடைய மாணிக்க பாசத்துல பகிர்ந்து. அப்புறம் நம்முடைய திரிகான சம்பந்தர் ஒரு பாடல் பாடுவார். இல்ல பெண்ணில் அல்லாதடும் பெருந்தகை இருந்ததே என்ற, அத மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளனக, பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. அப்போ பெண்ணில் நல்லால் பெருந்தகை, அப்ப இறைவனும் இறைவியும், இறைவனும் இறைவியும் சேர்ந்த நிலை. அப்ப சிவ நல்லால் அப்படிங்கறது வந்து ஆகு பெயர், தமிழ்ல வந்து ஆகு பெயர் சொல்லுவாங்க. சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல் உண்டு. இதுல அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பான் அப்படின்னு சொல்லுவார். அம்மையோடு அப்பனாகி அப்ப அம்மையப்பரா இருக்கிறாங்க. இதே கருத்தையே நம்முடைய அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் அவரது இந்த கருத்தை பதிவு பண்ணுகிறார். உமையும் உமையொரு பாகமும் ஏக உருவில் வந்து இங்கு எம்மையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படின்னு அப்ப உமையும் உமையொரு பாகமும். அப்ப அங்க கலந்த நிலையத்தான் அவங்க சொல்ற நம்முடைய சரி, இந்த சித்தர்கள் யாராவது இந்த நிலைய பேசியிருக்காங்களா அப்படின்னு நமக்கெல்லாம் மிகவும் வழிகாட்டக்கூடிய சித்தர் சிவபாக்கியர். ஏன்னா சிவபாக்கியரை படிச்சா திருமந்திரம் ஈஸியா புரியும், அவங்க எளிமையா சொல்லிட்டு கொடுவார். அப்ப சிவபாக்கியர் வந்து இந்த கடைசி பாடல்ல ஒரு பாடல் சொல்றார், இந்த சிவாய வசிங்கிறார். அப்ப சிவாய வசி, இப்ப சிவ சிவன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதேதான் சிவய வசி. இந்த சிவய வசியில பாத்தீங்கன்னா இப்படி படிச்சாலும் சிவய வசி, இப்படி படித்தாலும் சிவய வசி. கடைசியில சி இருக்கும், இந்த பக்கம் சி இருக்கும், அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஏ இருக்கும், இந்த பக்கம் இந்த பக்கம் வா இருக்கும், இந்த பக்கம் வா இருக்கும், நடுவுல ஏ இருக்கும். இப்படி படிச்சா சிவ, இந்த பக்கம் பார்த்தா சிவ, நடுவுல பாத்தீங்கன்னா ஏ. அப்ப சிவய வசி. அப்ப சிவசக்திக்கு நடுவுல ஆன்மா இருக்கும். அவர் இந்த வசி மந்திரத்தை போடுறாரு, வசி மந்திரத்தை பயன்படுத்துறாருங்க. அந்த வசி மந்திரம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து சித்திரகளுக்கு தேவை, அதுக்காக அவர் பயன்படுத்தக்கூடிய மந்திரம். சிவாய வசி என்னவும் ஜபிக்கவும் ஜகம் எல்லாம், சிவாய வசி என்னவும் ஜபிக்க யாவும் சித்தியாம், சிவாய வசி என்னவும் ஜபிக்க வானமாளலாம், சிவாய வசி என்பது இருதலை தீயாகும். இருதலை மாணிக்கம் அது மாதிரி இருதலை தீங்கும். அப்ப சிவாய வசி சிவய வசி. அதுல என்ன அப்படின்னா, இந்த வா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மாத்திரை கொடுக்குறாரு, வாக்கு ஒரு மாத்திரை தான். ஏன் இந்த வாவுக்கு மட்டும் ரெண்டு மாத்திரை அப்படின்னா, ஆரம்ப நிலையில பழகிறவங்களுக்கு சிவாய வசி அம்பாளுடைய கருணையோடு போறது. அப்ப சிவய வசின்னு சொன்னோம்னா இந்த சீக்கும் ஒரு மாத்திரை, வாவுக்கும் ஒரு மாத்திரை, ஆக ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது ஈக்குவல் ஆயிருக்கு. அப்ப சிவய வசி திருமந்திர சக்கரத்திலயும் வரும். இப்ப இந்த மந்திரங்களை நாம வந்து எப்படி நம்ம கணிக்கணும் அல்லது பேசணும் அப்படின்னு, இந்த மந்திரங்கள் பாத்தீங்கன்னா கணிக்கணும், இந்த மனசு உள்ளேயே கணித்தல். வெளில வரப்படல, வெளில வந்துச்சுன்னா பவர் கம்மி. அது வந்து அசபா மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அசபா மந்திரம் வந்து அப்படின்னா, இதுதான் நான்காம் மந்திரத்துல முதல்ல சொல்ற, இது மூச்சு காட்டிலே எழக்கூடிய மந்திரம் அசபா அப்படின்னு சொல்ற. அது வந்து மூச்சு காட்டினுடைய இயக்கம், அதுதான் மந்திரம் அசபா. அசபானா வாய் விட்டு சொல்ல முடியாது, மூச்சு காட்டிலே எங்கிட்டு இருக்கு. இது எப்படின்னா அந்த சோன்னு உள்ள எழுப்பணும், ஜபிக்க வேண்டியது, ஜபிக்காமலே சொல்லக்கூடிய மந்திரம் அது. இத வேற மாதிரி சொல்றதா இருந்தா, இந்த ஓம்ங்கிற மந்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மூணா நம்ம டிவைட் பண்ணலாம், அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து ஹம்ச மந்திரம் சொல்லலாம், இன்னொன்னு சோகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம், இன்னொன்னு திருவேந்த எழுத்து, மூணு ஒண்ணுதான். அது அந்த அசபா மந்திரம் அப்படிங்கிறது ஜபிக்க முடியாத, இந்த வாய் விட்டு ஜபிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே இயங்கக்கூடிய மந்திரம். இது வந்து பிராணனோடு இயந்திருக்க மந்திரம். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப திருமால் நம்ம திருப்பார்கடல்ல அப்படியே அறிதுகையில் இருப்பார். அப்போ திருமாலினுடைய இருதயத்தில் தியாகராஜ பெருமாள் அசைந்து ஆடுவாங்க. அப்ப அந்த ஊஞ்சல் போடுவாங்க, அந்த ஊஞ்சல் ஆடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அதை முன்னும் பின்னும் அசைந்து ஆடுதல், அந்த அசைந்து ஆடுதல் அதுக்கு பேர் அசபா. அது ஜபிக்க வேண்டிய இல்லை, அது உள்ளுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கும். ஆடக்கூடிய அந்த திருநடனத்துக்கு அசபா நடனம்னு பேரு. இந்த திருவாரூர்ல வீதி விடங்கள் அப்படின்னு சொல்லி உண்டு, சப்த விடங்கள்ல அது ஒரு தளம், திருவாரூர் வீதி விடங்கள் அப்படின்னு. அந்த வீதி விடங்கர்ல வந்து சிவபெருமான் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேர் அசபா நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மந்திரங்கள் உள்ள எழுத்துக்களை எல்லாம் நம்ம வந்து அனுபவத்துல உணரணும். இந்த அனுபவத்துல சொல்லி சொல்லி தான் படிக்கணும் இதெல்லாம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இறை வளர்ந்த கொடுந்தெண்டல் அங்கு அணைய அந்த தெண்டல் காற்று வீச திருவாரூர் அணிவீதி அழகரவர் மங்களனால் வசந்தம் எதிர்கொண்டருடன் வகை நினைந்தார். ஆஹா, திருவாரூர்ல இந்த மாதிரி வசந்த காலத்துல பெருமான் எப்படி எல்லாம் எழுந்து வழிகாட்சி தருவார் என்று இந்த காற்று வந்த உடனேயே இந்த காற்று இயக்கத்திற்கு தலைவனாயிருக்கிற பெருமான் ஞாபகம் வந்துதான். வெண்மதியின் கொழுந்தணிந்த வீதி விடங்கப் பெருமான் உன்னுதலார் புடைபறந்த ஓலக்கம் அதனிடையே. ஆஹா, திருவாரூர் தியாகராஜா பெருமான் பக்கத்திலேயே அந்த அம்மை ரெண்டு பேரும் வீட்டிலிருந்து எப்படி காட்சி கொடுப்பார் என பல நாள் பார்த்து அதனால் அப்படி அந்த அந்த காட்சியெல்லாம் ஞாபகத்து வந்துதான். பன்னமரும் மொழிப்பறவையார் பாடல் ஆடல்தனை கண்ணுரமும் கண்டு கேட்டார் போல கருதினார். திருக்கோயில் வந்தா திருவாரூர் பெருமானுடைய காட்சி, வீட்டுக்கு போனா பறவையார் காட்சி, திருவாரூர் திருவாரூர் உள்ளவா என்றெல்லாம் ஞாபகம் உண்டுதான். பூங்கோயில் அமர்ந்தாரி புற்றிடம் கொண்டிருந்தாரி நீங்காத காதலினால் இணைந்தாரி நினைவாரி ஈர் பாங்காக தாம் முன்பு பணியவரும் பயனுடுவார் இங்கு நான் மறந்தேன் என்று ஏசரவால் மிக அடிவார். நான் வந்தது சில நாட்கள் ஆனால் கூட எத்தனையோ ஆண்டுகள் நம்பிங்க திருவாரூர் பெருமானை மறந்த மாதிரி இருக்கு என்றெல்லாம் நினைக்கிறதாம். மின் ஒளி செஞ்சடையானை வேத முதலானானை மண்ணு புகழ் திருவாரூர் மகிழ்ந்தானை மிகனிந்து பன்னிய சொல் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் என்னும் இசை திருப்பதியும் எடுத்தியம்பு இறங்கினார். இந்த மூணு பாட்டு வந்ததுக்கே காரணம் இந்த பத்திமை அடிமைங்கிற பாட்டு தான். அதான் தன் கருத்துக்களை எழுதிட்டு பின்னால ஐயா இப்படி எல்லாம் நினைத்தாருங்கிறது என்ன இருக்குன்னு யாரு என்ன போன் பண்ணாங்களா, ஹலோ நான் தான் சுந்தரர், அதுவன் அடியேன் சேர்க்கல, நான் இங்க இருக்கும்போது தெண்டர் காட்டு வந்ததுப்பா, அந்த உடனே நீங்க திருவாரூர் ஞாபகம் வந்ததா, அதை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல இவர் எழுதுனாரா இல்ல. இந்த ஒரே ஒரு பாடம் நல்ல இவங்கெல்லாம் பாடினாங்கன்னா அருமையா இருக்கும். பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே புத்தின நோய் அது இதனை பொருளறிந்தே போய்த் தொழுவேன் முத்தினை மாமனிதன்னை அப்புறம் வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரோ இறைவனி. இது அப்பா பாடுறது, நாங்க அவ்வளவுதான் பாடுறது. மூர்த்திகள் அதுல என்ன ஆகும், நாங்க சார ஆகும், எங்களுக்கு என்ன தெரியாது, இவங்க அப்படியே பாடுவாங்க, நாங்க அப்படியே படிச்சது. பத்திமையும் அடிமையையும் கைவிடுவன் பாவியே, அதான் அவங்க சொந்தம் நாங்க படிச்சது. அப்படி அந்த அருமையான அந்த பாடல்தான் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரோ இறைவனையே என்று சொல்றாரு. அதுல எதை மறந்து ரெண்டை மறந்தானாம், பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான். அது என்ன பத்திமை? பத்திமை என்பது மனத்தால் செய்கின்றது, அடிமைங்கிறது கைத்திறத்தால். மலர் கொண்டு இது கொண்டு கரங்குய்வார் உண்மைகளும் கொண்டு சிறங்குய்வார் ஊங்குவிக்கும் சிறோசனம் மறக்க முடியுமா? ஆகவே அப்ப பத்திமையும் அடிமையும் ரெண்டையும் நான் கைவிட்டு இங்க இருக்கிறேன். அதனாலதான் இவையெல்லாம் திருவாரூர் பெருமான் இப்படி எல்லாம் சேக்கிழாருக்கு அந்த பாடலை பின்னே வைத்து முன்னே சொன்ன காரணம் இவையெல்லாம் அவர் தந்த சொத்து. திருமுறையை எப்படி படிக்கணும்னா சேக்கிழார் போல் படிக்க. எனவே அந்த அருமையான பாடலை பாடி இங்கிருந்தவாறே அப்ப பாருங்க. அதனாலதான் அங்க தல வரலாறுங்கிறத விட இவை வரலாற்று முறைன்னு பாருங்க. இப்ப இந்த பதியத்தை எங்க போட்டிருப்பாங்க, எல்லா பதிப்புலையும் சுந்தர தேவாரத்துல திருவாரூர்னு போட்டிருப்பாங்க. என்ன எத்தனை நாள் பிரிந்திருக்கு என்ன, ஆனா பாடினது எங்கே? திருவொற்றியூரில். நினைந்து பாடியது திருவாரூர் பெருமான் என்பது வாய்மை, ஆனால் அவர் இருந்து பாடிய இடம் திருவொற்றியூர். அதான் வரலாற்று முறை வேணும், வரலாற்று முறை வேணும். அதனால இது எங்கே இருந்து பாடிய இடம் திருவொற்றியூர் தான், ஆனா நினைந்த இடம் திருவாரூர். அப்படி எழுத வேணாமா? அதனால அந்த காலத்துல நம்ம ஏழாட்டா நூற்றாண்டுல பிறந்திருப்போம், இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நினைக்க முடியாது. ஏதாவது எங்கேயாவது அவர் காட்டுப்பட்டிருக்கும், ஐயா நீங்க இன்னைக்கு வரீங்க இப்பதான் சுந்தரர் இங்க இருந்து போனாரு அப்படிங்களா, எங்க போயிருக்கோம், அவரு திருவாரூர் போயிட்டாருயா, அந்த காற்று பட்டிருக்கும், அதனால ஏதோ கொஞ்சம் இருக்கும். இல்லைன்னா அப்ப அந்த மாதிரி அவங்களோட கூட எல்லாம் போய் செல்ல முடியல. முருகநாயனார் கூட போனார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாருங்க, தானும் தன் மனைவியா கொடுத்து வச்சவன் நேர எருக்கத்த முதுகுள்ள தோன்றியவரு மனைவியோட யார் வச்சுக்கிட்டு நேரா சீர்காழிக்கு வந்து ஞானசம்பந்தத்தை விண்ணப்பிக்கிறாங்க. பெருமானி வேண்டுகோள் என்ன, தாங்கள் பாடுகிற பாடலை அடியேன் தான் நிதித்து கூடவே வரணும் அப்படின்ட்டு கொடுத்து வச்சவங்க சம்பந்தோடவே பிரியாமல் எங்க கடைசியில இதுல ஆச்சாலபுரத்துல அடையும் பொழுது. எனவே உடனே உடனிருந்த கேட்டாங்க, ஞான சம்பந்தருடன் இடையராது பிரிவின்றி எய்ந்த அடிவர்கள் யார் யார், அவர்கள் எவ்வகையில் அவர்களுக்கு உதவினர் என்று கேட்ட, அடிவர் யார், மாணவத்திபுரம் திருநெல்வேலியார் பண்ணவர் எவ்வகையில் உதவினர், அவர் பாடிய பாடலுக்கெல்லாம் இன்சை அணிந்து உதவினர். அப்படி ஒரு புண்ணியம் நமக்கு இருந்தோம்னா எப்படி இருக்கிறோம் இல்ல. அதனால இந்த வரலாற்று முறைன்னு ஒரு நூல் போட்டு அதுல படிக்கும் போது, ஐயா இப்படி வந்து இங்க வந்து திருவத்தூர்ல இருக்கிற பெருமான் திருவாரூர் பெருமானின் இந்த வாறு பாடுகிறார், பத்தினையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே பொத்தின நோய் அது இதனை பொருளறிந்தே. பொத்தின நோய்னா இந்த உடம்பு உடல் நோய் இருந்தா பெருமானை தான் அடையணும் அல்ல. நீ எப்படி இருப்பேன்னா இங்க இருந்ததுனால முத்தினை அல்ல மனிதன்னை வைரத்தை பாவம், ஏன்னா முத்துன்னு சொல்லாமா மணின்னு சொல்லாமா வைரம்னு சொல்லாமா எங்க திருவாரூர் பெருமானி எல்லாமா சொல்லிருந்தா. எத்தனை நாள் பிரிந்திருக்கே என்னாரூரை போற போக்குல ஒரு அருமையான குறிப்புன்னு, எத்தனை மாதம்னு சொல்லல எத்தனை நாள், ஏன் மாதம் என்னாது நாள் என்றார் ஏன் கேள்வி கேட்டாங்க திருமுறையில். இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும். ஆமையா நாங்க போய் பாத்துக்கிட்டு இருந்தோமா கூட சேக்கலாரால பாக்கறீல்ல இவருக்கு எப்ப திருமணம் தொடங்கி இருப்பாங்க, தொடக்க திருமணம் தெரியுதுல மணவந்த புத்தூர்ல எப்ப தொடங்கி இருப்பாங்க, பையனுக்கு திருமண வயது என்ன 16, எனவே அப்ப தொடங்குச்சு. அது தடுத்தார் கொண்டார் தடுத்தார் கொண்டு இப்ப எல்லாம் பாடிட்டு இருக்க. இவர் 18வது வயதுல வீடு பேரடைந்துட போறாரு. அப்ப இவர் வாழ்ந்ததுலாம் எத்தனை, 2 ஆண்டு தான், எது திருமணத்தோடு வாழ்ந்த ஆண்டு. அதனால அங்க திருவாரூர்ல இருந்த நாட்டுல எத்தனை, ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் சேர்மான் கோவிலுக்கு போனது எத்தனை, இந்த ஊருங்க எல்லாம் இருக்கிற மனையெல்லாம் பெருமான் எல்லாம் சுத்தி வந்தது எத்தனை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப சங்கிலியாரோட இருந்தது எத்தனை நாள் சத்தியம் அல்லது மாதம் என்னாது நாள் என்றார் அவரது வரலாற்றை நோக்கி. மாதம் என்னது நாள் என்றார் அவர் வரலாற்று அமைதி நோக்கி நல்லவனுக்கு ஒரு சொல்றார் விளங்கல விளையங்கணும். அப்படி சுருக்குமா சொன்னாலும் விளங்கலன்னா பின்ன ஒரு மூலமா எழுதுவாங்க அவ்வளவு பரிமையாளர் பேராசிரியர் எழுதினாங்கன்னா அவ்வளவுதான் அவருடைய வரலாற்று முறைமை நோக்கி என்று சொல்ல போகுது. அதனாலதான் எத்தனை நாள் திங்கள் மாசம் இல்ல, எத்தனை வாரம் கூட இல்ல. ஆமாமாமா எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னார் ஊர் இறைவனி இதெல்லாம் சொன்னார். இப்படியாக அருமையான பதிகத்தை பாடியவாறு அங்கே திருவாரூர் நினைவு வந்து விட்டது. வந்த உடனே ஆமா பின் ஒரு நாள் ஒரு 2 நாள் போச்சு அவ்வளவுதான். திருவாரூர் தானே பெருக நினைந்தருளி அன்னை கொஞ்சம் நினைத்து பார்த்தார். அதன் பிறகு அதே நினைவா 24 மணி நேரம் இருந்தது அப்படி இருக்க உடனே நினைந்தருளி மண்ணு புகழ் திருவாரூர் மகிழ்ந்தானி மிக நினைந்து பன்னிய சொல் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் என்னும் விசை திருப்பதியும் எடுத்தேம் இறங்கினார். பின் ஒரு நாள் திருவாரூர் தானே பெருக நினைந்தருளி உன்னை இனியார் கோவில் பூந்திரஞ்சு ஒற்றினகர் தன்னை அகலப்பூக்கார் தாம் செய்த சபதத்தால் முன்னடிகள் தோன்றாது கண்மறைய முற்சித்தார். அதை வேகமா போவோம், ஏன்னா 200-400 பாட்டு புரியணும் சரிங்களா. நம்ம ஐயா கொஞ்சம் கண்ணில் பட்டாங்க, யாரு கண்ணில், சேக்கலார் கண்ணில். அதனால பண்ண உடனே அவ்வளவுதான் நினைத்தார். நினைந்த உடனே அந்த ஒற்றி நகரை தாண்டினார். அந்த எல்லை தாண்டிச்சு ஒற்றி நகர் மீண்டும் வருக வணக்கம் இருந்தது. மீண்டும் வருக வணக்கம்ங்கிற இடத்த தாண்டினார் பாருங்க, 2 கண்ணும் போட்டு சிவ சிவ தன்னை அகல புக்கார் தாம் செய்த சபதத்தால் முன்னடிகள் தோன்றாது கண்மறைய முற்சித்தார். அவ்வளவுதான் அவருக்கு 2 கண்ணும் மறைந்தன. செய்வதனை அறியா தெத்தருளி நடுதியிருப்பார் மை வரவு கண்ணார்பால் சூடரவு மறுத்ததனால் இவ்வினைவன் தெய்தியதாம் எனந்து எம்பெருமான எய்தியத்து நீங்க பாடுவன் எனந்து. இது எதனால வந்ததுன்னு பார்த்தாரு, நோய் நாடி திருக்குறள் நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப செயல். நமக்கு ஏதேனும் ஒரு மனசுலயோ அல்லது உடம்புலயோ நோய் வந்ததுன்னா நோயை மட்டும் பார்க்கக்கூடாது, நோய் நாடி அதற்கு நோய் முதல் நாடி. அப்ப பார்த்தா சபதம் தவறணும், தவறக்கூடாது, சிவ சிவ அதனால் நம்ம கண் மறைந்தோம் என்று கருதி இனி பெருமானையே பாடுவோம் என்று அதுக்குரிய காரணத்தை தெரிந்து கொண்டாராம். அழுக்கு மெய்கொடு என்றெடுத்த சொல் பதியம் ஆதி நீள் பொறி அன்னலை ஓதி எடுத்த நெஞ்சொடு தாழ்ந்து நின்று உரைப்பார் மாதுர்பாகனார் மலர்ப்பதம் உண்ணி இழுக்கு நீங்கிட வேண்டும் என்றிருந்தே எய்து வெந்துயர் கையிறவனுக்கும் பழிக்கும் வெள்கி நல்லிசை கொடு பரவி பணிந்து சாலவும் பலப்பலனிவார். அழுக்குமை கொடு என் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் பிறப்பாலதுண்டானால் பிழுக்கை வாரியும் பாழ்கொள்வர் அடிகேள் பிழைப்பனாயிலும் திருவடி பிழையே. அப்புறம் படிக்கு வீடினும் திருப்பயிரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். அப்புறம் ஒழுக்க எண்கனுக்கு ஒரு மருந்து உரையாய் பாட சொல்லுமா அருமை சுத்தாங்கத்தில்
3: திருபடியடைந்தே அதுவும் நான் படப்பாலும்
2: பால்
3: பிழிக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேல் பிழைப்பந்த

0: எங்களுக்கே ஒரு வருங்குறையாய் ஒற்றியூரென்னும் ஒற்றியூரென்னும் உறைவானே.
1: முதல்ல அந்த பத்திமியும் கனிமிங்கிறது திருவாரூர் பதியத்தை போட்டு, அடுத்தது அழுக்குமையை கொடுக்கணும். ஏன்னா அதான் வரலாற்று. ஏன் கண் போன உடனே பாடின பாடல் இது. அது அது வந்து திருவாரூர் பெருமானை நினைந்தது, நினைந்தவர் புறப்பட்டு விட எல்லை தாண்ட உடனே கண்மறைந்தது, கண்மறைந்த உடனே முதல் பாடினது இதுதான். அதனால பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் ரொம்ப அருமை. இப்ப பிழுக்கைன்னு சொல்லும் போது என்னது இது ஆடுன்னு அர்த்தம். ஆமா, ஏன்னா மாடுன்னா பிழுக்கை வார வெளியில அது சாணி பிடி பண்றோம். இதுதான் அவங்க வந்து என்ன இப்படி பின்னால பிடிச்சி கரப்பாங்க. அப்ப பிழுக்கை ரெண்டு விழுந்தா கூட அதை எடுத்து போட்டு பால் வச்சுக்குவாங்க. ஏன்னா பால்னு அது மேல பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள். அது போல நான் தவறு செஞ்சாலும் கூட என்னை ஏத்துக்க வேணாமா, பிழைப்பனாகினும். ஆனா அவங்க நான் இந்த மாதிரி சில தவறு செஞ்சாலும் கூட திருவடி பிழையே திருவடியை மறக்கலையே. அதனால் ஒழுக்க என் கணுக்கு என் கணுக்கு ஒரு மருந்து உரையாய். ஒழுக்க என்ன பொய்தியில் ஒழுக்கமுடையவனே பெருமானி, என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய். அதனால அப்படிப்பட்ட பெருமானே என்ன அப்புறம் ஒற்றியூரனும் ஒருவையான் பாத்தீங்களா. திருவாரூரை வந்து முன்னே பாடியவர் அந்த அதனால்தான் வருவதற்கு காரணமாயிற்று. வந்த பிறகு கண்மறைந்தவுடன் பாடியது இந்த பதியம். எனவே இது எங்க பாடினது, திருவற்றியூரில் பாடியதல்ல, திருவற்றியூர் ஊர் எல்லையில் தாண்ட கண்மறைந்த பொழுது பாடியது என்று இடங்கூறுவர். ஈஆர்சின்னு ஒரு காலத்துல படிக்க முடியும், ஈஆர்சின்னு ஒரு காலத்துல அருமையா வச்சிருந்தான். இடங்கூறி விளக்குக ஒரு பாடல் ரெண்டு வரியை கொடுத்துட்டு இது யார் யாருக்கு எப்பொழுது பாடியதுன்னு எழுதிட்டு மீண்டும் அந்த ரெண்டு வரிக்கு விளக்கம் எழுதணும். அது யோகிதையா படிச்சிருந்தா எழுதலாம், அது எடுத்து எப்படி அனுப்ப, ஏன்னா யோகிதையா படிக்கிறதா இல்லைன்ட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட பாட்டை பண்ணலாம். அது என இழுக்கு நீங்கிட வேண்டும் என்றிருந்தே எய்து வெந்தியர் கையிறவனுக்கும் படிக்கு வெளியே நல்லிசை கூட பரவி பணிந்து ஆள் பல வேண்டும். இப்படிதான் சொன்னார். அங்கு நாதத்தை அருளதுவாக அங்கை கூப்பி ஆறு ஊர் தொடர்ந்தே பொங்கல் காதல் மீத மீளா நிலைமையினால் போதுவார் வழி காட்ட முன் போந்து. சரி எப்படி சார் வந்தாரு, அந்த வழியில போறவங்க ஐயா ஐயா அப்படி போவாங்க எப்படி போய் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி இப்படி இப்படி நேரம் அப்படி பாருங்களேன் நேரம் நீங்க வரலாம், இனிமே வந்து ஒன்னும் முள்ளுகள் எல்லாம் இல்ல என்று சொன்னோன்னு அப்படி வந்தாரப்பா. அப்ப ஏது ஸ்கூட்டரோ அல்லது இதுவோ இருந்தா எத்தனையோ அவருக்கு அடிவர் வேண்டி வரா இருப்பார், அருமையா பிள்ளைகளை ஒண்ணு கொடுக்க மாட்டாரா, அதெல்லாம் இல்ல. அதனால இது வந்து அப்பதான் காரணம் என்னன்னா, நீங்க அதே தானே உங்க பணி, பாடும் பணியே பணியாறுவாங்கிற மாதிரி அவர் அந்த மூர்த்தி தலம் நாடும் பணியே பணியாறுந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இப்படி இருந்ததுனாலே பொன்னை பெருப்பட்டாராம். திங்கள் வேணியா திருமுல்லை வாயில் சென்றிருந்து எரிஞ்சி நீடிய திருப்பதியம் சங்கிலிக்காக என்கனை மறைத்தீர் என்று சாத்திய தன்மையில் பாடி சங்கிலிக்காக என்கனை மறைத்தீர் என்றெல்லாம் சொல்றார். அது என்ன பாட்டியா, சங்கிலிக்காக என் கண்ணை மறைத்தீர்னு அந்த கருத்து முடியான பாட்டு. திருமல்லை வாயில்
0: திருமையை பொருளும் செல்வமும் எனக்கு திருடை காதல்கள் என்றே எண்ணே ஒருவரை மதியாது உறமைகள் செய்தும் முடியும் உரைப்படாய் திருவே.

0: அதனாலதான் சங்கிலிக்காக என்கனி மறைத்தாங்க. இப்படி ஆகவே அது திருமுல்லை வாயில் இதுதான் சொன்ன பாருங்க. மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு எப்படி முகக்கிறார். சில பாட்டுல தொடக்கத்தை எடுப்பார், சில பாட்டுல நிறைவு எடுப்பார், சில பாட்டுல அந்த நடுவு எடுப்பார், சில பாட்டுல கருத்தை எடுப்பார். அதை ஒரு பட்டியல் போன அதான் போட்டு நெய்வேலியில இவங்க எல்லாம் இருந்து என்ன செஞ்சு கொடுக்கற சுந்தர தேவாரம். அதனால சங்கிலிக்காக என் கனை மறைத்தி எடுத்து என் கனைங்கிறாரு. என் கனைனா என் கண்ணைன்னு அர்த்தம். என் கண்ணைங்கிறதா கனின்னு வந்தது. எதனால இலக்கணம் தொகுத்தல் விகாரம்னு பேர். தொகுத்தல்னா ஒரு எழுத்து தொகுத்திடும் தெரிஞ்சவங்க தான் தப்பல்ல. இது கண்ணைன்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டுடைய ஓசை அமைப்பு மாறும், அதுக்காக கொடுத்து விட்டாங்க. அதனால தொகுத்தல் விகாரம் என்று இலக்கணம். இலக்கணம் நல்லா படித்தாதான் மொழியை நல்லா உணர முடியும். ரெண்டு கருத்தை முகந்துகிட்டார். ஒன்று சங்கிலிக்காக எண்கனை மறைத்தீர் இந்த பாட்டுல. அடுத்த பாட்டுல கொண்ட வெந்துயர் கலைகன பரவி. அப்ப ஒரு பெரிய பதிகத்துல எதை முகக்கிறார் பாத்தீங்கன்னா, அதான் மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு. இதெல்லாம் யார் எழுதல எழுதணும். செய்கிறார் எப்படி முகக்கிறார் எந்த இடத்த அப்படி சொல்ற. எனவே இப்படி கொண்ட வெந்துயர் கலைகன பரவி குறித்த காதலின் நெறிக்குல வருவார். திருமலை வாயிலிருந்து தொடர்ந்து மேல வர்றார். அதுல கூட பாருங்க, தொண்டைமானுக்கு அந்த அருள் கொடுத்துங்கிறார். அது ஒரு பாட்டுல அந்த பதிகத்துல தொண்டைமானுக்கு அந்த அருள் கொடுத்துங்கிற ஒரு பாட்டு. எனவே மூன்று பாட்டை முகக்கிறார் அந்த அந்த ரெண்டு பாட்டுல சொல்லிருக்கிறார். இப்படி எல்லாம் இங்க இருந்து நேர திருவன்பாக்கம் வந்தாராம். திருவன்பாக்கம் வந்து அணிந்த தொண்டல் உடன் பலமாக அங்கன் நாயகர் கோயில் முன்னெய்தி குணங்கள் எத்தியே பரவி அஞ்சலியால் குவித்த கைதலை கை தலை மேற்கொண்டு நின்று வணங்கி நீர் மகிழ் கோயில் உளீரே என்ற வண்டொண்டற்கு ஊன்று கோளருளி இணங்கி வாய்மழை மழையால் உடோம் போகீர் என்று எம்பினார் எதிரா எதிலார் போல. பாருங்க அந்த பாட்டுல அது எது பிழையுடன பொறுத்திருவருங்கிற பதியும். அதுல என்ன எதை மோக்கிறார்னு கேட்டா கடைசி வரிய கோயில் உளீரு ஐயா நான் அப்படி எல்லாம் அலையறேன் கண்ணெல்லாம் கட்டு நீ கோயில் உள்ள இருக்கியான்னு அவரு எல்லாம் இங்க இருக்கிறோம் அதே நேர் வழி போகும். கோயில் உளீரே என்ன உளோம் போயீர் என்றார். நீங்க அதை படிக்கணும். இசையில படிக்கும்போது அவங்க இசையெல்லாம் போறோம் பொருள் உளோம் போயீர் என்றார் இருக்கிறோம் போம் சொல்லுகாதான் பொருள். நீங்க உளோம் உள்ளோம் போகீர் போகிறது உளோம் போய் நீ கோயில் உள்ளீரோன்னு கேட்டோன்னு அதை இருக்கிற நேர் வழியாதான் போம். எனவே அந்த பாட்டிலேயே மோக்கிற இடம் பாத்தீங்களா அவருடைய நெஞ்சத்தை ஈர்த்து அப்படியே அட வைக்கிற இடத்துல பிடிக்கிறார். இதெல்லாம் தான் சேர்க்கிறாருடைய பாங்க. இப்படி ஒரு இலக்கியம் இருக்கான்னு கேளுங்க திரும்பவுமே அல்லவா. வரலாற்றுக்கு வரலாறாய் அதுக்கு முன்னே சென்ற திருமுறைகளை எந்த அளவில் தொகுக்கணுமோ தொகுத்து விடுக்கணுமோ விடுத்து அப்படி எல்லாம் முகந்து சொல்லுகிறாரே அப்படி ஒரு கவிஞர். இவரை போன்ற ஒருவர் தமிழ் மொழியிலே பேர் எந்த புலவராக இருக்கிறார்களா இருக்கிறார்களா என்றே கேட்கலாம் தப்பில்லை. பாருங்க இப்படி சொல்லிவிட்டு ஏன் எம்பினார் அது அங்க ஒரு அருமை ஏதிலார் போல அடாரா ஏதோ யாரோ வேண்டாதவன் போல அப்படி சொன்னாரு தவிர வேண்டாதவர் அல்லர். ஏன் முதல் முதல்வர் என்ன பிழையுளன பொறுத்திடுவர் இருக்கிறவர். நான் தப்பு நீயே எனக்கு பெரியவங்க வேண்டியவங்க தப்பித்தவர் எதையும் பிழைஞ்சாலும் பொறுத்தேன்னு தான் பொறுத்துவீங்கன்னு தானே செஞ்சேன். நீங்க அதுக்காக அப்படிலாம் ஒதுக்குறீங்கல்ல வேண்டியவங்க நீங்க பொறுப்பீங்கன்னு செஞ்சுதானே செஞ்சேன். அதான் பாருங்க அந்த பாட்டின் தொடக்கத்தை பின்னே முகக்கிறார், கருத்தினுடைய முடிவை முன்னே முகக்கிறார். பாட்ட எப்படி திருமுறை இப்படி ஒரு புலவர் சேர்க்கலாம். பிழையுளன பொறுத்திடுவர் என்றெடுத்து வெண்பாகம் விழை வடிவில் பெருமானை வெண்பாக்க மகிழ்ந்தானே இழையன மாசனம் அணிந்த இறையானையும் இழையன மாசனம் இழைனா என்னமோ அது பத்திரமா தங்கத்துல கழுத்துல போட்டிருக்க மாதிரி பாம்பு போட்டுப்பாங்க. அது போட்டா மின்னுங்க இன்னும் எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. இது விஷம் பண்ணிக்கிட்டே இருக்கும் சுத்திக்கிட்டு வழவழன்னு வேற இருக்கும் சமயத்துல பிடிங்க இதுல உள்ள எல்லாம் பண்ணும் அல்லவா. ஆனா அதை பத்திரமா தங்க மாதிரி போட்டுருக்காங்க. இதை செய்வ
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: அருள் வடிவாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவதர்மோத்தர என்கிற ஞான களஞ்சியத்திலே இன்று வந்து சிவதர்ம இயலிலே பிற்பகுதி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். மூலபண்டாரமாகிய திருவருளை உண்டு கொண்டு மகிழ்ந்திருப்பார். மூலபண்டாரமாகிய திருவருளை, அதுக்கு மூலபண்டாரம்னு உயிர் காலமுண்டாகவே காதல் செய்து கருதறிய ஞாலமுண்டானுடன் நான்முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டானுங்கள் பாண்டிப்பரான் அவன் ஆலமுண்டான் நமக்கு அமுதம் தருகிறான். அவன் ஆலமுண்டுதானே எல்லாருக்கும் அமுதம் தந்தான். அவன் ஆலம் சாப்பிடலாம் அமுதத்தை சாப்பிடுவேன். ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பரான் தன் அடியவருக்கு மூலபண்டார வழங்குகின்றான் வந்து முதலில் என்பது திருவாசகம். ஆகையினாலே அப்படி மூலபண்டாரன் தன்னை முகந்து உகந்து இருப்பர் முத்தன் முகந்து அதை உண்டு உகந்து இருப்பார். உகந்துன்னா மகிழ்ச்சி இருப்பார். அவர்களுக்கு பேர் முத்தர்கள். முத்தர்கள் அதற்கு மேலே பைசாச உலகத்தவர் மொழியோருக்கு பொருந்து எஞ்சித்தி அதையால பைசாச உலகம்னு இந்த நாலு நாப்பூசை எட்டு நாப்பூசைஞ்சவர்களுக்கு பைசாச உலகம் கொடுப்பார்னு முதல்ல சொன்னார் அல்லவா. அவர்கள் பைசாச உலகத்துக்கு போவார்களா? அங்க அவர்களுக்கு அட்டமாசித்தியும் அவர்களுக்கு கிடைக்குமா? அட்டமாசித்தியும் அப்படி அவர்கள் அங்கே இருப்பார்கள் என்று அவர்களை பற்றி சொல்லுகிறார். அதற்கு மேலே அந்த அட்டமாசித்தி ஒன்றுக்கொன்று அதிகமாகுதல். அட்டமாசித்தின்னா எட்டு வகையான சித்திகள். அது எப்படின்னா அனிமா, மகிமா, கரிமா, பராத்ய, பராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். அனிமா, மகிமா, இல்லகிமா, பராத்தி, பராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். அனிமான்னு சொன்னா நுண்ணிய உடலை பெற்றிருத்தல். அனிமான்னா இங்கனே இருப்பார்கள் தெரியாம இருக்கலாம். அணு அணு போன்ற உடம்பு எங்கேயும் செல்லுவார்கள், எங்கேயும் செல்லுவார்கள். மகிமான்னா வேண்டிய அளவு உடலை பெரிதாக ஆக்கி கொள்ளுதல். பெரிய மலை போன்ற உடம்பு ஆக்கி கொடுக்கு மகிமா. அதுக்கு மேல லகிமான்னா நிலத்தில் அடிபதியாமல் உடலை மிக மென்மையாக்குதல். அவர்கள் ஆகாயத்திலே செஞ்சிருப்பார்கள், பூமியில கால்படாமல் செஞ்சிருப்பார். கரிமா எதற்கு அசையாதபடி உடலை அதிக பாரமாக ஆக்குதல். பராத்தி உலகில் எங்கும் இயங்குதல். எங்க வேணாலும் செல்றது பராத்திங்கிறது. அந்த சித்தி வந்துச்சுன்னா எங்க வேணாலும் போல, யாரும் தடுத்து முடியாது, காசு பணம் இல்லாம போயிட்டு வந்துடுவான். பராகாமியன் தன் உயிரை வேறொரு உடலில் செலுத்துதல். ஈசத்துவம் ஞாயிறு முதலியவற்றை விரும்பியபடி இயக்குதல். ஈசத்துவம் உலகத்தை ஆளுகிறது. ஈசத்துவம் அது பெரிய இது. கிரகங்கள் எல்லாம் கூட அவங்க சொன்ன முடியாது. அதான் ஞாயிறு முதலியவற்றை அவர்கள் இஷ்டப்படி இயக்குதல். விளங்குதா? வசித்துவம் எல்லா உயிரையும் தன்வசப்படுத்தி ஆளுதல். எல்லா உயிர்களையும் தன்வசப்படுத்துறோம். அதனால இப்படி எட்டு சித்திகளும் ஒன்றுக்கொன்று பெரிதாக இருக்கும். ஒன்றுக்கொன்று பெரிதாக எட்டனப்பட்ட சித்தி இசைந்திடும் பைசாசாதி சித்தர்கள் சேருமல்ல சிவபுரம் மிருதி தண்ணில் ஒட்டிய குணமும் மேன்மேல் உயர்ந்து உயர்ந்து ஒழுகும் ஊரில் விற்றுளிர் குணத்தின் மேன்மை விளங்கிட விளம்புவாமி. மண் புனல் அனல் கால் வால் மனம் அகங்காரம் புத்தி உண்குணம் மூலமென்னு ஒன்பதும் விஷயடி துவங்கி கண்கமலத்த மாலை கலந்துட விளக்குமட்டு வன்கமலத்தோன் உள்ளே மருவியே விளக்கும் என்று. அதனால இந்த எட்டு சித்திகளும் அந்த வைசாச உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கும். அதுக்கு மேல்பட்டு இந்த புரியட்டகாயம் புலப்பட எனக்குன்னு அல்லவா, அந்த அந்த அந்த அந்த எட்டு வகையான பொருள்களால் ஆன உடம்பை பொறுதல். அது அது புரியட்டகாயம்னு காயம்னா உடம்பு. அது எட்டு வகையான பொருள்களால் அந்த உடம்பு ஆக்கிறது. மண், புனல், தண்ணீர், கால், வானம், மனம், அகங்காரம், புத்தி இதோடு சேர்ந்து மூன குணம் என்கின்ற ஒன்றும் சேர்ந்து ஒன்பதாக விசேடித்து அது வந்து பரம விஷ்ணுக்களுக்கு அந்த தேகம் இருக்கும். பரம விஷ்ணுக்களுக்கு அந்த தேகத்தை கொடுப்பாராம். அதற்கு மேலே புந்திய எல்லாவெல்லாம் பொருந்திய பிரவேசந்தான் சிந்தைய திருட்டுமிந்த திறத்தினர் கீழுந்தேறுக முந்திய இருந்தார் வேற்று முற்றிய வினையினாலே பிந்தியே செறிந்தார்தாம் மகிழ்வுறப் பெறுவரன்றே. புத்தி தத்துவம் அல்லாத கீழின்ற ஏழும் தம்மோடு பொருந்தின பரமனுடைய உள்ளத்தை பொருந்தின அறிவை விளக்கும். புத்தி தத்துவத்துக்கு கீழே இருக்கின்ற ஏழு தத்துவங்களும் பரமனுடைய உள்ளத்தை பொருந்தின அறிவை விளக்கும். இவ்வாறே கீழே உள்ள உலகினருக்கு முறையே ஒவ்வொரு தத்துவம் குறைந்து நின்று அறிவு விளங்க செய்யும். இப்ப தத்துவம்னா புரியுது இல்ல, தத்துவங்கிறது ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம்னு வருது அல்லவா. அந்த தத்துவங்களிலே இந்த எட்டு தத்துவங்களும் மண்ணு தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் அஞ்சு ஆக எட்டு, இந்த எட்டும் சேர்ந்து சரீரமாகிறது. அந்த சரீரத்துக்கு சூக்கும சரீரம், அதுதான் இப்ப நரகலோகத்துக்கு போறது சொர்க்கலோகத்துக்கு போறதெல்லாம் இந்த சரீரம் போகாது. இந்த சரீரம் அங்க போக முடியாது, எரிஞ்சு போல எரியலைனா கூட போக முடியாது. அதனால இந்த உடம்பை வேறு செய்கிறான், ஊனுடல் வேறு செய்தான், பிடித்தான் மலை. ஆகையினாலே இப்படி அந்த ஒவ்வொரு தத்துவங்கள்லயும் பொருந்தி இருக்கிறவர்களுக்கு, உலகத்துல பொருந்தி இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அந்த தத்துவம் குறைவாக இருக்கும். நல்வினை பயனாக மக்கள் அந்த உலகிற்குள் சென்று அந்த பயன்களை பெற்று மகிழ்வார்கள். தரைதனை இலக்கதாக எரிந்தகள் தவறாதற்று, இது ஒரு ஓமை சொல்றாரு. இலக்கதாக எரிந்தகள் தவறாதற்று, பூமியை நோக்கி ஒரு கல்லை எரிஞ்சோம்னு வச்சுக்க தவறுமா? கட்டாயம் பூமியில் அடிபடும், சந்தேகம் இல்லையே. இப்ப நீ ஆகாயத்தை நோக்கி அதால ஒரு மாங்காய் எரியறேன்னு தேங்காய் எரியறேன்னு எரிஞ்சினா தப்பி போறோம், பிடிக்கலாம் பிடிக்காமையும் போகலாம். தேங்காய் அடிக்கிறேன்னு வச்சுக்கப்பா, தேங்காயில படலாம் படாமையும் போகலாம். பூமியில் அடிச்சேன்னு வச்சுக்க கட்டாயம் பட்டு. தரையினை இலக்கதாக எரிந்தகள் தவறாதற்று, அது போல, அது உதாரணம். அது போல அரணையும் குறித்து செய்த வினை பழுதாகாதற்று, சிவனை குறித்து செய்த நீ நல்வினை புண்ணியம் கட்டாயம் பலன் தந்தே தீரும், பழுதாகாது, பழுதாகவே ஆகாது. சிவனை குறித்து செய்த புண்ணியம், நீ தரையில எரிஞ்ச கல்லு எப்படி தப்பாம போடுதோ அதே போல உனக்கு சிவனை குறித்து செய்த புண்ணியம் பலன் தந்தே தீரும், பழுதாகாது, முளைச்சே தீரும், முளைச்சே தீரும். சோட விதம் முளைக்காது, இது முளைச்சே இது நல்ல விதம். பரமனும் செய்தார் செய்தி பலத்தினை கொடுப்பன் பாங்காது. குருலகு வெண்ணும் வேதம் வினைதோறும் குறித்து கொண்ட பரமன் என்ன பண்ணுவான் என்றால் அந்த வினைக்கு தக்கவாறு பலன் தருவான், சிவபுண்ணியத்துக்கு தக்கவாறு பலனை கொடுப்பான். அது எப்படி கொடுப்பான்னா குரு லகு என்னும் பேதம் வினைதோறும் குறித்து கொண்ட. குருன்னா வந்து அதிகம், லகுன்னா கொஞ்சம். அது எப்படின்னா அவங்க செய்த பணி எப்படிப்பட்டது, என்ன நோக்கத்துல செஞ்சா, எப்படி செஞ்சா, என்ன முறையில செய்தான் என்றெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து அதுக்கு தகுந்த அப்பல பண்ண கொடுப்பான். விளங்குதா? இப்ப எலி சாதாரணமா நெய்ய குடிக்க வந்த எலிக்கு மூலகத்தையும் ஆளுன்னு வரத்தை கொடுத்துட்டாரு. அது என்னையா இப்படி நீ செய்யலாமா, நாங்க தினம் விளக்கு போடுறமே என்னன்னு கேக்குறியா? நீ தினம் விளக்கு போடுறமில்ல, திருட்டுத்தனமா எலி நெய்ய குடிக்க வந்து சொல்லி மூலகத்தையும் கொடுத்தாயாமே. நான் தினம் விளக்கு போட தினம் விளக்கு போடுறமில்ல, தினம் போடுறோம், தூபம் போடுறோம், தீபம் போடுறோம், சுத்தி வாரம் கும்பிடுறோம், பாட்டு பாடுறோம், அர்ச்சனை பண்றோம், என்னன்னே கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னா அதனால அதனுடைய நன்மை, அதனுடைய பலன், அதனுடைய அளவு, அதுவரை கொடுக்க வேண்டிய காலம் எல்லாம் அவனுக்கு தெரியும். உன் இஷ்டப்படி செய்ய மாட்டான், அவன் இஷ்டப்படி செய்வான், அத நல்லதா செய்வான், நல்ல முடிவாரு. ஓ முடிவு கெட்டதா ஆனாலும் ஆயிரும், அவன் முடிவு நல்லதா இருக்கும். அதனாலே ஸ்ரீ பரத் பரமனும் செய்தார் செய்தி பலத்தினை கொடுப்பன், செய்தி பலத்தினை கொடுப்பன் பாங்கால் குரு லகு என்னும் பேதம் வினைதோறும் குறித்து கொண்டு. ஒவ்வொரு செயலையும் இவன் எந்த அளவுக்கு அன்போடு செய்திருக்கிறான், என்ன நோக்கத்திலே செய்திருக்கிறான், எப்படி செய்திருக்கிறான் என்றெல்லாம் கணக்கு பார்த்தானா, பொல்லாத கணக்கு ஆடி சௌருமா. அதான் ஒரு இத்தனை கோடி ஜென்மங்களையும் செய்யறதெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டு கணக்கு போட்டு பலன் கொடுக்கறான்னு அவை எவ்வளவு கணக்கு படிச்சிருப்பான்னு சொல்றது, எவ்வளவு பெரிய படிப்பா இருக்கணும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன். தன்மை பெறரால் அறியாத தலைவா, திருவாசகம். தன்மை பெறரால் அறியாத தலைவா, தலைவன் ஆனா அவனை பெறரால அறிய முடியாத தலைவன், பெறரால அறிய முடியாத தலைவன். இப்ப உலகத்துல தலைவனா இருக்கிறவனுக்கு தலைவனா இருக்கிறான்னா அவனை எல்லாருக்கும் தெரியும், பாக்காட்டி கூட கேட்டிருப்பான், பார்த்திருப்பான் இந்த தலைவனை எல்லா. அவனுக்கு எல்லாரையும் தெரியாது, தலைவனுக்கு எல்லாரையும் தெரியாது, தலைவனுக்கு எல்லாரையும் தெரியாது, எல்லாருக்கும் தலைவனை தெரியும். அந்த தலைவன் இருக்கிறான கடம்பு புவனேஸ்வரங்க தலைவன், அவனுக்கு எல்லாரையும் தெரியும், அவனை எல்லாருக்கும் தெரியாது. அப்படியே மாற்றம், இந்த தலைவனுக்கு அந்த தலைவனுக்கு இவ்வளவு வித்தியாசம். தன்மை பெறரால் அறியாத தலைவா, பொல்லானாயான உண்மையனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, விடமாட்டாய், விடுவாயோ, என்ன நோக்குவார் யார், அப்படி விட்டு விட்டாயாளா, என்ன நோக்குவார் யாரு, என்ன ஜீயின் பெருமான் பொன்னே திகழும் திரும்பி எந்தாய் எங்கு புகுவேனே என்பது திருவாசகம். ஆகையினாலே இப்படி அவன் எல்லாரையும் அவனுடைய ரெக்கார்ட்ல எழுதிக்கிட்டே இருக்கான். எழுதுங்கள் கணக்கு இன்னம் பரிசனை என்றார் போல எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எழுதிக்கிட்டு இருக்கிறான், கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதனால அவனுக்கு எங்கனும் செவிகள்னார் திரு கந்த புராணத்துல, அவனுக்கு எங்கனும் செவிகள், எங்கனும் விழிகள், எங்கனும் திருக்கடலடி. நமக்கு காது இங்கனதான் இருக்கும், அவனுக்கு எங்கும் காது இருக்கிறதா. திருவசப்பாவில எண்ணில் பல்கோடி முடி, எண்ணில் பல்கோடி செவிகள்னார் திருவசப்பாவில். அதனாலே அதனாலதான் அவன் ஆறுமுகம்னு சொல்றது. அவன் ஆறுமுகம்னா எப்படி இருக்குது, நாலு முகமும் பாத்துக்கிட்டு இருக்குது, மேலையும் பாக்குது, கீழையும் அவன் பார்க்காத இடமே இல்ல. அப்படி இத வச்சு பாரு, இப்ப நம்ம எந்த பக்கம் பாக்கறோம், ஒரே பக்கம் தான், பின்னாடி இருக்க தெரியாது, பின்னாடி வர்றதும் தெரியாது, பின்னாடி இருக்கிறதும் தெரியாது, முன்னாடி இருக்கிறதே சரியா தெரிய மாட்டேங்குது, முன்னாடி இருக்கிறது சரியா தெரிய மாட்டேங்குது. அறிவு இல்லையானாலும் தெரியாது, நினைவு இல்லையானாலும் தெரியாது, கண்ணு இல்லையாலும் தெரியாது, முன்னாடி இருக்காது, பின்னாடி இருக்கிறது தெரிய எப்படி தெரியும், முன்னாடி இருக்கிறதே தெரியலனா. அவனுக்கு மேலையும் தெரியுது, கீழையும் தெரியுது, எல்லா பக்கமும் தெரியுது அவனுக்கு. அதான் ஆறுமுகம். ஆறுமுகத்தோட சொல்லுங்க, நாலு பக்கமும் பாக்குறான், மேலையும் பாக்குறான், கீழையும் பாக்குறான். அதான் கடவுள், அதுதான் கடவுள். அந்த ஆறுமுகம்ங்கிறது குறிப்பு அதுதான், அங்கும் கனாதபடி எங்கும் பிரகாசமாயிருப்பது ஆறுமுகம். எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறான், எவனும் அவனுடைய பார்வை வந்து தப்பவே முடியாது. வஞ்சி தொழுகு மதியிலிகால் யாவரையும் வஞ்சித்தேம் என்று மகிழன். இது உமர ஒரு நீதிநெறி வழக்கம் சொல்றாரு. ரொம்ப வஞ்சகம் பண்ணி விட்டு ஏமாத்தி விட்டேன்னு நினைக்காதரானார், ஏமாத்திட்டம் பாரு அப்படின்னு நினைக்காது. வஞ்சி தொழுகும் மதியிலிகால் அறிவில்லாதவர்களே, யாவரையும் வஞ்சித்தேம் என்று மகிழன். அவன் ஏமாத்தி விட்டா அப்படின்னு நீ மகிழ்ச்சி அஞ்சிடாதே. வஞ்சித்த உன்னை வஞ்சித்த அவரையும் வஞ்சித்த எங்கும் உளன் ஒருவன் காணுங்கொள் என்றி அங்கம் குலைவது அறிவு. வஞ்சித்த எல்லாரையும் வஞ்சித்தேன் ஒருத்தர் இருக்கிறான், எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறார். திசைமுகன் சென்று தேடினர் கொடித்தும் முறையொளி ஒற்றி முயன்றவர் கொடித்தும். இப்படி எல்லாரைக்கும் தெரியாதபடி ஒருத்தன் எல்லா இடத்திலயும் இருக்கிறான். திருவிழா மறைந்து எவற்றிலும் நிறைந்தவர், மறைந்து எவற்றிலும் நிறைந்த யாரு சொல்லாப்பா, மறைந்தா இருக்கு, மறைந்து இருக்கிறான், எவற்றிலும் நிறைந்து அவனை ஏமாத்த முடியாது, அவன் கட்டாயம் பாப்பான். ஆகையினாலே இப்படி வந்து பரமேஸ்வரன் நாம் செய்வதை நினைப்பதை பேசுவதை எல்லாம் பார்த்து அதற்கு தகுந்தவாறு பலனை தருகிறான் தந்து கொண்டிருக்கிறான். இப்படி கந்த கடவுள் உரைத்தார் யாருக்கு, அகத்திய முனிவர். நல்ல சிஷியர், நல்ல குரு, நல்ல நல்ல குரு, நல்ல சிஷியர், அப்படி இல்லவா, நல்ல கணவன், நல்ல மனைவி, என்னமா இருக்கு அந்த குடும்பம், நல்ல பொல்லாத மனைவியும் நல்ல கணவன் இருந்தான்னு வச்சுக்கோச்சு. அதே போல இப்படி மாத்தி இருந்தாருஞ்சி, நல்லதும் நல்லதும் சேர்ந்த நல்லதாக விடை சோ அது விரதம் பகவதி மாயரையும் சேர்ந்தார்கள். நல்லதும் நல்லதும் சேர்ந்துச்சு. என்ன வந்துச்சு? ஞான சம்பந்தம் வந்துச்சு. ஞான சம்பந்தம் எதனாலே? ரெண்டும் ஞானமாக சேர்ந்து விடுகிறார். ஞான சம்பந்தம் வரணும்னா என்ன பண்ணணும்? இரண்டு நல்லது சேர்ந்து ஒரு பெரிய நல்லது வந்தது. நல்ல புள்ள வரணும்னு சொன்னா தாய் தந்தையினுடைய நல்ல குணங்கள் ரெண்டு ஒத்த மாதிரி இருக்கணும். தாய் ராட்சசி, யாரு? மாய. தகப்ப பரம ஞானி காசிபுர. புள்ளக எப்படி பிறந்துச்சு? ஒன்னு புள்ளது தாய போல. என்ன உண்மைகள் நம்ம சரித்திரங்கள்ல நூல்கள்ல ஞானசம்பந்தர் அவதாரத்தை வச்சிருக்கும் போது மரபிரண்டும் செய்வோம். அந்த பாட்டு என்ன அப்படியே உள்ளத்தை கொள்ள கொண்டு விட்டது. மரபிரண்டும் செய்வனில் பகவதி அம்மையாருடைய அந்த பரம்பரையும் செய்வனில், சிவபாதவருடைய அந்த பரம்பரையும் செய்வனில். அப்படின்னா அந்த பரம்பரையில எவ்வளவு ஞானம், இந்த பரம்பரையில எவ்வளவு ஞானம், அந்த புண்ணியம், இந்த புண்ணியம் எல்லாம் சேர்ந்துச்சு. அது ஞான சம்பந்தராக வந்தது. ஆகையினாலே இப்படி நல்ல குருவாகிய கந்த சுவாமி, நல்ல சிஷியனாகிய அகத்திய முனிவர், கேட்கிறவன் நல்ல சிஷியனா இருக்கணும், சொல்றவன் நல்ல குருவா இருக்கணும். அப்ப அப்ப அப்ப அப்ப உலகத்துக்கு நன்மை உண்டா? இப்ப மெய்கண்ட தேவருக்கு நல்ல குரு அசிஷியன் வாய்த்தார். நல்ல குரு மெய்கண்ட தேவர், நல்ல சிஷியா இருக்கணும். உலகத்துக்கு எவ்வளவு நன்மை? செய்வ சித்தாந்தம் வெளியில வந்தது, செய்வ ஆகமத்தினுடைய ஞானபாதம் வெளியிலே வந்தது. நல்ல குரு மெய்கண்ட தேவர், நல்ல சீடர் அருணந்தி சிவாச்சாரியார், சகலாகம பண்டிதர் சீடராக போனார். ஆமா, சகலாகம பண்டிதர் சீடராக போனார். சகலாகம பண்டிதர், சகலாகமங்களையும் கரைச்சு குடிச்சவர் அவர் சீடராக போனார். சீடராக போகும்போது சகலாக பண்டிதர், இதை சொல்லுங்க, புதுசா போய் படிக்கல. சீடனாக போகும்போதே சகலாகம பண்டிதராக போனார். சகலாகம பண்டிதர் சீடர் ஆனார். அப்படி வச்சு பாருங்க, சகலாகம பண்டிதர் சீடர். அப்ப எவ்வளவு என்ன இருக்குது விஷயம்? அதனால என்ன வந்தது? சைவ சித்தாந்தத்தையே நமது உலகத்துக்கு கிடைச்சது. சித்தியாருன்னா என்ன சாதாரணம் போலா? சிவஞானத்தியார்னா சாதாரணம் போல. உண்மையை படிச்சு பாராயணம் பண்ணி அதனுடைய உண்மை பொருளை உணர்ந்து நடந்தான்னா அவனுக்கு சிவஞானம் சித்திக்கும். அதான் சிவஞான சித்தி, விளங்குதா? ஆகையினாலே இப்படி நல்ல குருவாகிய முருகன், நல்ல சீடனாகிய அகத்திய முனிவருக்கு என்று தருமத்தோடு பலத்திரம் இசைத்தான். என்று தருமத்தோடு பலத்திரம், பலத்திறம் இசைத்தான். பலத்திறம், பலம் இவ்வளவுதான், பலம் இவ்வளவு, நீ இந்த பூசிக்கு இந்த பலம், இந்த பூசிக்கு இன்ன பலம், பலத்திறம் இசைத்தான். யாரு? குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தான். அந்த வாக்கியத்தை போட்டுவான். குன்றவர் மடக்கொடியாகிய வள்ளிக்கு அருள் கொடுத்தவனாகி முருகப்பெருமான் வென்று புல நைந்தனைய, யாரு கேட்ட சிசியர், வென்று புல நைந்தனையும் வெய்யவென நெய்ய நின்ற முனி அன்றுணர நிற்குணன் நினைந்து. புலன் ஐந்தையும் வென்றவன் சீடன், புலன் ஐந்தையும் வென்றவன். வினை வெய்யவென நைந்து போகும்படியாக, வெய்யவினை நைந்து போகும்படியாக புலன் ஐந்தையும் வென்றவனாகிய நின்ற முனி அன்று உணர்ந்தான். நின்ற முனியாகிய அகத்தியன் அன்று உணர்ந்தான். அதுக்கு மேலே சிவபெருமான் புகழை சொல்லுகிறார். அது எப்படின்னா, உற்றவர் தீவினை ஓட்டினனே, யார் அவனுடைய திருவடியை பொருந்தினாரோ அவனுடைய தீவனையை ஓட்டிக்கிடுறானா? தீவனையை ஓட்டி, இப்ப நம்ம கிட்ட ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது ஓட்ட ஓட்ட அவ்வளவு இருக்குது, ஏராளமா இருப்பதனாலே அது ஓட்ட ஓட்ட போக மாட்டேங்குது, போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா போ, கொஞ்சம் கொஞ்சமா. வினை தீர்தல் எளிதாமேனு சொல்றாரு அல்லவா? அதனால இப்ப தினந்தோறும் ஜோகோஷம் பண்றோம், ஜோராணம் கேட்கறோம், ஜிவாலி தர்சனம் பண்றோம், ஜிவரடியார் தர்சனம் பண்றோம், ஜோகனம் பண்ண வேண்ட ஓடாம என்ன பண்ண? ஓடிக்கிட்டு தான் இருக்கும், பிச்சை எடுத்தவனே. எற்று புனர் செடை ஏற்றினே, புனல் வந்து குதிக்கின்ற சடையை ஏற்ற, புனல் சடையிலே ஏற்றவன், புனலாகிய கங்கையை சடையிலே ஏற்றவன். ஈடுடை கொள்ளை வெற்றி, ஈடுடை கொள்ளை வெற்றி வெள்ளேற்றினே, அதையால பலம் பொருந்திய கொள்ளையிலே மேய்வதாயிருக்கின்ற

0: கற்றவருக்கு அறம் காட்டினன். கல்லாலின் உடை அமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நாள் இருக்கும். கற்றதிலையும் வல்லவர்கள், அந்த கற்ற கேள்வி வல்லார்னா கற்றதிலையும் வல்லவர்கள், கேள்வியிலையும் வல்லவர்கள்.
1: கேள்வினா எல்லாரையும் கேட்க, எல்லாராலையும் கேட்க முடியாதுங்க. வல்லவன் தான் கேட்க முடியும், நல்லவன் தான் கேட்க முடியும்.
0: கேள்வினா எல்லாராலையும் கேட்க முடியாது. நீங்க எல்லாம் கேக்குறீங்கன்னா நீங்க வல்லவர்கள், நல்லவர்கள். புரியுதண்ணா? நாஞ்சூர் அல்ல, பரஞ்சோதி முனிவர் சொல்ற. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் சொல்லாமல் சொன்னார். விளங்குதா? அதனால கேட்கறா எல்லாராலையும் கேட்க முடியாது. அவனுக்கு நேரம் போர் அடிச்சிருக்கும், போயிடும் போட்டுருப்பான். எல்லாராலையும் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆகையினாலே இப்படி வந்து கற்றவருக்கு அறங்காட்டின கடுநடம் ஆட்டிட்டு காட்டினு செங்கார காலமாகிய ஊழிக் காலத்திலே சுடலையில நின்று ஆடுபவன் நள்ளிருளில் நட்டம் பயந்து ஆடுனாதான். பற்றினவருக்கு அருள் பாட்டினே, அவனை யார் பற்றினார்களோ அவர்களுக்கு அருள் செய்கின்ற தன்மையை உடையவன். பற்றினவருக்கு அருள் பாட்டின, பாங்கில என்னையும் பாட்டினே. பாங்கு என்பது என்னதுன்னு தெரியாத என்னையும் உன்னை பாடச் சொல்லி படித்தவன். பாங்கரியா என்போலிகள் என்பார் அப்பர் சார். பாங்கிலா தொண்டனே மறந்து உய்வனோ என்பார். பாங்குன்னா பாங்குங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாங்கு, நன்றாக செய்தலுக்கு பாங்கு, நன்றாக செயல செய்தலுக்கு பாங்கு. நல்லா சமைச்சிருக்கான, நல்ல பாங்கா செஞ்சிருக்கா, நல்லா சமைச்சிருக்க, நல்ல பாங்கா பாடினார். பாங்கு பாங்கு அப்படின்னு வந்து இன்னும் புகழ்றாரு சிவருமான. என்ன அவங்களுக்கு என்ன காசா பண்ணமா? கலலன நாகமும் கட்டினு காலில் என்ன கட்டிருக்காரு? நாகத்தை வீரக்கலம். கலலன நாகமும் கட்டினு நாகத்தை தரையில போட்டிருக்காரு, இடுப்புல போட்டிருக்காரு, தோல்ல போட்டிருக்காரு, கையில போட்டிருக்காரு, காலில் போட்டிருக்காரு, காதலையும் போட்டிருக்காரு. எல்லாம் பாம்புதான். முண்டன் தரித்தின் முதுகாடு உறைந்திரு, முழுநீர் வெயும் பூசியில் முக்கப்பாம்பை கண்டத்திலும் தோழி. குடிய பொருள்களும் அவர்களுக்கு அடியவனாக இருக்கும். குடிய பொருள்கள் கூட அவனுக்கு அடிமையாக இருக்கும். குடிய பொருளையும் அவன் வந்து நல்லதாக ஆக்குகிறான். இப்ப நஞ்சை கடத்துல வச்சார் அல்லவா, நஞ்சை கண்டத்தை அடக்கம் அதுவும் நன்மை. இப்ப ஊமப்பத்தை ஊமத்தம்பு இருக்குது இல்ல, இருக்கம் இருக்குது இல்ல, அதெல்லாம் நமக்கு ஆகாதது இல்ல, அவனுக்கு ஆகும். ஆமா, அதனால அவனுக்கு கெடுதலான பொருளே இல்லை. அப்படி கெடுதலான பொருளே இல்லை, குடிய பொருளே இல்லை, எல்லாம் நல்ல பொருள். நமக்கு நல்லதும் கெட்டதா தெரியுது, நல்லதும் அவனுக்கு கெட்டதும் நல்லதா இருக்கு. அதான் நமக்கு அவனுக்கு வித்தியாசத்தை காட்டும். கல்யாணத்துக்கு புறப்படும் போது, அறுதி ஏறத்துக்கு போகும்போது வைர நகர் எல்லாம் குட்டி வச்சானா பரமா, இதை போட்டுக்கிட்டு புறப்படும் சாமி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையா எனக்கு புறப்படணும்னா. அப்படியா? அப்படியே இந்த பாம்பெல்லாம் பார்த்தாரா, எல்லாம் வைர நகையா மாறி போச்சான், தங்கமா மாறி போச்சான். அதை எடுத்து போடல, பரமா கொண்டு வந்து எடுத்து போடல, அது பெட்டியில இருக்கு. அவன் கொண்டு வந்து வச்சான் ஏராளமான ஆபரணங்களை கொண்டு வந்து, மாப்பிள்ளையா புறப்படுறாரே சுவாமி, அதனால இதை போட்டுக்கிட்டு இந்த பாம்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு நாளைக்கு வந்து போட்டுக்கலாம், அதனால போட்டுக்க சாமி அப்படின்னு இருக்கேன். அவர் என்ன பண்ணாரு? அதை போடல, அதை கலட்டாம அப்படி பார்த்தாரு, எல்லாமே தங்கம் நவரத்தனம் ஆகி போச்சு. அதான் நல்ல கெட்டதையும் நல்லதாக்குவன் என்பது, கெட்டதையும் கெட்ட பொருளையும் நல்ல, கொடியவனையும் அடியவனாக்குவான். தீயவை புரிந்தாரே குமரவேல் திருமணம், தூயவராகி மேலை தொல்கிறேன் என்பது குறிப்பு. ஆகையினாலே கலலன நாகமும் கட்டினே, கண்ணில் விழித்திடும், கண்ணில் விழித்தடும் கட்டினே. அதனால கண்ணில விழித்து ஒருத்தன் சங்காரம் பண்ணார், கண்ணை விழிச்சு சங்காரம் பண்ணார். மழலை நல் வீணையின் வாசகனே, மழலை மழலைன்னா வந்து அதுக்கு என்ன சொல்றது மாணிக்க, மழலை வீணை மென்மையான மென்மையான மழலைன்னா மென்மை குழந்தை போன்றது, அதனால மென்மையான நல்ல வீணையை வாசிப்பவன். ஆமா, மிக நல்ல
2: வீணை தலை,
0: மிக நல்ல வீணை தலை. மயல் எனக்கு அகற்றிடும் வாசகன், எனக்கு உண்டான மயக்கத்தை அகற்றக்கூடியதாயுள்ள ஞான வாசகத்தை சொல்லுவவன். மயக்கத்தை நீக்கக்கூடியது எது? ஞான வாசகம். பசி நீக்குவது அன்னம் போல மயக்கத்தை நீக்குவது ஞான வாசகம். தலைமயிர் சாயலூர் பாலினே, தலைமயிர் சாயலூர் அது என்னப்பா? மயில் போன்ற சாயலை உடையவளாகிய உமாதேவியை ஒரு பாகத்திலே உடையவன். தலைமயிர்

சாயலோர் பாலினனு சால தழைத்த கொம்பு ஆலினனு, சால தழைத்த கொம்பு ஆலினனு, நன்றாக தழைத்த ஆலமரத்துக்கு அடியில் இருப்பவர். ஜனகாஜமுனருக்கு எங்க இருந்து வடவால் இருந்து மறையூது எங்கள் வரம். மிளலையும் ஊரனும் ஏவினனு, திருவிழி மிளலையும் ஊராக கொண்டவனே. வெம்பூரம் மெய்தடும் மேவினனு, குடிய புறத்தை சங்காரம் செய்ய சென்றவனே என்று இப்படி மடக்கணியில் எப்படி பாடுறார். மடக்கணின்னு மடக்கணி தானப்பது, மடக்கணி ஒற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின்னரும் மெய்யினை, மடக்கணி சம்பந்தர் தேவார். கற்றவது காய்வது காமனையே, கனல் வெளி காய்வது காமனை, ஒரே சொல்லுவோம். அதுக்கு அடுத்த வரை சொல்லி அதுக்கு மேல குமரன் புகழ் சொல்றாரு. குமரன் புகழ் எப்படின்னா, வாடா வனமுலை தோடார் சுரிகுழல் வாடா வெளியினை உமைவாக, எல்லாம் சிவருமான் புகழ் தான். வாடா வனமுலை யாரு, உமாதேவி அப்படியே இருப்பா. அதனால வாடா வனமுலை அப்படியே தான் இருப்பா. இவ அப்படி இருக்க மாட்டா, அவ அப்படியே தான் இருப்பான். வாடா வனமுலை தோடார் தோடார் சுரிகுழல் தோடார் சுரிகுழல் வாழார் விழியினை உமைவாக, நூடா அயனறி தேடா அடிமுடி யோரா தயர்வுற அருளீசன், காடே இடமென நாடா நடனவில் காதார் குளையினன் நடி சேர்தல் ஈடார் இருவினை கூடா வகைதரு ஓராறு முகன். வாடா வனமுலை வாடா வனமுலை தோடார் சுரிகுழல் வாழார் விழியினை உமைவாக, உமைவாகன் நூடா அயன் அரி தேடா அடிமுடி ஓராது அயர்வுற அருளீசன், தேடி அவர்கள் கண்டுபிடிக்க முடியாம அயரூர அப்போது அருளிய போதன் போதன கண்ணன் பதந்தான் உடைய நெடியவன் வர யாதும் காண்பரிதாய் அலந்தவர் ஊது அவன் வச்சுவான். காதா காடே இடமென நாடா தடன் நாடா நடனவில் காடே இடமென நாடா நடனவில் காதார் குளையினன் அடி சேர்தற்கு ஈடார் இருவினை கூடா வகை தரும். இந்த நூல்ல சொன்னவன் யாரு, அருமுகன். எதுக்கு சொன்னான், இருவனை கூடாமல் போவதற்கா, இருவனை ஒளிவதற்கா. ஈடார் இருவனை கூடா வகைதரு ஓராறு முகன் என் நூலை, இது முருகன் நூல். அதற்கு மேலே வந்து அகத்திய முனிவரை தோத்திரம் பண்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, மலை மேகங்கள் நிரம்பி நீர்வளம் பொருந்திய புதிக மலையில் வாழ அகத்திய முனிவரின் கீர்த்தியை விருப்பத்தோடு மக்களிடம் உரைப்பவர், அணிகலன்கள் உண்ட அகத்தியருடைய புகழை மக்களிடத்தில் சொல்லுவார்கள், அணிகலன்கள் உண்ட கயல்வெளி மங்கையின் கலவி இன்பத்தை நாடார்கள். அவர் நமக்கு வேண்டியவர், இவர் நமக்கு வேண்டாத என்று வேறு குறித்து உணர அறியாமை அடியோடு அகற்றி விடுவார். அகன்று பறந்துள்ள திருக்கயிலாய மலையிலே வாழும் தூய சிவரானின் மனங்கமலும் திருவடிகளை விரும்பும் இயல்புடையோர் ஆவார். அகத்தியரை புகழ்பவர்கள் இப்படி அப்படிங்கிறார். கயலார் எனவெளி இளையார் எனமுல கலவா அவரோடு கழியாரே, அயலார் இவரவர் அயலால் அரண் அறியாமையின் அணி அறுவாரே, வயலார் கையிலன் மலைவாழுமலன் வினய விரையார் மலரடி விளைவாரே, புயலார் வளமுறு பொதிமாமலை முனி புகழே விளைவுடு புகழ்வார். இப்படியாக இந்த சிவதர்ம வேலை இந்த ஆசிரியர் நமக்கு இப்படி அருளி செய்துள்ளார். ஆகையினர் அடுத்தார் போல வருவது பாவ இயற், பாவம்னா என்ன என்பதை பத்தி அலசி எடுக்கிறார். அலசி எடுக்க போறார். அது வந்து வெள்ளியோட வெள்ளி 15 தான், இன்னும் 15 நாள் தான். ஆகையினாலே அதை வந்து 6வது எல்ல இப்படி சொல்றாரு. ஆகவே இவற்றையெல்லாம் நன்றாக சித்தாந்த நூல்கள், தேவாராதி திருமுறைகள், மற்றைய சைவ நூல் எல்லாம் நிறைய படித்தவர்களுக்கு இதை மாணிக்க வச்சுருக்கோம். இதை படித்தவர்களுக்கு இதனுடைய உண்மை தெரியும், அதை ஓரளவு சொல்ல முடியும், புரிய முடியும். அதனால இப்படிப்பட்ட ஒரு நூலெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது பெரிய ஒரு என்று சொல்லி இந்த திருவருளை மறவாமல் வாழ்வது நம்முடைய முக்கியமான கடமை என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்யும். நம்ம பார்வதி பதே na na na sa

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்கோளிலி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: வெண்டை நன்னாட்டின் வியாபாரத்தலங்களுள் இன்று நாம் தரிசிப்பது காஞ்சி நகரின் கண் உள்ள கச்சி நெறி காரைக்காடு என்ற திருத்தலம். ஞான சம்பந்த பெருமானால் ஒரு திருப்பதிகம் பெற்ற இந்த அருமையான ஆலயம் காஞ்சி ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள கற்சாலையில் திருக்காரை மேடு என்ற பகுதியில் அமைந்துள்ளது. கச்சி ஏகும்பத்திற்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த ஆலயம் ஒரு காலத்தில் காரை செடிகள் மிகுந்த இடத்தில் அமைந்திருந்த காரணத்தால் பெயர் பெற்றது என்கிறார்கள். சிதி என்ற இந்திரனும் புதனும் வழிபட்ட திருத்தலம் இது. இந்திரன் வழிபட்டதால் இந்திரபுரி என்ற பெயர் இதற்கு அமைந்துள்ளது. தீர்த்தமும் இந்திர தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. இதன் பெருமையை காஞ்சி புராணம் குறிப்பிடுகின்றது. புதன்கிழமைகளில் இந்திர தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்குவது மிகுந்த பலன் அளிக்க வல்லதாக குறிப்பிடுகின்றார்கள். சுவாமிக்கு சத்தியவரதேஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. இந்த தலமும் சத்தியவரத கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. தீர்த்தமும் சத்தியவரத தீர்த்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த திருத்தலத்தை தேவகோட்டை மெய்ப்ப செட்டியார் அவர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த கற்றலியுள் எழுந்தருளியுள்ள இறைவர் மேற்கு முகமாக காட்சியளிக்கின்றார். அண்டை காலத்தில் சோழ மன்னர்களுடைய அரண்மனை இங்கிருந்ததாகவும் அது மேடிட்டுபடியால் காரை மேடு என்று வழங்குவதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றார்கள். இந்த தலத்தின் மீது அமைந்துள்ள ஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகம் பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்துள்ளது. இதில் காரை காட்டாரே என்று இந்த தலத்தினுடைய பெயரை பாடல் தோறும் நிறைவாக வைத்து குறிப்பிடப்படுவதாக அமைந்துள்ளது. இப்பதிகத்தில் ஊரினுடைய பெருமையை உடல்லாமல் இறைவனுடைய ஒப்பற்ற பெருமைகளையும் குறிப்பிடுகின்றார் ஞான சம்பந்த பெருமான். ஊரானது நெடு வீதிகளை அமைந்த ஊராகவும் மலர்பொய்கைகள் சூழ்ந்த ஊராகவும் வளமை உடையதாகவும் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த கச்சி நெறி காரைக்காட்டு இறைவரோ முற்காலத்தில் ஆளின் கீழ் அமர்ந்து நால்வருக்கு அறம் செய்தவர். அதே நேரத்தில் நேருவை வில்லாகவும் வாசுகையை நானாகவும் கூட்டி உப்புரங்களை எரித்த வீரம் உடையவர். வானோர்களாலும் மன்னோர்களாலும் இறைஞ்சப்படுபவர். பல்வகை மலர்களாலும் வானோர்கள் இப்பெருமானை அர்ப்பித்து தனிந்து இறைஞ்ச வீட்டிருப்பவர். அம்மலர்களோ கொன்றை ஊமத்தை போன்றவர். இப்படி உமாதேவியாரை ஒரு பாகம் கொண்டவராகவும் 3 கண்களை உடையராகவும் இராவணனை அவனது அறியாமைக்கு இறங்கி மன்னித்து அருசியவராகவும் அரவு ஆமை ஆகியவற்றை மார்பில் கொண்டவராகவும் பிரம்மவிஷ்ணுக்கள் அறியாதபடி அனல் வடிவாக திகழ்ந்தவராகவும் சமன் சாக்கியர்களுடைய கொள்கைகளுக்கு அறியப்படாதவராகவும் இந்த பதிகம் பல்வேறு கருத்துக்களை நமக்கு வழங்குகின்றது. இந்த பதிகத்தை பாடி பன்னாரும் தமிழ் மூலமாக பரம்பொருளை தெரிப்பவர்கள் பரலோகத்தில் இருப்பாரே என்று இந்த பதிகத்தை கடைக்காப்பு சாத்தி நிறைவு செய்கின்றார் ஞான சம்பந்த பெருமான்.
2: வாரணவு முலை மங்கை பங்கினராய் அங்கையினில் போ

தார் நடிக்கச்சினரி காரை காட்டாரே. குறை நவீன்ற செஞ்சடைகள் பின்தாழே பூதங்கள் மறை நவீன்ற பாடலோடு ஆடலர மழு ஏந்தி சிறை நவீன்ற

தீநெறி காரை காட்டாரே பன்மலர்கள் கொண்டு அடிக்கு வானோர்கள் பணிந்து இறங்க நன்மை இல்லாவல் அவுணர்

கரிக்க சிதறி காரை காட்டாயே புற்றிடை வாழறவினோடு புனை கொன்றை மத

பெண்ணுடையார் கண்ணமரும் நெற்றியினார் கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரே. ஏழு கடல் சூசன் இலங்கை கோமானை எழில் வரைவாய் தாழ் விரலால் ஊன்றியதோர் தன்மையினார் நன்மையினார் ஆள் கிடங்கும் சூழ்வயலும் மதில் புல்கி அழகமரும் நீழ்மருகில் கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரே. உண்டானும் ஒரு கடல் நஞ்சு உடை தலையில் பலி கொள்வார் மாண்டார்தம் எலும்பு அணிவர் வரி அறவோடு எழிலாமை பூண்டாரும் ஓர் இருவர் அறியாமை பொங்கு எரியாய் நீண்டாரும் கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரே. உண்டாடி சமன்படுவார் கூரை தன்னை நீ போர்த்து முண்டாடி சிறிதருவார் உரைப்பனகள் நீயல்ல பண்டாரும் குழலாடை வரையாகத்து ஒரு பாகம் கண்டாரும் கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரேயே. கண்ணாரும் கலிக்கச்சி நெறி காரை காட்டு உரையும் பெண்ணாரும் திருமேனி பொருமானது அடிவாழ்நாரும் கோழில் காழி தமிழ் ஞான சம்பந்த

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தொண்டை நன்னாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள் 32 இன்று நாம் தரிசிப்பது காஞ்சி மாநகரத்தின் அண்மையில் உள்ள திருக்குரங்கணில் முட்டம் என்ற சிவஸ்தலம். இந்த தலம் ஸ்ரீஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்றது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்திற்கு தெற்கு திசையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. தூசி என்ற ஊருக்கு தென்கிழக்கில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இத்தலத்து இறைவனை குரங்கு, அணில், முட்டம் ஆகிய மூன்றும் பூஜித்தபடியால் குரங்கணில் முட்டம் என்று தலப்பெயர் அமைந்துள்ளது. அதாவது வாலியாகிய குரங்கும் அணில் ஒன்றும் காக்கை அதாவது முட்டம் ஆகிய மூன்றும் சிவபெருமானை பூஜித்து பெயர் பெற்ற தலம் இது. இம்மூன்றும் இவ்வாறு பூஜித்ததை அந்த கோயிலில் சிற்ப வடிவில் காண்கின்றோம். குரங்கு பூஜித்தது வடபாலிலும் அணிலும் காக்கையும் பூஜித்தது தென்பாலிலுமாக காட்டப்பட்டுள்ளன. அச்சிற்பத்தில் கோவிலை சுற்றி அமைந்துள்ள அழகிய நீர்நிலையை காக்கை மடு என்று அழைக்கிறார்கள். ஹனுமனும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு நற்கதி பெற்றதாக கலபுராணம் குறிப்பிடுகின்றது. இறைவனுடைய சன்னதி மேற்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. தென்புறம் அமைந்துள்ள நுழைவாயில் மூலமாக திருக்கோயிலினுடைய பிரகாரத்தை அடைகிறோம். இதனை பல்லவர் காலத்து திருக்கோயிலாக குறிப்பிடுவார்கள். கல்வெட்டுகளும் அமைந்துள்ளன. கிருஷ்ணதேவராயர் காலத்திய கல்வெட்டுகளும் உள்ளன. சுவாமி விமானம் கஜபிருஷ்ட விமான அமைப்பில் இருப்பதை காண்கின்றோம். பலமாக இறைவருடைய சன்னதியை அடைந்து ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்து இறைவனை வழிபட்ட திருப்பதிகத்தை விண்ணப்பிக்கின்றோம். இத்திருப்பதிகம் சக்கராகம் என்ற பண்ணில் அமைந்துள்ளது. இப்பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடும் செய்திகளாவன இங்கு வந்து வழிபடுவோர்கள் துன்பம் களைய பெறுவார்கள் என்றும், இந்த இறைவன் என்னை ஆளுடைய எந்தை என்றும், அவர் அன்புடைய பெருமான் யாரிடத்தில் அன்பு செலுத்துகின்றார் என்றால் தனது அடியார்களிடத்தில் அன்புடையார் என்று குறிப்பிடுகின்றார். அவருடைய திருவுருவ அழகினையும் வியந்து போற்றுகின்றார் காழிப்பிள்ளையார். ஒன்றை சூடிய வேந்தனாக திகழும்

கூடிய சிவபெருமான் தோடோர் காதினனாக விளங்குகின்றான். இத்தலத்து அம்பிகைக்கு பெயர் இறையார் வளையம்மை என்பது. அந்த பெயர் பதிகத்தில் வரும் ஒரு பாடலில் குறிப்பிடப்படுகின்றது. அந்த இறையார் வளையாளை ஓர் பாகத்தை அடக்கியவனாக நீலகண்ட பெருமானாக, யானையை விரித்து தோலாக போர்த்திய பெருமானாக பெருமான் காட்சியளிக்கின்றான். இப்படிப்பட்ட பெருமானை நாம் நித்தலும் நினைக்க வேண்டும். அப்படி வழிபட்டால் அவர்களுக்கு வினைகள் எதுவும் வந்து சேரமாட்டார். வினையாவும் நீங்கப் பெறுவர். வெண்துறை சூடிய இந்த பெருமான் விடை கொடி அண்ணலாகவும், சூலம் தாங்கிய கையினனாகவும், விடை ஏறியவனாகவும், வெண்பொடி ஈற்றினை பூசியவனாகவும், காலகாலனாகவும் விளங்குபவன். இப்படிப்பட்ட எண்ணுதற்கரிய பெருமைகளை உடைய எல்லாம் வல்ல முதுமுதற் கடவுளாகிய சிவபெருமானுடைய இந்த தலத்தை அடைந்து இப்பதிகத்தை செவிக்கு இனிதாக பாடுபவர்கள் அடைவது என்ன என்பதை இப்பதிகத்தின் திருக்கடை காப்பாகிய 11 பாடல் குறிப்பிடுகின்றது. இந்த பதிகத்தை செவிக்கு இனிதாக வல்லார்க்கு எளிதாம் பிறவா வகை வீடு என்று பெருவே நோய் நீங்கப் பெறுவார்கள் என்று அதிக பலன் குறிப்பிடுகின்றது. அத்துணை உயர்ந்த பலனை தரவல்ல பதிகம். இதற்கு மேல் எதுவும் வேண்டுவதும் இல்லை. பிறவியை களைந்து விட்டோமானால் இறைவனுடைய திருநிழலாகிய பேரின்ப வெள்ளத்தில் இழைத்து என்றும் இன்பம் பெருகும் நிலையை நாம் அடைவது எண்ணம் என்பதை நமக்கு குருநாதனாகிய ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கினால் அறிகின்றோம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: புள்ளிருக்கு வேளூர் இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசையை சாற்றி பாடிய சொற்பதிகம் கள்ளார்ந்த பூங்கொன்றை எனத் தொடங்கும் மதுரமொழி மாலை. சம்பாதி சடாயு என்போரே இருவர் புல்வேந்தர். ராமகாதையோடு தொடர்புடைய பெருமக்கள் இவர்கள். இத்திருப்பதிகத்தில் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள், பன்னொன்ற இசைபாடும் அடியார்கள், குடியாக இருப்பவன் புள்ளிருக்கு வேளூர் புனிதன் என்ற குறிப்பு நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாம். ராவணன் மெய் சொல்லாதவன், சடாயு பொய் சொல்லாதவன் என்ற குறிப்பும் கருதத்தக்கது. ஆயிரமா முகத்தினோடு பாய்ந்து வரும் கங்கை நல்லாளை சடையொன்று ஆடாமே தடுத்து நிறுத்திய வல்லமையுடையவன் கங்கா நாயகன் என்ற குறிப்பு கடுத்து வரும் கங்கை தன்னை என்ற பாடல் வழி அறியலாம். இம்மையிலேயே பிறப்பு ஒழியும் வீடு பேறு கிடைக்கும் என்பதற்கு சான்றாக செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கு ஓர் மருந்தாவான் என்றும், சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பு என்பதனையும் உறுதிபட உரைத்தருளிய பாங்கு சம்பந்தப் பெருமானுக்கே உரியது. கள்ளார்ந்த எனத் தொடங்கும் பாடல் பண் சீகாமரம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழிமிழலை, பண் வியாழக் குறிஞ்சி. திருச்சி

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவீழிமிழலை, பண் மேகராகக் குறிஞ்சி. திருச்சி

0: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவான்மியூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: திருப்பந்துருத்தில் அமர்ந்த செஞ்சடையானை பொய்யிலியை கண்டேன் என்று வெறுப்புறு தாண்டகத்தோடு மேவிய காதல் விளைப்ப இருப்போம் திருவடிக்கு நாம் என்னும் குறுந்தொகையும் நாம் அடி போற்றுவது என்று பொங்கு தமிழ் சொல் விருத்தமும் போற்றி மகிழ்ந்தார் அப்பதிகங்களாவன.
1: தலம் திருப்பொந்துருத்தி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருமுதுகுன்றம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயன். சைவம் தாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இடந்தலை பாடு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் தொண்டசி பருவாத்திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி. ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகத்துக்குருகார் ஒரு வாசகத்துக்கு முருகார். 8 திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருக்கோவையார். இடம் தலைப்பாடு ஒழியடை சேரல் என்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அறிவு செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மதியுடம் படுதல். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தோழியர் கூட்டம் மதி உடம்படுதல் பாங்கியடை சேரல்.

கருத்து அறிவித்தல் வில் நிறவாழ் நுதல் மேல் நிற்கள் மெல்லியலை மல்லல் தன்னிறம் ஒன்றில் ஏறுத்தி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாயன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அறிவு செய்த 8 திருமுறை, திருக்கோவையார். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீப்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரோரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகத்துக்கு உருகார், உருவாசகத்துக்கு முருகார். 8 திருமுறை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருக்கோவையார். இருவரும் உன் வழி அவன் வர உணர்தல், அயுறுதல் பல் இல

அறிவுநாடல் ஆழமன்னோ உடை திவையர் வார்த்தை அனங்கள் நைந்து வீழ முன்னோக்கிய அம்பலத்தான் வெற்பின் இப்புனத்தே வேழ முன்னாய் கலையாய் பிறவாய்ப்பினும் மெய்தழையாய் மாழை மென்

0: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரோரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்க வாசக சுவாமி அறிவு செய்த 8ஆம் திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 300 உணர்த்தல். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
0: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீப்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரோரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகத்துக்குருகார் உருவாசகத்துக்கு முருகார் 8ஆம் திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருக்கோவையார் முன் உற உணர்தல் வாட்டம் வினாது.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம்தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குறையுற உணர்த்தல். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: குறையுற உணர்தல், குறையுற்று நிற்றல், மன

அவன் குறிப்பு அறிதல். அழிய மண்ணும் ஒன்று உடைத்து அன்னலின் நரந்தில்லை என்னாள் கிணியை மண்ணும் கடிய செல்ல நிற்பின் கிள

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தியானம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் தியானம்.

சித்திகள் மலரில் தையல் வாழுதல் தெய்வ சிறுவிரை இளநிலா காழ்ந்தொருள் ஒளியுடல் புணந்தனில் செவ்வாய் குமரல் செவ்வி செய்யாலில் செல்கை கமரல் மங்கை வனமுலை அவர்

காலம் இனிது வேற்றிரல் துழி காதையோடு வந்த வேதியச் சிறுவல் தளர் நடை பருவத்து வளர் பசி வருத்த அல்லாயோ என்றழைப்ப முல் நின்று ஞான போலகத்து அருள் அட்டிக் குழை

நினைந்த நாள் தொடங்கி என்னை பல யோனிகள் நினைப்பவர்கள் வேதத்து யாரும் யாவையும் எனக்கு தனித்தனிதாயாராகி என

பயின்றவர் பயின்றதும் இலனே ஆயினும் என்றதோர் பொழுதில் இட்டது மலர சொன்னது மந்திரமாக எல்லையும் இடப்பிறப்பு இறப்பினும் இரண்டில் கடற்படா வகை காத்தல் கடனே கடலான காமத்தே கால் தாழ்வர் துன்ப

பசையில் காட்சி இசை நனி விளங்க முன்னாள் நிகழ்ந்த பல்லீருகத்து வேறு வேறு பெயரில் ஊரில் இயல்ற மையறு சிறப்பில் தெய்வத்தன்மை புகழி நாயக இகல் விடைப்பாக அமை நாள் மீன் தோல் உமையாள் கொழுன குன்று குனிவித்து வன் தோழ உணரு மூவியில் எரித்த சேவகத் தேவ இளநிலா முகழ்க்கும் வளர்ச்சடை கடவுள்.

எல்லதும் பிறருவோம் ஆவன பலவும் அழிவன பலவும் போவதும் வருவதும் நிகழ்வதும் ஆகி திண்ணீர் ஞானத்து திரண்ட மணலிலும் எண்ணில் கோடி என பலவாகி இல்லன உளவாய் உள்ளது காண பல்நாள் இருள் வைப்பட்டேல் அன்னதும்

ஆகி பொழிவில் தொண்டில் ஒன்று தடுமாறு வந்தாற்போல வந்ததெந்தெயினில் திருவருள் நாட்டம் கருணையில் பரலுள் யாவையும் எனக்கு பொய்யெனத் தோன்றி மேவருள் நீயே மெய்யெனத் தோன்றினை ஓவிய புலவன் சாயல் பெற எழுதிய சிற்ப கற்பம் எல்லாம் ஒன்றி தவிராது தட

0: திருச்சிற்றம்பலம் பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழா பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு என்கிறான் மூர்த்தி நாயனார் புராணம். பாடிப்பவர் சிவகாசி ரமேஷ்குமார் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்

0: அடைய புகுமின்கள் வானவோர் கொள்வோம் நாம் மாயப்படைவாராமே. தொண்டர்கால் தூசி செல்லீர், பக்தர்கால் சூழப் போகீர், ஒன் திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள், தின்திரள் சித்தர்களே கடைக்கூடை செல்மின்கள், அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லற்படை வாராமே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: சிவாய நம. குழந்தைகளா வணக்கம். சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம போன திருவிளையாடல் 9வது திருவிளையாடலில் சிவபெருமான் காஞ்சனமாலைக்காக 7 கடலையும் மதுரைக்கு அழைச்சாருன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 10ஆம் திருவிளையாடல் என்ன தெரியுமா? விண்ணுலகம் போயிட்ட மலையத்வஜ பாண்டியனை திருப்பி மதுரைக்கு கூப்பிட்டு வர்றது. மலையத்வஜ பாண்டியன் யாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மீனாட்சி அம்மையோடைய அப்பா, காஞ்சனமாலையோடைய கணவர். 10ஆம் திருவிளையாடல்ல காஞ்சனமாலை அந்த 7 கடல் பொய்கையில போய் நீராடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா. அந்த 7 கடல் பொய்கையில மலையத்வஜ பாண்டியனோட நீராட போறது தான் நம்ம பார்க்க போறோம். 7 கடலும் நகரோட பொய்கைக்கு இப்போ வந்தாச்சு. ஈசன் மீனாட்சி அம்மைய கூப்பிட்டு, மீனாட்சி, உன்னோட அம்மா 7 கடல்ல நீராடணும்னு விரும்பினாங்க இல்லையா, அந்த 7 கடலும் இப்போ இங்க மதுரை மாநகருக்கே வந்தாச்சு. உன் அம்மாவை அழைச்சிட்டு வந்து விவரத்தை சொல்லு. இனிமே அவங்க இங்கேயே நீராடலாம், ரொம்ப தூரம் யாத்திரை போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சி அம்மைக்கு ஒரே சந்தோஷம். உடனே தன்னோட அம்மா கிட்ட

இல்லையா? ஆனா ஒரு நாள் ஒரு பர்த்டே, உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது. அப்பா சொல்றாங்க உனக்கு வேணுங்கிற அந்த டிஸ்னி லேண்ட் வந்து நம்ம ஊருக்கே நான் வரவழைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? உடனே போலாம் இல்லையா? அப்போ ஒரு ஹாஃப் அன் அவர்ல கிளம்பி போயிடலாம் இல்லையா? அந்த மாதிரிதான் காஞ்சனமாலைக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்படியா, ஏழு கடல் போய்கையா? ஏழு கடலும் சங்கமிச்சு வந்திருக்கா? முதல்ல அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே அப்படின்னு அவங்க தள்ள மாட்டாத ஒரே சந்தோஷமான சந்தோஷம். ஏழு கடல் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கடலே அவ்வளோ பிரமிப்பா இருக்கும். நீங்கெல்லாம் பீச்சுக்கு போயிருப்பீங்க இல்லையா? அந்த ஒரு கடல்லே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் தண்ணி இருக்கும். ஆழம் அதை பார்க்கையிலே அதனுடைய ஆழம் வந்து தெரியும். ஒரு கடலே அப்படி இருந்துன்னா, ஏழு கடல் ஒன்னா இருந்தா அது பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும்ல, எப்படி இருக்கும்னே தெரியாது. அந்த ஏழு கடலும் அவங்க ஊருக்கே மதுரைக்கே வந்துட்டா அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். காஞ்சனமாலைக்கு தாங்க முடியாத சந்தோஷம். போகணும், உடனே அதை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இன்னொரு பக்கம் தன்னோட மகளை மணந்த ஈசன் இயற்கையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு ஆற்றல் படைச்சவர் அப்படின்னு அவங்க பார்த்து பார்த்து அசந்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் தன் மேலே இவ்வளவு கருணையா, நான் வந்து நான் அப்படியே நடந்து போய் யாத்திரை போயிருப்பேன், எனக்காக ஏழு கடல் பொய்கைய அப்படியே இயற்கையவே மாற்றி இந்த ஊருக்கு வர வச்சிருக்காங்களா, அப்போ என் மேல அவ்வளவு கருணையா அப்படின்னு அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்களாம். இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காமிச்ச ஈசன் இனிமே தன் மகளுக்கும் தன் கணவர் விட்டுட்டு போன இந்த மதுரை மாநகருக்கும் ஒரு சின்ன குறை கூட வராம கண்டிப்பா நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. முதல்லயே தெரியும், ஆனா இன்னமும் அவங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துற அளவுக்கு இது பெரிய நிகழ்வு இல்லையா, அதனால ரொம்ப மகிழ்ந்து போய் இருந்தாங்களாம். இப்போ ஏழு கடல் பொய்கை வந்தாச்சு, உடனே நம்ம எல்லாம் போய் பீச்சில் ஆத்துல குதிக்கிற மாதிரி டபக்குன்னு போய் குதிச்சிட முடியுமா? அதுக்குன்னு சில நியதிகள் இருக்கு இல்லையா, அந்த நியதிகள்லாம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். காஞ்சனமாலையும் மீனாட்சி அம்மையும் வேதியர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கடல்ல நீராட என்னென்ன முறைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க எல்லாம் வந்த பிறகு அவங்க கிட்ட இந்த மாதிரி ஏழு கடல் பொய்கையும் வந்திருக்கு, அது எவ்வளவு புனிதமானது, இந்த புனிதமான ஏழு கடல் பொய்கையில எப்படி கரெக்டான நியமங்களை கடைபிடிச்சு நீராடணும் அப்படின்னு முறைகளை எல்லாம் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் வருது. என்னன்னா, ஆண்கள் நீராடணும்னா விதிகள் கொஞ்சம் கம்மி. குளிச்சு சுத்தமான ஆடைகள் உடுத்துனா போதும், நேரா போய் நீர்நிலைகள்ல புண்ணிய நீராடலாம். ஆனா அந்த காலத்துல பெண்கள் வந்து ரொம்ப மென்மையானவங்களா, பயந்த சுபாவம் உள்ளவங்களா இருந்தாங்க இல்லையா? மீனாட்சி அம்மை மாதிரி ரொம்ப சில பேர் தான் பிசிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாம் செஞ்சு ரொம்ப திடகாத்திரமா வந்து இருப்பாங்க, வீரமானவங்களா இருப்பாங்க. அதனால பெண்களுக்கு என்ன விதி அப்படின்னா, பெண்கள் தனியாக நீராட கூடாது, கணவனோடையோ மகனோடையோ தான் நீராடணும்னு ஒரு விதி இருந்தது. இத ரெண்டு பேரும் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவங்க காஞ்சனமாலை கணவனும் இல்லை, மகன் கிடையாது, மகள் தான், மீனாட்சி அம்மை தான் மகள் தான் இருக்காங்க. அதனால கணவனும் இல்லை மகனும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இல்லாத பட்சத்துல ஒரு பசுமாட்டோட கண்ணுக்குட்டிய பிடிச்சுக்கிட்டு நீராடலாம் அப்படின்னு இந்த வேதியர்கள் சொல்றாங்க. மீனாட்சி அம்மையோட அப்பா மலையத்வஜ பாண்டியன் மீனாட்சி அம்மை கிட்ட ராஜ்யத்தை கொடுத்த உடனே விண்ணுலகம் போயிட்டாரு. காஞ்சனமாலைக்கு மீனாட்சி அம்மை தான் ஒரே மகள், வேற வாரிசுகள் இல்லை. அதனால வேற வழி இல்லாம கன்றை பிடிச்சுக்கிட்டு தான் நீராட வேண்டிய நிலைமை. அதை நினைச்சு காஞ்சனமாலை ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இப்படி எல்லாரும் பார்க்க யாரும் இல்லாதவ மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி

கையை பிடிச்சுக்கிட்டு நீராட வேண்டியிருக்கே. பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க? ஏழு கடலையும் இருக்கிற இடத்துக்கே வரவழைச்சு என்ன பயன்? யாரும் இல்லாம அனாதையா ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சுக்கிட்டு தானே நீராடினா இந்த காஞ்சனமாலை அப்படின்னு கேலி பேசிடுவாங்களே அப்படின்னு ஒரே வருத்தமா. இந்த வருத்தத்துல ஏழு கடல் பொய்கை மதுரைக்கு வந்தது கூட மறந்து போச்சோம். எல்லாம் அறிஞ்சவர் இல்லையா ஈசன், அதனால அவருக்கு இந்த மனக்குறையும் புரிஞ்சிருச்சு. உடனே தான் அமர்ந்திருந்த இடத்துல இருந்தே மேலுலகத்தை பார்த்தாராம். இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து மேல பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும்? ஸ்கை தெரியும், கிளவுட்ஸ் தெரியும். ஆனா ஈசன் இல்லையா, இறைவன் இல்லையா, அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே மேல உலகத்தை பார்த்ததும் விண்ணுலகத்துல இருந்த இந்திரனுக்கு ஈசன் என்ன ஆர்டர் கொடுக்க போறாருன்னு புரிஞ்சிருச்சு. இந்திர லோகமே தெரியுது அவருக்கு. அந்த இந்திர லோகத்துல இருந்த இந்திரனுக்கு ஈசன் தனக்கு என்ன ஆர்டர் கொடுக்க போறாரு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. காஞ்சனமாலையோடைய கணவன் அதாவது மீனாட்சி அம்மையோட அப்பா மலையத்வஜ பாண்டியன் இந்திர லோகத்துல இந்திரனுக்கு அருகில் தான் இருந்தாராம். இறைவன் விருப்பம் தெரிஞ்சதும் உடனே இந்திரன் அவரை சகல மரியாதைகளோடையும் இந்திர விமானத்துல மதுரை மாநகருக்கு அனுப்பி வச்சிட்டாராம். இப்போ காஞ்சனமாலைக்கும் மீனாட்சி அம்மைக்கும் இது செகண்ட் சர்ப்ரைஸ். அதுவும் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். முதல் சர்ப்ரைஸ் அட்லீஸ்ட் ரெக்வெஸ்டா பெருமானுக்கு மீனாட்சி அம்மை சொன்னாங்க. இது காஞ்சனமாலை மனசுல இருந்த வருத்தம் மட்டுமே, அவங்க வெளியவே சொல்லல. ஆனா அனைத்து உயிர்களுக்கும் உள்ளேயும் இருக்கிறவர் இறைவன். நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் அவருக்கு தெரியுங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி உடனே மேலுலகத்துல இருந்து மலையத்வஜனை வர வச்சிட்டாரு. புஷ்பக விமானத்துல சகல மரியாதைகளோடையும் வந்த மலையத்வஜனை பார்த்து எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்களாம். மலையத்வஜ பாண்டியன் மீனாட்சி அம்மை அரசியானதும் இறந்து போனார். அவர் இறந்து போகும்போது எப்படி இருந்தாரோ அதை விட யங்கா இளமையா தேஜஸோட பயங்கர பொலிவோட வந்தாராம். காஞ்சனமாலை தான் இப்ப கொஞ்சம் வயசானவங்களா ஆயிட்டாங்க. காஞ்சனமாலைக்கு ஒரே சந்தோஷம், பெருமிதம். ஆஹா, எப்படிப்பட்ட மருமகன் எனக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு கண்ல ஆனந்த கண்ணீர். தன்னோட கணவரை திரும்பி பார்த்த சந்தோஷம், அவர் கூட எப்படியாவது தானும் மேலுலகம் போயிடணும் அப்படிங்கிற தவிப்பு. இப்படி மிக்சடு இமோஷன்ஸ்ல இருந்தாங்களா காஞ்சனமாலை. மதுரை மக்களுக்கு என்ன மகிழ்ச்சி பாருங்க, அவங்கள நல்லா அரசாண்டுட்டு இருந்த அரசர் இறந்து போனாரு அப்படிங்கும் போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருந்தது, வருத்தமா இருந்தது. மீனாட்சி அம்மைய தனியா விட்டுட்டு போயிட்டாரு, இந்த மதுரை மாநகர் என்ன ஆகும், மீனாட்சி அம்மை என்ன வாங்கத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அரசரை திரும்பி பார்த்தாச்சு அப்படின்ற சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐயா நீங்க விட்டுட்டு போனீங்கல்ல, மீனாட்சி அம்மையும் எங்களையும் விட்டுட்டு போனீங்கல்ல, பாருங்க நாங்கெல்லாம் ஈசன் அருள்ல எவ்வளவு நல்லா இருக்கும், வந்து பாருங்க அப்படின்னு மலையத்வஜ பாண்டியனுக்கு காமிக்கிற சந்தோஷம். உங்களை ஆள்றதுக்கு இப்போ இறைவனே மதுரை மாநகருக்கு வந்திருக்காரு அப்படின்னு மலையத்வஜ பாண்டியனுக்கு தெரியணும் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டுமா, தங்களோட அரசர் இறந்ததும் சொர்க்கம்தான் போயிருக்காரு, அவரை போலவே நாங்களும் நல்லவங்களா இருந்து சொர்க்கம் போகணும் அப்படின்ற உந்துதல் எல்லாருக்கும் வந்துதான். மீனாட்சி அம்மைக்கும் அரசாட்சி கிடைத்ததும் மலையத்வஜன் போனதால தன் அப்பா கிட்ட தான் எப்படி எட்டு திக்குகளையும் வென்று பெரிய சக்கரவர்த்தினியா இருக்கிறத, மதுரை மாநகரை சிறப்பாக ஆட்சி செய்யறதையெல்லாம், அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்தது, இதையெல்லாம் தன் அப்பா பார்த்து தன்னை வாழ்த்தலையே அப்படின்னு ரொம்ப வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை எல்லாம் நிவர்த்தி செய்ய கிடைச்ச பெரிய அருளாக தன் தந்தை புஷ்பக விமானத்தில் திரும்பி வந்ததை நினைச்சாங்க. எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சி, குதூகலம், கொண்டாட்டம், ஆரவாரம், வாழ்த்தொழிகள், மங்கள இசைன்னு அந்த மதுரை மாநகரமே ஆனந்த கூத்தாடிச்சோம்.
எல்லாத்தையும் பார்த்து மலையத்வஜ பாண்டியன் கண்ணீர் ததும்ப சந்தோஷத்தை அமைதியா வெளிப்படுத்தினாராம். தன் மனைவி காஞ்சனமாலை கரத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த ஏழு கடல் பொய்கையில முறைப்படி நீராடினாராம். காஞ்சனமாலைக்கு இருந்த ஒரே கவலை அதுதானே, ஏழு கடல் பொய்கை இருந்தாலும் தன் கணவன் தன் கூட இருந்து நீராட முடியலையே, நாம ஒரு கண்ணுக்குட்டிய பிடிச்சிட்டு அனாதையா நீராட போறோமே, அந்த வருத்தம் தானே அவங்களுக்கு இருந்தது. இப்போ அந்த வருத்தத்தை நிவர்த்தி பண்ண மலையத்வஜ பாண்டியன் என்ன பண்றாரு, காஞ்சனமாலையோடைய கைய பிடிச்சுக்கிட்டு அந்த ஏழு கடல் பொய்கையில இறங்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் முறைப்படி நீராடினாங்களாம். நீராடினதும் அவங்க ரெண்டு பேரும் கைலாயம் போய் சேர்ந்துட்டாங்களாம், சேர்ந்து போனாங்க. காஞ்சனமாலை இவ்வளோ நாள் தனியாக இருந்தாங்க இல்லையா, இப்போ மலையத்வஜ பாண்டியன் கூடவே சேர்ந்து போயிட்டாங்க. இதை கேட்டதும் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏழு கடல் பொய்கையில் நீராடணும்னு ஆசை வருது இல்லையா, தினமும் காலையில் குளிக்கும்போது இறைவனுடைய இந்த பத்தாம் திருவிளையாடலை நினைச்சாலே போதும், ஏழு கடலாடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சரி, ஒவ்வொரு புராணத்தையும் கேட்கும்போது நமக்கு குறிப்பிட்ட பலன் கிடைக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா, இந்த பத்தாம் திருவிளையாடலான விண்ணுலகம் சென்ற மலையத்வஜ பாண்டியனை அழைத்தலை திரும்பி அழைத்தலை கேட்டா என்ன கிடைக்கும், இத பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லையும் நீராடின புண்ணியம் கிடைக்கும். கடலுக்கடியில கிடைக்கும் செல்வங்களான பவளம் முத்து போன்றவை அடுத்த பிறவியில நிறைய கிடைக்கும், குபேரன் மாதிரி பெரிய செல்வந்தனாகலாம். எல்லாரும் இந்த தீபாவளி அப்போ லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை பண்ணுவாங்களே, குபேரன் வந்து எனக்கு செல்வம் கொடுக்கணும்னு, நீங்களே குபேரன் ஆயிட்டா. அதான் இந்த பத்தாம் திருவிளையாடலை திரும்ப திரும்ப படித்தாலோ கேட்டாலோ நீங்களே குபேரன் மாதிரி பெரிய செல்வந்தன் ஆயிடலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, திருவிளையாடல் புராணம் முழுசையும் விடாமல் கேட்டுட்டு வாங்க, நமக்கு வேணுங்கிற உலகியல் அருளியல் செல்வங்கள் எல்லாத்தையும் இறைவன் தந்து வாழ்த்துவார். நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். சரியா, வணக்கம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: பாதாளம் ஏழினும் கீழ். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: இனி அடுத்த திருப்பாடலுக்கு அனுப்புவது. இவ்வாறு எல்லாரும் சேர்ந்து நீராட செல்லும் போது எதிரே சிவாலயத்திலே திருப்பணிக்கென்றே தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்டிர் சிலர் வருகின்றார்கள். அந்த திருப்பாடலை பார்க்கலாம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, பேரை ஒருவாள் திருமேனி ஒன்றன். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போத உளவா ஒரு தோழன் தொண்டருடன், கோதில் குலத்திறந்தன் கோயில் பினாப்பிள்ளைகாள், ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசேலோர் என்பாவாய். யாரை நோக்கி பேசுகின்றார்களோ அவர்களை முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு சாராரை அழைத்து சில வினாக்களை கேட்கின்றார்கள். யாரை அழைக்கின்றார்கள்? கோதில் குலத்து அரண்டன் கோயில் பினா பிள்ளைகள். கோதில் குலம் அதாவது உருத்திர கணிகையர் குலம், அது குற்றமற்ற குலம், அது சிவ வாக்கிலேயே வந்துட்டது. கோதில் குலத்துன்னு சொல்லிட்டு பாருங்க, என்ன ஒரு அருமைப்பாடு. ஆதின மகாத்வான் தேசிகரையா அவர்கள் எழுதுகின்றார்கள், கோதில் குலம். இக்குலத்தாரில் பெண்கள் சில ஆண்டு சிவப்பணி செய்து, அதாவது திருக்கோயிலே இருந்து பணி செய்து சிவப்பணி செய்து வாழ்ந்து, பின்னர் அடியார்களை மனம் பூண்டு இல்லறம் நடத்திய குறிப்புகளை சிவாகமங்களில் பாரசைவ லட்சணத்தில் காணலாம் என்று சிவாகமங்களிலே இவர்களை பற்றி செய்திருக்கின்ற சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அதனால கோதில் குற்றமற்ற குலத்தை குலத்திலே தோன்றிய அரண்டன் கோயில் பினா பிள்ளைகள், அரணுடைய திருக்கோயிலே திருப்பணி செய்து கொண்டிருக்கின்ற பினா பிள்ளைகளே, பிள்ளைகளே சொல்லாம பினா பிள்ளைகளே சொன்னார். பிள்ளை என்பது பெண்பால் ஆண்பால் இரண்டையும் தழுவக்கூடியது. ஆண்பாலை தவிர்த்து அவர்கள் பெண்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக பினா பிள்ளை பினா பிள்ளைகள் என்று அழைத்ததை நம்ம குறிப்பிடணும். என்ன, மக்கள் பிறப்பில் உரிய பெண்பாலை குறிப்பதற்கு தான் பெண் என்ற சொல்லும் பினா என்ற சொல்லும் பயன்படுத்தப்படும் என்று தொல்காப்பியம் சொல்கின்றது. பெண்ணும் பினாவும் மக்களுக்குரிய என்பது தொல்காப்பியம் மரபியலிலே சொல்லப்பெறும் செய்தி. தொல்காப்பிய மரபியலிலே ஓரறிவு பிறவிகள் முதல் ஆறறிவு கொண்ட மக்கள் பிறவி வரை உள்ள மரபு சார்ந்த செய்திகளை எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கின்றார் நம்முடைய ஆசிரியர் தொல்காப்பியர். ஆக அது ஒரு மொழி இலக்கண நூல் என்றுதான் நினைக்கிறோம். ஆனா பொருளதிகாரத்தில் மக்களுடைய அகவாழ்வு புறவாழ்வு, இந்த ஆறறிவு ஓரறிவு தொடங்கி ஆறறிவு வரை உள்ள பிறவிகளுடைய சார்ந்த மரபு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த முறையிலே பெண்ணும் பினாவும் மக்களுக்குரிய தொல்காப்பியம் சொல்ற முறையில பினா பிள்ளைகள் என்று அழைத்திருக்கின்றார். பெண் பிள்ளைகளே என்று அதற்கு அர்த்தம். பெண் பிள்ளைகளே, குற்றமற்ற அதனுடைய திருக்கோயிலே பணி செய்யக்கூடிய பெண் பிள்ளைகளே, எங்களுக்கு சில ஐயங்கள் இருக்கின்றன, அதற்கு தெளிவை தாருங்கள். என்ன, நீங்க எப்பவும் சுவாமி கூட இருக்கிறீங்க, அதனால எங்கள் ஐயங்களை ஐயங்களுக்கு நீங்கள் தெளிவு தாருங்கள் கேட்கிறார். என்ன அப்படின்னா, பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. சிவபெருமானுடைய திருவடி இருக்கின்றதே, அது சொல்லின் எல்லையை கடந்தது. ஏன்னா சொற்கள்னா சொற்களில் சிறந்த சொற்கள் எவை அப்படின்னா, சொற்களில் சிறந்த சொற்கள் எவை அப்படின்னு கேட்டால், சிவபெருமானுடைய திருவடியை புகழ்ந்து சொல்லப்படும் சொற்கள் தான் சொற்களுக்குள்ளே சிறந்த சொற்கள். அப்படி எத்தனை சொற்களால் அவனுடைய திருவடியை புகழ்ந்து சொன்னாலும், சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாமே ஒழிய அந்த திருவடியின் புகழ்ச்சியை ஒரு நாளும் நாம் முழுமையாக சொல்லி முடித்துவிட முடியாது. தீர்ந்து போகக்கூடிய ஒரு பெருமை அல்ல அந்த திருவடியின் பெருமை. சொல்ல சொல்ல சொற்கள் தான் கழிந்து கொண்டிருக்கும். அந்த திருவடியின் மேன்மை அப்படிப்பட்டது. அதான் சொற்கழிவு பாதமலர் என்று குறிப்பிட்டார். அந்த திருவடி இருக்க அந்த பாதமலர், அதனுடைய எல்லை எங்க இருக்குது? பாதாளம் ஏழுக்கும் கீழாக இருக்கின்றது. பாதாள உலகங்கள் ஏழு. சித்தாந்த படம் அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு பட விளக்கம் நூலும் பார்த்திருக்கிறோம். நம்ம ஆதிரத்திலே திரும்ப திரும்ப வெளியிட்டு உதவி வருகின்றார்கள். கொரடாச்சேரி வாலேந்திரதாஸ் சுவாமிகள் இயற்றியது அந்த நூல். இந்த படமும் அவர்கள் உருவாக்கியது. அதுல ஏழு பாதாள உலகங்களை குறிப்பிடுகின்றார். அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாளம் அப்படின்னு ஏழு உலகங்கள். அதுல ஏழாவது கடைசியில் இருப்பது பாதாளம். ஆகவே பாதாளத்தை இறுதியாக உடைய ஏழு உலகங்கள் என்றும் கொள்ளலாம். அந்த அதுதான் கீழ் உலகங்கள். கீழ் உலகங்களையும் கடந்து எல்லை இல்லாமல் கீழே சென்று கொண்டே இருக்கிறது திருவடி. திருவடியின் எல்லையை காண முடியவில்லை. எப்பேற்பட்டவர் தேட முற்பட்டார்? நம்மள மாதிரி ஒரு ஆளா தேட முற்பட்டவர்? அவருடைய பெருமையை மாணிக்கவாச பெருமான் உள்ளபடியே சொல்லிவிட்டாரே. ஒரு சாதாரண ஆளா அவரு இல்லையா? நாம கொஞ்சம் தூரம் தாண்டினாலுமே அதுக்கு தனியா உடற்பயிற்சி செய்து இல்லையா, வார்ம்அப் எக்ஸசைஸ் அது இதுன்னு செய்து, அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சாப்பிட்டு ஓடோடி வந்து ஒரு நீளம் தாண்டுறோம் இல்லையா? அதுக்கு ஒரு 2 inch ஒருத்தன் தாண்டிட்டானா, ஐயோ போச்சே பறிச்சு போச்சேன்னு இருக்கிறோம் இல்லையா? இப்படி தாவி குதிச்சு களைச்சு போய் கிடக்கிறோம் நாம. அவர் என்ன பண்றாரு? ஒரு அடி எடுத்து வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இன்னொரு அடி எடுத்து வச்சிருக்காரு, சரியா போச்சு. 3 உலகங்களும் அடங்கி போச்சு. அதுக்குள்ள 3 உலகங்களும் கவர் ஆயிட்டது. ஈரடியாலே 3 உலகம் நீர் செல நிமிர்ந்த நெடுமாள். 2 அடியால 3 உலகங்கள் அடக்கணும்னா அவருடைய திருவுருவம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? முதல்ல அப்படியா வந்தாரு? உள்ளமா வந்தார் இல்லையா? அடிமையில எழுது அங்கே இருந்து 10 அடி தூரத்துல இருந்து இங்க வர்றதுக்குள்ளே அவர் 5 நிமிஷம் ஆகுது. அப்படி வந்தார் அவர். என்ன சரி வந்தானே கேட்கிறான்னு சொல்லிட்டு அவரும் தார வார்த்தை கொடுத்தார். தார வார்த்தை நீர்ல தார வார்த்தை கொடுக்கும் போது நீர் செல நிமிர்ந்த நெடுமாள். தார வார்த்தை கொடுக்கவும் நீண்டு விட்டார். வா பூமிக்கும் வானுக்குமாக நீர் செல நிமிர்ந்த நெடுமாள் என்று முல்லைப்பாட்டு கூறுகிறது. புராண வழக்குகள்லாம் சங்க இலக்கியங்கள் அப்படி ஊறி திளைத்து கிடக்கின்றன. சும்மா இல்ல சங்க இலக்கியம் என்னமோ அது தனி மாதிரியும் புராணங்கள் தனி மாதிரியும் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும். நீர் செல நிமிர்ந்த நெடுமாள். ஆகையினாலே அப்படி நான்முகன் இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் தொழுகின்றார்கள். 4 திசைகளில் உள்ள பெரிய பெரிய முனிவர்களும் ஐம்பொறிகளும் அந்த கரணங்களும் மலரும்படியாக போற்றி உழைக்கின்றார்கள். அவருடைய திருநாமங்களெல்லாம் சொல்லி துதிக்கின்றார்கள். அப்படி ஒரு நீண்ட வடிவம் எடுத்து நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகளந்து. ஈரடியாலே மூவுலகளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை திருமுடி போற்றிசை கதிர்முடி திருநெடுமாள் அன்று அடி முடி அறியும் ஆதரவதனின் திருவடியின் முடிவே அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடுமுரன் ஏனமாகி உன் கலந்து ஏழுதளம் உருவ இடந்து 7 பாதாள உலகங்களையும் தோண்டி தோண்டி தோண்டி பின் எய்த்து கடைசியில் என்ன ஆயிட்டார்? களைத்து போயிட்டார். களைத்து போய் தன்னால முடியல அப்படி தன்னுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதும் தெரிஞ்ச பிறகு ஊழி முதல்வே செய்ய செய்ய என்று வலுத்தையும் காணாம அலரடியினைகள் போற்றி திருவர்கள் எப்படி உரைக்குது பாரு. அப்படி பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு திருமால் திருவடியின் முடிவை தேட முயன்ற அந்த வரலாறு. ஊழி முதல்வர் செய்ய செய்ய என்று வலுத்தையும் காணா மலரடியினைகள் சொற்கழிவு பாதமலர். வலுத்தையும் காணா சொற்களால வலுத்தையும் காண முடியவில்லை. சொற்கழிவு பாதமலர் வலுத்தையும் காணா மலரடினை திருவாசகத்துக்கு விளக்கம் திருவாசகத்திலே இன்னொரு இடத்துல இருக்கும் பாரு. சரி திருவடியினுடைய சிறப்பு எப்படி இருக்குன்னா திருமுடியின் சிறப்பு போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. இது சொற்களை எல்லாம் கடந்து விளங்குகிறது திருவடி. திருமுடி எல்லா பொருள்களையும் கடந்து அப்பால் விளங்குகிறது. இந்த இடத்துல ஒரு அருமையான நயத்தை பெரியவர்கள் நம்முடைய உரைகளிலே சொல்லியிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னா திருவடி சொற்கடந்து விளங்குகிறது, திருமுடி பொருள்களை எல்லாம் கடந்து விளங்குகின்றது. பொருளுக்கு சொல்லுதான் ஆதாரம். சொல்லுதான பொருளை உணர்த்துது. இப்ப சொல்லில் பொருள் தங்கி உள்ளது. எது தாங்குதோ அது ஆதாரம். தாங்கப்படுவது ஆதேயம் என்று சொல்லப்படும். இப்ப திருமுடி இருக்கு, திருமுடிய திருவடி தான் தாங்குது. திருமுடியை மற்ற அவயவங்கள் எல்லாத்தையும் ஆதாரம் வந்து தாங்குவது எது? கீழே இருக்கிற திருவடி. ஒரு கட்டடத்தை தாங்குதுன்னா அஸ்திவாரம் தானே தாங்குது. அது மாதிரி திருமுடியே திருவடி தாங்குது. திருமுடிக்கு திருவடி ஆதாரம். அப்ப ஆதாரமா இருக்கிற திருவடி ஆதாரமா இருக்கிற சொற்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கு இல்லையா? அந்த சொல்லல தாங்கப்படுவதாக இருக்க பொருள் ஆதாயமா இருக்க. அதே மாதிரி திருவடியால தாங்கப்படுற ஆதாயம் திருமுடி. ஆதாயமாகிய திருமுடி ஆதாயமாகிய பொருள் எல்லையை கடந்திருக்கின்றது என்ற ஒரு நயத்தினை நம்முடைய பண்டிதமணி ஐயா அவர்கள், மகாவித்வான் தேசிகர் ஐயா அவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த மாதிரியான ஒரு அரிய சிந்தனை அவர்களுக்கு வாய்த்தது பெரும் திருவருளையா. போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. ஆகவே கோயில் குலத்து அரன்றன் கோயில் பினா பிள்ளைகளே, உருத்திரகணிகே திருக்குளத்தை சார்ந்த அற்புதமான பெண்ணடியார்களே, எங்களுக்கு ஐயமாக உள்ளது, இதற்கு விளக்கம் சொல்லுங்கள். எம்பெருமானுடைய திருவடி ஏழு பாதாள உலகங்களையும் கடந்து சொற்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குகிறது. எம்பெருமானுடைய திருமுடியோ இப்ப எல்லா மேலுலகங்களையும் கடந்து எல்லா பொருள்களுக்கும் அப்பாற்பட்டதாக விளங்குகின்றது. இப்படிப்பட்டவனாக இப்படிப்பட்ட திருமுடியையும் திருவடியையும் கொண்டு திகழ்கின்றான் அந்த பெருமான். அப்ப அந்த பெருமானுக்கு என்று எந்த ஊரை நாம் சொல்ல முடியும்? ஏழு அவன் ஊர். பாதாளம் ஏழின் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. ஏது அவன் ஊர் அப்படி கூட்டுக் கொள்ள வேண்டும். ஏது அவன் ஊர் ஒரு இடத்துல இருக்கிறான்னா அவனுக்கு இந்த ஊருன்னு சொல்லலாம். ஐயா ஊர் எதுனா தூத்துக்குடியும் சொல்லலாம். என்னோட ஊர் எதுனா திருவாவூரையும் சொல்லலாம். அங்க எதுக்கு வந்துருவாரு, இது வந்திருக்காரு, திருப்பி ஊருக்கு போயிருவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பெருமானுக்கு எந்த ஊர்காரனையும் இவர் சொல்றது? திருவடி பாதாள உலகங்களையும் கடந்து போகுது சொற்கள் பாதமலர் இல்லையா? பூக்கள் அணிய பெற்ற திருமுடியும் விண்ணோகம் எல்லாத்தையும் கடந்து போகுது. இவருக்கு எந்த ஊரை ஊரா சொல்றது? ஏதவன் ஊர். பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். பேதை என்பது இங்கு பெண் என்று பொருள்படும். அம்மையை ஒரு பாகம் பாகத்திலே வைத்திருக்கின்றார். ஆகவே பாதி திருமேனி ஆணாகவும் பாதி திருமேனி பெண்ணாகவும் காணப்படுகின்றது. ஆகவே ஆண் திருமேனி என்றோ பெண் திருமேனி என்றோ ஒரு திருமேனி கொள்ளவில்லை. திருமேனி ஒன்றல்லன். ஆண் ஆண் திருமேனி இருக்குது, பெண் திருமேனி இருக்குது. ஏது அவன் பேர்? ஆணாக இருந்தா ஒரு ஆண் பேர் சொல்லலாம், பெண்ணாக இருந்தா ஒரு பெண் பேர் சொல்லலாம். பாதி ஆணும் பாதி பெண்ணா இருக்கான. ஏது அவன் பேர்? பாதாளத்துக்கும் கீழே திருமுடி போகுது, விண்ணுலகம் எல்லாத்துக்கும் மேல திருமுடி போகுது. ஏது அவன் ஊர்? அதே மாதிரி ஒரு பாகத்தில் அம்மையை வைத்துக் கொண்டு ஆண் என்றோ பெண் என்றோ ஒரு எல்லைக்குள் அடங்காமல் இருக்கின்றானே, அவனுக்கு என்னவென்று அவன் பெயரை சொல்வது? அந்த அவனுடைய பெயரை ஏதவன் பேர். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன். ஓத உளவா, உளவான தீர்ந்து போகாத, எவ்வளவுதான் ஓதினாலும் அவனுடைய பெருமை முடிவு பெறாது. எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் நமக்கு சிவபெருமானுடைய சில பெருமைகள் தெரியும், விண்ணோர்களுக்கு இன்னும் சில வேற பெருமைகள் தெரியும். வேதங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? வேதங்கள் விண்ணோர் மண்ணோர் எல்லாரும் சேர்ந்து துதித்தாலும் அவனுடைய பெருமைகளை சொல்லி முடிய முடியாது, சொல்லி முடிச்சிட முடியாது. ஓத உளவா ஒரு தோழன். ஏது அவனை பாடும் பரிசு? விண்ணோர்கள் மன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுடைய பெருமையை சொன்னாலும் அவனுடைய பெருமை சொல்லில் அடங்காது. அப்ப அவனுடைய புகழை நாம எவ்வாறு பாடுவது? ஏது அவனை பாடும் பரிசு? அவனை பாடும் முறை எப்படி? பரிசுன்னு முறை. அவனை பாடும் முறை எப்படி? எப்படி பாடினாலும் அவன் பெருமையை நம்ம பாடி முடிச்சிட முடியாத, அப்ப அவனை பாடுற முறை எப்படி? தொண்டர் உளன். தொண்டர் உளன், தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருப்பவன் அந்த பெருமான். அப்ப ஆறு உற்றார் ஆறு அயலார். அவனுக்கு வேண்டியவர் யார் இருக்கா, வேண்டாதவர் யார் இருக்கா? யாரு தொண்டரா இருந்தாலும் அவன் உள்ளத்தில் அவன் குடிகொள்வான். அது அவனுக்கு உற்சாகம் யாரும் இல்லை, வேண்டாதவர் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆறு உற்றார் ஆறு அயலார். அதையால் அன்பர்களே, பாதாளம் ஏழிலும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. ஏது அவன் ஊர். பேரை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். ஏது அவன் பேர். தொண்டர் உளன் ஆறு உற்றார் ஆறு அயலார். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன். ஏதவனை பாடும் பரிசு? இதற்கு விடை கூறுங்கள் பினா பிள்ளைகள், இதற்கு விடை கூறுங்கள். கோயில் குலத்தரன்றன் கோயில் பினா பிள்ளைகள். ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், ஆறு உற்றார் ஆறு அயலார். ஏது அவனை பாடும் பரிசு? இத்தகைய இருவழையுடனா இருக்கிறான். இவனுக்கு யார் உற்றார், யார் அயலார் இல்லையா? இவனுக்கு இவனை பாடும் பரிசு எவ்வாறு, இவன் ஊர் என்ன, பேர் என்ன, நீங்கள் தான் கூட வேண்டும். எவ்வளவு அருமையாக உரையாடுகின்றார்கள் பாருங்க இல்லையா. அப்போ சிவபெருமானை பத்தி சுவையாக பேசுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன இல்லையா. ஆகையினாலே அவ்வளவு அருமையான ஒரு திருப்பாடல் போதார் குணைமுடி என்று குறிப்பிடுகின்றார். அதுல ஒரு நயம் சொல்றாங்க, என்ன அப்படின்னா, எல்லா பொருள்களின் முடிவாகவும் அந்த திருமுடி இருக்கிறதா, ஆனாலும் அதுல மலர்கள் இருக்கின்றன, போதார் சொல்லிட்டாரு, மலர் நிறைந்த. அப்ப அன்பர்கள் வழிபட்டு இடக்கூடிய மலர்களை அப்படி எல்லா மேலுகங்களுக்கும் அப்பாற்பட்டு அந்த திருமுடி விளங்கினாலும், அன்போடு பக்தர்கள் அர்ச்சனை செய்யும் மலர்களை அந்த திருமுடி எளிவந்து ஏற்றுக்கொள்கிறது. அத்துணை மேலான திருமுடி எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டு விண்ணுலகத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்குகின்ற அந்த திருமுடி, எப்படி திருவடி பாதாள உலகத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறதோ அதுபோல விண்ணுலகத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்கும் அந்த திருமுடி எளிய அன்பர்கள் அன்போடு அர்ச்சிக்கின்ற மலர்களை எளிவந்து ஏற்றுக்கொள்கின்றது போதார் குணைமுடி. ஆக பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன்னு சொன்னார் இல்லையா, அம்மையை ஒரு பாகத்திலே வைத்திருக்கின்றார். ஆகவே ஒரு திருமேனி இல்ல, ஆண் திருமேனி பெண் திருமேனி ரெண்டும் இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா. இந்த செய்தியை ரொம்ப அருமையாக குமரகுரு சுவாமிகள் சொல்வார். பெருமான் எப்படிப்பட்டவர், இந்த உலக போகங்களிலே அறுவறுப்புற்றவர்களுக்கு ஆனந்த பெருவாழ்வாகிய தம்முடைய திருக்கூத்தினை தரிசனம் தருபவர் பெருமான். அவர் பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மா என்ற எட்டு வடிவங்கள் கொண்டவர், அட்டமூர்த்தியாக இருப்பவர். அந்த பெருமானோடு என்றும் பிரியாமல் விளங்குபவர் நம்முடைய அம்மை இல்லையா. இந்த அம்மையாகட்டும் அப்பனாகட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரே பெருவுருவம் தான். அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நீத்துவர்க்கு ஆனந்த பெருவாழ்வாம் ஆடல் காட்ட மறு அடுக்கன் மதி வழிவான் யமானன் தீநீர் மண்ணென்னும் என்பதை உறுப்பின் வடிவு கொண்ட ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால், சிவத்துக்கும் சக்திக்கும் ஒரே திருவுருவம், ஒரு பாதி சிவம் ஒரு பாதி சக்தி, ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால் அவ்வுருவை இவர் ஒருத்தன் என்போ ஒருத்தி என்போ, அந்த திருவுருவை நான் ஒருத்தன் சொல்றதா அல்லது ஒருத்தின்னு சொல்றதா? ஒரு பாகம் ஆணாகவும் ஒரு பாகம் பெண்ணாகவும் இருக்கிறதே, அந்த திருவுருவை ஒருவன் சொல்றதா ஒருத்தின்னு சொல்வதா? சொல்ல முடியலையே. அப்ப இந்த திருவுருவை சொல்லவே முடியாதான்? அதற்கென்றே தமிழிலே அருமையாக இன்னொரு சொல் வாய்த்திருக்கின்றதாம் குமரகுருசாமி சொல்ற. நல்லவேளை ஒரு தமிழ் இயற்சொல் எனக்கு கை கொடுத்தது. என்ன அப்படின்னா, இருவருக்கும் ஏற்கும்படியாக ஒரு தமிழ் சொல். ஒரு பாதியில் பெருமானும் ஒரு பாதியில் பிராட்டியாரும் இருக்கின்றார், ரெண்டும் சேர்ந்து ஒரு திருவுருவமாக விளங்குகின்றார்கள். இவர்களை ஒருவன் என்றோ ஒருத்தி என்றோ அழைக்க முடியவில்லை. அப்போ அதற்கு துணை செய்கின்றது ஒரு தமிழ் இயற்சொல், அது என்னவென்றால் ஒருவர் என்றோர் பெயர். ஒருவர் ஆண்பால் பெண்பால் ரெண்டத்துக்கும் பொதுவானது, உயர்தினையிலே ஆண் பெண் ரெண்டத்துக்கும் பொதுவானது ஒருவர். அகிரினை ஒருவர் சொல்ல முடியாது, ஒருவர் வந்தால் யாருங்க வந்தா மாடு மாடு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஒருவர் உயர்தினைக்குத்தான், ஆனா ஆண் பெண் ரெண்டத்துக்கும் பொதுவானது. அது சொல்றாங்க, இருவருக்கும் உரித்தாக ஒருவர் என்றோர் இயற்சொல் இளவியனின் யான் மற்றும் என் சொல்கேனே. இருபாலுக்கும் பொதுவாக உரித்தாக ஒருவர்னு ஒரு சொல் மட்டும் இல்லைன்னா நான் என்ன சொல்ல முடியும் இந்த திருவுருவை என்று அருமையாக சொல்கின்றார். அதான் நன்னூல்ல நூற்பா இருக்கிறது, ஒருவர் என்பது உயர் இருபாற்றாய் தன்மை வினைகளும் பாங்கிற்றென்ப. உயர் இருபாற்றாய்னா உயர்னா உயர்தினை, இருபால்னா ஆண்பால் பெண்பால், உயர்தினை ஆண்பால் பெண்பால் என ரெண்டு பாலுக்கும் பொருந்தும்படியாக ஒருவர் சொல்லிருக்கிறது. அது பன்மை வினை தான் கொள்ளும். ஒருவர் வந்தார்னா சொல்லணும், ஒருவர் வந்தான்னோ ஒருவர் வந்தாள்னோ சொல்லக்கூடாது, பன்மை வினைதான் சொல்லணும். அப்படின்லாம் விதி இருக்குதான். அப்ப அந்த ஒருவர் என்பதுல ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் பொதுவா இருப்பதனால இதுல ஓர் உருவிலேயே ஆண் திருவுரு பெண் திருவுரு ரெண்டும் இருக்கு. அப்ப ஒருவர் என்று இந்த திருவுருவை சொல்லி போற்றலாம் என்று அருமையாக குமரகுரு சுவாமிகள் நயமாக சொல்கின்றார்கள். அந்த பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் என்னும் போது அந்த சிந்தனை தோன்றியது. இனி போதார் குணைமுடி என்பதில் இதுக்கு முந்தையும் போது என்பது மலரை குறித்து அந்த பெயர் வந்ததுக்கு முன்னும் பார்த்தோம். நாம போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இல்லையா, இதெல்லாம் வந்தது. போதுன்னா மலர்ன்னு பொருள் தருகின்றதே, ஆனா நமக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கில் உள்ளதுதான் போது என்பதற்கு காலம் என்ற பொருள் உண்டு இல்லையா. எப்போது கேட்கிறோம், இப்போதுதான், எந்த காலத்துல, இந்த காலத்துலதான், இந்த சமயத்துலதான். ஆகவே போது என்பது முப்போதும் திருமேனி தீண்டு வார்த்தை அடியேன். முப்போது மூன்று காலத்திலும், போதுங்கிறது காலம் என்ற பொருளில் வருவதல்லவா? ஆனா அதே போதுங்கிற சொல்லு மலர் என்ற பொருளையும் வருதே. ஏண்ட கேட்டா சொல்லுவேன், தமிழ்லங்க அது தமிழோட சிறப்புங்க. அதெல்லாம் ஒரு சொல்லுக்கு பல பொருள் அப்படி இருக்கு, ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா நம்முடைய தமிழ் சான்றோர்கள் மிக ஆழ்ந்து சிந்தித்து பல அரிய கருத்துக்களை நமக்கு தந்துள்ளார்கள். அவையெல்லாம் கருத்து வளங்கள்னு சொல்லணும், அறிவுக்கு விருந்து அவையெல்லாம். நம்முடைய ஆதினத்திலே தமிழ் பயின்ற தமிழ் தாத்தா மகா மகோபாத்தியாய டாக்டர் உவே சாமிநாதையர் அவர்கள் பத்து பாட்டு, நம்முடைய பத்து பாட்டு பதிப்பிலே அந்த பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாகிய நெடுநல் வாடை, நெடுநல் பத்து பாட்டுக்கும் நச்சினார்க்கினியருடைய உரை இருக்கின்றது. பழைய பழம்பெருமை வாய்ந்த உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் பத்து பாட்டில் உள்ள பத்து நூல்களுக்கும் அவர் உரை செய்துள்ளார். அவர் உரையோடு தான் பதிப்பித்துள்ளார். ஆனா அடிக்குறிப்புகள் இவர் தர்றாரு பாருங்க, ரொம்ப சிறப்பான செய்திகள். அதுல நெடுநல் வாடையில என்ன இங்கிலீஷ் எழுதி வச்சு சொல்ற நெடுநாள் வடைன்னு படிச்சுட்டு இருக்கான். என்ன நெடுநல் வாடையில அருமையா சொன்னாங்க என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு பூந்தட்டில வந்து பசுமையான காம்பை கொண்ட பிச்சி அரும்புகளை, மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய பிச்சி அரும்புகளை ஒரு அழகிய தட்டிலே பரப்பி இருக்கின்றார்களாம். பரப்பி அவர்கள் அதை கவனித்துக் கொண்டு வருகின்றார்களாம். அப்போ அவ அந்த மலர்கள் விரிந்து அவை மனம் வீசுகின்ற அந்த நேரத்தை, அந்த சமயத்திலே அந்த அந்த அரும்புகள், அந்த பிச்சை அரும்புகள் விரிந்து மனம் வீசுகின்ற அந்த நிலையை காணும் போது அந்திப்பொழுது வந்துவிட்டது என்பதை அறிந்து உடனே விளக்கேற்றி தெய்வத்தை வழிபடுகின்றார்களாம். அந்திக்காலம் வந்துவிட்டது என்று இப்படி பலரும் அறிந்து கடத்தல்லாம் வியாபாரம் ரொம்ப சிறப்பா நடக்க தொடங்குச்சான். நெடுநல் வாடல் இந்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது. பிடகை பெய்த செவ்வி அரும்பின் பைங்கால் பித்திகத்து, பிடவை பெய்த, பிடவைனா அந்த பூந்தட்டு, பிடவையில பெய்த அதுல இட்டு வைத்திருக்கின்ற செவ்வி அரும்பு, மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய அரும்புகள், மொட்டுகள். என்ன மொட்டுகள்? பைங்கால் பித்திகம், பித்திகம் பிச்சி, நம்ம பிச்சை அரும்புகள். பைங்கால்னா பசுமையான காம்பை உடையவனாக இருக்கின்றன. பைங்கால் பித்திகத்து அவ்விதழில் அபிபதம் கமழ, அந்த பிச்சை அரும்புகளுடைய அழகிய இதழ்கள் என்ன பகற்பொழுதை கடந்து அவை வந்து என்ன செய்கின்றன, விரிந்து மனம் வீசுகின்றன. இப்போ அந்த பிச்சை அரும்புகள் மாலை காலத்தில் தான் மலர்ந்து மனம் வீசும், அது மூலமா காலத்தை அறிகின்றார்களாம். ஏன்னா அது குளிர்காலம், குளிர்காலத்துல வெளியே நம்ம புறச்சூழலை வைத்து அது மத்தியானம் முடிஞ்சிட்டுதான் மாலை பொழுது வந்துட்டுதான் தெரிஞ்சுக்க முடியல. குளிர்காலம் அதை கூதிர்காலம் என்பார்கள். அதான் நச்சினார்க்கினியார் எழுதுகின்றார், கூதிரால் இரவும் பகலும் தெரியா என்றார். குளிர்காலமா இருப்பதனால என்ன அந்த பகற்பொழுது முடிந்து மாலை பொழுது வருவது தெரிந்து கொள்ள முடியல. அந்த பிச்சை மரபுகள் விரிவதை வைத்து தெரிந்து கொண்டார்கள். ஆக இப்படி இந்த மலர்கள் காலத்தை காட்டுவதனாலே என்ன போதை காட்டுவத, போதுன்னா காலம்தான், அந்த போதாகிய காலத்தை காட்டுவதனாலே இந்த மலர்களுக்கும் போது என்று பெயர் வந்தன போலும் என்று உவேசா அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். மலர்கள் மலர்தலால் பொழுதை அறிதல் பண்டை வழக்கம் என்று தெரிகின்றது. பொழுதினை அறிவித்தல் பற்றியே மலரும் பருவத்து பூ அரும்பு போது எனப்பட்டதென்று தோற்றுகிறது. இவ்வளவு ஆராய்ச்சி ஆதாரம் காட்டியும் என்று தோன்றுகின்றதுன்னு அடக்கமா எழுதுறப்பாங்க பாருங்க டாக்டர் உவேசா அவருடைய ஆராய்ச்சி. ஆகையினாலே இந்த போது என்ற சொல் காலத்தை குறிக்கக்கூடிய சொல், மலரையும் குறிப்பதற்கு ஒரு சிறந்த ஆராய்ச்சி நமக்கு உவேசா அவர்கள் தந்திருக்கின்றார்கள் என்ற அரிய செய்தியை தெரிந்து கொண்டோம். இப்படி சிந்திக்க சிந்திக்க ஏராளமான கருத்து வளங்களை, நம்முடைய உலகியல் வாழ்க்கைக்கும் பல பயனுள்ள தகவல்களை தருகின்றது. சிவபக்தியினாலே நாம் விரைந்து சிவப்பேறு எழுதுவதற்குரிய அரிய ஒரு பேச்சினையும் நமக்கு தரவல்லதாக இருக்கின்றது திருவம்பாவினுடைய ஒவ்வொரு பாடலும். அதனாலன்றோ எம்பெருமான் திருவாசகத்தை எழுதி முடித்து திருக்கோவையார் எழுதுக என்று சொல்லக்கூடிய நிலையிலே பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று திருவாசகத்தின் பெருமை அனைத்தினையும் இந்த ஒரு பகுதிக்கே ஆக்கி வைத்த அந்த அருட்சிறப்பு நாம் எண்ணி எண்ணி வியந்து போற்றுவதற்குரியது. ஆகையினாலே இன்றைய நாளிலே திருப்பாடல்களை நாம் சிந்திக்கக்கூடிய பெரும்பெற்றினை பெற்றிருக்கின்றோம்.
0: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

வீடலால வாயிலாய் என தொடங்கும் பதிகம். அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் கௌசிகம். தலம் திரு ஆலவாய். பாண்டிய மன்னனின் வெப்பு நோய் நீங்கிய பிறகு திருஞான சம்பந்தர், பாண்டிய மன்னன், மங்கையர்க்கரசியார் மற்றும் குலச்சிறையாருடன் ஆலவாய் அண்ணல் திருமுன்பு வந்து நின்று வணங்கி போற்றி அருளிய பதிகம். இப்பதிகத்தை எண்ணத்துள் கொண்டும் சிந்தையில் பதித்தும் ஓதுபவர்கள் தீயவை யாதும் நீங்கப் பெற்றவராய் விளங்குவர். அவர்கள் தேவர்களுக்கு ஒப்பாவார்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: கண்பொலி என தொடங்கும் திருப்பதிகம், இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் பஞ்சமம். தலம் திருப்பனந்தாள். தாடகை என்னும் பெண் அடியார் புத்திரப்பேறு வேண்டி இத்தலத்து பெருமானை வழிபட்டு வந்தார். ஒரு நாள் இறைவனுக்கு மாலை சாத்தும் போது ஆடை நெகிழ மாலை சாத்த முடியாமல் அவள் வருந்த, அவளுக்கு இறங்கி பெருமான் திருமுடியை சாய்த்து மாலையை ஏற்றுக்கொண்டார். மாலை சாத்தும் தாடகை மானம் காப்பான் தாழ்ந்து என்று திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. பண்ணுடன் இசைத்து இத்திருப்பதிகத்தை பாடவல்லவர்கள் வினை நீங்கப் பெறுவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम नमः शिवाय। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லட்சுமணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.

இருக்குவோதி மறையவர்கள் அழிபட்டிய துங்கிளங்கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் திருக்கோயில் சிவன் உறையும் கோயில் சூழ்ந்து

நாடகம் ஆடிட நந்திகேச்சுரம் மாகாளேச்சுரம் நாகேச்சுரம் நாகலேச்சுரம் நன்கான கோடிச்சுரம் கொண்டீச்சுரம் திண்டீச்சுரம் குக்குடேச்சுரம் அக்கிச்சுரம் கூறுங்கால்

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

காய்களை

நல்லர் பழ

0: ಅವಳು ಪಾರ್ವತಿ ಎಲ್ಲಪ್ಪ ನಾಯನ ಕೋಡಿ ವಾಳ್ಗ ಶಿವ ಶಿವ ಶಿವ ಶಿವ ಅರ್ಕಳಾಗಿಯ ಅಖಿಲಾಂಡೇಶ್ವರಿ சௌந்தரருடைய பெருங்கருணையினாலே இன்று திருக்காலத்தி போராட்டத்திலே பாயிரம் என்கிற பகுதி தோத்தர பகுதியாக இருக்கின்றது. விநாயகர் தோத்தரம் முதலாக தீப்பொழுது விரிவுரை செய்யும் எழுதுகிறது. பரமேஸ்வருடைய எல்லை இல்லாத கருணையினாலே இந்துருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திருக்கு எண்ணையோர் உருவமாக்கி இந்துருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திருக்கு எண்ணையோர் உருவமாக்கி இந்துருத்தி முன்பு இருந்த இணைத்திருக்கிறது என்னுள்ள கோயிலாக்கி அன்று வெற்றி அடியேனை கூழாட்குள் அருள் செய்த ஆகூருடன் முன்புறுத்து விதியின்றி முயல் விட்டு தாக்கிக்குள் போனவாறே என்பது அப்படிதான். அதனால இப்படி என்கிறத்தை நடம்புதோல் புகப்பெய்திட்டு நம்மை ஒரு உருவமாக்கி அந்த உருவம் தந்ததோடு இல்லாமல் அவன் இருக்கிற ஊரிலே நம்மை வாழ மன்னகத்தை வந்து வாழ வைத்தான் சொல்கிறார் அல்லவா. அப்படி அவன் இருக்கின்ற ஊரிலே வாழ வைத்து அவனை கண்ணால காணும்படியாகவும் அவனுடைய போல காதால கேட்க முடியாகவும் மனத்தால் நினைக்க முடியாதும் கையினாலே கும்பிட முடியாதும் தலையினால வளர்க்க முடியாதும் அவனுக்கு நாம் நீங்காதது நம்ம கிட்ட அவன் நீங்காதது இருக்கிறார் என்றால் அளவில்லாத பெருங்கரோட காரணத்தில் வேற ஒன்றும் இதுல சொல்லுவதற்கு வேற வார்த்தையே எல்லை இல்லாத நம்மையினாலே நம்மை ஒரு பொருளாக ஆக்கி அவனை நினைக்க முடியாத வாழ்க்க முடியாத வளர்க்க முடியாத அவன்கே நாம எங்கே யாவருக்கும் ஏனா அளவிலாசியுடையார் யாவருக்கும் கீழாம் அடியேனை ஆட்கொண்டு யாவரும் வெற்றதியா இன்பத்துள் வைத்தாய்க்கு நிற்கிறவான் வசதியை செய்யும் வகை என்றார் போல அவனுடைய உயர்வு எங்கே நம்முடைய தாழ்வு எங்கே அவன் அடித்து மண்பூர்ந்து மனிதரை ஆட்கொண்டவர்கள் என்றார் அல்லவா. அது போல நம்பி நம்முடைய சிறுமை எல்லாம் அவன் எதிர்பார்க்கான நம்முடைய சிறுமையை அவன் எதிர்பார்க்கான நம்மை அவனுடைய பெருமையும் என்றாமல் நம்முடைய சிறுமையை என்றாமல் அவனுடைய பெருமையும் என்ன அவனுடைய பெருமை எண்ணினானால் நம்மை ஆடமாட்டான் நம்முடைய சிறுமை எண்ணினாலும் ஆடமாட்டான். இது நல்ல கருத்தியா அவனுடைய பெருமையும் அவன் என்னாமல் நம்முடைய சிறுமை என்னாமல் யதார்த்தமா வந்து ஆகும் எண்ணினானா நம்ம ஆடமாட்டான் அவனுடைய பெருமையை எண்ணினானாலும் மோசமானவனை போய் நம்ம ஆண்டு கொள்வதா என்று அவனுடைய நம்முடைய சிறுமை எண்ணினாலும் வரமாட்டான் நம்முடைய சிறுமை என்னாமல் அவருடைய பெருமை என்னாமல் நம்மை ஆண்டு அவனை நினைக்க வைக்கிறான். கடையனையனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட என்றார் போல இப்படி நம்மையும் பக்தர்களாக்கி சிவபக்தர்களாக்கி அவனை வணங்க வாழ்க்கை வைக்கிறார் என்றால் அது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும். சாதாரணமான கருமை அல்ல உணர்கின்ற குறைவாகத்தான் இருக்கும். உணராறு உணராறு என்றார் போல இந்த உண்மையை உணர்கின்றவர்களோ நிறைந்து பக்தர்களோ இந்த உண்மையை உணர்கின்றவர்கள் குறைவாகத்தான் இது அவருடைய சௌலபியம் என்பது அளவில்லாத கருமை. அந்த கருமையை எண்ணி நாம் வந்து இன்னும் நன்றாக அவனுக்கு பணி செய்த நல்லவர்களாக ஆவதற்கு இன்னும் நல்லவர்களாக ஆவதற்கு இன்னும் நல்லவர்களாக ஆவதற்கு இன்னும் அவன் நம்ம வேலை செய்யும் வைப்பதற்கு இந்த மாதிரி நூல்கள் தான் நமக்கு ஆதார் ஞான நூல்கள் தான் நமக்கு அவனுக்கும் தொடர்பு உழைத்து வைக்கின்ற இந்த கரைக்கு அந்த கரைக்கும் தொடர்பு உழைத்து வைக்கிற பாலம் போல் இந்த கரைக்கு அந்த கரைக்கும் பால் இல்லையா போக முடியாது அல்லவா. அது போல இது நமக்கு அவனுக்கும் தொடர்பு உழைத்து வைத்து வைக்கிற பாலமாக இருப்பது இதனுடைய உதவி இல்லையானால் அவனை பிரிக்க முடியாது. நூல்களின் மூலமாகத்தான் அவனை நாட முடியும். அந்த நூல்களிலே சிவ நூல்கள் மிக உயர்ந்தது. சிவ நூல்கள் தான் நூல்கள் மற்ற நூல்கள் எல்லாம் பரிசு நூல் பரிசு நூல் சிவ நூல்கள் தான் நூல்கள் மற்ற நூல்கள் எல்லாம் பரிசாலே ஆக்கப்பட்ட நூல்கள் இதெல்லாம் நல்லது இருக்கு அப்படியே குச்சி குழந்தைகளை குறிப்பிடுத்த மாட்டேங்கிற சிவ நூல்கள் தான் நூல்கள் மற்ற நூல் எல்லாம் பரிசினாலே ஆக்கப்பட்ட நூல் அதனாலே பசு நூல்களுக்கும் பிக்சரை காணா கண்பாய் பேசாத பெய்களுடைய என்பது திருநிலைப்பா பசு நூல்களுக்கும் பிக்சரை காணா கண் வாய் பேசாத திருமாளிகத்தே வரும் ஒன்பதாம் திருமலையிலே திருமாளிகத்தே வரும் பசு நூல்கள் உயிர்களுடைய கதை உயிர்கள் பறந்தது வாழ்ந்தது துன்பத்தை அடைந்தது இன்பத்தை அடைந்தது கடைசியில் இறந்து பூச்சி என்கின்ற உயிர்களுடைய கடையாக இருக்கிற பசு நூலை கருத்துகின்ற பேய்களை என்னுடைய கண் காணாது அந்த பேய்களுடைய வாய் பேசாது பசு நூல்களுக்கும் பிக்சரை காணாது தன் வாய் பேசாத பேய்களுடைய என்பது அதனால சிவநூலை பயில்வதற்கும் கேட்பதற்கும் அதுவே நமக்கு பிரிய உண்டாவதற்கும் நம்முடையதான் போதாது அவனுடைய அருள் அதிகம் அவனுடைய அருள் அதிகத்தினாலே கொஞ்சம் ஏதோ ஒரு வயது வாழ்ந்து இருக்கிறத வச்சு அவை ஆண்டு கொண்டார். அதனாலே இன்னும் நன்றாக அவருக்கு கட்டி உத்தியாக முடியாது. கட்டி உத்தியாக முடியாத அவருடைய பெருமையை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு புத்தி பண்ணி போடும். அந்த மாதிரியான ஒரு பறவையும் காலமும் சமயமும் நூல்களும் கிடைக்காது. அதனால இது நம்மை உயர்த்துவதற்காக இப்படித்தான் உணர்ந்து வச்சிருக்காங்க. நம்மை உயர்த்துவதற்காக இந்த மாதிரியான சூழ்நிலையில வச்சிருக்காங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு சத்து முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்மையும் வச்சு வாழ வச்சிருக்கிறாங்க, வாழ வச்சிருக்கிறாங்க. மன்னகத்தை வந்து வாழ செய்தாரு. பல நேரம் மன்னகத்துக்கு வந்து வாழாமல் போகிறார். அது வாழா திருச்சி பேசுகிறார். மன்னகத்துக்கு வந்து வாழ்கின்ற நாட்டுக்கு வந்து வாழாமல் போகிறார். வாழ்கின்ற நாட்டுக்கு வந்து வாழாமலும் போகிறார். வாழ்கின்ற நாட்டுக்கு வந்து பணம் கிடைக்கிற நாட்டுக்கு போய் தர்சனம் திரும்பி வரான்ல, பணம் செம்பாடிக்கிற நாட்டுக்கு போய் சிங்கப்பூர் லண்டன் போய் சும்மா வரவங்க இருக்கிறாங்கல்ல, உண்டா இல்லையா? அது போல இப்படி திருவருள் கிடைக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே இருக்கும் திருவருளை பெறாமல் வினை போகிறது யாரும். அது திருத்தணிய புராணத்தில் கட்சி கொள் சொல்றாரு, உத்தேவராது குலபோடு விண்ணின் உருதின் பகத்தி அருளின் திட்டியில் இருந்த முனைவன் பதங்கள் பெருதந்தினோடு பணி அத்தியமான உயர்வாரதத்தின் அறிவின்றி வாழ்வு அளவியும் கிடைச்சும் உத்தேவராதி குலவோடு விண்ணின் முழுதும் பகத்தி அருளின் திட்டியேறி நின்ற முனைவன் பதங்கள் பெருதந்தினோடு பணிய அத்தியமான உயர்வாரதத்தின் அறிவின்றி வாழ்வு அணவிய வாழ்வனைன வாழ்வு கிடைக்கும். செத்தாரின் வேறு மரதாகி உயிரி தெரியாது இதன் போல் அறிவே. இங்கே இவ்வளவு வாய்ப்பு திருவுருளுக்கு கிடைக்கிறதுக்கான இடத்துல வந்து கூட திருவருளை பெறாமல் செத்தவர்களையும் கேராமல் பிழைத்தவர்களையும் கேராமல் நடக்கும். பிழைத்தான்னு சொல்லால் அவரை வாழ்த்தி இருக்கவரும் வாழ்த்தவில்லை. ஆனால் செத்தான் செத்தான் என்றால் உசுரா நடந்துகிட்டாரா என அதனால இவன் செத்தவர்கள் செத்தாரின் மீது அலராகி உயிரி தெளியார் இது என்பொருள் அறிவே என்று வாழ்கிறார் கட்சியை கொண்டு. ஆகையினாலே எப்படி நம்மை வந்து வாழ்கின்றார் வாழ்கின்றார்கள் வாழ்ந்தார்கள் வாழ்வு கிடைத்து விட்டது என்கின்ற அந்த வரிசையில அமைச்சி ஏற்றுக்கிறார். வாழ்ந்தார்கள் ஆவாரும் பையகத்திலே உண்மையாக வாழ்ந்தவர்களும் தாழ்ந்த உலக ஏற்ற தருவாரும் சூழ்ந்தவர்கள் சென்று ரெஞ்சி ஏற்றும் திருவாரூரும் முறையும் நன்றி ரெஞ்சி ஏற்றும் நமது என்பது வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை வாய்ப்பாரும் தாழ்ந்து உலக ஏற்ற தருவாரும் சூழ்ந்தவர்கள் சென்று ரெஞ்சி ஏற்றும் திருவாரூரும் முறையும் நன்றி ரெஞ்சி ஏற்றும் நமது என்பது திருவாரூர் வருவார். அதனால உண்மையாக யார் வாழ்ந்தார்கள் என்றால் செவ்வருமானை யார் வாழ்த்துகிறார்களோ அவர் வாழ்ந்தார். இவ்வளவுதான். செவ்வருமானை வாழ்த்தாதவர் வாழவில்லை, வாழ்ந்துகிறார். இப்படி சிவ புராணங்களை அதிலும் தல புராணங்களா இப்படி கேட்கறது தெரியாது சரம். ஏன்னா தல புராணங்கள் யாரும் சொல்லுவது கிடையாது, தல புராணங்களை யாரும் சொல்லுவது கிடையாது. அது திருவருளாலே நம்மை சொல்ல வச்சிருக்கு. நீங்களும் அதை பிரியமா கேட்கிறீங்க. அதிலே வந்து பஞ்சபூத தலங்களிலே நான்கு பூதங்களை பற்றி பேசியிருக்கான். இது நான்காவது பூதம் தான் இது, அஞ்சாவது தான் பேசுவோம். மண் தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களிலே இது வாயுத்தலமாக இருப்பது திருக்காடு. வாயுத்தலமாக மண் தண்ணீர் நெருப்பு காற்று வெளியாகி இந்த பூதங்கள் இல்லையானால் உலகத்துல வாழ்வே இல்லை. பூதங்கள் இல்லையானால் வாழ்வே இல்லை. பூதங்களிலே நம்மை கூண்டு பண்ணி பூதங்களிலே வாழ வைத்து பூதங்களிலே ஒழுங்குதான். பூதங்களிலே மண்ணில வறக்க வைக்கிறேன், நீரில வாழ வைக்கிறேன், நெருப்புல ஒழுங்குதான் நெருப்புல. அதனால இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் அமையிறது அது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இது திருவருள் தானே, இது வேற ஒன்றும் சொல்ல பார்த்து திருவருள் தான். இப்படி நம்ம இந்த சமயத்துல புகுத்தி இந்த சமயத்துல புகுத்தி பத்திய சென்று அதனை சிந்திக்க வைக்கிறான் என்றால் அது அதிசயம். சிவனை பத்தி ஒண்ணுவது தான் அதிசயமே தவிர வேறு அதிசயங்கள் எல்லாம் அதிசயமே நாளைக்கு வார்த்தது. நிறைய குதிரையாக்குனது எவ்வளவு அதிசயம், குதிரையை நிறையாக்குனது எவ்வளவு அதிசயம், அதெல்லாம் அதிசயம் இல்லையா? எண்ணிலேந்து நான் அஞ்சு வருஷம் என் ஏழமை எதனாலே அண்ணிலேன் கலைஞானிகள் நம்மளும் நலிவினை நயவாது மண்ணிலே பிறந்திறந்து மண்ணாவதற்கு உருப்படுகின்றேனே அண்ணல் ஆண்டுகள் அடியில் கூட்டிய அதிசயங்கள் தான். அது அடியிலே கூட்டியது அதிசயம், நிறைய குதிரையாக்கணும் அதிசயம் அல்லவா? அதைத்தானே அவர் அதிசயம் பாடி இருக்கணும். அவருடைய கண்ணார கண்டது மிக்க அதிசயமானது. அப்படிப்பட்ட அதிசயத்தை நிறைய குதிரையாக்கி அதிசயம் கண்டானதோ இல்லை, அடியில் கூட்டிய அதிசயம் கண்டார். அதனால நம்முடைய வாழ்வு உண்மையிலேயே அதிசயமா இது நன்றாக நடுவாமல் பத்தி பண்ணி புத்தி பண்ணி கொள்ளணும். ஞானத்தை புத்தி பத்தி வித்தியானால் ஞான தானே வித்தியா, பக்தி வித்தியானால் பக்தி விருத்தி வித்தியதான் அதிகமாகுது. பக்தி அக்தி அதிகம், அக்மத்தி குறையாமல் இருக்க, அக்தி குறையாமல் இருக்க கூடுதல், அது கூடு அன்பினி குவிடலே அன்றி வீடும் வேண்டாமரையும் விளைங்கிறார்கள் சொல்கிறார்களோ, அதனால அன்பு கூடு, அன்பு கூடு. அதனால போன வருஷத்தவங்க இந்த வருஷம் கொஞ்சம் பத்தி போடணும், போன முகத்துல 50 மூட்டையாச்சு, இந்த வருஷம் 60 மூட்டையாச்சு என்றார் போல. போன போகத்துல 50 மூட்டை வந்து இந்த வருஷம் 60 மூட்டை 70 மூட்டை வரும், இந்த வருஷம் கூடத்தான் வரும். அது போல இருக்கும், ஒரு விளைவு தான், விளைவு தான். சிவகதி விளையும் என்றேங்கிறது விளைவு தான். பக்தியை நன்றாக விளைய வேண்டும், அதற்கு கண்ணப்பர் துணை செய்ய வேண்டும். அன்பு என்று சொன்னால் கண்ணப்பர் அன்பு, அன்பு கண்ணப்பர் கண்ணப்புரர், அன்பு கண்ணப்பர் கண்ணப்புரர். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய மாற்றலை நினைக்க முடியாத நமக்கு பத்து புத்தி சொன்னாங்க, அது தெரியாது. கண்ணப்பர் நினைக்க எவ்வளவு புண்ணிய இருக்கணும், கண்ணப்பர் நினைக்க எவ்வளவு புண்ணிய இருக்கணும், அது இல்லாத அல்லாதவர்களுக்கு அது இயலவே இயலாது. அப்படி ஒரு சில பேர்லாம் நீங்குகிற புராணம், முற்காலத்து புராணம் இது 1726 பாடல், ஆனந்த புத்தர் பாடியது. நிறைய சைவ சமயத்தினுடைய பெருமை, சிவபெருமானுடைய பெருமை, சிவபரத்துவன் தத்துவனுடைய தன்மைகள், தல விசேடம், திருநீட்டினுடைய பெருமை, பஞ்சாச்சரத்தின் பெருமை, சிவபூஜையின் பெருமை, சிவலிங்க பெருமை, நிறைய சொல்றார், நிறைய தாராளமா சொல்றார். அதெல்லாம் பின்னால நிறைய வருகிறது. அதனால இவர்களை தவறாம எல்லாரும் வந்து கேட்க ஆண்டவனை பிரார்த்தித்த பிரார்த்தனை பண்ணி கொடுங்க. நாங்க வந்து இந்த திருக்காலத்து புராணம் தவறாம போய் கேட்கணும் சாமி, அதுக்கு எங்களுக்கு அருள் பொண்ணு சாமி. அந்த இந்த திருக்காலத்து புராணத்துக்கு ஒரு நாள் கூட எந்த சாத்தும் சொல்லாம நாங்க கட்டாயமா போய் புராணம் கேட்கற மாதிரி எங்களுக்கு புத்தியை குடிச்சாமி. அப்படின்னு போனாலும் போகலாம், போகாம இருந்தாலும் இருக்கலாம், என்ன பண்ணிக்கல போறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கல்யாணம் யாரும் என்ன வருது அப்படி இல்லாம அவனுடைய பெருமையை கேட்டுக்கொண்டே இருக்கும், கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பிரார்த்தனை, பிரார்த்தனையிலே இது முக்கிய பிரார்த்தனை. அந்த மலையிலே இந்த நூலிலே மலையிலே விநாயகருக்கு ரெண்டு பாட்டு காப்பு சொல்றாரு. முதல் பாட்டு செழுவிய வடமொழி, அதாவது மொழிதானே நமக்கு ஆதாரமாக இருக்கும். மொழி இல்லையானால் ஒன்றும் இல்லை, மொழி இல்லையானால் அது மொழிதான். மொழிதான் நமக்கு எல்லா வகையா எல்லா வகையான தன்மைகளுக்கும் உயர்வுக்கும் செல்வத்துக்கும் காரணமாக இருப்பது மொழி. பாட்டை பாட்டை சொல், அந்த மொழி 18 பாடைன்னு சொல்லுவது, 18 பாடைகள்னு சொல்லுவது. அதிலே மிக முக்கியமாக இருப்பது 2 மொழிகள், ஒன்று வடமொழி, இன்னொன்று சமஸ்கிருதம். இந்த 2 மொழிகள் வந்து சிவபெருமானுக்கு மிக பிரியமானதாகவும் அவனை தோற்றம் பண்ணுகின்ற நூல்கள் எல்லாம் அதுல அதிகமாக அமைந்திருக்கும். வடமொழியிலேயே வடமொழியில நிறைய வடமொழியை நமக்கு வாழ்வீத்தியம் இல்லை. அதனால அது போற சமயத்தார்கள் புதுசா வந்து சைவ சமயங்கள்ல அது 8 மொழி குடிக்கணும்னு கூட வேண்டாம். வடமொழிதான் எல்லாத்துக்கும் அவ்வளவுதான், யாருமே வேண்டான்னு இல்லை, வெறும் வேலையில் இருக்காங்க. அதனாலே அப்படி அந்த வடமொழியே பாணினி முனிவருக்கு உபதேசம் பண்ணினார் சிவபெருமான். தமிழை அகத்தியிருக்கு உதயம் அப்படின்னு காட்சி புராணம் சொல்றார். வடமொழியை பாணினிக்கு வகுத்தொழி அதற்கனையா தொடர்புடைய திருமொழியை உலகமெல்லாம் துணுதேசும் குடமொழிக்கு வலியுறுத்தார். கொல்லேத்து பாகர், கொல்லேத்து பாகர் நம்ம இதுல சிவத்தை வாங்கவாங்க. கொல்லேத்து பாகரில் கடல் மறைப்பின் இதன் பெருமை யாவதையும் கணி தெரிவார் என்று காஞ்சிக்கிறார். அதனால வடமொழி தென்மொழி இரண்டும் நமக்கு அவசியமா இருக்கும். அது நான் சொல்றது வடமொழி சமைக்கிற பாத்திரம், தென்மொழி சாப்பிடற பாத்திரம். வடமொழி சமைக்கிற பாத்திரம், தென்மொழி சாப்பிடற பாத்திரம். சமைக்கிற பாத்திரத்துல சாப்பிட முடியாது, சாப்பிடுற பாத்திரத்துல சமைக்க முடியாது. சாப்பிடுற பாத்திரத்துல சமைக்க முடியுமா, இல்ல சமைக்கிற பாத்திரத்துல சாப்பிட முடியும்? சாப்பிடுற பாத்திரம் வேற, சமைக்கிற பாத்திரம் வேற. சமைச்சு ஆகணும், சாப்பிட்டு ஆகணும், சமைக்காம சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த பாத்திரமாக இருப்பது வடமொழி சமைக்கிறது. அபிஷேகம், அலங்காரம், தூப தீபனை வேஷ்டி, சோழ உபச்சாரம் பூரா வடமொழி. போர்த்தவன்தான் வந்து தமிழ். தமிழ் மாதிரி சாப்பிடறதுக்கு வேற அனுபவிக்கிறது வேற மொழியே கிடையாது. தமிழை நல்லா சாப்பிடலாம், தமிழுக்கு அங்கிருந்து உடம்பு புலவன். அதனாலே அப்படி தன்னார் தமிழிக்கு தன்வாட்டி நாட்டார்கள். அதனால தமிழிலே தோற்றமாக பாடுவதற்கு காரைக்காலமையார் முதலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. காரைக்காலமையார் முதலாக தமிழ்கள் ஞானசுந்தர் முந்திய பாடினவர். அதனால அவர்கள் பாடிய பாட்டை பாடும்போது சந்தோஷப்படுகிறார். அதுக்கு முந்தைய என்னமா இருந்திருக்கிறது, காரைக்காலமையர் முந்தி என்னமா இருந்திருக்கிறது, எல்லாம் உடம்புதான் தமிழ் சொல்லிருக்கோம், தோற்றம் விடுறதுக்கும் அடைஞ்சிருக்கும், இல்லாம இருந்திருக்காது. ஆனா அது எப்படி யார் பாடினா என்னன்னு தெரியல. நமக்கு கிடைச்சிருக்க காரைக்காரங்களே முதலாக அதைத்தானே தமிழ் பிறகு. ஆகவே அப்படிப்பட்ட இதுல எழுவிய வடமொழிங்கிற எழுவியன்னா சிடுமையான வாட்டமில்லாததாய் சிடுமையா செழிப்பாக இருக்கிறது, நல்ல செழிப்பா இருக்க செழிப்பாக இருக்கிறது, வாட்டமில்லாததால் செழிப்புடையதாய் இருக்கிற வடமொழியும் தென்மொழி. செழுவிய வடமொழி தென்மொழி பட வடமொழியாக இருக்கின்ற நூலை தென்மொழி பட சொல்லுவது அது சாந்தம் என்கின்ற நூலில் தீர்த்தப்படலத்திலே இந்த காணத்தி புராணத்துக்கு சொல்லப்படுறார். சாந்தங்கிற வடமொழியை அதிலே தீர்த்தப்படலை என்கின்ற வருகின்ற இடத்திலே இந்த காலத்தி புராணத்தை பற்றி அதை சொல்லப்படுகிறது. அதனாலே அந்த வடமொழியில் இருக்கின்ற அந்த காலத்தியுடைய மகிமையை தென்மொழியிலே சொல்லுகிறேன் என்கிறார். மொழி ஒரு மாக்கதை தென்மொழியிலே சொல்லப்படுகிற மாக்கதை பெருமை உறிஞ்சியதே தெரியாதது. பாடுகிறவன் பாடி முடிக்கிறவர்கள் ஆளுநல்லாங்க. அதே போல அந்த பாட்டுக்க வேண்டிய சொல் பொருள்கள் திறம்பட செழிப்பாக உயர்ந்த வாக்கியங்களாக இருக்கும், அதெல்லாம் ஆறு கொடுப்பா. அதனாலே செங்கத்தமிழ் ஒன்றுண்டா என்றார் போல அந்த சொல்லும் பொருளும் கொடுக்கிறவன் விநாயகர் பெருமான். அதை பாடுவதற்கான அறிவு ஆற்றல் தேவன் எல்லாமே கொடுக்கிறவன். அதனாலே முழுதும் ஆத்மாவு ஓட்டார் உருவாக்கி குடவியன் திங்கள்வன் ஓட்டு முன்மத தடை செய்தி போர் முக தடக்கை வேடன். அதனால குழவி திங்கள குழவி குழவின அந்த மூன்றாம் பிரச்சனை குழவியன் திங்கள் கோத்து முன்மத அந்த திங்களை போன்ற வெண்மையான கோடு உடையவனாகிய விநாயகர் பெருமான். மும்மதம் கண்ண மதம் கபோல மதம் தீச மதம் என்கின்ற மூன்று மதங்களையும் தலை செய்தி பெரிய காதுகள் உடைய புகர் முகம் யானை முகத்தை உடைய விசாலமான கையுடைய வேடம் வேடம் வேடமே இப்படி குண்டு கூட்டு எப்படி குழவியன் திங்கள் கோத்து மும்மத தலை செய்தி புகர் முக தடக்கை வேடமே வேடமே பின்னால் இரண்டாவது வேடமே செழுவிய வடமொழி தென்மொழி படம் மொழி உருமாக்கதை முழுங்காக என்ன புண்ணியம் செய்தன நெஞ்சமேனு வருது அல்லவா பண்ணி ஆதரி தேத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தன தேத்தியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தன என்றான் போல செழுவிய வடமொழி தென்மொழி பட மொழி உரு மாக்கரை முழுங்காக்குவால் குழவியின் திங்கள் கோட்டு முக தடைசிவி போர் முக தடக்கை வேடது என்று காப்பிலை பொதுவாக இல்லை. அதுக்கு மேல ஐஞ்சந்தி விநாயகர் அங்க இருக்கிற விநாயகருக்கு பஞ்சசந்தி விநாயகர்னு இருக்கிறார். அந்த விநாயகருக்கு தோற்றம் சொல்றாரு. அது செஞ்சந்த கடக கொங்கை செடுமலை இமயமங்கை சிவந்த வாசனை புரிந்திய சாந்தத்தையும் கடகம் முதலான வாசனை பொருளை அணிந்த கொங்கை உடையவளாய் செடுமலையாகி செழிப்பான மலையாக இருக்கின்ற இமயமங்கை இமயமலையிலே வந்தவளாகிய இமயமலையில நான் வந்தவள். அதனால இமயமலையில வந்த ஒரு பாடுதான் அவளுக்கு பேரே நல்லது. இமயமலை அரசனுக்கு மகளாக வந்த ஒரு பாடுதான் அவளுக்கு பார்வதியே இது. அதனாலே இமவான் மடந்த யுத்தமே பாலாகியமாவதி இமய பார்வதி என்றெல்லாம் பின்னாலே அதுக்கு பருவராஜன் புத்திரியாக இருந்த ஒரு பாடுதான் அவளுக்கு அதுக்கு தாத்தியா ஐடியா இருந்தவரு கவலைப்பட்டான். எனக்கு இந்த பேர் வேண்டாம் ஜாதி கூட சொல்லிவிட்டான். அதனாலே அப்படி இமயமங்கை கஞ்சன் தங்கியே பொண்ணு ஓட்டும் கஞ்சம் என்கிற தாமரையில் இருக்கிற பொன்னாடிய சரஸ்வதியே லட்சுமி கஞ்சன் என்றால் தாமரை கஞ்சன் தங்கிய பொண்ணு என்று பொதுவாக சொல்லப்பட்ட விடுகிறாரே கஞ்சன் என்றால் தாமரை அதில் தங்கிய பொண்ணு தாமரையிலே வெள்ளத்தாமல் இருக்கிற சரஸ்வதியும் செந்தாமல் இருக்கிற மகாலட்சுமி இறந்து விருந்து ஓட்டுகிறார்கள். யாரு உமாதேவியை போட்டுவார்கள் எல்லாரும் உமாதேவியை போட்டுவார்கள். அவ வீட்டுக்காரன போட்டுவார் வேற யாரையும் போடுவார் அது உமாதேவி உமாதேவி எல்லாரும் போட்டுவார்கள். அவ வேற யாரையும் போட்ட மாட்டா வீட்டுக்காரன போடுவான் செய்வந்தோட கொழுநன் தொழுதுவாள் யாரு பார்வதி கஞ்சன் தங்கிய பொன் போது கஞ்சன் தங்கிய பொன் போற்றம் கருணம் ஞான பூங்கோதை அங்க இருக்கின்ற அம்பாளுக்கு ஞான பூங்கோதை வடமொழியில என்ன பேர் இருக்கு ஞான பூங்கோதை பூங்கோதை தமிழ் ஞானம் என்பது வடமொழி வடமொழி தென்மொழி இருந்து கலந்த சொல்லுது எது ஞான பூங்கோதைங்கிறது வடமொழியில என்ன சொல்லுவது. இப்ப நீங்க அர்ச்சனை பண்ணிகளை எப்படி பண்றீங்க அப்படியா புப்பகேசி புப்பகேசி வடமொழி ஆமா ஆமா புப்பகேசி பூங்கல் பூங்கோதை புப்பகேசி ஞானம் என்பது ஒரு புதுச்சு ஞானமே வடிவானது அது தனி பூங்கோதை புப்பகேசி பூங்கோதை புப்பகேசி. இப்ப அம்மா ரிவர் காடுல ஐயர் முறையில ஒரு அம்மா இருக்காடுல அவருக்கு பேரு தமிழ்ல சுருவார் மொழி வடமொழியில வந்து கராட கேசி கராட கேசி கராட வேற சாமியை கும்பிடுறது, வேற சாமியை கும்பிட போறேனே விநாயகர் முதல்ல கும்பிட்டுட்டு அந்த சாமியை நான் கும்பிட போறேன், அதுக்கு அந்த சாமியை கும்பிடுறதுக்கு இடையூறு இல்லாம நீ வந்து தொல்லை பண்ண வேணும்னு இந்த விநாயகர்கிட்ட கும்பிட்டுட்டு போறானே இவனுக்கு அறிவு இருக்குதான்னு கேட்கிறான். இந்த சாமி விநாயகர்கிட்டயே வேணுங்கிறெல்லாம் கேட்டுக்காமே நான் அந்த சாமி கும்பிட போறேன், அதனால நீ அதுக்கு இடையூறு வராதபடி அந்த பூஜை நல்ல முடியா முடியும் முடியும் அதை சொல்லணும்னு கேட்டுட்டு போறானே இவனுக்கு அறிவு இருந்தா அப்படி போவானாங்க. எல்லாம் தரக்கூடிய சாமி கிட்ட நான் அந்த சாமியை கும்பிட போறேன்னு கேட்டா தப்பு இல்லையோ. மற்றைய கடவுள் போற்றி மற்றைய கடவுள் போற்றி வரம்பர இடையூறு எய்தாது ஒற்றர் ஒட்டு வட ஓப்பமும் வலுத்து வரல முற்று கழிச்சை ஏற்றி முழுவதும் அந்த கழிவையே வணங்கி நுண்ணிய யாவு நுண்ணிய நடத்தது எல்லாம் நுண்ணிய யாவு வாழ பெற்றி அதாவது அயலார் போற்று பேரவை என்று கூறுவார். இவருடைய அறியாமை என்ன சொல்லுங்க. அதனால விநாயகர் பெருமான காவிரியை தந்தவர் உருவானும் உகந்து பெற்ற பஞ்சசெந்திக்குள்ளையார் அஞ்சு செந்திகளிலும் அவருக்கு சிறப்பாக பூஜை நடக்கும் பொழுது அதனால அஞ்சந்தி பிள்ளையார் செம்பன் அடிமல்லும் முடிமையில் சொல்வான். அப்படி அழகிய பொருள் போன்ற அந்த திருவடி கவலத்தை தலையிலே சுடி கொள்வோம். கல்லால் நடல் வரை இல்லாத பொல்லார் நினைமலர் நல்லார் புனைவர்கள் கல்லார் புனைந்து விடுவார் அல்லாதவர்கள் புனைய மாட்டார். திருவடி கவலத்தை விநாயகர் பெருமாள் திருவடி கவலத்தை நல்லவர்கள் அது நல்லவர்கள்ங்கிறது சிவஞான சாமி எப்படி இருக்கிறதா கேட்டு சிந்தித்து தெளிந்த நல்லவர்கள் கேட்டு சிந்தித்து தெளிந்த ஐயர்கள் நல்லவர்கள்ங்கிறதுக்கு விளக்கவப்பா நல்லவனா சீடானவே நல்லவன் பொய் சொல்லாதே நல்லவன் அப்படித்தானே தெரியும் நமக்கு சீட்டானாதே நல்லவன் அப்படித்தானே நம்ம எல்லாம் நினைப்போம் அப்படி இருந்தல அது சும்ம சாதாரம் அது சும்ம சாதாரம் கேட்டு இதே என்ன கேட்டு நல்ல ஞானத்தை கேட்டு ஞான ஒன்று கேட்டு சிந்தித்து தெளிந்த நல்லது விநாயகர் பெருமானுடைய திருடி கவலத்தை தலைமையில குறைந்து விடுவோம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருமழபாடி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் கொல்லி ராகம் நவரோஸ்

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம www.shaivam.org சார்பா பி சர்க்குருநாத போதுவார் அவர்களை நேர்காணல இருக்கோம். ஐயா அவங்க வந்து சென்னை கபாலீச்சரத்துல ஆஸ்தான போதுவாரா இருக்காங்க. ஐயா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இப்ப இருக்கிற சிறந்த போதுவா மூர்த்திகள்ல ஐயாவும் ஒருத்தரா எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. இப்ப ஐயாவுல நம்ம
2: மற்றபடி வெளி நிகழ்ச்சிகள், அரசு விழாக்கள், திருமறை பணி இதெல்லாம் முழுநேர பணியா இருந்துச்சு.
1: சரிங்க, இப்போ உங்களுடைய சிறப்புகள் என்ன சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க சொல்றதுக்கு நிறைய வாரம் தயங்குறது நல்லா எங்களுக்கு தெரியறது. இப்ப வந்து நம்ம பேட்டி தொடங்கலாம். ஐயா, இப்ப ஒரு ஓதுவாரா முழுமையா உருவாவதற்கு எத்தனை காலம் ஆகும்?
2: ஒரு ஓதுவார முழுமையா உருவாகணும்னா ஓதுவார் பயிற்சி பட்டியலில் தேவார பாடசாலையில் சென்று 5 குருகுல வாசமா படிச்சு பன்முறையோடு தகுதி வாய்ந்த ஓதுவா மூர்த்திட்ட கற்று வெளிவந்தால்தான் முழுமையான ஓதுவார ஆக முடியும்.
1: இதுக்கு சுமாரா எத்தனை ஆண்டுகள்?
2: 5
1: என்பது வந்து வரையறுக்கப்பட்ட காலமா? அதுக்கு முன்பாகவும் படிச்சு வர முடியுமா? இன்னும் காலங்கள் காலமா?
2: நிச்சயமா 5 காலம் ஆகும். ஏன்னா ஒரு 12 அல்லது 15 வயதுல போய் சேருவான் ஒரு மாணவன். அப்ப வந்து இவ்வளவு தேவாரங்களை எப்படி பாடுவது, அது மட்டும் இல்லாம இந்த திருமுறை பணி செய்யும் பொழுது எப்படி எல்லாம் அவன் வந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற
1: பக்குவங்களை
2: எல்லாம் அங்கேயே அவங்க பக்குவப்படுத்தி எனக்கு அனுப்புவாங்க. குருகுல வாசம் தேவைங்க, மற்ற பணிகள் மாதிரி இது இல்ல. முழுக்க முழுக்க சமயம் சார்ந்தது, உணர்வு சார்ந்த பணி,
1: ஒழுக்கத்தையும் பின்பற்றி.
2: ஆகவே அதுக்கு முழுக்க முழுக்க குருகுல வாசத்தின் மூலம் வெளிவந்த ஒருவார் பணியை சிறப்பா பார்க்க முடியும்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி. தாங்கள் போதுவார் பயிற்சி பத்தி சொன்னீங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா, திருமுறையை பண்ணோடு கற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு நீங்கள் சொல்ற வழி என்ன? அதாவது உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன?
2: தகுதி வாய்ந்த ஓர்வா மூர்த்தி இடத்தில் சென்று திருமுறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய பண்களை முறையான பண்ணை, இந்த பண்ண இந்த ராகத்துலதான் பாடணும் வரையறுக்கப்பட்டிருக்கு. அது வரையறுக்கப்பட்ட ராகங்களிலே சுத்தமா எப்படி பாடுவது என்பதை தகுதி வாய்ந்த ஓர்வா மூர்த்தி இடத்தில் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: இல்ல, இப்போ தகுதி வாய்ந்த ஓதுவா மூர்த்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய விருப்பமா இருக்கிறவங்களுக்கு தகுதி வாய்ந்த ஓதுவா மூர்த்திகள் அல்லாம அவங்களுடைய விருப்பத்தை அல்லது அதை எப்படி வந்து ஊக்கப்படுத்திக்கிற விஷயமா, அல்லது பயிற்சி முறைகள் அவங்க எந்த அளவுக்கு தொடர்ந்த அல்லது காலம் கிடைக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அப்படி எதுவும் உண்டா?
2: இப்போ ஒலிப்பழைகள் நிறைய எவ்வளவு வசதி வந்துருச்சு. ஒரு அன்பர் எனக்கு நைஜீரியாவிலிருந்து போன் பண்ணி தோருடைய சிவன் எப்படி பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு என்னோட தொடர்பு
1: சிறப்பு சிறப்பு
2: தொடர்ந்து அவர் வந்து தோருடைய சேவை நான் பாடி காட்டுவேன் அதை அவர் பதிவு பண்ணி வச்சுவார். அவர் பதிவு பண்ண பிறகு அவர் போட்டு காட்டின அடுத்த வாரம் அந்த போட்டு பாடி பாடுவார். அவர் பிராக்டிஸ் பண்ணி அது மாதிரி ஒரு 6 மாசம் காலம் என்கிட்ட தொடர்ந்து வேறு பட்டுக்கோட்டையில் குணசேகரன் எது ஒரு பேரும்
1: பரவாயில்ல, சிறப்பான ஒரு விஷயம் தான். ஏ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓதுவார்களுக்கு இப்ப எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அது பற்றி கொஞ்சம்.
2: நல்ல ஆதரவு இருக்கு. இளைய தலைமுறைகள் நிறைய திருமுறை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரியான காலம் இப்ப இல்லை. இப்ப எல்லா தலங்களிலேயும் ஓதுவா மூர்த்திகளை ஆதரிக்கிறாங்க. ஓதுவா மூர்த்திகள் வேணும் என்று கேட்கிறார்கள். பொதுமக்களிடத்திலே திருமுறைகள் பயில வேண்டும், திருமுறைகளை ஓதுதல் வேண்டும் என்ற
3: அவேர்னஸ் ரொம்ப நிறைய வந்திருக்கு.
4: ஒரு நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா சொல்லியிருக்கீங்க. ஓதுவார் மூர்த்திகள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஓதுவார் மூர்த்திகள்னா யாருனே தெரியாத இருந்த நேரங்கள் போய் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லா திருக்கோயிலும் ஓதுவார் மூர்த்திகள் இருக்காங்கிற நிலைமை உருவாயிருக்கிறது பெரிய விஷயம், வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்புறம் அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ஓதுவார்கள் பாடுறதுக்கும் முந்தைய காலகட்டத்தில் இருந்த ஓதுவார்கள் பாடுறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் என்ன?
3: வித்தியாசம் இருக்கு. முன்ன பரமையான ஓதுவா மூர்த்திகள் பாடும் பொழுது அந்த பண்முறை மட்டும்தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 60களுக்கு பிறகு குறிப்பாக தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா வெளிவந்த பிறகு பல ராகங்களை தேவாரத்தில் புகுத்தி பாடுவது ஒரு புரட்சி செய்து அதன் பிறகு நல்ல ஒரு வரவேற்பு. இப்போ வேற்று ராகங்களை எல்லாம் நம்முடைய திருக்குறுந்தொகைகளிலே பயன்படுத்தி அதை நல்லா பாடிட்டுருக்காங்க. இப்போ திருத்தணி சுவாமிநாதன், மற்ற கரூர் சுவாமிநாதன், மதுரை முத்துக்குமரன் போன்ற முன்னணி ஓதுவா மூர்த்திகள்லாம் பல ராகங்களை கையாண்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். நல்ல சிறப்பான வரவேற்பும் அதுக்கு இருக்கு.
4: இப்போ வேற்று ராகங்கள்னு வேற்று ராகங்கள்
3: திருமுறைகள் அல்லாத ராகங்களை கையாளும் பொழுது நாங்கள் வேற்று ராகங்கள்னு சொல்லி பழகணும்.
4: அடுத்தது பாத்தீங்கன்னா திருமுறைகளை பாட பயிற்சி எடுக்கும்போது முதல்ல எந்த பண்ணை பாடி பாடல் அதுக்கு ஏதேனும் வரிசை கிரமங்கள் உண்டா?
3: நல்ல கேள்வி. அதாவது ஒரு ஒரு மாணவன் பாடசாலையில போய் படிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு அந்த குரல் வளம் வந்து மெல்லிய ஓசையா எழுப்பக்கூடிய குரல் வளமா இருக்கும். அந்த நேரத்துல 12 வயசுல அந்த குழந்தைக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். அவனுக்கு வந்து பெரிய பண்களை போட்டு பாடினா கஷ்டமா இருக்கும். ஆகவே முதலில் சொல்லி கொடுப்பதுன்னு எல்லா பாடசாலையுமே நவரோஸ் பண்களை நிறைய சொல்லி கொடுக்கறக்கானது.
4: நவரோஸ் ராகம்,
3: ராகம் காந்தாரம், பியந்தை காந்தாரம், கொல்லி கொல்லி கவ்வானம் போன்ற இந்த 4 பண்களிலும் பாடல்கள் மன்னனம் நவரோஸ் நவரோஸ் பண்கள் நாங்கள் சொல்லுவோம். இந்த 4 பண்களிலுமே பதிகங்களை நிறைய மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் பாடம் நடக்கும். முதல்ல தோடு கூற்று பித்தா முடிஞ்ச உடனே இந்த ராகங்கள் இந்த பண்களை எடுத்துருவாங்க. இதில் எடுத்து என்ன ஏன் இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் நிறைய சங்கதிகள் போட்டு பழகக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இருக்குது. உதாரணமாக

0: மாவது. இப்படி தொண்டைக்கு நிறைய வேலை கொடுக்கக்கூடிய பண்ணு இந்த நான்கு பண்களுமே. அவன் அகார சாதகம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். இரண்டு விதமானது, அவனுடைய தொண்டைக்கும் பழக்கம். அதே மாதிரி அந்த நேரத்தில் நவரோஸ் பண்கள் நிறைய பாடாந்தரம் ஆகும். ரெண்டும் கருத்தில் கொண்டு தான் முதல்ல பாடசாலைக்குடைய இளைய குழந்தைகளுடைய சாரீரத்துக்கு தகுந்தது மாதிரி இந்த பண்களை நாங்கள் போயிட்டு இருக்கோம்.
1: பாடுறதுக்கு முன்னாடி சுருதியை நிர்ணயம் பண்றது எப்படி, எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? பாடுறதுக்கு முன் சுருதியை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது, எதை பேஸ் பண்ணி? அந்த
0: ஒவ்வொருத்தவங்களுடைய குரல் வளத்தினுடைய தன்மையை பொறுத்து. சாதாரணமா ஒரு ஓதுவா மூர்த்தி பாடுறாங்கன்னு சொன்னா ஒன்றரை சுதியில பாடுவாங்க. சி ஷார்ப்னு சொல்லுவோம், இப்போ இருக்கக்கூடிய சுதி பாக்ஸில் எல்லாம் சி ஷார்ப்னு சொல்லுவோம். ஒன்றரை கட்டன்னு அது சொல்லிப்படுகிறது உண்டு. இதுக்கு முன்னாடி உள்ள பெரிய ஓதுவாமத்தையெல்லாம் ரெண்டு வரையும் பாடுறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தருமபுரம் ஐயா ரெண்டு கட்டையில் பாடினாரு அப்படின்னு அவருடைய இருந்த ஓதுவாமூர்த்திகள்லாம் சொன்னாங்க. இப்போ அடியன்லாம் அடியேன்னு இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஓதுவாமத்திலும் ஒன்றரை கட்டையில் பாடுறாங்க. இது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வயது ஆக ஆக ஒரு கட்டை வரையும் வரும், குறையும். இது அவங்களுடைய குரல் வளத்திற்கு தகுந்தது மாதிரி சுதி அமைச்சுக்குவாங்க. ஆனா இப்ப எல்லாருமே சி ஷார்ப் பாடுறாங்க.
1: ஒரு குறிப்பிட்ட பண்ணிலே சுத்தாந்தம் பாடும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை,
0: அந்த ராகங்கள் மாறாம பாடணும். இப்ப எந்த ஒரு பண்ணை எடுத்துக்கொண்டாலும் சுத்தாங்கம் என்பது, ஏன் நம்ம திருமுறைகள் உலகத்துல தான் சுத்தாங்கம் கையாளப்படுது. பெரும்பாலும் சுத்தாங்கம் பாடும் பொழுது அற்புதமான வரலாற்று செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக எடுத்து சொன்னோமேயானால் அதுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கு. இப்போ உதாரணமாக ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்காலத்தி பதிகத்தை ஒன்று எடுத்துக்கணும், வானவர்கள் தானவர்கள் எடுத்துக்கணும், அதில் செய்திகள் இருக்கு. அதே வேயன தோல் மையோர் பாகமதுவாக விடையேறி சடைமேல் தூய மதிசூடி என்ற பாடலை எடுத்து சொன்னோம்னா அதில் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் அப்படிங்கிற செய்தி வருது. அதை அகச்சான்றாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்திருக்கிறார் என்பதை ஞானசுந்த பெருமான் அதை பதிவு செய்கிறார் என்ற. இதை தாளத்தோடு பாடும்போது மற்ற அவயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாடுவோம். அதையே சுத்தாங்கமாக பாடணும்னா வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் என்ற செய்தி பளிச்சுன்னு தெரியும். உணர்வுபூர்வமாக நம்ம ராகத்தை பந்துவராளி ராகத்தை நல்ல அசைவு கொடுத்து அவங்களுக்கு பாடும்பொழுது ஓ இந்த செய்தி இதில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி புரியாத மனிதருக்கும் புரியும். அதனால தான் சுத்தாங்கம் பாடக்கூடிய பழக்கம் இருந்தது. ரெண்டாவது அவனுடைய ராகத்தினுடைய அவனுடைய ஞானத்தை பாடக்கூடியவருடைய ஞானத்தை பதிவு செய்து காட்டுகிறார். அதையும் பதிவு பண்ணிடலாம். ஆமாம், அதை முன்கொண்டு தான் திருத்தாண்டகத்தை பாடும்பொழுது அரிகாம்போதி ராகத்தை சுத்தமாக பாடணும், காம்போதி ராகம் கலக்காம என்ற இது வந்தது. அரிகாம்போதி ராகமாக பெரும்பாலும் ஓதுவாமூர்த்திகள் மட்டும்தான் அதை கையாளுவாங்கங்கிற செய்தி பிரபல சங்கீத வித்வான்களாலேயே ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆகவே நம்முடைய தேவாரத்துறைக்கு சுத்தாங்கம் மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்று. அதையே அரிகாம்போதி ராகத்தை ஓதுவாமூர்த்திகள் தான் பாடு நல்லா கரெக்டாக பாடுறாங்கன்னு பெரிய பெரிய ஜாம்பவான்களும் ஒத்துக்கொண்டாங்க. அது ஒரு பெரிய இதுக்கு. ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சங்கீத ஆசிரியர் பாடசாலையில் சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த ஓதுவாமூர்த்தி சொல்லக்கூடிய அந்த குருநாதட்டேந்து அவன் வாங்கக்கூடிய அந்த மாணவன் வாங்கிக்கக்கூடிய அந்த செய்தியானது ராகமானது மிகவும் சரியாக, இவன் அரிகாம்போதி தான் பாடுறான்னே இவனுக்கு தெரியாமல் ஆனால் அரிகாம்போதி சுத்தமாக பாடிட்டுருக்கான் அப்படின்னு தருமபுரம் ஐயாவே பல மேடைகளில் சொல்கிறாங்க. நாங்கள் ராகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதில்ல, ஆனால் எந்த ராகம் பாடினாலும் நாங்கள் சுத்தமாக பாட பழகிக்குவோம். என்ன காரணம்னா எங்களுடைய செவி வழி இந்த பயிற்றுவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா ஓதுவாமத்திலுமே கிளாசிக்கல் படிச்சிடுறாங்க.
1: கிளாசிக்கல் வந்து ஒரு அடிஷனல், கூடுதலான ஒரு தகுதி.
0: ஆமாம், தகுதி, கூடுதலான தகுதி. அடிப்படையிலேயே நம்மளுக்கு சுத்தமாக பாடக்கூடிய பக்குவம் தான் ஓதுவாமூர்த்தி. நம்மளுக்கு குருநாதர்கள் நல்ல அழகாக பயிற்றுவிக்கிறாங்க. இது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்.
1: சிறப்பு. திருமுறைகளில் எந்தெந்த விதமான தாளங்கள் கையாளப்படுது? பெரும்பாலும் ரூபக தாளத்தில் பாடுகிறாங்க, அதற்கு ஏதேனும் காரணம் இல்லை.
0: ரூபக தாளம், அதான் துசிரம்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையிலே நிறைய கையாண்டிருக்கிறார். மூன்றாம் திருமுறையிலே பலவிதமான தாளங்களை கையாண்டிருக்கிறார்கள். கண்டச்சாப்பு தாளம், மிஸ்ரச்சாப்பு தாளம், கண்ட திருப்புடை போன்ற தாளங்களை கையாண்டிருக்கு. இப்போ சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் என்ற பாடல் பாட்டிங்கன்னா கண்ட திருப்புடையில் வரும். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் என்று திருக்கதவம் அடைக்க பாடிய பொழுது கண்ட திருவுடையில் அந்த ராகங் ஒரு ஒதுவாமூர்த்தி தன்னுடைய தாள ஞானத்தின் மூலமாக ரூபக தாளத்தையும் பல்வேறு தாளத்தில் போட்டு பாடக்கூடிய ஓதுவாமூர்த்திகள்லாம் இருக்காங்க. பெரும்பாலும் பண்ண அமைவுகளில் இருக்கிறது ரூபக தாளம் பெரும்பாலும் இருக்கிறது. மற்ற தாளங்களுக்கு பஞ்சமும் இல்லை. திரு தாள சதிர் என்றே ஒரு பண்ணை அருள் இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான்.
1: ஒரே பண்ணில் உள்ள பல்வேறு கட்டளைகளை கொண்ட பதியங்கள் எவ்வாறு வித்தியாசப்படும்?
0: சொல் நட்டபாடைக்கு தொகை எட்டு கட்டளையாம் என்பது உமாபதி சிவம் திருமுறை கண்ட புராணத்துல சொல்லுகிறார். ஆனா அந்த எட்டு கட்டளை இன்னைக்கு நமக்கு கிடைக்கல. பல கட்டளைகள் நம்மளுக்கு திருமுறைகள் கண்டெடுக்கும் பொழுது பல கட்டளைகள் நம்மளுக்கு கிடைக்கல. அதே மாதிரி கொல்லி மூன்று கட்டளை அப்படின்னு சொல்றார், காந்தாரம் நான்கு கட்டளை அப்படின்னு சொல்றார். இப்படி பல கட்டளைகள் இருந்தும் நமக்கு கிடைக்காத திருப்பதியங்கள் நிறைய போயிருந்திருக்கு. ஆனால் இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த அனைத்து பதிகங்களுக்குமே கட்டளைகள் வேறுபடும். எப்படி அதை வேறுபடும் என்று நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடங்கன் முறை புத்தகத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் பிரம்மபுரம் தோருடைய செவியன்லேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த தோருடைய செவியன் அடுத்த சில தலங்கள் அப்படிப்பட்டு மறுபடியும் எப்போ சீர்காழியில் 12 பேருக்கு ஒரு பேர் வருதோ அந்த இடத்துல கட்டளை மாறுதுன்னு அர்த்தம்.
1: அரிய செய்தி.
0: ஆமாம், ஒரு தேவார அடங்கன் முறை எடுத்து தோருடைய செவியன்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, தோடுடைய செவியன் விடையேறியோர், இது ரூபக தாளம். அதுக்கடுத்து குறிகலந்த இசை அப்படின்னு அடுத்த திருமுதுகுன்றம் அந்த பாடல். அதுக்கடுத்ததாக இந்த பத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நெறி நில்லா திரு வலிதாயம், இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரு வேணுபுரம்னு ஒரு இடம் ஆரம்பிக்கும். அதான் வண்டார்குடல். அந்த கட்டளை வேறு, வண்டார்குழல் அறிவை. இப்படி கொஞ்ச தூரம் போயிட்டு போது மறுபடியும் சீர்காழிக்கு 12 பேர்ல ஏதாவது ஒரு பேர்ல ஒரு பண் ஒரு பதிகம் ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்துல இருந்து கட்டளை மாறுகிறார் மாத்துறாருன்னு அர்த்தம். பிறையணி படர் சடை முடியீடை. இது இப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய பண்ணில இந்த மாதிரி அமைக்கும் அமைஞ்சிருக்கும். ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பண்ணையில் ஒன்னாம் திருமுறையிலேருந்து ஒன்னாம் திருமுறைன்னு இது ஒன்று வச்சுங்க, ரெண்டாம் திருமுறை எடுத்துங்க. முதல்ல சென்னலங்கழனி பயண தயலேதேழும் அப்படிங்கிற பதிகம் ஆரம்பிக்கும். அதில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல அடுத்தடுத்த தலங்கள்லாம் பதிகத்தை பார்த்துக்கிட்டே வாங்க. சீர்காழியினுடைய 12 பேரில் திரு கழுமலம், கொச்சேவையம், பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு என்கிற ஏதாவது ஒரு பேரில் ஒரு பதிகம் அந்த இடத்துல ஆரம்பிக்குமே ஆனால் அந்த இடத்துல அந்த கட்டளையை போட்டு பாண்டிங்கன்னா அது வராது, அடுத்த கட்டளை மாத்துறாருன்னு அர்த்தம். இந்த செய்தி நம்முடைய திருவாவூர்துறை சங்கரலிங்க ஓதுவார் சொல்ல அதை நான் எடுத்து பார்த்தேன், மறுபடியும் ஆய்வு செய்து பார்த்தேன், அது உண்மையாக இருந்தது. ஓஹோ, இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா? இதுதான் ஓதுவாமூர்த்திகள் அந்த குருகுலமாக வாசமாக போய் பாடுறதுல படி. இப்போ கேட்டிங்களே முதல் கேள்வி, குருகுல வாசத்தில் தான் போய் படிக்கணும்னா அங்கே படித்தா தான் பல அரிய பல செய்திகளை நம்மளுக்கு அனுபவ ரீதியாக முன்னோர்கள் சொல்லுவாங்க.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அப்போ நம்ம திருவிராகம், இந்த திருவிராகத்தில் உள்ள பதிகங்களை மற்ற பதிகங்கள்ல இருந்து
0: வேறுபடுத்தி காமிக்கிறது,
1: எப்படி வேறுபடுத்தி பாடுறது?
0: அது அந்த கட்டளை. இது இப்போ உதாரணமா

0: நாமம் நமச்சிவாயவே. இது பைரவி. இத விடலால வாயிலாயில போட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்க நெருடல் இருக்கும். விடலால வாயிலாய் அப்படின்னு பாடினா வராது. விடலால வாயிலாய் என்று கட்டளை மாறுகிறது. திருவிராகம் என்பதனுடைய திருவிராகம்னா என்னயா, திருவிராகம் ஏன் அதில் சொல்லணும் அப்படிங்கன்னா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் என்னன்னா சந்தம் இருக்கும். அது அதில் வழிமொழி திருவிராகம்னே ஒரு பதிகங்கள் காணப்படுது. ஒரு ஊர்லேருந்து மற்ற ஊருக்கு போகும்பொழுது வழிமொழியாக பாடிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆமாம், அந்த இந்த ஊர் தரிசனம் பண்ணோன்னா அடுத்த ஊருக்கு போகும்பொழுது அடுத்த ஊரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பதிகத்தை பாடிட்டு போயிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பல திருப்பதிகங்களுக்கு அடங்கன் முறை புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வழிமொழி திருவிராகம் அப்படின்னு. இப்போ திருக்காலத்தியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டார், அங்கேருந்து கைலாயத்துக்கு பாடுறார். அந்த கைலாயத்துக்கு போகலாரு, ஆனால் வழியிலேயே பாடிட்டு அடுத்த தலங்களுக்கு வந்துடுறார். அதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்து பாடிய பதிகங்களில் அந்த வழிமொழி திருவிராகம் வரும். ஆமாம், வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததொரு மா கடல் விடம், இதுக்கு பேர் திருவிராகம்னு பேர். அதே மாதிரி எல்லா பதிகங்கள் எல்லா பண்கள்லையுமே திருவிராகங்கள் கையாண்டிருக்கிறார். இப்போ உதாரணமாக நம்முடைய சாதாரி பண்ணிலே இதை எடுத்தவர், கௌசிக பண்ணிலே திருவிராகம் போட்டிருக்கிறார். எது அப்படின்னா வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாசடை, தேனைக்காவில் நின் மொழி தேவி பாகமாயினா, ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர், ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதும் இல்லையே. இப்படி இந்த திருவிராகத்தில் நீங்கள் படித்தாதான் அந்த பதிகம், இது பல பேர் பல முறை நம்ம கேட்டதுனால இந்த பதிகத்தை உடனே பாடிடுறோம். புதுசாக ஒருத்தன் எடுக்கிறவன் அந்த பதிகத்தை பாடுறான்னா பாட முடியாது, படிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு கரடுமுரடான இதுவாக இருக்கும். அதையே நீங்கள் பல சொற்களை முன்னிறுத்தி பாடியிருக்கிறார்ல, இந்த லகரம் வாழவரி கோளவர் அந்த மாதிரி லா, அதே மாதிரி லா, அதே மாதிரி நா, இந்த மாதிரியான வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்று எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஒரு பதிகம் ஃபுல்லாக பாடியிருக்கார். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த திருவிராக அமைப்பில் பாடினால்தான் அதை நீங்கள் பாட முடியும். சாதாரணமாக மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோடு எடுத்து புதிதாக ஒரு படித்த ஒரு ஒருவர் திருமுறை எடுத்து படிச்சுனா மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் இது நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம படிச்சிட்டோம். அடுத்த பாட்டை படிடான்னு நிச்சயமாக படிக்க முடியாது. அந்த கட்டளை இதோடு படித்தாதான் அதை படிக்க முடியும். அதற்காக இதெல்லாம் அவங்களே அமைத்து வைத்தது கட்டளை. ஆமாம்,
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ காலத்திற்கேற்ப திருமுறைகளை பாடுவதிலும் இந்த நாகரிகம் அல்லது நவீனம் என்ற பெயரில் ஏதேனும் புகுத்தப்பட்டுள்ளதா? நம்ம திருமுறைகளை பாடுற விஷயம்
0: நிறையா புகுத்தப்பட்டிருக்கிறது. முன்னாடியெல்லாம் நவரோஸ் ராகத்தை கையாளும் போது திருநேரிசை பண்ணை கையாண்டாங்க. திருநேரிசை பாடுவதுன்னு ஒரு மரபே இருக்கு. திருநேரிசை பாடுவதுங்கிறது ஒரு மரபு. அதை நவரோஸ் ராகத்தில் சுத்தாங்கமாக பாடுவது ஒரு பெரிய தகுதி வாய்ந்த ஓதுவாமூர்த்தி என்ற செலக்ட் ஆகணும்னா அதை பாடுறது நவரோஸ் நேரிசை பாடி காட்டினார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது ரொம்ப பெரும்பாலும் கையாளப்படுவது இல்லை.
1: அதுக்கு என்ன காரணம்?
0: அது வந்து நிறைய இப்போ மக்கள் வந்து துரிதத்தை எதிர்பார்க்க, இப்போ சாதாரணமாக உணவகத்திலேயே துரித உணவகத்துக்கு தான் போகிறோம். அதே மாதிரி சாதாரணமாக பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் ஸ்பீடு போடுப்பா அப்படின்னு போடுறோம். மக்கள் வந்து அந்த அளவடையை ரொம்ப விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா அவசர காலம், அது ரெண்டாவது ரொம்ப நேரம் உட்காந்து அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் துரிதமாக இருக்க. இப்போ நாமளே நம்ம பாடும் பொழுது பெரும்பாலான ஆடியன்ஸ் வந்து கேட்கும் பொழுது ஐயா இந்த கண்கள் இரண்டும் பாடுங்க அப்படிங்கிறான். என்ன கண்கள் இரண்டு ஏன் பாடுறான் அப்படின்னு, நான் என்ன கண்கள் இரண்டதில் வேணா திருவாசகத்தில் 658 பாடல் இருக்கு, கண்கள் இரண்டுக்காக வந்து சங்கு இரண்டு பாடுங்க அப்படின்னு. என்ன காரணம்னா அதை நம்ம ஒரு டியூன் படுத்தி வச்சுருக்கோம். கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பனாகாதே என்று. ஆமா, இத முழு முறையா பாடணும்னா கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு இப்படிதான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால இப்படிதான் பாடணும். ஆனா அந்த துரித காலத்தை விரும்புறாங்க. அதே மாதிரி ரொம்ப இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாடுறது மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி புதிய ராகங்களை, கர்நாடக சங்கீத உலகத்தில் இருக்க ராகங்களை குறுந்தொகையில பயன்படுத்தி அதை நம்ம பாடலாம். அப்படிதான் நம்ம பாடிட்டு இருக்கோம் பெரும்பாலும். ஆமா, குறுந்தொகை பாடலாமா? பண்களை, என்னை பொறுத்தவரையும் பண்களை மாற்றக்கூடாது என்பது எங்களுடைய குருநாதருடைய கட்டளை. அதன்படிதான் நான் இப்ப பாடிட்டு
1: இருக்கேன்.
0: ஏன்னா அது கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துல நான் வந்து ஒரு பீமரத சாந்தி போய் பாடினேன். இது வந்து பீமரத சாந்தி எல்லாரும் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறுந்தொகை தான் வேற்று ராகத்தில் தான் நான் பாடினேன். அப்போது ஒருத்தர் வந்தார், தம்பி ஹிந்தோளம் சுத்த தன்னியாசி பாடுறதுக்கு தான் கர்நாடக சங்கீத வித்வான்கள்லாம் இருக்காங்களே, நீங்கள் அந்த முறைமை பழமையான நாதநாம கிரியாவிலேயே பாடுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, என்னடா இவர் இவ்வளோ தூரம் இது சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அவர் எவ்வளோ எவ்வளோ பண்பட்டு இருந்தாலும் அந்த மாதிரி கேட்டிருப்பார். அதெல்லாம் கர்நாடக சங்கீதத்துவான் பாடிட்டு இருப்பாங்க. உதுவாமூர்த்தி, நீங்கள் உங்களுடைய முறைகள் மாறாமல் அந்த இதோட பாடுங்க. ஆமாம், அடுத்தானை உரித்தானை பாடுங்க அப்படின்னா, அடுத்தானை உரித்தானை அர்ஜுனர்க்கு பாசுபதம் என்ற அந்த நம்ம காந்தாரத்தை அப்படியே கேட்கணும்னு நினைக்கிறார். இப்படி உள்ள கேரக்டர்ஸ்ன்னு இருக்க தான் செய்கிறாங்க, இருக்காங்க. ஆகவே நம்ம பழமையை காப்பாற்றுவதுதான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்திலேதான் திருநாவுக்கரசர் ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தார். வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்திலே திருஞான சம்பந்தர் ஆச்சாள்புரம் என்ற ஊரிலே சிவசோதியில் கலந்தார். திருநாவுக்கரசர் திருப்புகலூரில் சிவசோதியில் கலந்தார். ஆனி மாதம் மக நட்சத்திரத்திலே இன்று தில்லையிலே ஆடுகிற குத்தனுடைய திருவடியில் சேர்ந்தார். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே திரு அஞ்சுக்களத்திலிருந்து ஆண்டவன் அனுப்பிய வெள்ளையானையின் மீது ஏறி கைலாயம் சென்றார். இந்த உடலோடு இந்த நால்வரும் ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தவர்கள். மனிதனாக பிறந்தவன் உடலை இங்கே விட்டுவிட்டு உயிரை சிவன் திருவடிக்கோ அல்லது யமன் கையிலேயோ ஒப்படைப்பான். ஆனால் இந்த நால்வர் பெருமக்கள் நால்வரும் இந்த உடலோடு ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தவர்கள். அந்த பெருமைக்கு உரியவர்கள் அவர்கள். ஏனைய மதத் தலைவர்கள் அவர்களை பார்த்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்களுக்கு அவர்கள் கிட்ட நெருங்கக்கூட முடியாத நிலை. அந்த வரிசையிலே வள்ளற் பெருமான் நால்வர் வழியை பின்பற்றினாலே இந்த உடலோடு தைப்பூசத்திலே வடலூருக்கு அருகே இருக்கிற மேட்டுக்குப்பத்தில் சிவசோதியில் கலந்தார். இப்படி ஒரு வரலாறு நமது சைவ சமயத்திற்கு கிடைத்தது பெரும் பாக்கியம், பெரும் புண்ணியம். அதனை இன்றிருக்கும் சைவர்கள் எந்த அளவுக்கு போற்றிக் கொள்ளுகிறார்கள் என்று என்னை கேட்டால் நூற்றுக்கு 10 மார்க்குத்தான் நான் கொடுப்பேன். நீங்கள் என் மேல் வருத்தப்படக்கூடாது. ஏனே மதத்தில் இருப்பவர்கள் 100 மார்க்கு வாங்குகிற அளவுக்கு அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள். ஏனோ தெரியவில்லை, இந்த சைவ மதத்திலே இருப்பவர்கள் இந்த 100 மார்க்கு வாங்கக்கூடிய அளவுக்கு வளரவில்லை, அல்லது இவர்களுக்கு புண்ணியம் இல்லையா, அல்லது ஆண்டவனுக்கு விருப்பம் இல்லையா. ஆக எப்படியேனும் பார்த்தாலும் 10 மார்க்குக்கு மேல நான் கொடுக்க தயாரா இல்லை. நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது. அந்த வகையில் இன்று ஆனி மகம் மாணிக்கவாசக பெருமான் சில்லைக்கூத்தன் திருவடியிலே சோதியில் கலந்த நாள். ஆதனையாலே நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாய் மறந்தருளிய திருத்தொண்டை தொகையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆதனாலே இன்னைக்கு நாமெல்லாம் திருவாசகத்தில் மூழ்கி இருப்போமா என்று நான் எண்ணி இருக்கிறேன்.
உடல் கொஞ்சம் சரியில்லாத நிலை. சரியில்லாத நிலைக்கு காரணம் நான் தான், வேறொருவரும் இல்லை. திருமூர திருமந்திரத்திலே சொன்னார், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள். இந்த ஆய்வரும் துன்பம் என்பது துன்பங்களாய் வரும் என்பது பொருள். ஆசை விட விட ஆனந்தமான. நேற்று இரு நண்பர்கள் என்னை நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள். 4 மணி நேரம் இந்த வயதான காலத்திலே பாடுவது என்பது தவறு, தகாத செய்கை. உறவினர்களை விட எனக்கு நண்பர்கள் நாட்டிலே மிகுதி. என்னுடைய உறவினர்கள் என்னை நன்றாக அறிய மாட்டார்கள், நான் வருத்தப்படவில்லை. ஆனால் என்னுடைய நண்பர்கள் என்னை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வா, அங்கே பாடு, உனக்கு என்ன சௌகரியம் வேணாலும் நான் செய்து தாரேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அப்படி 2 இடத்துக்கு அழைத்தார்கள், சென்றார்கள், மரியாதையும் செய்தார்கள், தப்பொன்றுமில்லை. 2 இடத்துல 4 மணி நேரம் பாடினா உடம்பு, இந்த வயதில் பாடுவதே கஷ்டம். 4 இடம் பாடினா காலையில் 1 இடம், மாலையில் 1 இடம். இன்னைக்கு காலையில் நான் 3 மணிக்கு எழுந்திருக்கும் போது என்னுடைய உடல் இன்னைக்கு ஒர்க் செய்யுமா, பாடுமா, கந்தக்கோட்டம் போவோமா, தமிழ்ச்சங்கத்துக்கு போவோமா வேண்டாமா என்று கேட்டபோது உடல் மறுத்து விட்டது. ஆனால் உள்ளம் மறுக்கவில்லை. பார்த்துக்கலாம் வேடா, சிவனர் உங்களை காப்பாற்றும். பாட்டு விட்டால் ஆர் ஒருவர் பாடாதார். அதனால் வந்தேன். எப்போதும் போல கந்தகோட்டத்தில் 1 மணி நேரம் பாடினேன், முடியாதுன்னு சொல்லிவிட்டு. அதே தான் இங்கேயும் என்று நான் எண்ணுகிறேன். பலகாலம் சிவபுராணம் இங்கே நாம் சொல்லி இருக்கிறோம். ஆனதினாலே இன்று போற்றித் திரு அகவல் முதலிலே படித்துவிட்டு பாடிவிட்டு அதன் பின்னே நேரத்துக்கு தகுந்தவாறு சில பாடல்களை

ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும்.

துக்கதாகரத்துயரிடை பிழைக்கும் மாதா உயரத்தில் உதரத்தில் இந்த பத்து மாதத்திலும் பிழைத்து ஒன்று வருகிறான் இல்லையா? அதான் தாய்க்கு பெருமை. முற்றும் துறந்த பட்டினத்தடிகள் கூட தாய் கர்மம் முடிக்காமல் இந்த ஊரை விட்டு வெளியில் செல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படிதான் இந்த நாடு. தாயை அடிக்கிறவனும் இருக்கிறான். தாய் தகப்பனை கொண்டு இந்த வயதானவர்கள் இடத்துல அதுக்காக ஒரு இடம் வச்சிருக்காங்க, அங்க கூடி தள்ளுறவனும் இருக்கான். இப்படி இருக்கிறவனும் இருக்கான், அப்படி இருக்கிறவனும் இருக்கான் அல்லவா? ஆமா. யாருக்கு எந்தெந்த புண்ணியமோ

பல்கடல் பிழைச்சி. இந்த அளவோட அந்த கல்வி இருந்து விட்டதேயானால் பம்பு இல்லை. கல்வி மிகுதியாக போகும்போது இந்த கல்வியில ஒருத்தன் தோற்று போனா அவன் காத அறுப்பேன்னு சொன்னான் பார்த்தீங்களா ஒருத்தன், இல்லையா? அவன் காத விட்டான் பார்த்தீங்களா ஒருத்தன், இல்லையா? இது கல்வியினால வருகிற ஆணவம். காதறுத்தவன் யாரு, காதை விட்டவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். காதறுத்தவன் வில்லிபுத்தூரர், காதை விட்டவர் அருணகிரிநாதன், இல்லையா? செல்வம் நமக்கு தேவைதான், அது அளவோடு இருந்து விட்டால். செல்வம் தீய வழியில நாம சம்பாதிச்சோம்னா தீய வழியில்தான் போ, அது நேர் வழியில போய் சேர்றது இல்லை. நான் பலரை பார்க்கிறேன், ஆமா இல்லையா? ஆமா, ரத்தம் பட்டினத்தடிகள் சொன்னாரு, பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, மண்மேல் இறக்கும் போது கொடுபோவதில்லை, இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. நான் சம்பாதித்தேன், என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம், விட்டுட்டு தானே போறான், எடுத்துட்டா போறான் இல்லையா? என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியும். இந்த செல்வத்தை நல்ல வழியில ஈட்டி நல்ல வழியில அதை செலவு பண்ணிட்டா சொல்றோம் இல்லையா? சிவன் தந்தது என்று கொடுக்கில்லா குலாமருக்கு என் செய்வேன் கட்சியே கம்பனே. அதனால செல்வத்தை தூக்கி எழுந்திட சொல்லல, தீய வழியில அந்த சம்பாத்தியம் வேண்டாம் நமக்கு இல்லையா என்பதுதான். செல்வமென்னும் அல்லலில் பிழைத்தும் தூங்க முடியாத, தூக்கம் வராது ராத்திரில, தூங்குவானா ஒருத்தன் இருக்க மாட்டான் இல்லையா? தீட வந்த மாதிரி கனவு. நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைக்கும், நல்குறவு என்பது வறுமை, அது எனக்கு நல்ல அனுபவம். இரண்டு வேளை சாப்பிட்டுக்கிட்டு கூட படிச்சுக்கிட்டு இருந்தேன். இம்மோ என்னுடைய தலைவிதி எப்படி, நான் என்ன பண்ணுவேன் இல்லையா? இரண்டே வேளை சாப்பாடு, காலையிலிருந்து ஒன்றும் கிடையாது, மத்தியானம் ஒரு மணிக்குத்தான் சோறு, படிக்கிற நேரத்தில் கையில காசும் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அது எனக்கு அனுபவம். இருபது வயசு படிச்சுக்கிட்டு இருந்தேன். தருமபுரம் மடத்தில் ரெண்டு வேளை தான் சாப்பாடு போடுமே உனக்கு, பாக்கி பையங்களுக்கெல்லாம் மூணு வேளை சாப்பாடு, எனக்கு மாத்திரம் ரெண்டு வேளை சாப்பாடு. அது நான் செய்த பாவம், அவங்க பேர்ல குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லையா? சின்ன பிள்ளையில ஒருத்தன் எனக்கு சிநேகிதம், அவன் டிரைவரா போனா நான் மடத்து வேலைக்கு போனேன். ஒரு நாள் என்னை பார்த்தான், அவன் பேர் வெங்கட்ராஜன் நாயுடு, அவன் டிரைவர். ஏண்டா கோபால், எனக்கு சின்ன பிள்ளையில கோபாலுன்னு ஒரு பேர் உண்டு, செல்ல பேர். என்னடா கோபால், வேலையெல்லாம் விட்டுட்டு படிக்க போனியா, எப்படி இருக்கிறேன்னு கேட்டான். கேட்டான், மடத்துல ரெண்டு வேளை தான் சோறு போடுவேன்னு சொல்லிட்டாங்க, ஒரு வேளை பட்டினியா கிடக்கேன் சொன்னேன். ஏண்டா பட்டினியா கிடக்குற, என்னட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, நான் கேட்கல. அவன் 1944 நாடு சுதந்திரம் பெறாத காலம், மடிய திறந்து பார்த்தான், ரவுண்ட் ரவுண்டா 16 அணா இருந்தது,
ஒரு ரூபா அதுக்கு பேர். ரவுண்ட் ரவுண்டா 16 அணா. அப்பெல்லாம் காரணாவுக்கு நம்ம கையகலம் ஒரு இட்லி இருக்கும். காரணாவுக்கு இந்த உள்ளங்கை இருக்கு பாருங்க, அந்த அளவு இருக்கும் இட்லி காரணா. ஆமா, ரெண்டு இட்லி சாப்பிட்டா போதும். சாப்பிட்டுட்டு படிதா, காத்து ஆகி போனா சொல்லு, என்கிட்ட வந்து கேளு, நான் தர்றேன்னா. அந்த காசு தீருவதற்கு முந்தையே எனக்கு காசு வர ஆரம்பிச்சுடுது. ஏன்? அவன் நல்ல மனசோடு கொடுத்துருக்கிறான். அதுக்கப்புறம் நான் அவனை காசு கேட்கல. அவன் கொடுத்த ஒரு ரூபாயும் நான் இன்னும் திருப்பி கொடுக்கல. அவன் செத்து சிவலோகம் போயிட்டான், நான் இருக்கேன். என் மடியில இப்பவும் 500 ரூபாய் வச்சிருக்கேன். இப்ப எதுக்கு வந்தான்னா, இந்த 500 ரூபாய் எடுத்து அவன் கையில கொடுத்துருவேன். வரமாட்டானே? வரமாட்டான். அது அவரவர் வினை வழி. புல்வரம்பாய பல துறை பிழைத்தும் தெய்வம் என்பது

0: நவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறின.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: பல நாட்கள் பெருமானியே பெருமானியே பெருமானி என்று சொல்லி அதை ஆட்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அப்பொழுது அந்த பரமன் வெளிப்படுகிறான். ஆகவே இருக்கிறது உண்மை, அது போல எள்ளுக்குள்ள என்ன இருப்பது உண்மை, அதை போட்டு கீட்டு ஆடினாதான்டா கிடைக்குது. அது போல நீயும் ஆடுகின்றலை கூத்து உடையான்களுக்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கலை பணிகளை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றது நிலை வர ஆண்டவனை காண முடியாது. அதை தூரம் போய் ஆட்டினாதான் என்ன வருது மாதிரி நீ என்ன பண்ணணும், ஆடணும் பாடணும். சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனன் என்று ஓடிக்கிறேன் ஓடணும். அப்ப எள்ளுக்குள் என்ன இருப்பது போல எங்கள் பெருமான் எங்கும் இருக்கிறார். அதுமே சொன்ன கடவுளை காட்டுங்கிறானு என்னை உடனே எள்ள பார்த்தவொடனே எண்ணெயை காட்டுன்னு கேளுங்க. எள்ளுதாண்டா அவன் என்ன சொல்லுவான், அதுக்கு உள்ள இருக்குன்னாரு. அது போல தான் இதுக்கு உள்ள இருக்குது. அதை எப்படி காட்டுறது, அரைச்சி கிடைச்சா தான் காட்ட முடியும். இது ஆடி பாடி ஓடி பெருமானை சொன்னாதான் காண முடியும். விரைகில் விரைகில் தீயினும் பாலில் படுமை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான். மறைய மறைவா இருக்கிறான். எள்ளுக்கு எண்ணெய் போலதான் அங்க விரைகில் தீ, அப்புறம் என்னது பாலில் படுமை போல் மறைய நின்றுடன் மாமணி. பால்ல நெய் தான் இருக்குது, காற்று என்ன காட்ட முடியுமா, காத்திரி காய்ச்சணும், காய்ச்சி கொஞ்ச நேரம் ஆறணும், அதுல ஒரு சொட்டு மோரையும் ஊற்றணும், மறுநாள் காலையில தயிராகும், ஆன ஒன்று ஒரு மத்த எடுக்கணும், பிடிச்சி கடையணும். அப்ப இல்லாடா உருட்டலாம் வெண்ணெய, வெண்ணெய உருட்டலாம். எள்ளுக்கு எள்ளுள் எண்ணெயே என்ற ஒரு அருமையான சொல்லல காட்டாங்க நம்ம ஐயா பாத்தீங்களா. இந்த எள்ளுள் எண்ணெய் இருப்பது போல விரைகில் தீ, அப்புறம் பாலில் நெய், இவையெல்லாம் மறைய நின்றுடன் மாமணி சோதியான். மாமணி சோதியான் மறைய நின்றுடன் சம்பாதி. இப்படி எல்லாம் நின்றோம். எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்த எந்த ஆயம்பீரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பீரான் தனக்ககுதியிலான். ஆமா, ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஒரு எட்ட ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கிறேன், நமக்கெல்லாம் அம்மா அப்பாவா யார் இருக்கா, ஆண்டவன் இருக்கிறாங்க. ஏப்பா அவருக்கு அம்மா அப்பா இல்லடா. ஏன் இல்ல, அவருக்கு ஒரு அம்மா அப்பா இருந்துட்டா அவர் ஆண்டவன் அல்ல. சிட் டவுன் சிவபெருமான, எப்ப வந்தீங்க நீங்க திருவண்ணாமலைக்கு, இன்று இரவு தான் வந்தேன், உட்காருங்க உட்காருங்க வேண்டியது. அவருக்கு அம்மா அப்பா இருந்துட்டான், அதனால நமக்கு இருப்ப இஞ்சி சுக்கு இது ரெண்டும் அது பச்சையா இருந்தும் பயன் தரும், இது காஞ்சும் பயன் தரும். ஆமா, மாலை கடுக்காய் மண்டலம் சாப்பிட்டால் காலை கூணி குறுகி நடப்பவர் காலை வீசி கடுகி நடப்பவர். அதுக்கு நேர் ஒரு மறுதலையான ஒரு பாட்டு, காலை மாங்காய் கடும்புகள் தேங்காய் மாலை புளியங்காய் மண்டலம் சாப்பிட்டால் காலை வீசி கடுகி நடப்பவர் காலை கூணி குறுகி நடப்பவர். மாலையில புளியங்காய், ஆனா அது யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன், வம்பு இல்ல. புளியங்காயை வந்தவொடனே புளியம் பழம் வருது. மணிவாசகர் ஒரு இடத்துல புளியம் பழத்தை காட்டுறார். ஏன் புளியம் பழம் மேல ஓடு இருக்கும் உள்ள இருக்கும், எது நல்ல பழம் அது முற்றின பழம் இருக்கும். ஆனா அந்த ஓட்டை நீங்க தட்டினால அது பாட்டு போடும், இது பாட்டு போடும். குடம்பை தனித்துளைய புட்பரம் தட்டு உடம்பட உயிரோட நட்பு. அந்த ஓட்டை உடைச்ச உடனே புளியம்பழத்துக்கு ஓட்டுக்கு சம்பந்தம் இல்லாம. அது போல இந்த உலகியல்ல நாம இருக்கணுமா, உலகியல் எப்படி இருக்கணுமா, அந்த ஓட்டுக்கும் புளியம்பழத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இல்லையோ அது போல உலகியல் இருக்கணுமா. சரி, ஏதோ நம்ம பிறந்துட்டோம் வளரும், சரி கடமையை செய்யறோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், பற்று வைக்கக்கூடாது. இது போல இருக்கணும், இந்த புளியம்பழத்துக்கும் இந்த ஓட்டுக்கு இருக்கிற மாதிரி. அப்ப இருந்தால்தான் நமக்கு எதுனா எந்த கவலையும் வராது. இல்ல என்ன, அதை விட்டுட்டு வந்துட்டோமே, இதை விட்டுட்டு வந்துட்டோமே, எல்லாம் இருக்கலாம். அதுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு புளியம்பழத்துக்கும் அந்த ஓட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறது. பெரியவங்க இங்க எல்லாம் படி சொல்றாங்க பாத்தீங்களா, ஏன்னா இது கிராமத்து ஆளுக்கும் வழங்கணும்னு. இது பிஹெச்டி படிச்சவங்க தான் வழங்கணும் விஷயம் இல்ல. இது சொல்ல போனா பிஹெச்டிக்கு வழங்க கூட வழங்காது. ஆமா ஆமா, ஏண்டா புளியங்காய் பிஞ்சில் எப்படி இருக்கும், அந்த ஓட்டோட சேர்ந்து இருக்கும். நல்ல முழுக்காயா இருக்கும் போதும் சேர்ந்தா இருக்கும். அந்த உள்ள இருக்கிறது பழமாக ஆக ஆக ஆக எதை விட்டுடும், அந்த ஓட்ட தொடர்பு. அது போல நீ எப்படின்னா, நாசர் பொன்னே வளம்பரி முத்தே காசர் வரையன்னு அப்படியே ஓட்டி கிடக்கிற ஆண்டவனை உணர உணர உணர உணர மெது இந்த உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும். இது வரைக்கும் ஓடு இது உற்றார் ஊர் பேர் கற்றார் கற்பனை இவையெல்லாம் இது வரைக்கும் என்னது அந்த ஓடா இருந்தது. இப்ப என்னாச்சுன்னு கேட்ட, இந்த உள்ள இருக்கிற அந்த மணிவாசகராகிய ஆன்மா திருப்பெருந்துறை பெருமான் ஆகிய இடத்துல பார்த்து பார்த்து கணிஞ்சு போய் பழமா போனதுனால இந்த ஓடு மாதிரி போகுது. ஏப்பா நான் கிளாஸ் மட்டும் ரெண்டாம் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து எம்ஏ வரைக்கும் சேர்ந்து படிச்சுமே. கற்றாரையான் வேண்டேன், நீங்க நானும் படித்த புத்தகத்துல லைப்ரரி நீ வச்சிருக்கியே அதுல என் கையெழுத்து இருக்கு. கற்பனம் இனியமையும் பீரோ தூக்கி அனுப்பிச்சிட்டேன். எங்க எங்க அனுப்பிச்சது, சரஸ்வதி மகால் உள்ள அனுப்பிச்சிட்டேன். நீ வச்சுக்கிட்டே ஆகும். அப்ப அது புளியம்பழம் ஓட்டா ஓடா ஆயிட்டாரு. இல்ல புளியம்பழத்தை வச்சு அவர் அருமையா சொன்னாரு. ஆமா, வாழைப்பழத்தின் கனிவித்து. அங்கே எப்படி கனியணும்னாரு, நல்ல வாழைப்பழம் கனிவா இருக்கணும். அது எப்படி இருக்கும், அது போல பெருமானத்துல கனிவா இருக்கணும். வாழைப்பழம் அப்புறம் புளியம்பழம் இதெல்லாம் தான் என்ன சொல்றேன், நல்ல இந்த ஆன்மீக இதழ்னு வருது. என்ன பண்ணு கேட்டா, இல்ல திருவாசகத்தில் புளியம்பழம் என்று போனோம். அது இந்த மாசத்துல சொல்லப்படாது, அடுத்த மாசத்தில் அவன் தவிக்கணும். மற்றதுக்கெல்லாம் தவிக்கிறீல்ல, இவன் எத்தனை படத்தில் நடிக்கிறாங்கிறத அடுத்த மாசத்துல வருதுன்னு சொன்னவொன்னு அடுத்த மாசம் எத்தனை படத்தில் நடிக்கிறார் இப்ப என்ன தெரிஞ்சது நமக்கு, என்ன மண்டை படிச்சிருவேன். திருவாசகத்தில் புளியம்பழம் என்று அது பக்கத்தில் ஒரு புளியம்பழத்தையும் போன, அது உள்ளிட்ட காட்டணும். கொஞ்சம் உடைச்சு அந்த பழம் அப்படி தனியா மேல ஓடு இருக்கிறதா காட்டணும். அல்ல புளியம்பழத்தின் ஒப்பா என்ற திருவாசகத்தை போடணும். இப்படி ஆன்மீகம் எல்லாம் இருக்கணுமே தவிர, சும்மா ரொம்பவே எழுதப்படாது, அஞ்சு பக்கம் ஆறு பக்கமே எழுதப்படாது, படிக்க மாட்டான் ஒருத்தனும். சும்மா நாலு வரி, மூணு வரி, ரெண்டு வரி, ஒரு புளியம்பழம், ஒரு இந்த மாதிரி இது இப்படி போட்டுட்டு அதுல வந்து அப்பதான் ஆன்மீகம் வளரும். யார் கத்தையா படிக்கிறது, மாட்டான், மூடி போவான். இல்ல அதனால் இப்படி எல்லாம் காட்டலாம். எனவே திருவாசகத்தில் புளியம்பழம் என்பதை பற்றி பார்த்தோம். எனவே எள்ளும் எண்ணெயும், எள்ளும் எண்ணெயும் போல் எந்த யாயம்பீரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பீரான் தனக்கழுதியிலான். எல்லா உயிர்களுக்கும் அம்மா அப்பாவும் அவன் இருப்பான், ஆனா அவனுக்கு என்று ஒரு அம்மா அப்பா இல்லை. ஏன், தாயும் இனி தந்தையிலி தான் தனியன், அவன் தன்னந்தனி. அவனுக்கு அப்பா அம்மா இருந்தா அவனும் இவனுக்கு ஒரு அப்பா அம்மா, இவன் அப்பா அம்மா ஒரு காலத்துல ஆவான். ஆகவே நம்ம குடும்பம் தான் குடும்பம் அப்படின்னு குடும்பம். தான் தனியன், உன் தன்னந்தனி. அதனாலதான் இந்த இதுல கூட சினிமா பாட்டில் ஒண்ணு, தந்தைதா இருந்தால் உமக்கெல்லாம் இந்த தாழ்வெல்லாம் வரும் ஐயான்னு ஒரு காலத்துல பாண்டு, யாருன்னு தெரியல, பாபநாசன். ஆமா, வில்லால ஒருத்தன் அடிச்சான், கல்லால ஒருத்தன் அடிச்சான். இப்படி ஒருத்தன் வில்லாலும் கல்லாலும் அடிக்க மற்றொருவன் காலால் உதைத்ததையும், ஒரு ஆள் காலால உதைச்சார் யாரு, கண்ணப்பர். ஏன் எப்படின்னாரு, உனக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருந்தா அப்படி எல்லாம் இருப்பியாயா, என்ன பண்றது, யாரும் இல்ல அனாத வழியில போறவெல்லாம் உதச்சா அடிச்சான். சரி, சினிமா பாட்டுல இப்படி எல்லாம் கண்டது ஒரு காலத்து, அதனால அந்த பாட்டு நீங்க நல்லா இருந்தது. ஏன், பாடல் அருமையாக இருக்கிறது, நல்ல தமிழில் இருக்கிறது, நல்ல இசையோடு இருக்கிறது, நல்ல கருத்தோடு இருக்கிறது. அதனால தந்தைதாய் இருந்தால் உமக்கெல்லாம் இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா, உனக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருந்தா இந்த மாதிரிலாம் உனக்கு தாழ்வு வருமாப்பா. கல்லால் அடிக்கிறான், வெள்ளால் அடிக்கிறான், காலால் உதைக்கிறான், கேள்வி ஏற்பாடு இல்லாமல் இருக்கிறோம் என்று பாடும்போது எவ்வளவு அருமையான வரலாறு இருக்கு. எளிமைக்கு விளையாது, ஏன் இதனால் என்ன தெரியுது, அவனுக்கு ஒரு தந்தைதாய் இல்லை. அதுதான் திருவாசகத்தில் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம். என்ன போட்டு, தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் கண்ணி, அதான் இதுவரை கேட்டது. இப்படி எல்லாம் நம்ம விளையாடலாமே திருமுறையில. அதனால அவனுக்கென ஒரு தந்தைதா இல்லை. இப்படி இல்லாத பெருமான் முந்தி என்னுள் புகுந்தனன், என்னுடைய உள்ளத்தில் அவன் அப்படிப்பட்டவன் தூண்டான். யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே, மனதினால் கூட எண்ண முடியாத அந்த பெருமான் இந்த அடியனுடைய உள்ளத்தில் தூண்டானே, அவனை நான் பிரிந்திருக்கின்றேனே என்று கருதுகிறான். செல்வம் நல் ஊற விந்தி விண்ணோர் கூழு புல்வரம் விந்தி யாருக்கும் அரும் பொருள். அவன் எப்படிப்பட்டவனாரு, செல்வம் நல்குறவிந்து விண்ணோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள். அவனுக்கு எல்லாரும் அவனுடைய பொருள் தான், தேவரெல்லாம் அவனுடைய பொருள் தான், இந்த இடம் அவன் தான், மன்னலோரும் அப்படித்தான், சாதாரண புல்லு இருக்குதில்ல அதுவும் அவன் தான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வேறுகமாகி பறவையாய் பாம்பாகி, அத்தனை உயிர்களுக்கு அவன் உயிர் உயிராயிருக்கான். அவனுக்கு என்னதுன்னு தெரியாது. புல்லா இருந்தா சிச்சி அது எதுக்கு மாடு மேயறது அப்படின்னு நினைக்க மாட்டான். புழுவா இருந்தா நான் ஐயா தலையாண்டா மதிச்சு கூட வேணாம் அப்படின்னு போட மாட்டான். எல்லா உயிர்களுக்கும் இப்படிப்பட்ட பெருமான் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள். எல்லை இல்காடல் கண்டும் அவனுடைய அருமையான ஒப்பற்ற திருவடியை நான் இந்த பாவி பார்த்தேன், ஆனா கண்டும் பிரிந்தனன் பிரிந்து போக முடியாதுன்னு எனக்கு வந்துவிட்டது. கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே, ஆனா அப்படி பிரிந்த உடனே என்ன ஆகணும் என்று சொன்னா நிச்சயம் அப்படியே உடைந்து அவனுடைய திருவடியிலேயே போயிருக்கணும். இதுதான் நெஞ்சுதான் கல்லா இருக்குத, நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையினேற்கு திருச்சதத்துல சொன்ன, நெஞ்சுதான் கல்லா இருக்குது, இந்த கண்ணுதான் மரக்கண்ணா இருக்குது, அது எப்படி இருக்கும் குறிப்பிட முடியாம போன என்று சொல்லி அங்கு சொன்னார். அதேதான் இங்கேயும், கல்வகை மனத்தேன்பட்ட கட்டமி கட்டறுத்தனை ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பருடு யாவரும் காணவே, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே. இது ஒரு நல்ல அருமையான பாட்டு இல்லவா, பட்டிமண்டபம் அந்த பாட்டு. கட்டறுத்தனை ஆண்டு கட்டறுத்து, என்ன கட்டு, இந்த உலகியல் கட்டு, இந்த உலக பாசக்கட்டு. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் நாரியனே, இது அப்படியே இந்த பாசங்கிற கட்டு அப்படியே நல்ல அருவா தீட்டி அருவாள் வச்சு அறுத்தும் தான் இல்லைன்னு வச்சுக்க, அந்த கொஞ்சம் நெஞ்சம் பாசம் வச்சுக்கிட்டே இருக்கும், சுத்தமா நீங்க போச்சு. அதனால இங்க எப்படி நீக்கினாராம், கட்டறுத்தனை ஆண்டு என்ன செய்தாய், கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் கூட்டினாய். கண்ணார நீர்னர், அதாவது பார்த்தா அந்த அந்த நெற்றியில திருநீரை பார்க்கும் போதே அது அழகா இருக்கான். என்ன சொன்ன பாருங்க, அந்த சிவன் தோல் மேல் நீர் நின்றது கண்டனையாயினும் நெச்சிலை என்றா, அந்த மூர்த்தியில அந்த தோல் அருமையா திருநீரிட்டு இருந்தாரு. அந்த காட்சியை பார்க்க பார்க்க தோலையும் பார்க்கலாம், திருநீற்றையும் பார்க்கலாம், திருநீற்றையும் பார்க்கலாம், தோலையும் பார்க்கலாம், அப்படி இருக்கு மேடம் என்று சொன்னேன். அது போல எனக்கு என்ன பெருமானுடைய கட்டையும் அறுத்து கண்ணார நீரிட்டு அன்பரோடு, நல்ல மன மகிழ்ச்சியா சும்மா கொஞ்சம் தொட்டு வைக்கிறது, நீங்களா புள்ளி வைக்கிறது எல்லாம் இல்ல, நல்ல இங்க என்ன ஆறு அங்குலம் அப்படி, இங்கேயும் ஆறு அங்குலம் அப்படி, இங்க என்ன மூணு அங்குலம், இங்க எல்லாம் ஒரு அங்குலம், ஒரு அப்படி தெரியும். அதான் முறை இட வேண்டிய முறை. அந்த மாதிரி இட்ட அன்பர்களோடு என்னை கூட்டினான். பாருங்க, ரெண்டு காரியம் செஞ்சான். ஒன்று, எனக்கு இந்த உலக பற்றை நீக்கினான். இன்னொன்று, நல்ல அடியவரோடு கூட்டினான். இப்படி ரெண்டும் செய்து பட்டிமன்றாவும் ஏற்றினை ஏற்றினை. பட்டிமன்றம் உயர்ந்தோர்கள் இருக்கின்ற மண்டபம், ஞானிகள் இருக்கிற மண்டபத்தில் என்னை ஏற்றி விட்டாங்க. பட்டிமன்றம்னா இங்க திருவாசகத்துல ஞானிகள் இருக்கும் இடம்னு அர்த்தம். சீவ சீவ பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை கூட்டத்தில் ஏற்றி விட்டுட்டாருன்னா அப்ப நீங்க பெரிய ஞானிகளே அப்படின்னு. எட்டி நோடி இரண்டும் அறியனையே. எட்டு ரெண்டு என்னன்னா எனக்கு அதுவே தெரியாது அப்படின்னா, எட்டு ரெண்டு என்ன பத்து அது கூட தெரியாது. ஆகவே எட்டு ரெண்டும் பத்துன்னு கூட தெரியாது என்ன, இவ்வளவு தூரம் என்ன பெருமான் செய்தோம் என்று சொல்றோம். அப்ப பட்டிமன்றம் ரொம்ப அருமையானது இருக்கீங்களா? பட்டிமன்றம்னா அவ்வளவு ஞானிகள் இருக்கிற இடம். ஒரு காலத்துல பட்டிமன்றமும் அப்படிதான் இருந்தது. மணிமேகல்ல வருது, பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுவின். எல்லாரும் பட்டிமன்றத்தில் பேச முடியாதுடா, அதுக்கு நல்ல அறிவும் நல்ல தகுதியும் இருந்தாதான்டா பேசலாம். இங்க மணிமேகல் இல்லை, பட்டிமன்றம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். சும்மா வெட்டுறது இதுங்கிறது கிண்டல் பண்றது நக்கல் பண்றதுலாம் குட்டிக்கு வரான மண்டபம்னு இருக்கும். பட்டிமன்றம் குட்டி மண்டபம் இருக்கும். அதான் பட்டிமன்றம் என்பது மணிமேகலையும் வருது, திருவாசகத்திலையும் வருது. திருவாசகத்தில் ஞானியருடைய சூழல் இருக்கிற இடம் இந்த இடத்துல. அங்கே நல்ல அறிஞர்கள் ஏதேனும் ஒன்றை எடுத்து முடிவு கொண்டு வர்றதுக்கு கூடிய பட்டிமன்றம். பேசிட்டு போற பட்டிமன்றம் இல்ல, ஒரு முடிவுக்கு வர்றது. இது எப்படி சொல்லுதே ஐயா, இது எப்படி சொல்லுது, இதுக்கு என்ன பொருள் என்ற ஒரு முடிவு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிற அந்த ஞானம் அறிவு இருக்கும். நைக்கிற குற்றவாளி பக்கெட் வாளி அப்படிங்கிற. அதனால இன்னைக்கு நீ நைக்கிற குற்றவாளின்னு பேசு, நான் அதை மறுக்கிறேன். திருவண்ணாமலையில அல்லவா, நம்ம ரத்னகிரியில போகும்போது நீ குற்றவாளின்னு பேசி நாம இருக்கிறேன். இது சும்மா ஒரு பேச்சுக்கு தானே, இது என்னது ஏதாவது முடிவு கட்ட போறமா கிடையாது. அதுதான் நம்முடைய தாய்மானார் சொன்னார், வெல்லாமல் எவரையும் வெருட்டி விட வகை தந்த வித்தை என் முடித்தி தருவோம். இதனால என்னடா ஞான பயன், உங்களுக்கு என்ன பயன், சில்லற பயன், மற்றவனுக்கு கைதட்டினது பயன். ரெண்டு பயன், கைதட்டினது அவனுக்கு பயன், சில்லற வாங்கினது உனக்கு பயன். வெல்லாமல் பட்டிமன்றம்னா ஒன்றை வென்று வென்று இன்னதுதான் என்று சொல்ல, இந்த இந்த முடிவானது அன்னையிலிருந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பட்டிமன்றத்துடைய முடிவு. ஒன்று ஒன்று ஒன்று வாதிட்டு அதை ஒரு முடிவு செய்து, இந்த முடிவு என்றால் தான் திருவண்ணாமலையில் இப்படி முடிவெடுத்திருக்கிறாங்க. அருமையான கருத்தியா, அதான் சரியானது என்று பலரும் பாராட்டணும். அது பட்டிமன்றம். அதனால பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை, அது யார் இருக்கணும், நல்ல அறிஞர் பெருமக்களா, எல்லா நூலும் படித்திருந்தவனாக, நுண்ணியதாக அறிந்தவனாக, நெறியோடு அதை எண்ணுகிறவனாக, நெறியோடு பேசுகிறவனாக. என்றது நெறியோடு என்னன்னு, பேசுவதும் நெறியோடு பேசு. அப்படிப்பட்டவர்கள் காண வேண்டிய மண்டபம் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று சொன்னான். அதை யாருன்னா அவ்வளவு அறிமுகம் தெரியும், ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாத, எட்டு ரெண்டும் பத்துன்னு கூட தெரியாத ஆளை செய்ய. இந்த கடைசி வரிக்கு இந்த எட்டு ரெண்டுங்கிறதுக்கு புலமை காட்டி எத்தனையோ பேர் என்னன்னு ஒரே வேலை ஒதுத்தாங்க. எட்டு ரெண்டும் பத்து, பத்துன்னு பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர். எனவே அடியவர்களுக்கு பத்து விதமான குணங்கள் என்ன இருக்குன்னு தெரியாதவன் என்று. எட்டு ரெண்டும் பத்து, பத்துன்னா தமிழ்ல யானா பொண்ணு, யானான்னா சிவாயனம் என்பதில் யானாங்கிறது உயிர். எனவே இந்த உயிர் இயல்பை அறியாதவன் ஆகிய நான் என்று வருகிறேன். இப்படிலாம் உறகின்றாங்க. அதெல்லாம் அபத்தம்னு அர்த்தம். திருவாச மணிவாசருடைய திருவுள்ளம் அல்ல. ஏன் அப்படின்னா, இறைவனுடைய அடியவருடைய இலக்கணத்தை எல்லாம் அறியறதுன்னா தகுதி வேணுமே. அதுபோல யான்னா சிவாயனமத்தில் யாங்கிறது உயிர், எனவே உயிர் இயல்புன்னு அறியணுமே. அதெல்லாம் பெரிய காரியம். அவ்வளவு பெரியவன் கூட அல்ல நான். நான் ஏன்னா வெறும் கேவலையே வர மாறி வைக்கிறேன். ஆமாங்க சாமி, இங்க மாறி வச்சிட்டு இருக்கிறார். ஆமா கூப்பையில உனக்கு கணக்கு எனக்கு ஒண்ணு தெரியாது சாமி. ஏ இந்த கையில எட்டு இருக்குடா, இதுல இந்த ரெண்டு இருக்கு, எட்டு ரெண்டு எத்தனா தெரியாது சாமி. நீங்க எட்டுங்கிறீங்க ரெண்டுங்கிறீங்க அப்படின்னா அதுவே எனக்கு என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆள் இருந்த எனக்கு பட்டிமன்றம் ஏற்றினி என்பதுதான் கருத்தை தவிர, எட்டு ரெண்டும் பத்து, பத்துன்னா ஆன்மை இலக்கணம், எனவே இது ஆயிடுச்சு இப்படி, அவ்வளவுதான் பெரிய ஞானம் அல்ல.
3: நீங்க அமைச்சருங்கிறதே சும்மா உடல்லவா அமைச்சர், உள்ள உயிருக்கு என்ன அமைச்சர் எது? உயிருக்கு அமைச்சர் எது? ஒன்னே எது. மாண்புமிகு எது? இப்ப கூட மாண்புமிகு எது? சட்டையை போட்டுக்கிற வரைக்கும் கழட்டிட்டு வச்சுங்க, மக்கு மிகுன்னு அர்த்தம். யார் மதிக்க போற? அந்த சட்டை இருக்கிற வரைக்கும் தான். எந்த சட்டை? அமைச்சர். அவ்வளவுதான், கழட்டிட்டு அப்படி யார் கேட்கிறேன்? ஏய், அவர் போராடுறாரு. ஆமா, இருந்த காலத்துல கிழிச்சுட்டு தான் போயிடலாமே. வேடானி. ஆனா நேற்றைய வரைக்கும் முன்னால 20 பிரஷர், பின்னால 20 பிரஷர் போச்சு போச்சு. நீ என்ன பண்றது? போச்சு போச்சு. அதனால அப்படி போடு. அதனால இதுக்கெல்லாம் ஒரே நான் என்ன சொல்றது கேட்டா, பல பேர் இதெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னு கேட்டா, 8 2 10 அதுக்கு ஒரே இது, 8 என்னது, 2 என்னது, இப்படி எல்லாம். இதெல்லாம் பெரிய காரியம் இல்ல. இந்த பெரிய செய்தி எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. நான் ஐயா டாக்டர் படிக்காத எனக்கு இப்படி தந்தியேன்னு சொன்னா, டாக்டர்ங்கிறது பெரிய பட்டம் இல்ல. தானாவுக்கு ஆவண்ணா தெரியாது என்ன கொண்டு இப்படி ஏத்தினியப்பா என்பதுதான் பெரியதை தவிர, நான் டாக்டர் பட்டம் படிக்காத எனக்கு இங்க என்ன டாக்டர்ங்கிறது பெரிய காரியம் இல்ல. யூனிவர்சிட்டிலேயே பெரிய டிகிரி எல்லாம் வச்சிருக்கலாம். அல்லது நான் பிளஸ் டூ படிக்காது எனக்குன்னு சொன்னா கூட, பிளஸ் டூங்கிறது அவ்வளவு லேசா இல்லையப்போ. யாருக்காவது 15 வயசு வரைக்கும் படிச்சுட்டு இருக்க. அதுல அதெல்லாம் நீங்க உங்க புலமையை காட்டுது. ஆனா மணிவாசகர் திருவுள்ளம் அல்ல. மணிவாசகர் திருவுள்ளம் கேவலம் இந்த 8 2 10 கூட கூட்டு தெரியாது என்னை, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை, அவ்வளவு உயர்ந்த ஞானியோட கட்டிட்டியப்பா என்று சொல்லுவதுதான் மணிவாசருடைய திருவுள்ளம். மற்ற 8 2 மற்ற ஒரே காண்பதெல்லாம் அவருடைய புலமையை காட்டுகின்றது. வாழ்க வணக்கம். ஆனால் திருவாசகத்து அது பொருள் அன்று, மணிவாசகர் திருவுள்ளமும் அன்று. இதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. என்னன்னு கேட்ட, என்ன அப்படியெல்லாம் உரையெல்லாம் மறுக்கிறாங்க அப்படின்னு. மறுக்கல. நீ 8 2 இதெல்லாம் உன் மூளை போன வரைக்கும் பாராட்டுறேன். எங்க மணிவாசகர் திருவுள்ளம் அதல்ல. ஏன் நீ சொல்றதெல்லாம் பெரிய காரியம்ப்பா, பெரிய காரியம். அது தெரியாதவன் சொன்னா அது அது கூட கொஞ்சம் உயர்வு. 1 8 10 வெறும் கூட்ட கழித்த தெரியாதால என்ன கொண்டு பட்டுமே என்று சொல்லும் போதுதான் அதை ஆனா ஆனா என்ன தெரியாதவனேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் ஊனா ஊன்னா தெரியாதவன் கேட்கற மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஆறு ஏதோ ஒரு கணக்கு, 5 2 தெரியாது, 3 2 தெரியாதுன்னு ஏங்க கூட இருக்கீங்களா? அப்ப நீங்க 3 2 கேட்ட ஒண்ணு, ஏன் சார் இந்த 3 2 கேட்டா இருந்தீங்க? பஞ்சாட்சரம் தெரியாதவர் அப்படின்னு அப்படி கூட செஞ்சான்னா பாத்தீங்களா? 3 2 ஏன் சார் 3 3 சொல்லக்கூடாது, 6 ஆதாரம். ஏன் சார் 3 4 தெரியாது என்னாரு, 7 உலகம். இப்படி போன என்ன பண்றது? நம்ம அறிவை காட்டுது, ஆனா அங்க இருக்கிற இடத்தை காட்டு. இடம் அவர் சொன்னது மகா ரொம்ப அறியாது, ஒண்ணுமே தெரியாது என்னை. கடையவனேனே அப்பா பாத்தீங்களா, கடையவனேனே. இந்த உலகத்திலேயே உயிர்களை எடுத்தா எந்த உரை செய்யறோம், 84,100 யோனி எடுத்தா அதுல கடைசியா வைக்கிறது யாருன்னா அடியேன் தான், அடியேன். அப்படிப்பட்ட கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்றல்லவா சொல்லுகிறார். அதனால நீங்க 8 2 பிரமாத உரை பண்ணிட்டு இருந்தது. உங்கள் அறிவு வாழ்க, நீங்கள் வாழ்க. ஆனால் எங்கள் திருவாசக உரை அது அன்று அப்படின்னு சொல்லுங்க. எனவே எட்டினோடு 2 அறியேனையே, அறிவனே அமுதே அடிநாயினேன், அறிவனாக கொண்டோ ஏனை ஆண்டது, அறிவியல் ஆமை என்றே கண்டதாண்டனால், அறிவனோ அல்லனே அல்லனோ அருள் ஈசனே. சுவாமி எனக்கு நீண்ட நாள ஒரு ஐயம் என்னன்னு, அடியேனை அறிவுடையவன்னு ஆண்டிங்களா இல்ல இத மறத மக்கு சரி இத ஆண்டிங்களா? எனக்கு விளங்கல. ஏன்னாரு, எனக்கு அறிகன்னா எனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. சரி நான் அறியாம இருக்கும்போது நீங்க ஏன் ஆண்டிங்க? அது எனக்கு விளங்கல. ஒண்ணுமே தெரியாத முட்டாள ஏன் போட்டீங்க? அதுவும் தெரியல. நான் அறிவனா அல்லவனா எனக்கு அதுவே தெரியல சுவாமி. பாவம், ஆனால் உண்மை அவர் என்ன கருதுகிறார், இதுல என்ன கருதுன்னு, இந்த முட்டாள் இந்த ஆளை நம்ம நாம காலத்துல கரையாத்தினாதான் கரையாத்தலாம், இல்லைன்னா முடியாது, சரி போ அப்படின்னு அப்படி கரையாத்திருந்து. ஆமா வெளியே சொல்லப்படாது சொல்றேன். சில பையன் நாலு தரம் அஞ்சு தரம் ஃபெயில் ஆகியிருப்பான், நல்லா படிப்பான், பரம ஏழையாக இருப்பான், ஆனால் வராது, அந்த நேரத்துக்கு வராது, என்ன பண்ணுறது, நாங்களே செஞ்சுருக்கிறோம். சரி இந்த முன்னே எங்கே உண்மையாக பாஸ் பண்ண முடியாது, தொலை நம்ம காலத்தில் பாஸ் பண்ணி போட்டு தொலைப்போம், ஜென்மத்துக்கு பாஸ் ஆக மாட்டான். நீங்கள் உண்மையாக நீங்கள் 35 வாங்கி தான் போடணும், எல்லாத்துலேயும் 35 வாங்கினா தான் பாஸ் பண்ணுவது, ஜென் இந்த பிறவிலேயே வராது. ஆனால் பரம ஏழை இதை படிக்கிறான், இன்னும் அந்த நேரத்தில் மறந்துடுறான், என்ன பண்ணுறது, வாங்கினா அந்த 22, 23, 21 மேலே போக மாட்டேங்குது. நீங்கள் 21 பிளஸ் 14 மோட்டை கூட்டுறவன் எவன் கூட்டுவான், ஒரு வேலை கூட்ட மாட்டான். நம்ம காலத்தில் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ண சொல்ல, பின்னாலேயாவது படிச்சுக்கப்பா படிச்சுக்க. அதுபோல என்னை ஆண்டு கொண்ட நாளில் இந்த அப்படி சொல்லவே கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, அது அவருடைய கருத்து. இந்த முட்டாளை வேற யாரும் கரையேற்ற முடியாது, சரி நம்ம திருப்பெருந்துறையில் இருக்கிறோம் தோழம், அப்படித்தான் என்ன ஆண்டியா, இல்லைன்னு எனக்கு என்ன அறிவு இருக்கு, நான் இன்னும் ஆண்டிருக்கேன் ஒன்று கிடையாது. அதாவது தன்னை அவ்வளவு தூரம் அப்படியே சரிப்படுத்திக்கிறேன், இன்னும் எனக்கு தெரியாது ஏன் அப்படிலாம் சொல்றார். பணியமாம் என்றும் பெருமை திருவள்ளுவர் அப்படியே தாடி இருந்தார், ஏ சாமி இவ்வளவு பெரிய மாண்புமிகு அமைச்சர், இவ்வளவு பெரியவர், இப்படிலாம் இருக்க தகுதி உடையவருக்கும் இப்படி சொல்ற, ஏன் இப்படிலாம் சொல்றாரு சுவாமி என்னார். பணியமாம் என்றும் பெருமை திருவள்ளுவர், பெருமை உடையவங்க அப்படித்தாப்பா தன்னை சின்னப்படுத்திக்கிட்டே சொல்லுப்பாங்க, குரல் முடியல. பணியமாம் என்றும் பெருமை, மூணு சீர் தான் முடிஞ்சிருக்குது, இன்னும் பாக்கி வேற இருக்கு இந்த மனுஷனுக்கு. பின்ன சில பேர் இருங்கிறாங்க, சிறுமை தன்னை அணியமாம் தன்னை வியம், இந்த சின்னது அரையும் குறையுமா இருக்கிறமே, ஆஹா நானிட்டால் அது நடந்துவிடும் முடியுமா, உண்மையாவே ஆணையிடுகின்றவன் அப்படி சொல்ல மாட்டான். அந்த வேலை அந்த பாட்டை நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு இருக்குது, ஏன் அங்கேயே தகராறுன்னு தெரியுது, பரவாயில்ல அந்த பாட்டை எழுதுன யாரோ தெரியல, ஆனா நான் இதுல நயம் பார்ப்பேன், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அப்போ அது உன் கையில இல்லைன்னு தெரியுதாடா, பரவாயில்ல எங்ககிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம், எங்ககிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம், ஓ வாழ்க அப்படிங்கிறது. அது மாதிரி அறிவியல் அறிவனே அமுதே அடிநாயினின் அறிவனாக கொண்டோ ஏனை ஆண்டது, எனக்கு நான் அறிஞன், எனக்கு எல்லாம் அருள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நீ ஆண்டாய், அறிவி ராம என்றே கண்டதாண்டனால், நிச்சயமா அறிவில்லாமதான் நீ ஆண்டிருக்கலாமோ, ஆனா அறிவனோ அல்லனோ அருளிய தெரியல, நான் உண்மையா அறிவனோ அல்லதா என்பது எனக்கு தெரியாது. நீ இப்ப என்ன சொல்ல முடியல, நான் மார்க் நான் வாங்கின மார்க் என்னதுன்னு தெரியாதப்பா, சொல்லுவாங்க என்ன ஆனா நான் பாஸ், என்ன தூக்கி போட்டாங்களோ அல்லது என் மார்க்கை பார்த்து போட்டாங்களோ அது எக்ஸாம்களுக்கு தான் தெரியும், எங்க புத்தி பாத்தீங்களா, இன்னமும் மார்க் போடுறதுலயும் பாஸ் போடுறதுலயும் தான் நாங்க. ஆகவே இப்படியாக இந்த அறிவனும் அல்லனும் அப்படிங்கிற சினை என்று சொல்ல, இப்ப இவ்வளவும் பாருங்க, கைமாறு கொடுத்த இதுல ஏதாவது இருக்குதா, நான் என்ன செய்யறேன்னு இல்ல, ஆனா அப்படி சொல்றாரு. அப்ப என்னன்னா, நீ செய்த கருணை பெருக்கிற்கு நான் என்னதான் செய்ய முடியும், மாறி மாற்று என்னாற்றுங்கொள்ளோ உலகு, நம்ம சொன்ன மாதிரி. அதுபோல இந்த மாதிரி எல்லாம் பெய்கிற மழைக்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொல்வதுதான் கைமாறு. அதுபோல இப்படி எல்லாம் தகுதியில்லாத என்னை நீ ஆண்டமைக்கு இந்த அரியவன் என்னதான் செய்ய முடியும் என்பதுதான் கைமாறு. அதனால வேற ஒண்ணு கைமாறு ஆண்டவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன யோகியதை இருக்கு, யாருக்குமே இல்ல இல்ல, மணிவாசகர்ல மணிவாசகருக்கே இல்லைன்னா நமக்கு எல்லாம் என்ன முடியும், நினைத்து நினைத்து வருந்துவதுதான், நினைத்து நினைத்து வருந்துவது அல்லவா என்று பார்க்கிறோம். எனவே இந்த கைமாறு கொடுத்தல் என்ற முடிந்தது.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட்டின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் ஞான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: திருச்சிற்றம்பலம். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார்கோளோ சதுரர்

சொன்னால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திரு பெரும் துரை உரை சிவனே எந்த ஏசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கிளன் ஓர் கைமாறே. எல்லாம் அல்ல மதுரை சொக்கநாத பெருமானினுடைய இரண்டு திருவடிகளையும் முதலில் வணங்குகின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் திருமந்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்திலிருந்து இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்களை சிந்தித்தோம். இன்றைக்கு ஆறாம் தந்திரத்திலிருந்து சில கருத்துக்கள் இறைவன் உணர்த்திய வண்ணம் சிந்திப்போம். திருமந்திரம் நவ ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை. நவ ஆகமங்களிலே இன்று ஆறாவது ஆகமம் என்றால் வியாமல ஆகமம். ஆறாம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகள் அனைத்தும் வியாமல ஆகமத்தினுடைய அடிப்படையில் அமைந்தது. இதிலே இன்றைக்கு நாம் இறைவனுடைய திருவடியின் பெருமையை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இறைவனுடைய திருவடி என்று சொன்னால் திருவருள் என்று பொருள். திருவருளே எல்லாம், அருள்தான் நம்மை ஆள்கிறது. நமக்கெல்லாம் புகலிடமும் திருவடிதான். திருவடிதான் தொடக்கம். அதான் மாணிக்க வாசகர் தன் திருவாசகத்திலே திருவம்பாவையிலே 20வது பாடல், போற்றி அருளுக நின் ஆதியாம் பாத மலர். ஆதியாம் பாத மலர் என்று சொன்னால் எல்லா பொருள்களுக்கும் முதலாவதாக இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகள். ஆனால் திருவடியை நாம் சிந்திக்க வேண்டும். திருவடி என்று சொன்னால் கருணை என்று பொருள். திருவடியே கருணை. அதை நாம் ஒரு நிலையாக சிந்திக்கலாம். முருகப்பெருமானுக்கு 6 திருமுகங்கள். 6 திருமுகங்கள் இருந்தாலும் 12 திருக்கரங்கள். 12 திருக்கரங்கள் 12 தோள்கள். ஆனால் திருவடி மட்டும் 2. ஏன் 2 திருவடி? அப்போ 12 திருவடிகள் இருக்கலாமே. 12 திருவடிகள் இருந்தால் அடியார்கள் வணங்குவதற்கு 12 கைகள் இல்லை. நமக்கு 2 கைகள் இருப்பதனால் நாம் வணங்குவதற்கு 2 திருவடிகளை பெற்றிருக்கின்றார். ஆனால் நம்முடைய நம்மீது கொண்ட கருணை காரணமாக அந்த இறைவனுக்கு 2 திருவடிகள். அந்த திருவடியினுடைய பெருமை, ஞானிகளுக்கெல்லாம் புகலிடம் இறைவனுடைய திருவடி, மந்திரம் திருவடி. இவ மந்திரம் என்று சொன்னால் நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வயா மீடியா. மந்திரத்தின் வழியாக நாம் இறைவனை அடைய வேண்டும். எந்த மந்திரத்தை நினைக்கின்றோமோ அந்த மந்திரம் நமக்கு நிச்சயமாக காக்கும். எந்த மந்திரத்தை நாம் வந்து உச்சரிக்கிறோமோ அந்த மந்திரத்தினுடைய மந்திரத்திற்கு உரிய இறைவன் நம்மை காப்பார். அது மந்திரம், அது மந்திரமாவதும்
மாமருந்து, அதாவது மருந்துன்னாவே ஒரு பிணியை தீர்க்கக்கூடியது. அது உடற்பிணி உயிர்ப்பிணி ரெண்டு இருக்கும். இந்த உடலில் இருக்கிற இப்போ வந்து நோயின்னு சொல்கிறோம், உயிருக்குள்ள பிணிங்கிறது வந்து பிறவி. அதுதான் அந்த அந்த அந்த பிறவி என்ற பிணியை நீக்கக்கூடிய மருந்து இறைவனுடைய திருவடி. அதான் மாமருந்து. இல்லை அபிராமிப்பட்டர் அபிராம் அந்ததில் பிணியே பிணிக்கு மருந்தேன்பர். அது பிணிக்கு மருந்து யாருன்னா இறைவன் தான். அதுதான் மாமருந்து. நம்முடைய திருமூலர் திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே இதை பதிவு செய்கிறார். மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும். இப்போ தந்திரம் என்று சொன்னால் இறைவனை அடையக்கூடிய மார்க்கம், அது உபாயம்னு சொல்கிறது, அதுதான் தந்திரம். அவருடைய அவனோட வாக்குகளாக நமக்கு உபாயம் செய்திருக்கின்றார். திருமுறைகள் வழியாக நாம் இறைவனை அடையலாம். சைவ சித்தாந்த நுண்பொருளை கேட்டு அதன் வழியாக ஞானம் பெற்று இறைவனை அடையலாம். சிவாய நம என்ற மந்திரத்தை சிந்தித்து கொண்டிருந்தால் இறைவனை அடையலாம். இதெல்லாம் தந்திரம், இதெல்லாம் உபாயம், வழிகள்னு பேர். இந்த வழிகள் எல்லாமே இறைவனுடைய திருவடி தான். அடுத்தது தானங்கள். தானங்கள் என்று சொன்னால் தானங்கள்னால் தகுதிக்கு, அதாவது நம்முடைய தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கக்கூடியது, தம்மை விட மேலானவர்களுக்கு வழங்குவது தானம். இப்போ தானங்கள் ஆவது என்று சொன்னால் அங்கே சிவஞானம் என்று பொருள். அப்போ நம்ம அந்த சிவஞானத்தை பெறுவதற்கு இறைவனுடைய 2 திருவடி நமக்கு தேவை. தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும். இந்த சுந்தரம்னா பொதுவாக அழகுன்னு பேர். அதாவது இந்த இடத்துல வந்து சுந்தரம்னா ஒரு உயர்ந்த பொருள். அப்புறம் தூய் நெறி, தூய்மையான நெறினா உணர்வறிய மெய்ஞானம் தான் தூய்மையான நெறி. சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடிகள். அப்போ அதனால தான் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா எல்லா அருளாளர்களுமே திருவடியை வணங்குவார்கள், திருவடியினுடைய பெருமையை பேசுவார்கள். அந்த திருவடியை நாம் இருகப்பற்ற வேண்டும். இந்த திருவடி ஞானம், இந்த திருவடி ஞானம் என்பது சீவனை சிவமாக்கும், ஆன்மாவை பக்குவப்படுத்தும், சிவத்தன்மையை அடைய செய்யும். இப்போ சிவத்தன்மையை அடைய செய்வது திருவடி ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒன்று என்னென்னா இந்த குளவின்னு ஒன்று இருக்கும். இந்த குளவி என்ன செய்யும், அது போய் வேறு ஒரு கூட்டிலிருந்து ஒரு சின்ன முட்டையை மாதிரி தூக்கிட்டு வந்துடும் வேற ஒரு கூட்டிலேருந்து. அது வந்து அந்த புழுவை கொண்டுட்டு வந்து ஒரு புழுவை தூக்கிட்டு வரும். அந்த புழு வந்து குளவியுடைய புழு இல்லை, வேறு ஒரு புழுவாக இருக்கும். அந்த புழுவை என்ன செய்யும், குளவி என்ன செய்யும், கொட்டும். அந்த புழுவை குளவி கொட்டி கொட்டி கொட்டி அந்த குளவியினுடைய தன்மையை அந்த புழுவுக்கு ஏற்றும். அதுபோல் நம்முடைய இறைவனுடைய திருவடி என்ன செய்யும்னா இந்த சீவனை சிவமாம் தன்மையை அடைய செய்யும், சிவத்தை ஏற்றும். சிவத்தை ஏற்றி ஏற்றி ஏற்றி அந்த ஆன்மாவானது பக்குவப்பட்டு சிவத்தன்மை அடையும். இந்த திருவடி தீட்சைங்கிறது ஒரு முக்கியமான பகுதி நம்முடைய சைவத்திலே. இது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை வழங்கியிருக்கிறார். இது நம்முடைய திருவாசகத்திலே அவர் பதிவு செய்கின்றார். இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே
துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அப்போ அந்த பற்றுகளையெல்லாம் நீக்குகின்றார். பொதுவாக இறைவனுடைய குரு உபதேசத்தை நாம் பெறுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையானது மாறும். உபதேசம் பெறுவதற்கு முன்பு உள்ள வாழ்க்கை வேறு, உபதேசம் பெற்ற பின் வாழ்க்கை வேறு, இரண்டாக பிரிக்கணும். அந்த குரு உபதேசத்தை பெற்றவுடன் அந்த சீடருடைய வாழ்க்கை நிலையானது பரிபக்குவப்பட்டு மாறக்கூடிய நிலையில் இருக்கும். இந்த திருவடி ஞானம் என்ன செய்யும் அப்படின்னா சிவத்தோடு சேர்க்கும். திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும். இந்த திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். சிவலோகம்ங்கிறது சிவபெருமான் இருப்பிடம் சொல்லலாம், விண்மேவு கைலாயம். சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் விண்மேவு கைலாயம்னு சொல்கிறது. அந்த கைலாயத்துக்கு நம்ம சேர்த்து விட்டுறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு வெள்ளை யானையில் அப்படியே போனார். அப்படி போகும்பொழுது அப்படிங்க கைலாயத்துக்கு போகும்பொழுது அங்கே வரவேறு, மிகப்பெரிய வரவேற்பு நடந்தது. இந்திரன் மால் முதல் ஏழ்மிகு தேவரெல்லாம் அவரை வணங்குறாங்க, வணங்கி வரவேற்கிறாங்க. அது விண்மேவு கைலாயம். அதுபோல் இந்த விண்மேவு கைலாயத்திற்கு நம்மை சேர்ப்பிப்பது இறைவனுடைய திருவடி ஞானம். அந்த திருவடி ஞானம் இந்த சிறை மலம் மீட்டும். இந்த சிறை மலம்னா ஆணவம். அப்போ இந்த ஆன்மாவில் உள்ள அழுக்கையை வந்து நீக்குவதற்கு இறைவனுடைய திருவடி ஞானம் தேவை. அந்த திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே. அந்த சித்தி முத்தி, சித்தின்னா மேல்நிலை ஞானம், முத்தின்னா இறைவனோட கலக்கக்கூடிய நிலை. இதையெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. ஆனால் நாம் என்ன செய்யணும், ஒரு திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது இறைவனை வணங்கும் பொழுது திருவடியை முதலில் வணங்க வேண்டும். திருவடியிலிருந்து நாம் வந்து வணங்கிக்கிட்டே போகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் அந்த பாதாதி கேசம்னு பேர். பாதாதி கேசமாக இறைவனை வணங்க வேண்டும். முதலில் நாம் வணங்க வேண்டியது இறைவனுடைய திருவடி. ஆகதான் திருவடியினுடைய பெருமையை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, அப்ப பெருமான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. மனித்த பிறவையும் வேண்டும்ங்கிறார். அப்போ இறைவனுடைய திருவடியை வணங்குவதற்கு இந்த மனித பிறவி தேவை என்று ஒரு அப்பர் பெருமானுடைய பாடல். இது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், திருவடியை நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து இந்த குருவை பற்றி நிறைய சிந்திக்கிறாங்க. இந்த குரு என்று சொன்னாலே ஒரு குருவுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. குருவுக்கு இலக்கணம் ஒரு குருவை உருவாக்கணும். சீடர்களை உருவாக்குறதுங்கிறது ஒரு விதம், ஆனால் அந்த சீடர்களை வந்து குரு தன்மைக்கு உருவாக்குவது தான் குருவினுடைய ஒரு முதல் கடமை. அந்த குருவானவர் யார் அப்படின்னு சொன்னால், நம்ம சைவத்தை பொறுத்தவரை இறைவனே குருவாக வருவார். சிவமே குரு, குருவே சிவம். குருவுக்கும் சிவத்துக்கும் பேதமில்லை. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவபெருமானே மானிட சட்டை வடிவம் தாங்கி சகலவகை ஆன்மாக்களாகிய நமக்கு அருள் கொடுப்பார். இல்லையே, மூன்று வகையான ஆன்மாக்கள் உண்டு. இப்போ நம்மெல்லாம் வந்து ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்கள், மூன்று அழுக்குகளை உடையவர்கள், அதனால் சகலர்னு பேர். அப்போ நம்மை போன்ற சகலர்களுக்கெல்லாம் இறைவன் நேரடி, அதாவது ஒரு மானிட வடிவ சட்டை தங்கி வருகிறார். மானை காட்டி மானை பிடிப்பது போல, யானையை வைத்து யானையை பிடிப்பது போல, மனிதரை பிடிப்பதற்கு மனித உருவம் கொண்டு வருகிறார். நமக்கு மேலே இருக்கக்கூடிய பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு, அந்த பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு அந்த இறைவன் எடுத்த கோலத்தோடு, அதாவது இறைவனுடைய திருவடிவத்தோடு வருகின்றார். இப்போ சிவபெருமான் வரணும் அப்படின்னு சொன்னால் மானும் அழுவமாக வருவார், ரிஷபாவகானத்து வருவார். பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு முருகப்பெருமான் வரணும் அப்படின்னா மயில் மேலே ஏறி வருவார். அதற்கு மேலே இருக்கக்கூடிய விஞ்ஞானகர் ஆன்மாக்களுக்கு அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்து உணர்த்துவார்.
இப்படி மூன்று வகையான ஆன்மாக்களுக்கும் இறைவன் மூன்று விதமாக வருகிறார். இப்போ எப்படி வந்தாலும் குருவாக வருபவர் சிவம். இதை நம்முடைய பாடலில் சொல்கிறாரு, குருவே சிவமென கூறினன் நந்தி. அப்போ குரு, அப்போ குருவே சிவம் அப்படிங்கிறது தான் நம்முடைய சிவஞான போதத்திலே எட்டாம் உறுப்பா. எட்டாம் உறுப்பாவில் வந்து சிவபெருமான் குருவாக வந்து உபதேசம் கொடுத்தல். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு

இறைவனே குரு வடிவாக வந்து உபதேசம் கொடுத்து அருள் வழங்குவார். இது நமக்கு சிவஞான போதம் காட்டுகின்ற பாதை. அப்போ வருகின்ற குரு யார் என்று கேட்டால் சிவபெருமானே குருவாக வருவார். குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும். கோன் என்றால் தலைவன் அர்த்தம். அப்படிப்பட்ட குரு அவர்களுக்கு தலைவனாக வருவார். அவருடைய வாழ்க்கையை வந்து இறைவன் பார்த்து கொள்வார். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. அந்த குரு எப்படிப்பட்டவர்னா, அந்த வாக்கு மனங்களையெல்லாம் கடந்தவர், ஞானி, ஞான நிலையில் அவர் உபதேசம் பண்ணுவார். அவர் தான் தலைவராகவும் இருப்பார், எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர்தான் குரு. அந்த சீடருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் களைவார். அழுக்குகளை களைந்துவிட்டு பிறவா பெருநெறியாகிய முத்தி நிலையை அருள்வார், வீடு பேட்டினை அருள்வார். எல்லாருமே அந்த குரு தான் கொடுக்கணும். அதுதான் நம்ம வந்து இறைவனை அடைவதற்கு குரு வழியாக செல்ல வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்க, மாதா, பிதா, குரு, தெய்வம்னு வரிசைப்படுத்துவாங்க. அந்த மாதா என்ன சொல்லுவாங்க, பிதாவை அறிமுகப்படுத்துவாங்க. பிதா வந்து குருவை அறிமுகப்படுத்துவாங்க, குரு வந்து தெய்வத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ இந்த இறைவனை வந்து காட்டுவதற்கு குரு தேவை. அப்போ அந்த குரு தான் இதை தெய்வமாக வருகின்றார். இது வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ அந்த குரு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, நல்ல குரு கிடைக்கணும். ஒரு பாடலை சொல்கிறாரு, கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக. நல்ல அருமையான பாடல். ஏன்னா இந்த அகத்தியருக்கு வந்து முருகப்பெருமான் குருவாக கிடைச்சார். அதான் நமக்கு தமிழ் கிடைச்சது. அதனால் அகத்தியருக்கு எப்படி முருகப்பெருமான் கிடைச்சாரோ அதை மாதிரி நம்ம குரு கிடைக்கணும். இப்போ அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் குருவாக கிடைச்சார். சரி, மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருவாக கிடைச்சார். கருவூர் சித்தருக்கு போகர் குருவாக கிடைச்சார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குரு வழியாக நமக்கு வந்து கிடைக்கணும். அதனால தான் குரு இல்லா வித்தை பாழ் அப்படின்னாங்க. குரு தொட்டு காட்டணும். ஒரு யோக ரகசியமாக இருந்தாலும் சரி, அல்லது சாத்திர ரகசியமாக இருந்தாலும் சரி, வைத்திய ரகசியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு குரு தொட்டு காட்ட வேண்டும். இப்போ இந்த அகத்தியருக்கு வந்து தேரையர் இருந்தார். அகத்தியர் குருவாக இருக்கின்ற பொழுது அவருடைய மாணவர் தேரையர், ரெண்டு பேரும் வைத்தியம் செய்வாங்க. அப்போ அந்த ஆனால் தேரையர் வந்து ரொம்ப நுட்பமாக வைத்தியம் பண்ணுவார். அது குருவே ரொம்ப பாராட்டியிருக்கார். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குருவிடம் இருந்து குருகுலமாக 12 ஆண்டுகள் தங்கி அந்த குருவினுடைய அந்த நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து தான் அதை உள்ளத்தில் கொண்டு இவர் அந்த குருநிலைக்கு வரணும். அந்த குருநிலைக்கு வருவதற்கு அந்த குருவானவர் அந்த சீடரை வந்து தயார்படுத்தி விடணும். அதுதான் குருவினுடைய இலக்கணம். அந்த அப்படி குரு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குருவுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த அதாவது இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி ஆன்மாவை பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு நமக்கு வழிகாட்டுகின்ற குருவுக்கு அந்த சீடர் எந்த காணிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் அந்த குரு காணிக்கை சொல்கிறார். உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக. அதான் சொல்லாது, அதாவது உடல் பொருள் ஆவி அனைத்தையும்ங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நமக்கு அதாவது உடலால் உதவி செய்யணும், முடிந்த வரைக்கும் பொருளால் உதவி செய்யணும், அவருடைய உணர்வால் உதவி செய்யணும். உடல் பொருள் ஆவி, இதே சொல்ல உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக. அப்படி நாம் ஏதேனும் ஒன்றை கொடுத்தாலாவது, குரு வாங்குறது, குரு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. பற்று இல்லாதவங்க தான் குரு. இருந்தாலும் அந்த சீடர் என்று சொல்லுகின்ற பொழுது சீடருக்கு உள்ள இலக்கணம் ஏதேனும் இந்த குருவுக்கு உதவி செய்து அந்த நன்றி கடனை செலுத்த வேண்டும். அது அந்த குரு எப்படி இருக்கணும், சீடருக்கு

0: உள்ள இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்றார். அது பக்குவப்பட்ட நிலையில சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டாவது, அந்த சீடர் எப்படி இருக்கணும், அந்த குருவை விட்டு நவரவே கூடாது, சிக்கனை பிடிக்கணுமா. இதில் நம்ம மாணிக்க வாசகர் வந்து இறைவனை வந்து சிக்கனை பிடித்தாரில்ல, சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியன்னு நம்முடைய திருவாசலை பாடுவார். அது மாதிரி சிக்கனை பிடிக்கணும், எங்கே போனாலும் குரு எங்கே போனாலும் நம்மளும் அந்த சீடரும் பின்னாடியே போகணும். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சீடரும் சேர்ந்தே வருவாங்க. இப்போ குருவுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வாங்க சீடர்கள் அந்த காலத்தில். எல்லத்தனையும் இடைவிடாது நின்று, இந்த இல்லைன்னா ஒரு சின்ன அளவுன்னு அர்த்தம், இடைவிலே இல்லை இருக்கக்கூடாதான், அந்த அளவுக்கு இடைவிடாமல் பக்கத்திலேயே போயிட்டு இருக்கணுமா. எல்லத்து அணையும் இடைவிடாதே நின்று சிக்கனை பிடித்து என்ன என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா, தெல்லி ஏறிய சிவபதம் தானே. அந்த குரு என்ன பண்ணுவார்னா நல்ல நிறைய வழிகாட்டுவார். ஆனால் நம்ம வந்து குருவை நாம் சிக்கனை பிடிக்க வேண்டும், அந்த குரு தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும். இப்போது நல்ல குரு கிடைக்கணும். இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது குருங்கிறதுக்கு கொஞ்சம் இப்போ நிறைய பேர் குரு இருக்காங்க இப்போ நாட்டில், தெளிந்த குருவும் இருக்காங்க. இப்போ குருவினுடைய இடத்துக்கு அந்த இடத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்கிறவங்களும் இன்னைக்கு குருவாக இருக்காங்க, அது பக்குவப்பட்டு கொண்டு இருக்கின்ற குருகளும் இருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் திருமலை சொல்கிறாரு, பக்குவம் இல்லாத குரு, பக்குவம் இல்லாத மாணவர், ரெண்டு பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணுறார். அந்த காலத்தில் திருமலர் காலத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்ன சொல்கிறாரு, பிளைண்டு லீடிங் த பிளைண்டு. இப்போ ஒரு குருடன் வந்து குருடனுக்கு வழிகாட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி தெளிவு இல்லாத குரு தெளிவு இல்லாத சீடருக்கு வழிகாட்டினா என்னவாகும் அப்படின்னு ஒரு கற்பனை செய்து பார்க்குறார். அது கற்பனை செய்து பார்த்து ஒரு பாடலில் சொல்கிறாரு, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். இப்போ குருன்னா என்ன செய்யணும்னா, அந்த மாணவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்க வேண்டும். அந்த அழுக்கையை நீக்க தெரியாத குருவை ஒருத்தரை குருவாக கொன்று விட்டார். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். அப்போ அழுக்க நீக்க தெரியல, அழுக்க நீக்க தெரியாத ஒரு குரு, அந்த அந்த அந்த மாதிரி ஒரு குருவை வந்து ஒரு சீடர் எடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆனால் இந்த சீடருக்கும் பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்கும், குருவுக்கு அழுக்கு நீக்க தெரியல. அப்போ ரெண்டு பேர்கிட்டையுமே அழுக்கு இருக்கும், அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ அந்த அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி. அப்போ தெளிவு இல்லாத குருவும் ஒரு குருடு, அழுக்கு உள்ள சீடரும் ஒரு குருடு. அப்போ இந்த குரு வந்து அந்த குருவுக்கு உபதேசம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ரெண்டு பேரும் குருடு, விளையாடுற ஆட்டமும் குருடு, விளையாட்டும் குருடான். அதனால சொல்கிறார், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி, குருடும் குருடும் குழி விழுமாறே. அப்போ ரெண்டு பேருமே குழியில் விழுந்துருவாங்க. அது வந்து குழின்னு சொன்னோம்னா இந்த இதில் நரகம்னு பேர். அதில் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு உண்டு. அப்போ மீண்டும் பிறவாமல் இருப்பதற்காக நாம் நல்ல குருவை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதனால தான் கொள்ளினும் நல்ல குருவை கொள்ளுக அப்படின்னார். அப்புறம் அந்த தவம் என்ற ஒரு பகுதி, இப்போ இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா தபஸ் அப்படிங்கிறோம். இந்த தபஸ் அப்படின்னா மன ஒடுக்கம்னு அர்த்தம். மனசு வந்து ஒடுங்கணும், கருவிகள் ஒடுங்கணும், மன ஓட்டம் இருக்கக்கூடாது, மனம் வந்து ஒரு இடத்துல நிலைவாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், தவம் என்பது ஒரு சடங்கு நெறி அல்ல, தவம் என்பது ஒரு அடங்கு நெறி, அது ஒரு ஒடுங்கும் நிலை. அப்போ அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த தபஸுங்கிறது மேல்நிலையில் இருக்கும். அப்போ தவநிலை கொண்டவர்களுக்கு பற்று இருக்காது. இது பற்றற்ற நிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த பற்றற்ற நிலையில் இருக்கிறவங்க தான் தவத்தில் சிறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஞானக்கண் திறக்கும். பற்றற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த தேர்டைன்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கண் அவர்களுக்கு திறக்கும். மனம் ஒடுங்கணும். இந்த நமக்கு இருக்கிறதெல்லாம் இந்த ரெண்டு கண், ஊனக்கண். இந்த ஊனக்கண்ணை வைத்து கொண்டு உலகில தான் பார்க்கலாம். அருளியல் நிலைகளை நம்ம அனுபவிக்கின்ற பொழுது ஞானக்கண் திறக்கணும். அதான் அந்த ஞானக்கண் என்பது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மூன்றாவது கண்ணை திறந்துருச்சு அப்படின்னா அப்படி பார்க்கும் பொழுது அப்படியே அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அத்தனையும் இருந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். எந்த செய்தியாக இருந்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து கேட்கலாம். அது வந்து தவ வலிமை பெற்ற ஞானிகளினுடைய நிலை அது. அதோட ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை. ஒடுங்கி அப்படின்னு சொன்னால் அந்த மனமானது ஒடுங்கி, கருவிகரணங்கள் ஒடுங்கி, உலக விஷயங்களுக்கு தம்மை ஈடுபடுத்தாமல் தன் இறை சிந்தனையிலேயே ஆழத்தில் இருந்து உள்ளத்தில் இறைவனை பூஜை செய்து ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அது ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் அப்படிங்கிறார். ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிது எளிதாமின்னு சொல்லி நம்முடைய திருஞான சம்பந்தர் அந்த தேவாரத்தில் பாடுவார். அப்போ ஒரு நெறிய மனம் அப்படிங்கிறது ஒடுங்கிய மனம், ஒரே சிந்தனை. அப்போ ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர், இந்த உத்தமர் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா உத்தமருங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய சொல்லுது. சொல்லுவாங்களா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேருபாடின்னு வைணவத்தில் வரும். உத்தமனா இறைவன் அர்த்தம். அப்போ அந்த உத்தமர் என்று சொன்னால் அந்த மனித நிலையிலே வந்து தபஸ் என்று சொல்லக்கூடிய தவநிலை சார்ந்து இறைவனோடு கூடி வாழ்கின்ற மேலான ஞான நிலையை பெற்றவர்களுக்கு உத்தமர்னு பேர். அந்த உத்தமர் என்று சொல்லக்கூடிய தவசுகளுக்கு உள்ளம் நடுங்குவதில்லை, அவள் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நமனும் அங்கு இல்லை. நமன் என்று சொன்னால் கூற்றுவன் யமன். யமன் அங்கே வரமாட்டான். இப்போ ஞானிகள், ஞானிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யமனுக்கு வேலையே இல்லை. அது சிவயோகி சிவஞானிகளுக்கெல்லாம் யமனுக்கு இங்கே வேலையே இல்லை. ஏன்னா அவருடைய ஜீவசமாதி காலத்தில், ஜீவமுத்தி அடைகிற காலத்தில் வந்து அந்த அந்த ஆன்மாவை வந்து அழைச்சிக்கிட்டு போகணும்னா அங்கே வந்து அந்த சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகணங்கள் வருவாங்க. யமன் அங்கே வேலை இல்லை. ஆனால் அந்த சிவஞானிகளுக்கு, சிவஞானிகள் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கே யமன் அங்கு வரமாட்டான். சரி, அப்படிப்பட்டவர்களுக்கு இடும்பையும் இல்லை, எந்த விதமான துன்பமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒடுக்க நிலையில் இருப்பதனால் அந்த வாசி என்று சொல்லக்கூடிய காற்றையே ஆகாரமாக கொண்டு வாழ்பவர்கள். அவர்களுக்கென்று ஒன்றும் இல்லை, இறைவன் மட்டும்தான் அவர்களுக்கு துணை. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு துன்பம் இருக்காது. ஆனால் உலகில், அந்த உலகியல் என்று சொல்லக்கூடிய அந்த பாசம் இல்லாததுனால அவர்களுக்கு துன்பம் இருக்காது. அடுத்த வரி தான் இராப்பகல் இல்லை. இந்த இராப்பகல் இல்லைங்கிறது ஒரு யோக செய்தி அது. அப்போ அவங்களுக்கு இரவும் இல்லை பகலும் இல்லைன்னு சொன்னால் இராப்பகல் அற்ற இடத்துல போய் அந்த வெட்ட வெளியில் போய் இருப்பாங்க. இப்போ ராத்திரி ஒரு மணிக்கு, இரவு ஒரு மணிக்கு அவங்க அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். யோகத்தில் உட்காந்தாங்கன்னா அங்கே வெளிச்சமாக தெரியும். அப்போ அதுவும் வெளிச்சம் தானே. அப்போ பகல் இரவு என்பது வந்து உலகில் இருக்கிறவங்களுக்கு தான். அருளியல் இருக்கிறவங்களுக்கு, யோகத்தில் இருப்பவர்களுக்கு, நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து வெளிச்சம்தான். எல்லாமே வந்து பிரபஞ்சத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தியிருப்பாங்க, இறைவனோடு கூடியிருப்பாங்க. அங்கே அவளுக்கு இராப்பகல் இல்லை. அப்போ இரவும் பகலும் இல்லைன்னா அவளுக்கு மறுபிறவு இல்லாத நிலைக்கு போகிறாங்க அவங்க. அதனால் அவளுக்கு துன்பம் இல்லை, படும் துன்பம் இல்லை, பற்றுவிட்டோருக்கே.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: என்னை பொன்முடி தோறும் இழியீரிலா தின்னடும் கடுதை பேய் பூண்ட தேரின் மேல் அன்னலவ் ஈராவனன். அதோட கூடமா எங்க பெரியப்பா எப்பவும் சிவப்பேஷ்டி கட்ட மாட்டாரு. அன்னைக்கு பாரு அந்த கனாவில பாக்குற சிவப்பேஷ்டி கட்டிட்டு போறாருமா, அதுவும் தப்பான். அறத்த ஆடையன் எந்த பக்கம் போனாமா, கிழக்க எல்லாம் இல்லம்மா, நன்னீனன் தென்பூலம் நவையில் கட்டினாய். தெற்கு நோக்கி புறப்பட்டாங்க. புறப்பட்டு எங்க பெரியப்பா போகும்போது மக்களும் சுற்றமும் மற்றோர்களும் புக்கனர். எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட போற மாதிரி இருக்குமா? போந்ததில்லை, போனதை பார்த்தனே தவிர கனவுல வர்றத பார்க்கலம்மா. அதனாலம்மா நீ கவலைப்படாதம்மா, நிச்சயம் ராமர் வருவாருமா, நல்லபடி ஆகும்மா. எஞ்சிய வெள்ளி தெரியல் காண்க. ஆமா ராமாயணம் நடத்துறேன். ஆமா ராமாயணம் நடத்துறாங்க. ஆகவே அந்த வருங்கால நிகழ்வை கனா மூலம் விளக்கிறார் பாருங்க, அது ஒரு உத்தி. அது போல சேக்கிரார் பெருமானும் இலக்கியம் என்று வருகின்ற பொழுது, இனி இவர்கள் தான் புறப்பட்டு இப்ப ஆட்சி மதுரையே வருகிறார். இந்த மதுரை வருகின்ற பொழுது அந்த மதுரையில சில இந்த யாரு அந்த அமணர்கள் எல்லாம் கனா காண்றாங்க. அதெல்லாம் அந்த இலக்கிய போக்கு, இலக்கிய போக்கு என்ன கனாவில பாருங்க. ஆமா, பள்ளிகள் மேலும் மாடு பயிலமன் பாடி மேலும் ஒள்ளிதல் அசோகின் மேலும் உணவு செய் கவளம் கையில் கொள்ளு மண்டபங்கள் மேலும் கூகையோடு ஆந்தை தீய புள்ளி நமான தம்மில் புதற்றழிவு சாற்றும். ஐயா, சமண பள்ளிகள், சமணர்கள் சாப்பிடுற இடம் என்ன, அவங்க உணவருந்துகிற இடம் எல்லாம் என்னன்னு கேட்டா இந்த கூகையும் கோட்டானும் அலர் அலர்னு அலருது. எனக்குமே இந்த கூகை கோட்டான் அலருச்சுன்னா அது கூட பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீ படிக்காம இருக்க நல்லது, ஏன்னா தப்பித்தவரி கூவி அதே கிடையாது. ஒரு குரல் கூவுமாயில் நல்லவா உற்றதோர் சாவு நேரும். இந்த கூவையெல்லாம் கொண்டா நம்ம வீட்டுல இருந்து மேல கூவிச்சுன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் கூவிட்டதுன்னா ஏதோ சம்திங் அங்க நடக்கும். பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க. அதெல்லாம் படிக்காம இருக்கிறது நல்லது, படிச்சுட்டு சங்கடம் வராம இருக்கட்டும் அல்லவா. என்றும் இன்பம் பெருக. அப்புறம் பீலியும் தடுக்கும் பாயும் பிடித்தகை வடிவி வீழ கால்களும் தடுமாறாடி கண்களும் இடமே ஆடி மேல் வரும் அழிவுக்காக வேறு காரணமும் காணார் மாறுளந்த அறிவு கட்டு மயங்கினார் அமணர் எல்லாம். கையில எப்பவுமே அவங்க கையில அந்த பீலி கூட்டுறது வச்சிருப்பாங்க, ஒரு பாய் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டே போகும்போது பொது பொதுன்னு தானா உழுதுதான், அது எதுனாலும் தெரியல. என்னடா இப்படி நம்ம எடுத்துட்டு போறோம், நல்லா முதல்ல போட்டு தானே போறோம்னா பொத்துல கீழே விழுது, கையில இருக்கிற அந்த குச்சி கீழே விழுது, இப்படி விழுதுமா, இப்படி எல்லாம் கனவு. வந்து தங்களுக்குள்ள கந்தியர் தம்மில் தாமே கனண்டடு கலாங்கள் கொள்ள வந்த வாரமர் தம்மில் மாறுகொண்டு ஒரு செய்ய. தங்களுக்குள்ள ரொம்ப கருத்து வேற்றுமையே இல்லாம இருந்த குடும்பத்துல கூட அக்கம் பக்கத்துல தங்களுக்குள்ள கருத்து வேற்றுமையோடுதான் என்ன நம்ம எல்லாம் இவ்வளவு நாள் பழகினா நமக்குள்ள கருத்து வேற்றுமையில இன்னைக்கு வருதே என்று சொன்னா ஏதோ வருகிறது, ஒருத்தர் கொடுத்தர் பூசலிட்டுறாராம். இப்படி எல்லாம் பொதுவாக நல்ல அமைதியா இருந்தவர்களுக்கு எல்லாம் கூட திடீர்னு கோபம் வருதான். இவையெல்லாம் அவர்களுக்கு பின்னே வருவதை முன்னே சொல்லுகிறதாம். இப்படி இருக்க ஒருவருக்குரிய எல்லோரும் பேசிக்கொண்டாரலாம். என்ன சொன்னார்னா, தீர் மலியா சோகு தன்கீழ் இருந்தனம் தேவர் மேலே வேறொடு சாய்ந்து வீழ கண்டனம் பண்ணரு. அவர்களுக்கு இந்த அசோக மரம் அதுலாம் அருகதேவன் இருக்கு, அந்த மரம் எல்லாம் ரொம்ப சிறப்பானது. அது அவரவரெல்லாம் கனவுல காணும் போது காத்துல அடியோடு அப்படியே அந்த மரமான கீழே சாய்ந்து கொள்றதா பார்த்தாங்களாம். இல்ல அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேசி கொடுக்குறாரு. ஆமா, ஏர் கொள்முக்குடையும் தாமும் எழுந்துகை நாற்றி போக ஊருளோர் ஓடிக்கான கண்டனம் என்றுரைப்பார். யாரோ வந்து தன்னை விரட்டுவது போல இவரெல்லாம் ஓரை விட்டு ஓடுவது போல இவையெல்லாம் கண்டாரலாம். குண்டிகை தகர்த்து பாயும் பிரியோர் குரத்தி ஓட பண்டிதர் பாடி நின்றும் கருதி மேல் படர்வார் தம்பின் ஒன்றொடி எக்கியாரும் உழையிட்டு புலம்பியோட கண்டனம் பண்ணாரு. அப்படி எல்லாம் ஊரை விட்டு ஊர் போறவங்க நடந்து போற மாதிரி இல்லையா, ஏதோ கடுது மேல ஏறி போற மாதிரி இருக்கான். இதெல்லாம் காணாத ஆனா காணக்கூடாத கனவுகள் இவையெல்லாம். கான் தினட்டம் ஆடும் கண்ணுதல் தொண்டர் எல்லாம் மீனவன் முதிரை தண்ணீர் வேறுவிட கண்டோம். இதுவரைக்கும் இப்போ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக திருநீர் பூசினவங்கன்னா திருநீர்னா என்னன்னு தெரியாது இளைஞ சமுதாயத்துக்கு. இப்ப பார்த்தோம்னா நிறைய திருநீர் எடுத்துக்கிட்டு ரொம்ப அருமையா பல பேர் உருதிராகத்தோடு வர முடியா பார்த்தாங்களாம் மதுரையில. இவையெல்லாம் அவர்கள் கண்ட நினைவுகள். மழை விட இளங்கன்றோடி வந்தனம் கழகம் தண்ணி இது ஊரை விட்டு ஓடுறாங்களாம். அப்ப யாரையோ ஒரு இளமையான ஒரு பையன் வர இப்படி எல்லாம் போகுது என்பது சீக்கிரம் நமக்கு தெரியுது. கனவனுடைய பையன் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இளங்கன்று ஞானசம்பந்தர் வந்திருக்கார் தெரியுது. இப்படி ஆவதன் பாவிகாலி கனா திருமடிகள் மார்க்கு மேவிய தீங்கு தன்னை உழைப்பது திடமே நிச்சயமோ என்னமே எனக்கு நிச்சயம் ஏதோ தீங்கு வருகிறது என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக் கொள்வதாலாம். அப்புறம் அவ்வகைவர்கள் எல்லாம் அந்நிலை அந்நிலைமைகளாக சைவனன் மறைவில் வந்த தரவையில் மடவின் சாயல் பைவளர் அறிவியல்கள் பாண்டிமா தேவியாருக்கும் மெய்வகை அமைச்சனாருக்கும் விளங்கின நிமித்தம் மேன்மேல் பாருங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் தீய கனவுகள் தீய செயல்லாம் காணப்படுது. ஒரு ரெண்டே ரெண்டு ஆன்மாவுக்கு மட்டும் நல்ல கனவு நல்ல நிமித்தம் எல்லாம் ஏற்படுதான். யாருக்கு? ஒரே ஒரு பெண்ணு மங்கையர்கரசி, யார் ஒரே ஒரு ஆடவர் நம்முடைய குலச்சிரியார், அவர் ரெண்டு பேருக்கு நல்ல நிமித்தங்கள் எல்லாம் தோன்றுகிறதாம். அளவிலா மகிழ்ச்சி காட்டும் அரும்பெரு நிமித்தமே இது உலமையில் உணரும் காலை உலகலாம் உய்ய வந்த வளர்ஒளி ஞானம் உண்டார் வந்தனைந்தருளும் வார்த்தை கிளர் வரும் ஓகை கூறி வந்தவர் மொழிய கேட்டார். இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது ஆனா இவருக்கு என்னென்ன மாதிரி நன்னிமித்தம் சொல்லல சரிங்களா? என்ன அவர்களுக்கு தீய நிமித்தம் தீய கனவு எல்லாம் சொன்னார்கள், இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் நல்ல நிமித்தம் நல்ல கனவு சொன்னது கண்டார்கள் என்று அதோடு சொல்லிட்டார். ஏன் நல்ல கனவே தான் வந்துட்டு இப்ப வந்து கொண்டிருக்கிறது, அதனால இவர்களுக்கு அதை விளக்கமா சொல்ல வேண்டியதில்லை, அதனால அதை நிறுத்தி அவர்களுக்கு மட்டும் சொன்னார். இதெல்லாம் சேக்கடாருடைய அந்த கைவண்ணம். அப்படி இருக்கும்போது இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே நம்முடைய மங்கையர்கரசி யாருக்கு, அம்மா யாரோ ஒருத்தர் நல்ல இளமையானவர் ஞான சம்பந்தரா வந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அதான் மிகுந்த மகிழ்ச்சி இவர்களுக்கு ஏற்பட்டது. மங்கையர்கரசி யார்பால் வந்தடி வணங்கி நின்ற கொங்கலர் தெரியலாராம் குலச்சிறையாரி நோக்கி நங்கிருதம் பிரானாராய் ஞான போனகர் முன்தேதி இங்கெடுந்தருளவு இந்தோம் என எதிர்கொள்ளும் என்றார். இப்ப யார் எதிர்கொள்வது என்றால் ஆயிரம் இருந்தால் மங்கையர்கரசியார் பெண், அதனால குலச்சிறையாரி நீங்க சென்று எதிர்கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். பண்டடம் குடையினாரி வணங்கி போந்த மச்சனாரும் வெண்டிவேல் அரசனுக்கும் உறுதியே என விரைந்து பொண்டிகள் மாடவீதி மதுரையின் புறத்து போய் இந்துமன் மறைந்திருந்தார் எதிர்கொலை எய்தும் காலை. இப்படியாக நேர போனாராம். போன அம்புய மலரால் போல்வார் ஆலவாய மறந்தார் நம்மை கும்பிட வேண்டும் என்ற கொற்றவன் தனக்கும் கூறி தம்பரி சனங்க சூழ தனித்தடை ஓடும் சென்று நம்பரை வணங்கித்தாம் நல்வரை வெற்றி நின்றார். ரொம்ப அருமை. ஆனா மங்கையர்கரசி யாருக்கு எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது, ஆனா நேரடியா எதிர்கொள்ள முடியல. ஏன்னா பெண்பாளார் மேல கணவன் அந்த மாதிரி அதுக்கு உடன்பாடு இல்லாதவர். அதனால கணவன் இல்லாத ஒன்று சொன்னாராம், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம். ஆகவே என்ன தெரியுதுன்னு கேட்டா, கணவனார் சமன் சமயம் சார்ந்திருந்தாலும் மனைவி ஆகிய தாம் கோவில் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. வீட்டுல ரொம்ப அருமையான அனுஷ்டானம் மற்ற சிவபூஜை எல்லாம் வச்சுக்கல, ஏன்னா அது கணவனுக்கு விடுகிறது. ஆனா கோயில் போறத வச்சிருக்காங்க, ஆனா அதுக்கு அவரும் அனுமதிச்சிருக்காரு. சரி, அதை நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஆமா, எனவே இவர் கோவிலுக்கு சென்று வருவதற்காக இவர் புறப்பட்டு நேர கோயிலுக்கு போயிட்டார். குலச்சிறையார் நேரே போனார். ரொம்ப எவ்வளவு பாருங்க, கருத்து வேற்றுமையோ இருக்குது, ஆனாலும் ஒருவரையோ எதிர்கொள்ளணும். ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, ஒருவர் எதிர்கொள்வதற்காக அவர் அனுப்பிச்சிட்ட அமைச்சரை இந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க. எங்கே? சொக்கநாத கோயில். இப்போ இந்த பாட்டு, ஆமா, திருநிலவு மணிமுத்தின் ஸ்ரீகமியர் சேவித்து வர்நிலவு தருமதி போல் வளர்வழிவன் கொடைநடத்த பெருகொழிய திருநேற்ற தொண்டர்குலாம் பெரியவர அருள் பெருக பரிஞானத்தை முதிர்ந்தார் அணைகின்றார். அவர் ரொம்ப அருமையா பல்லக்கில் வந்து கொண்டே இருக்கிறாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அப்படி வருகின்ற பொழுது பானல் வயல் தமிழ்நாடு பனிநாடும் படிபறந்த மானமிலா அவன் என்னும் வல்லிருள் போய் மாய்வதற்கு ஆன பெரும் ஆன பெருகு ஒளிபரப்பால் அண்டமெலாம் கொண்டதொரு ஞானமென விளக்கெழுந்து வருவதென நலம்படைப்ப. ஒரே நல்ல கடுமையான இருள ஒரு பெரிய விளக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அது போல இங்கே ஒரே சமன் இருளாக இருக்கிற இடத்துல இந்த விளக்காக இருக்கிற சிவஞான விளக்கு வருகிறதாம். வல்ல கிழவர் தான் ஞான சம்பந்த பெருமான். இப்படி வர அங்க முன்னால வர்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பரசமய கோளறி வந்தான் என்று பணிமாற முன்னால் இருக்கவங்க எல்லாம் ஞான சம்பந்தர் வாழ்க அல்ல அவருடைய பிள்ளையார் வருக ஞானம் உண்டார் வருக இப்படி பிள்ளை ஒளி இந்த ஒளிலாம் இது வரைக்கும் கேட்டதே இல்லை மதுரை மாநகர் அல்லவா அப்படி சொல்லி வர்றாராம். வர அப்பொழுது இப்பரிசனையும் சன்பை பெருமான் எழுந்தருளும் பொழுது ஒப்பில் இத்திலப்பன் தனிப்பெரும் காலம் உலகிய ஒளித்தலும் ஓசை செப்பெரும் பெருமை குலச்சிறையார்தம் செவிநிறை அமுதன தேக்க அப்பொழுதறிந்து தளத்தின் மேல் பணிந்தே அளப்பரும் கழிப்பினரானார். வந்தார் குலச்சிறையார், அப்படியே காலில் வந்து விழுந்தார் ஞானசம்பந்தருடைய திருவடி. அப்படி விழுந்தவுடனே அஞ்சலி குவித்த கரங்களும் தலைமேல் தனித்திற கடிசன் தனிவா நஞ்சனி கண்டதும் திருமகனார் உடன் தவறும் நற்றவர் கடல் எஞ்சி நிலைந்த ஆர்வமுன் செல்ல கண்டனில் நிலத்திரை தாழ்ந்து பஞ்சவர் பெருமான் மந்திர தலைவர் பாங்குர அணிந்து முன் பணிந்தார். நிலைமிசை பணிந்த குலச்சிறையாரி நீடிய பெருந்தவர் தொண்டர் பலர் முன் அணிந்து வணங்கி மற்றவர்தம் படியன் என்ற எழாவகை கண்டு மலர்மிசை புத்தேல் வழிபடு புகழி வைதிக சேகரர் பாதம் குலவியங்கணிந்தார் தென்னவன் அமைச்சர் குலச்சிறையார் என வந்தார். வந்தவன் அப்படி வணங்கினவர் எழுந்தே இருக்கிறேன் அப்படியே வணங்கிட்டு இருக்காரு. ஞானசம்பந்தருக்கு தெரியாது அல்லவா யாருன்னு கேட்டவொடனே இவருதான் குலச்சிறையார் அமைச்சர் அப்படின்னா சரி என்று சொல்லிவிட்டு சிறப்புறச் செல்வரை கேட்டு திருமுகத்தாமரை வளர்ந்து வீரவழி முத்தின் சிவிகளின்றிழிந்து விரைந்து சென்றவர்களை தணிந்து கரகமலங்கள் பற்றியே எடுப்ப சிவிகையிலிருந்து கீழே இறங்கினவர் அப்படியே கைப்பிடித்து அவரே தன் கைப்பிடித்து அவரை தூக்கினாராம். கரகம் பற்றியே எடுப்ப கை தொழுதவர் முன்பு முன் நிற்ப வரவிகிதவத்தால் அவரையே நோக்கி வள்ளலார் மதுரவா கழிப்பார் செம்பியர் பெருமான் குலமகளார்க்கும் திருந்திய சிந்தையீர், உமக்கும் நம்பெருமான் தன் திருவருள் பெருகும் நன்மைதான் வாலிதே என்ன. அப்படி இப்படி அப்படி தூங்கி நிறுத்தின உடனே நிக்கிறார். கண்ண தண்ணி தாரதாரையா வருது. என்ன, உங்களுக்கும் மங்கையர்கரசியாருக்கும் எந்தவித ஊறுபாடும் இல்லை, எல்லாம் நலமே பெருக அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம். யாரு, நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் செய்தாராம். உடனே உடனே அவர் சொல்லுகிறார். அப்ப பாடினதான் ரொம்ப அருமையான பாடம். சென்ற காலத்தின் படுதில் ஆத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றெடுந்தருள பெற்ற பேரிதனால் என்றைக்கும் திருவருள் உடையும். இது குலச்சேரியாருடைய வாக்கு. என்ன, ஞானசம்பந்தர் சிவியில் இருந்து தன்னை தூக்க தான் நின்று கொண்டு மீண்டும் வணங்கியவாறு சொல்றார். சென்ற காலத்தின் பழுதில் ஆத்திரமும், இதுவரைக்கும் ஒரு 50 ஆண்டுகளாக இந்த நாடும் நாங்களும் இருந்த அந்த பழுதில் ஆத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும், இனியேனும் இந்த நாடு நன்மை வருவதற்குரிய சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேரிதனால் எத்தைக்கும் திருவருள் உடையோம். அதனால சுவாமி உங்களுடைய திருவருளை நாங்கள் இன்று பெற்று எல்லா வகையிலும் நாங்கள் மேன்மையாக பலனை அடைகிறோம். நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும், ரொம்ப அருமையான சொல் இது. நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நன்றி கெட்ட நாடு. என்ன நன்றி, என்ன நன்றி, யாருக்கு நன்றி என்றால், இந்த வணங்கத்தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து பெருமான் ஆட்கொள்ளுகிறார். எந்த ஒன்றை எதற்காக கொடுத்தானோ அந்த ஒன்றை அதற்கு பயன்படுத்தலன்னா நன்றி கட்ட வேண்டாம், நன்றி கட்டவன் தான். அப்ப தலை முதல் கால் வரை எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தலையே நீ வணங்காய், கண்கால் கான்மீன்களோ வாயே வாழ்த்துகின்றாய், மூக்கே நீ முரளாய், கைகளால் கைகால் கூப்பி தொடி, கால்களால் பயணியன் சீக்கொல் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம், ஆக்கையால் பயணன். திரு அங்கமாலை பாடினாரு அப்ப சுவாமியர். அங்கம்னா உறுப்பு, திரு அங்கமாலையினர். அது என்ன திரு அங்கம்னா, இந்த உறுப்பு ரொம்ப சாதாரண உறுப்பு கெடுகட்டதுதான், இது பெருமானை வணங்க முற்பட்டால் இது அங்க சிறந்த உறுப்பு. அப்போ இது வெறும் அங்கமாக இருக்கிறது, திரு அங்கமாக ஆகுதல் எப்பொழுதுன்னா பெருமானை நினைகின்ற பொழுது, நன்றியோடு இருக்கின்ற பொழுதுதான். பெருமானை நன்றியோடு நினையாவிட்டால் இந்த அங்கம் வெறும் அங்கம் தான். எனவே இப்படி வெறு அங்கமாக இருக்கின்ற ஒன்றை திரு அங்கமாக மாற்றினான். நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றவிழ்வேந்தனும் முய்ந்து வெண்டி ஒள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்றார். அதனால பெருமானை உங்களை வணங்கியதனாலே நீங்கள் எழுந்துள்ளதனால இந்த நாடும் நாங்களும் மிக பெரும் பலன் பெற்றோம், நன்றி உடையவர்களாகவும் ஆகணும் என்றெல்லாம் சொன்னாராம். இங்கெழும் தருளும் பெருமை கேட்டருள் எய்தற்கரிய பேரெய்தி மங்கையற்கரசியாடும் நம்முடைய வாழ்வெழும் தருளியது என்றே அங்கு நீர் இது சென்று அடிபணிவீர் என்று அருள் செய்தார் என தொழுது. பாருங்க, இப்படி எல்லாம் தங்களை வந்து வரவேற்பதற்கு காரணம் இங்கு இருக்கிற பெருமாட்டியார் தான் என்று மங்கையற்கரசியாரையும் குறிப்பிடும். அப்ப மங்கையற்கரசியார் இந்த இதில் நெறி நிற்பவர், அவர் தான் என்னை அனுப்பினார். ஏன்னா நம்ம அரசியார் இல்லவா, இவர் அமைச்சர் தானே, அதனால் அவருடைய அந்த அந்த அம்மையாருடைய அருளையும் சொன்னார். உடனே ஆங்கனம் போற்றி அடிபணிந்தவர் மேல் அளவில் ஆறு புரிதனை தாங்கிய மொழியால் தகுவன விளம்பி தலையளித்தருளும் அப்பொழுதில் ஓங்கையில் புடைசூழ் மதுரை தோன்றுதலும் உயர்தவத் தொண்டரை நோக்கி ஈங்கனம் பெருமான் திரு ஆலவாய் மத்தியம் மெருங்கினதெனவெனவ. ரொம்ப அருமை. இப்படி அப்படி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்படியே போகும்போது அப்பதான் பெருமான் அந்த திருக்கோபுரம் தோன்றியதான், மதுரை மாநகரம் திருக்கோபுரம் தோன்றியதான். தோண்டிய உடனே எங்கே ஆலவாயிருக்குன்னு கேட்டாராம். அப்பொழுது அன்பராயவர் முன் பணிந்து சீரடியார் அண்ணலார் அடியினை வணங்கி முன்பு நின்றெடுத்த கைகளால் காட்டி முருகலர் சோலைகள் சூழ்ந்து மிக பொலி விசும்பு அனங்கினியல் கொடிசூழ் வியன் நடும் கோபுரம் தோன்றும் என்பனிவாரம் இனிதமந்தருளும் திரு ஆலவாயுது என்றார். இதோ அங்கே தாங்கள் தன்னுடைய பார்வையில் அப்படி படுகிறதே கோபுரம், அதுதான் திரு ஆலவாய் அப்படின்னு சொன்னார். அங்கிருந்தவாறுதான் எதை பாடினார், மங்கையர்கரசி என தொடங்குகின்ற பதிகத்தை பாடினான். அப்ப இப்ப மங்கையர்கரசிங்கிற பதியம் எங்கே பாடியது அப்படின்னு கூட்ட, இது வரைக்கும் இருக்கிற எல்லா பதிப்புகளிலும் திரு ஆலவாய் என்றுதான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஆலவாய் தான். ஆனால் சேக்கலார் இப்படி எடுத்து நெறிப்பட காட்டியிருப்பதுனாலே நம்ம என்ன சொல்லணும், சோழ நாட்டில் இருந்து எழுந்தொழி வருகின்ற பிள்ளையார் மதுரையை அணுக அப்பொழுது அந்த கோபுரம் தோன்ற அந்த நிலையில் பாடியது இந்த பாடல் என்னதுன்னா சரியான இடம் இருந்தது. ERC ஒண்ணு உருந்தது நமக்கெல்லாம் ஏறத்தாலும் ஒரு 15-20 இல்ல இல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்ன படிச்சவங்க எல்லாம் ERC எழுதியிருக்கோம். ERCன்னா இடங்குறி விளக்குன்னு அர்த்தம். ஒரு 6 வினா 7 வினா கொடுத்துட்டு அதுல வந்து 4 வினாவது எழுதணும். என்ன எழுதணும்னு கேட்டா, இந்த கூற்று யார் யாருக்கு எப்பொழுது சொல்லப்பட்டது? இனி இந்த ரெண்டு வரிக்கும் என்ன விளக்கம்? இது எழுதினாத்தான் அதுக்கு உண்மையா மார்க் உண்டு. அது இருந்தது, அது சுத்தமா எடுத்துட்டான். ஏன்? அதெல்லாம் ஆழமா படிச்சாதான் எழுதலாம். அதான் படிச்சா அறிவு வளர்ந்துடும், அறிவு வளர்ந்தா நாடு வளர்ந்துடும். என்னமோ இனிமே இதெல்லாம் ஆண்டவன் தான் காக்கணுமே தவிர நம்ம எல்லாம் செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு நல்ல பெரியவர்கள் ரொம்ப அருமையாக அந்த மாதிரி அமைந்திருக்கும். இடஞ்சுட்டி விளக்குறதான் இடங்குறி விளக்க இடஞ்சுட்டி விளக்குறதான் ஈஆர்டின்னு பேர் இப்படிதான். அதனால இப்ப மங்கையர்கரசின்னு அருமையான பாட்டு இவங்க எல்லாம் பாடினா நல்லா அருமையா இருக்கும். அந்த பாடல் எங்கே பாடியது என்று கேட்டால் ஆலவாய் என்றுதான் திருமுறைகள்ல இருக்கும். ஆனால் நம்ம எப்படி சொல்லணும், மதுரையை அணுகிய பொழுது அந்த திருக்கோபுரம் தோன்ற அதை கண்ட அந்த குழந்தை இது எது என்று கேட்க இதான் ஆலவா என்ற பொழுதில் அப்பொழுது பாடியது அப்படின்னு சொல்லும் போது பாடினாங்கன்னா மங்கையர்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடல் ஊருவன். பொங்கடல் ஒருவன் என்று சொல்லுவாங்க, பொங்கடல் உருவன். என அடல்ன நெருப்பு, நெருப்பு போன்ற வடிவினை உடையவன். செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருவாசகம். அப்ப அவனுடைய நிறம் என்ன, நெருப்பின் நிறம் போல சிகச்சுவே நிற்பாராம். பொங்கடல் ஊருவன் யாருக்கு தலைவன், பூதநாயகன். பூதம்னா இங்க உயிர்கள், எல்லா உயிர்களுக்கும் தலைவன். நால் வேதமும் போருள்களும் அருளீ

அருமையான பையன். எனவே இது பாடியது. இப்ப பையன் கேட்டான்னா கேட்கணுங்கிற பையன் நல்லா அழகா கேட்டாங்க. எங்க காலம்லாம் அருமையான காலம் தான். ஐயா இந்த பாடல் வந்து இந்த மாதிரி மதுரையை அணுகும் பொழுதுதான் பாடியதுன்னு சேக்கிடார் எப்படி சொல்ல முடியும் கேட்கணும். தம்பி ஆளவாய் ஆவதும் இதுவேன்னு சொல்றார்ல இந்த இது அந்த அந்த சொல்றதா அவருக்கு சேக்கிலாருக்கு பின்னால் ஒரு பெரிய திறவுகோல் திறவுகோல் இதுவேங்கிற. அப்ப இதுங்கும் போது எப்படி இருக்கணும், தனக்கு முன்னால அந்த அந்த ஆளவாய் இருக்கணும், தான் பின்னா அப்படி போயிட்டு இருக்கணும், ஓ இந்த இதுவோ என்று சொல்லணும். ஆதலால் தான் திரு ஆளவாயை நோக்கியவாறு பாடியதுன்னு சொல்லுகிறோம். திருமறையிலே அந்த தொடர் இந்த இதுவேங்கிற ஒரு அருமையான சொல் தான் இந்த இடங்கூறி விளக்குவதற்கு ஏதுவாயிற்று, இவரும் பாடுவதற்கு ஏதுவாயிற்று. சிவ சிவ, அதனால் இப்படிப்பட்ட அருமையான திருப்பாடலை அருடியவாறு உள்ளே செல்கிறாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். என் திசை பரவும் ஆலவாயாவது இதுவே என்று இருவர்தம் பணியும் கொண்டமை சிறப்பி தருணன் பதிகம் பாடினார் குவலையும் போற்றே. அதுல ரொம்ப அருமையான பதி. அந்த பதியத்துல ஒரு பாட பாடல்ல இருவரையும் குறிப்பு, ரொம்ப அருமையான பாடல் தான். யார் மங்கையர்கரசியார், யார் குலச்சிறையார், இந்த அஞ்சு பாட்டை படிச்சாலே விளங்கும். அது போன்ற அருமையான பதியத்தை பாடியவாறு உள்ளே சென்றவர் பாடிய பதியம் பரவியே வந்து பண்புடையடியவரோடும் தேடு மாலையனு கரியவர் மகிழ்ந்து திருவாலவாய் மருங்கணிந்து நீடுயிர் செல்வ கோபுரம் இறைஞ்சி நிறைவேறு விருப்புடன் புக்கு மாறுசூல் வளங்கொண்டுடையவர் கோயில் மந்திரி யாருடன் பூந்தார். இப்ப இதோ கோயில் இதுவே என்று சொல்லிக் கொண்டே வந்தவர் இந்த கோயிலுக்குள்ளே நுழைந்தார். நுழைந்து தானும் அங்க அந்த அமைச்சரும் செல்ல உள்ளே பெருமானை வணங்குகிறார்கள். இப்ப நாம எல்லாம் எல்லாரும் மதுரைக்கு போனோம், போயிருக்கவங்க தான். அதனால இப்ப நாமும் யாரோட போயிரோம், நம்முடைய ஞானசம்பந்தர் குலச்சிறையாரும் அடியவரும் முன் செல்ல, அவர்கள் பின்னாலே நம்முடைய பன்னிரு திருமுறை மன்றமும் செல்லுகிறது. சென்று அப்படியே ஆலவாயத்துள்ளே பெருமானை நோக்குவோம். நமக்கு முன்னே செல்கின்ற ஞானசம்பந்த பெருமான் ஆடு மங்கனர் ஆலவாய் வந்து நிதிர்ந்த கால கண்டரை கண்களில் பயன் பெற கண்டு நீள வந்தடும் என்பனில் பணிந்தெழு சிலையால் மீளவும் பலமுறை நிலமுற விழுந்தடுவார். இதோ சொக்கனா சொக்கநாத பெருமான் அருமையாக இருக்கும் திருமேனி. முதல்ல போன உடனே சொக்கநாதரை வணங்கினாங்க. அப்போ இப்ப நம்ம எங்க பாத்துட்டு போயிடுறோம், நேர அம்மா கோயில் போய் அம்மாவோடய வந்துடுறோம். அதனால சொக்கநாதரை பாக்குறதுங்கிறது சிலர் அதன் செவி தலைப்படுவார். இங்க ஏ கூட்டம் இருக்கும் சொக்கநாதர் கூட்டல, தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் காணியடி. ஆனால் சொக்கநாதரை வணங்கினாங்க என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால சொக்கநாதரை அருமையாக வணங்கினாராம். வணங்கி அங்கம் எட்டினும் ஐந்தினும் அளவின்றி வணங்கி பொங்கு காதலின் மெய்மயிர்ப்புலமும் பொடியும் செங்கன் நீர் தரும் அருவியும் திருதருமேனி எங்குமாகி நின்று ஏற்றினார் புகழியர் இறைவர். அப்பொழுதுதான் நீலமாமிடற்று அளவாயிலான் பலதாயினார் ஞாலமா.

0: ஆழ்வரி என்ற அருமையான பாடலை அந்த இருக்கு குரலை அங்கே பாடினாராம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: எவர்க்கு இம்மலம் சேரவும் ஒளியா இருப்ப ஐயாலே, இப்ப சுவாமி எல்லாம் இல்லாத கருணை உடையவர்தான், எல்லா அவருடைய புள்ளகள் தானே, எல்லா அவருடைய புள்ளகள் தானே, எல்லாத்தையும் ஒரு மாதிரியே செய்யணும் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியே செய்யணும் இல்ல, செய்யலைங்க. உலகீர் புலனும் சரி, பத்தி புத்தி முத்தியும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியா தானே, எல்லாம் உன் புள்ள தானே. சாமி நேரா கண்டா கேட்கலாம், பார்க்க முடியல. அதே நம்ம குமரகுரு சாமி ஒரு வாடிக்கையை சொன்னார். குமரகுரு சாமி எப்படி சொன்னாருன்னா, இந்த முருகன் இருக்கிறான் பாரு, அவனை மடியில் வச்சிருக்கிற, நீ முத்தம் கொடுத்துட்டு அவளுக்கிட்ட கொடுக்குற, அவன் முத்தம் கொடுத்துட்டு உனக்கிட்ட கொடுக்குற, சரி அவன் உன் புள்ள, நான் உலகனுடைய சமம். முத்தாடி மடித்தளத்தூர் இளஞ்சேயை உலகி என்ற முதல்வியோடு வைத்து ஆடுவீர். புதுவில் நின்றாடும் உமக்கு இந்த வாரம் இல்லை. நீ ஆடுறது பொதுவில் தானே ஆடுற, பொதுவா இருக்கணும் இல்ல. அவன் நம்ம கொஞ்சத எங்களை இப்படி வீதியில விட்டு திண்டாட வைக்கிறது. முத்தாடி மடித்தளத்தூர் இளஞ்சேயை உலகி என்ற முதல்வி முதல்வியோடும் வைத்தாடுவீர். புதுவில் நின்றாடு உமக்கு இந்த வாரம் என்ன, குத்தாடு சடையோடும் ஆனந்தவனத்தை குறுந்தா நெடும்புதத்து ஒத்தாடுவீர். அடிகட்டு எல்லோரும் பிள்ளைகள் என்றும் உணர்ந்தீர். எல்லாரும் நாங்கள்லாம் புள்ளகன் சாமி நல்லா தெரிஞ்சுக்கோம். கவிஞருடைய சமம். இப்படி எல்லாருக்கும் ஒரு சமயத்திலே அவர்களுக்கு மலத்தை ஒளி என்று வினாவை எழுப்பி அதுக்கு சொல்றாரு. இன்னல் கொள் பரவி துவக்கணும் தமது இருவனைப்பயனும் துளை புகும் பொருள் என நினைத்தாலே, பிறவியாகிய துன்பத்தை தருகின்ற பிறவியிலே இருவினை பயன் தொலை ஊகும். தொலை ஊகும்னா இருவினை ஒப்பு தராசு மாதிரி. அது எப்படின்னா, இப்ப நல்வினை செய்திருக்கிறோமா தீவினையும் செய்திருக்கிறோமா, இரண்டு பலனும் வரும், வராம போகாது, யாரா இருந்தாலும் வரும். நல்வினைக்கு நல்ல பலனும் தீவினைக்கு தீய பலனும் வந்தே. இப்ப ஞானிகள் வரலாற்று எல்லாம் கேட்கறோம்ல, பெரிய பெரிய ஞானிகள் வரலாற்று எல்லாம் கேட்கறோம்ல. அதனாலே அந்த வினை வரும்போது ஞானிகள் எப்படி இருப்பார்கள்னா, விருப்பு விருப்பு இல்லாமல் இருப்பார். இதுல நல்வினையில வருகிற இன்பத்திலையும் விருப்பு இல்லாம, தீவினையினால வருகிற துன்பத்தினால வெறுப்பு இல்லாம, அப்படி இருக்க முடியுமா நம்ம? கஷ்டம் வந்தா தாங்க முடியல, சுகம் வந்தா சொல்ல முடியல, வெளியில சொல்லாம. ஒரு 10,000 கண்டெடுத்தோம்னு வச்சுக்கோ, ஒருத்தடிக்கு சொல்ல மாட்டோம். ஒரு 10 ரூபா தொலைஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோ, 10 ரூபா தொலைஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோ, தெரிஞ்ச உடனே சொல்லி போவோம். 10 ரூபா தொலைஞ்சு போச்சியா, 10,000 கண்டெடுத்த சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல, சொல்லுமா? அதுபோலே அந்த ஞானம் வருகின்ற வரையிலும் இந்த தன்மை இருக்கும். ஞானம் வந்துருச்சுன்னா அந்த இன்பத்துல விருப்பம் வராது, துன்பத்துல விருப்பம் வராது. அது நாம் செய்த வினையின்படி. கந்தபுராணத்துல சயந்தனுக்கு சொல்றாரு, நாரதர் சொல்றாரு, தீங்கு வந்தடைய மாறும் நன்மைதான் சேருமாறும், தாங்கள் முன் வினையினாலே தத்தமக்காய வல்லார் ஆங்கவை பிறரால் வாரம், அமுத அஞ்சு இரண்டினுக்கு ஓங்கிய சுவையின் மேலும் உதவினோர் ஒருவர் உண்டோ என்பது கந்தபுராணம். அதனாலே தீவினையினாலே தீய பலன் வரும், நல்வினையினாலே நல்ல பலன் வரும். இப்ப சாமியை கும்பிடுறான், பூஜையை பண்றான், அந்த தபத்தை பண்றோம்னு வச்சுக்க, பண்றமா இப்ப பண்றதுக்கு பலன் உண்டு, உண்டு இல்ல, அதுதான் செய்ததுக்கு எந்த செயல் செய்தாலும் அதுக்கு பலன் உண்டு, கடுகளவு செய்தாலும் அதுக்கு பலன் உண்டு. அதே சிவதர்மத்தில் சொன்னாரு, தரையினை இழக்கதாக எரிந்தகல் தவறாதட்டு, பூமியை நோக்கி ஒரு கல்லை அடிச்சேன்னு வச்சுக்கோ, தவறாம பூமியில படும் இல்ல, படுமா படாதா? தரையினை இழக்கதாக குறி வச்சு அடிச்சினா கட்டாயம் பூமியில வரும். தரையினை இழக்கதாக எரிந்த கற்றவராகற்று அரணையும் குறித்து செய்த வினைப்படுதாகற்று சிவரம்பெரும் சிவபெருமானை குறித்து செய்த நீ வழிபாடு கட்டாயம் பலன் தரும், அது குற்றமாகாது, பலன் கொடுக்காம போகாது என்று சிவ தர்மபுத்திரன். அதனாலே செய்த வினைக்கு எப்படிப்பட்டவரையா இருந்தாலும் பலன் உண்டு. இது இப்ப வந்துடலாம், அது பின்னாடி வரலாம். முந்தி செய்வினை இம்மைக்க முடியும். ஆமா, அதனாலே அந்த வினையை அனுபவிக்கிற காலத்துல நமக்கு துன்பத்தை அனுபவிக்கும் போது வேதனையா இருக்கும், இன்பத்தை அனுபவிக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும். ஞானிகள் அப்படி எண்ண மாட்டார். ஞானிகள் துன்பத்தை அனுபவிக்கும் போது ஞானம் வந்துருச்சலாம், அதுவரையிலும் அப்படித்தான் இருக்கும். அதனால இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த நூல்களின் மூலமாக அதை ஓரளவு நம்ம சமப்படுத்தி கொள்ளுவோம். அது அப்படியே வந்து திருவருள் அதிகமாக சேர்ந்து தவம் சேர்ந்துருச்சுன்னா அந்த ஞானிகளுக்கு உண்டான இயல்பு வந்துடும். அப்புறம் அதுதான் இருவனை ஒப்பு. இன்பத்துல விருப்பம் இல்லாம சில பேர் மகிழ்ச்சியில் அப்படி மூழ்கி கிடக்குறாங்களே, மனைவி மக்கள் வீடு வாசல் பட்டம் பதவி வந்துருச்சுன்னு சொல்லி அதையே பெரிதாக எண்ணி அதிலே எழுந்தி போகிறானா மகிழ்கிறானா மகிழ்கிறானா, அடுத்த துன்பம் வந்துருச்சுன்னா துவழ்கிறான். இந்த இரண்டும் இல்லாதது இருவனை ஒப்பு. இருவனை ஒப்புறத சாமானியம் அல்ல, அது சிவபுண்ணியம் புரிகின்ற தன்மையினாலே வரும். பல காலம் சிவபுண்ணியம் புரிகின்ற தன்மையினாலே வரும். அதே துவக்கணும் தமது இருவினை பயணம் தொலைமுகும் பொருள் என நிறை நிகழ்த்தால் அவர்க்கு நம்பதம் கொடுத்து இடருடிப்போ. அப்படி இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் மலவரி பாகம் சத்திரி பாகம் அதுவரையிலும் அவர்களுக்கு இந்த வீடை கொடுக்க முடியாது. வீடுனா எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியுமா? வீடுனா எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியுமா? அதே திருவூர் பயில சொன்னார், இந்த இவ்வளவு காலம் சிவபெருமான் கூடவே உயிர் உயிரா இருக்கிறான்னு இருந்து கூட அவனோடு கொஞ்சம் கூட பழக்க வச்சுக்காம இருக்கிற இந்த ஆன்மாவுக்கு ஒரு காலத்துல சிவபெருமான் வந்து உனக்கு வீடு தரேன்னு சொன்னா கூட அது பெருசா தெரியாதுன்னு. இவ்வளவு காலம் பழகி இருந்தும் சிவபெருமானுடைய அருமையை உணராதவனா இருந்தா அவரே தோன்றி ஒரு காலத்துல உனக்கு வீடு தர்றேன் அப்படின்னு சொன்னா கூட அது பெருசா தெரியாதுன்னு. இற்றை வரை இருந்தும் ஏதும் பழக்கமில்லா வெற்றுயிருக்கு வீடு மிகேனா. சிவபெருமானத்துல பழக்கம் இல்லாதவன் வெற்று உயிரான், வெற்று உயிரான், வெற்று உயிர் வெற்றாள் வெற்றாள் தெரியுதா? பெற்றது கொண்டு பிழையை வெறுக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியரை விடுதி கண்டாய். அன்பு இல்லாதவன் வெத்தாளும், இப்ப பணம் இல்லாதவன வெத்தாளும் பா, பணம் இல்லாதவன வெத்தாளும். அதனாலே இப்படி இருவனை ஒப்பு மலபரி பாகம் வந்துருச்சுன்னா அப்புறம் வீடு வீடு அதுவரையெல்லாம் அவர்கள் பரவிக்கடலிலே கிடந்து தம்மையும் பார்க்க மாட்டார்கள், தமக்கு தலைவராயிருக்கிற என்னையும் பார்க்க மாட்டார்கள். தன்னையும் தெரியாது, தமக்கு தலைவனா இருக்கிற சிவத்தையும் தெரியாது. அது அது இல்லாதவர் அழுங்கியவளும் பவப்பெருங்கடல் வீழ்வர் தம் பருவம் பார்க்க எம்மையும் தம்மையும் பாரார், எம்மையும் தம்மையும் பாரார். இந்த பாட்டு அருமையான பாட்டு. இது பருவம்னு வீர், இது வருவா இருவரை ஒப்பு வருவது மலபரிவாகம் வருவது பருவம்னு வீர் பக்குவம். பருவம் என்றாலும் பக்குவம் என்றாலும் ஒன்றே. பருவம் என்றாலும் பக்குவம் என்றாலும் பக்குவம் வரவில்லையானால் எந்த பொருளும் பிரயோசனப்படாது. இப்போ சமைக்கிறோம் இல்லை, சமைக்கிறோம் இல்லை, அதுக்கு என்ன பக்குவம்? சாதம் குழையாமலும் வந்து சாப்பிட்றதுக்கு பொருத்தமான பக்குவம், பொருத்தமான பக்குவத்தில் வடிக்கிறது சாதம் விளங்குதா? வேகா இது நல்ல வேகாமல் முன்னே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ, பக்குவம் சமையலே உனக்கு தெரியுமா? பக்குவப்படுத்துது சமயமே என்ன தெரியுமா? பக்குவப்படுத்துது சமையல் பக்குவப்படுத்துதல், சமையலுக்கு உண்டான காய்கறி அரிசி முதலான பொருள்களை பக்குவப்படுத்துதல். பக்குவப்படுத்தல் என்ன உபயோகத்துக்கு வராது. நல்ல காய் கத்திரிக்காய் பாகக்காய்னு வச்சுக்கோ, அதை அறிந்து பக்குவமாக சமைத்தால் தானே உண்ண முடியும். பக்குவம் பக்குவம் அதே போல சமம் என்பது உயிர்களை பக்குவப்படுத்தும், அதான் சமயம். சமையல் பக்குவப்படுத்துதல், சமயம் பக்குவப்படுத்துதல், சமையல் உணவை பக்குவப்படுத்துதல், சமயம் உயிரை பக்குவப்படுத்துதல். அதனாலே இப்படி இந்த பருவம் எப்பொழுது வரும் என்று நீ கேட்கிறாயா? இந்த பருவம் ஏன் எல்லாத்துக்கும் வரல, அப்படின்னு கேட்கிறாயா, எப்பொழுது வரும் என்று கேட்கிறாயா, அதுக்கு சொல்ற வழிங்கிறார். என்று கூடு இப்பருவம் என்று எம்பில், இந்த பருவம் பக்குவம் எப்படி வரும், எப்பொழுது வரும். என்று கூடு இப்பருவம் என்று எம்பில், பக்குவம் சாமானியமா வராது, பக்குவம் சாமானியமா வராது. யாம் இருந்துள்ள இடந்தோறும் இறைஞ்சி, நாம் எழுந்துள்ள இருக்கிற ஆலயங்கள் ஊரும் என்று இறைஞ்சி, நாடும் நகரமும் நற்று கோயிலும் தேடுமும் தேடி சிவபெருமான் என்று பாடுமும் பாடி பணிமின் பணிந்தவன் கூடிய நெஞ்சகம் கோயிலாகுவன். நாடும் நகரமும் நற்று கோயிலும் தேடுமன் தேடி சிவபெருமான் என்று பாடுவன் பணிமின் பணிந்தவன் கூடிய நெஞ்சகம் கூடியாகும். அதனாலே சேத்திராடனா ஆலய தரிசனம் மிக முக்கியமானது. ஆலய தரிசனம் யாம் இருந்துள்ள இடந்தூரும் இறைஞ்சி, சிவபெருமான் எல்லா பொருளிலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், ஆனால் ஆலயத்திலே வெளிப்பட்டு இருக்கிறார். பாலிலே நீர் பொது போல எல்லா இடங்களிலும் இருக்கிறான், ஆலயத்திலும் சிவனடியார் திருவிடத்திலையும் தயிரிலே நெய்யிரு பொது போல வெளிப்பட்டு இருக்கிறார். எல்லா உலகமும் சிவபெருமான் இருக்கிறார், எல்லா உலகமும் சிவபெருமான். ஆமா, அந்த சிவத்தை எல்லா இடங்களில் இருக்கிற சிவத்தை நாம் காண முடியாது, அதற்காகத்தான் அவன் கோயில் கொண்டு இருக்கிறோம். நாம் வந்து ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு வீட்டுக்காரியை வச்சுக்கிட்டு முள்ள குட்டியை வச்சுக்கிட்டு அதோட நம்ம ஆளுங்களை விட்டு பாட வச்சு அது மூலமா நம்மளை அந்த இந்த அறிவில்லாத உயிர்களுக்கெல்லாம் தெரிய வச்சு அது மூலமா பத்தி பண்ண வச்சு அது மூலமா முக்கியம் கொடுக்கலாம். அவ்வளவு ஏற்பாடு, அவ்வளவு ஏற்பாடு, அத்தனை ஏற்பாடுப்பா. அதனாலே ஆலயம் முழுவது அதனாலதான் ஆலயம் தான் அரணான போதும். 12வது முடிந்த முடி செம்மலர் மூன்றாள் சிறலொட்டா அம்மலங்களி அன்பொழுது மறி மாலர நேய மலிந்தவர் வேடமும் ஆலயம் தான் அரணன. ஆலயத்தை சிவபெருமான என்றே வழிபடுவாயா, ஆலயத்தை கண்டவுடனே கும்பிடணும். ஆலயத்தை கண்டவுடனே ஆலயமே சிவபெருமானுடைய திருவி. அது திரும்பி உங்களுக்கு அந்த சுத்தியம் மதில் எல்லாம் இருக்குது பாரு, எல்லாமே சிவபெருமனுடைய சரீரம், உள்ள இருக்கிற சிவலிங்கம் தான் சிவபெருமனுடைய சீவன். இது சரீரம், இது ஆலயம், உள்ளம் பெரும் கோவில், உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இருக்குல்ல, உள்ளம் பெரும் கோயில் மூணு உடம்பு உள்ள கோயில், கோயில் வேற ஆலயம் வேற, அதுதான் அதுதான் எல்லா ஸ்தலங்களும் ஆலயம் சிதம்பரம் கோயில். அதனால இருதயம் இருதயம் இருதயம் இந்த உண்மையில உங்களுக்கு விளங்குத, அதான் உள்ளம். இது சிதம்பரம் உள்ளம், உள்ளம் பெரும் கோயில், சிதம்பரம் இருதயசாம், உன் உடம்பு ஆலயம், சரீரா ஆலயம், காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக, சரீரம் ஆலயம், சரீரம் ஜோருமானுக்கு ஆலயம். அந்த மாதிரி பண்ணிட்டா அப்பா அப்பா அப்பா சரீர ஆலயம், உள்ளே சிவபெருமான் இருக்கிறார். அதனாலே இந்த சரீரத்துக்கு புண்டரீகபுரம்னு பேரா, உள்ளே இதய தாமரை இல்லை, புண்டரீகம்னா தாமரை, உள்ளே சாமி இருப்பதனாலே இதுக்கு புண்டரீகபுரம்னு பேரா. உடம்பே அவ்வளவு சக்தி நம்மளை கொண்டு போறது சைவ சித்தாந்தம், இந்த நெறிக்கு வந்தவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு, வேற யாருக்கும் கிடையாது கிடையாது. அதனாலே என்று கூடும் பருவம் என்ற எம்பில், இந்த பக்குவம் இந்த தன்மை பக்குவம் எப்பொழுது வரும் என்று நீ கேட்டாயானால், யாம் இருந்துள்ள இடம் தோறும் இறைஞ்சி, யாம் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் ஆலயங்கள் எல்லாம் சென்று வழிபாடு செய்யும் நன்றி சேர் சிவ புண்ணியம் புரியும். ஆலயத்தை சென்று வழிபாடு பண்ணுகிறாயா, வழிபாடு பண்ணும் போது சிவ புண்ணியத்தை செய்யவும், சிவபுண்ணியம் செய்வது சிவன் அடியார்களுக்கு தருவது, சிவன் அடியார்களுக்கு தான தர்மத்தை செய்வது, ஆலயத்துக்கு செய்வது, ஆலயத்துக்கு சிவனுக்கு செய்வது, சிவன் அடியார்களுக்கு செய்வது சிவபுண்ணியம். சும்மா வெறுமனே போய் சாமி முட்டு வர்றான்ல, வெறுமனே போய் சாமி முட்டு வர்றான்ல, அதை அவ்வளவு பெருசாக கணக்கு எழுத மாட்டார். போனோம்னா அந்த குருக்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும், அந்த அங்கே முன்னாடி இருக்கிற வாளுக்கு ஏதாவது கொடுக்க போனோம், அடியாருன்னா ஏதாவது செய்யணும், அப்படி ஏதோ ஏன்றது ஏன்றது சிவபுண்ணியம். அதுக்கு மேலே சிவபுண்ணியம் தான் அதுக்கு மேல சுகுண்யம் தான் சரி எய்கிரி ஐயோ. அது பின்னாடி சொல்றாரு, இது சாதாரணமானது உருவகே, அதுக்கு மேல தீட்சா மூலமாக செய்கின்ற சரி எய்கிரி ஐயோ. அது என்று கூடும் இப்பருவம் என்ற எம்மில் யாம் இருந்துள்ள இடந்தோறும் இறங்கி நந்திசேர் சிவ புண்ணியம் நல்ல நந்திசேர் சிவ புண்ணியம் புரியும் நன்மையால் இது நனுகு நன்கு அறிவினாலே இந்த பக்கு உண்டாகும். இருவனைக்கும் மலபுரிவாக எதனால் வரும், சிவ புண்ணியம் செய்வதனாலே வரும். சிவனடியார்களுக்கும் சிவனுக்கும் துண்டு செய்வதனாலும் தேகத்தாலும் பொருளாலும் துண்டு செய்வதனாலே ஈவதினாலே அந்த சிவபுண்ணியம் அந்த சிவபுண்ணியத்தினாலே பக்குவம் உண்டாம். நந்திசேர் சிவ புண்ணியம் புரிய நன்மையால் இது நன்கு நன்றறிணி. அதுக்கு மேலே மண்டிலான இயல்பு உனக்கு உரைக்கும், மண்டிலை நான் ஆடுகிறேன என்னுடைய இயல்பை சொல்றேன் கேடு அப்படின்னு சொல்றாரு. மாசிலா ஒரு மூன்று, நமக்கு மூன்று வகையான உருவம் அருவம், மற்ற அருவம் ஒன்று, மூன்று வகை திருவேணி. அருவம் ஒன்று பேரொழி ஒன்று அரு உருவம், பேரொழியா இருக்கிற அரு உருவமா இருக்க சிவலிங்கம் ஒன்று. அருவத்திருவேணி காண முடியாது, அருவம் காண முடியாதது, அதுக்கு மேல அரு உருவமாக இருக்கின்ற சிவலிங்கம் உருவம் ஒன்று தான் அருள் ஒன்றுதான் அருள் உருவம் என்று உணர்வாய். அருவம் ஒன்று, அரு உருவம் ஒன்று, உருவம் ஒன்று, அருவம் அரு உருவம் உருவம். அருவமாயிருக்கிற சாமி உயிர்கள் கண்டு வழிபடுவதற்காக உருவத்திருமீனி எடுத்துக் கொள்வது, திருமீனி எடுத்துக் கொள்வது. நம்ம சாமி பிறக்கிறதல்ல, உருவத்திருமீனி தரித்துக் கொள்ளுதல், எடுத்துக் கொள்ளுதல், தரித்துக் கொள்ளுதல். அதே சித்தியார்ல சொன்னார், உருமேனி தரித்து கொண்டது என்றும், உருமேனி தரித்து கொண்டு தரித்து கொண்டது என்றும், உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோ உருமேனி தரித்து கொண்டான் அப்படின்னா என்ன, அது எச்சவனு சொல்றது, உருமேனி தரித்து கொண்டான். இங்கு வந்தார், எங்கிருந்து வந்தார் ஊர்மல்லவா, இங்கு வந்தார் என்றால் எங்கிருந்து வந்தார், திருச்சியிலிருந்து வந்தார் என்றார் போல உருமேனி தரித்துக் கொண்டது என்றாலும் உருவிறந்த அருமேனி அதுவும் என்று சொன்னால் அப்ப அதுக்கு முந்தைய அருமேனி அதுவும் கண்டோம். அப்புறம் அரு உரு ஆன போது, அந்த அருவமே உருவான போது, அரு உரு ஆன போது திருமேனி உபயம் பெற்றோம். அந்த அருவமே உருவமாக எடுக்கிறதுக்கு முந்தி உருவ திருமேனி கண்ணுக்காலு கையெல்லாம் உடைய திருமேனி எடுக்கிறதுக்கு முந்தையே அந்த அருவத்திருமேனியிலிருந்து இறங்கி இந்த திருமேனியை எடுக்கிறதுக்கு முன்னே அதாவது இரண்டுக்கு இடைப்பட்ட அவதாரம்னு சொல்றது அந்த சமயம், அந்த சமயம் தான் சிவலிங்கம். அருவத்திலிருந்து உருவத்துக்கு வர்றது அந்த இடைவெளி, அதான் அரு. அதுக்கு பேர் உபயம்னு பேர், உபயம்னா ரெண்டு, உபயம்னா இப்ப சிவலிங்கத்துல ரெண்டு இருக்குதுல்ல, உருவமும் இருக்குது அரு, அதான் உபயம். அதுதான் உருமேனி தரித்துக் கொண்டது என்றால் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டும், அரு உரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றும், சித்திய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையில் விடுவார். சித்தியார், சித்தியார் கேட்க உங்களுக்கு எவ்வளவு பிரியமா இருக்கு பத்தியா, அருமையா பாட்டு கருத்து அவ்வளவு அருமையா. மூன்றும் நம் கருமேனி கழிக்க வந்த மறுபடி பரவி வராமல் செய்வதற்காக வந்த கருணையில் விடுவாரே என்பது சித்தியார். ஆகையினாலே மந்திலானவம் இயல்புன குறைக்கும் மாசிலா உரு மூன்று, மாசிலா உரு மூன்று, அவற்று அவற்று அருவம் ஒன்று, பேரொழி ஒன்று அரு உருவம் ஒன்றுதான் அருள் உருவம் என்று உணர்வாய். இப்படி அருவத்திருமேனியும் உருவத்து அருவுருவத்திருமேனியும் உருவத்திருமேனியும் மூவகையான திருமேனி சுவாமிக்கு உண்டு. இந்த மூவகையான திருமேனிக்கு அருவத்தை காண முடியாது, அருவத்தை காண முடியும், உருவத்தை நன்றாக காணலாம், உருவத்தை நன்றாக காணலாம். இப்படி காணவில்லையானால் பத்தி நமக்கு வராது, சாமியை காணவில்லைன்னு வச்சுக்க பத்தி வராது. அதனாலதான் குனித்த உருவமும் புகைச்சுவாயில் புஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்பூர் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் காணப்பெற்றால் காணவில்லையானால் பத்தி வராது, கேட்கவில்லையானால் ஞானம் வராது. சாப்பிடவில்லையானால் பசி துளையாது. பசி துளையணும்னா என்ன பண்ணுவாங்க? சாப்பிடும். ஞானம் வேணும்னா என்ன பண்ணுவாங்க? ஞான உபதேசம் கேட்கும். அதனாலே இப்படி உருவத்திருமீனி எடுத்துக்கொள்ளவில்லையானால் அவளை காண முடியாது. சில சமயங்கள், பல சமயங்கள் சாவிக்க உருவம் இல்லை, அருவம் தான் என்று சொல்லும். சோதிய வழிபோடு, சோதிய வழிபோடு, அப்புறம் மனசுல நினைச்சுக்கோ, தியானத்தை பண்ணு அப்படின்னு உருவ வழிபாட்டுக்கு வர மாட்டேன். உருவம் இல்லைன்னே சொல்றேன், அருவம் தான் என்று சொல்லுகிறது. அதே அருணகிரிநாதர் சொன்னாரு, அதனால அருவனவும் உருவனவும், உருவனவும் அருவனவும் உலகனவும் இளதனவும் உலகுமன பரசமய கலையாரவாரம். உருவம் தான் அருவம் இல்லை என்று சொல்லுகிறவனும், அருவம் தான் உருவம் இல்லை என்று சொல்லுகிறவனும், உண்டுன்னு சொல்றவனும் இல்லைன்னு சொல்றவனும் இவெல்லாம் உலகுகிற பயன். அதனாலே சாமிக்கு அருவம் உண்டு, சாமி உண்டுங்கிறதும் உண்மைதான், இல்லைங்கிறதும் உண்மைதான். அது அப்படி இல்லை, இல்லைங்கிறவனுக்கு இல்லை, உண்டுங்கிறவனுக்கு உண்மை. பொய்யருக்கு பொய்யன், பொய்யருக்கு நல்ல விளங்குதா? அஞ்ஞானிக்கு தோன்றாரு, தோன்றாரு விளங்குது. இப்ப நமக்கு தோன்றியும் தோன்றாமல் இருக்கிறார், விஞ்ஞானிக்கு தோன்றுகிறார். அப்படி சொல்லு, நமக்கு எப்படி இருக்கிறார்? தோன்றியும் தோன்றாமல், தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது. அஞ்ஞானிக்கு தெரியவே தெரியாது, விஞ்ஞானிக்கு நன்றாக தெரியும். நல்ல பாடம், நல்ல பாடம். கண்ணாரியான கண்டேன் தான் காடியும், கண்ணாரியான கண்டவர்கள் மாணிக்க வாசகர் தான் அதிகம். அதை இதுல பாடம் ஒரு வள்ளல்ல பாடியிருக்கிறேன். இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா, இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா, இன்னமும் காணா எம்பிரான் பெருந்துரை இருந்திடக் கண்டான், நடந்தவன் பையை முன் சுமந்திடக் கண்டான், நண்பகர் பரியின் மீது உயிந்திடக் கண்டான், திடமருள் கோலமுள் கருக்குன்றில் கண்டான், கழுக்குன்றில் கண்டான், தில்லையில் ஆனந்த நாடகம் கண்டான், விடமுண்ட கண்டனை கண்டவர் தம்முள் மிக்கவன் வாழ். அருமையான பாட்டு, சில பாட்டு புரியுதா? இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணான், இருந்திடக் கண்டான், நடந்தவன் பையை முன் சுமந்திடக் கண்டான், நண்பகல் பரியின் மீது உந்திடக் கண்டான், திடமருள் கோலமில் கற்குன்றில் கண்டான், தில்லையில் ஆனந்த நாடகம் கண்டான், விடமுண்ட கண்டனை கண்டவர் தம்முள் முக்கமும் கண்டவர் இல்லை, இவர்தான். ஆகையினாலே இப்படி மண்டிலாணையம் இயல்புரைக்கிறேன் மாசிலா ஒரு மூன்று அருவம், ஒன்று வேறொளி, ஒன்று அருவுருவம், ஒன்றுதான் அருள் உருவம் என்று உணர்வாய். இப்படி மூகை திருமீனி உண்டு உயிர்களை உய்யக்கொள்கிறார், உயிர்களை உய்யக்கொள்கிறார். இந்த மூன்றினில் உரு உனக்கு அறிய இசைந்த பேரு அருள் எம்பும் இவ்வுருவம். இந்த மூன்றிலே இப்பொழுது நான் ஆச்சாரிய திருமீனியம் இருக்கிறானே வந்திருக்கிறேனே, இதுதான் உருவ திருமீனி, உருவ திருமீனி. அதுதான் சிவபெருமான் எடுத்துக்கொண்ட எத்தனையோ வகையான திருமீனியிலே இந்த ஆச்சாரிய திருக்கோலமாக எடுத்துக்கொண்ட திருமீனியே உயிர்களுக்கு உபகாரம் பண்ணுவதிலே மிக மற்ற திருமணி எல்லாமே உயர்ந்தது. ஆனா இப்படி குருவாக உபதேசம் பண்ணினாம் பாரு. அதனாலே இந்த மூன்றினில் உருவு உனக்கு அறிய இசைந்த பேரருளையும் பொய்ந்த உருவம் வந்து யாவரும் பணிவதற்கு எளிதாய் வரமலான் தர வரும் அருவுருவம். இந்த அருவுருவத்திலே அந்த அருவுருவமானது வந்து பணிகின்றவர்களுக்கெல்லாம் வரம் கொடுப்பதற்காக எழுந்து சிவலிங்க திருமேனி. சிவலிங்க திருமேனி எப்படிப்பட்டது என்றால், அருவம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது. அருவ நாலு, உருவ நாலு, உபயம் ஒன்று. அருவ நாலு, உருவ நாலு, உபயம் நவபேதம்னு சொல்றது. இந்த ஒன்பதும் அந்த சிவலிங்கத்தில் இருக்கு. அருவத்தை நாலு வகையான சிவஞ்சத்தி நாதவந்தி என்கின்ற நாலு வகை அருவத்தையும், அதுக்கு மேல வரமம் உருத்தரம் மாலயன் என்ற உருவத்தையும், நடுவில் சதாசிவம் ஆகிய அருவுருவம், ஆக ஒன்பதும் அந்த திருமணி இருக்கு. ஒன்பதும் சிவலிங்கத்தில் இருக்கு. அதனால சிவலிங்க வழிபாடு இல்லைன்னா மூலத்தானத்தில் அதை ஒப்பானா ஒரு முழுனும் இதை புரியுதா? மூலத்தானத்தில் என்ன இருக்குது? அதனால அன்மார்த்த பூசையும் சரி, பரார்த்த பூசையும் சரி, சிவலிங்க திருமணி. சிவலிங்க திருமணியை வழிபட்டா அந்த நான்கு வகையான அருவத்திருமேனியும், நான்கு வகையான உருவத் திருமேனியும், இந்த இரண்டு வகையா இருக்கிற உபய திருமேனி, ஒன்பது திருமேனிகளை வழிபட்டவர். அதனால சிவலிங்க வழிபாடு உயர்ந்தது. இந்த உண்மையெல்லாம் வழிபாடு தெரியுமா? கேட்கணும். அதனாலே அழகை பணி சிவலிங்க வழிபாடு மிக உயர்ந்ததாக தான் வந்து யாவரும் பணிவதற்கு எளிதாய் அபிஷேகம் பண்றதுக்கு சிவலிங்க.

பார்க்க முடியாது. அப்படி திறந்தோறும் பார்க்குறேன். அதனால இன்னும் பல வருஷம் இருந்தால் தேவலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரி பூஜை இதெல்லாம் வளர்ந்துடா? அதனாலே இந்த சிவ வழிபாடு கிடைக்குமா இந்த பிறவியில்? உண்மையிலே நீங்கள் அந்த பூஜையில் இருக்கும்போது பார்த்துட்டா, அப்பா அப்பா அப்பா இந்த பிறவியில் சுவாமி இப்படி பூஜை பண்ணாமல் கொடுத்து வச்சுதே என்று சொல்லி அந்த பேரானந்தம் தான். அது அப்படியே பேரான வைக்கணும். எது பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும். யார் சொல்லி கொடுத்தாது? இது இப்போ சொன்னதை யார் சொல்லி கொடுத்தா? மாணிக்கவாசு. பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும். பேரானந்தத்தை கொடுக்குற அப்போ அடுத்தா போல அதை தூண்டி விட்டாரு. அப்படிலாம் இருக்க முடியாது. பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும். அதனாலே இப்படி வந்து யாவரும் பணிவதற்கிடிதாய் வரமலாந்தர வரும் அருள்வும் பந்தமாகிய மல இருள் அகற்றும் பருதியாய் உள்ள பல்லுயிர் கூயிரா அந்த மாதிரிகள் அளப்பரும் மொழியா அமலமாக நம்ம அருவரும் பெருமையை சொல்ல முடியாது. அளவில்லாத ஒளியுடையதாக ஒளியுடையதாக அளவில்லாத ஒளியுடையதாக இருக்கிறது அருவத்தின் மீறி. அருவத்தின் மீறி அதை யாரும் காண முடியாது. அருவத்தினியே யாரும் காண முடியாது. யாரும் காண முடியாது. பரமஞானிகளுக்கு கூட அது கஷ்டம். உணர்ந்தான் முனிவர் ஒவ்வொரு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் கூட பரமஞானிகளாலேயோ அந்த அருவத்திருமேனியை காண முடியாது. அதனாலதான் நமக்கு அந்த உருவத்திருமேனி வழிபாடு அவசியம். அதனால உருவத்திருமையை ஒன்று வரவில்லையானால் உயிர் உருப்படி ஆகாது. கற்பனை கடந்த போய் கருமையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறத்தின் மேலாம் சிற்பர வைபவமாக திருச்சி தமிழத்து பொற்புட நடஞ்சுகின்ற பூங்கடல் போற்றி போற்றி என்பது பெரிய புராணம். அதையால் அவன் அருவமாகவே இருந்து விட்டால் யாரும் காண முடியாது. அது சித்தியார் ரொம்ப நல்லா சொன்னார். ஆரண ஆகமங்கள் அருளினால் உருவோண்டு காரணன் அருளான ஆயில் கதிப்பவர் இல்லையாவார். அருவ உருவத்திறமையை எடுத்துக்கொண்டு நூல்கள் அருளி செய்யவில்லையானால் உயிரில் உருப்படி ஆவாருந்தார். அந்த நூல்கள் அருளி செய்வதற்கு உருவத்திறமையை வேணும். வேதாகமன் முதலே நூல்களை அருளி செய்வதற்கு என்ன பண்ணுவார்? உருவத்திறமை. ஆகையினாலே இப்படி பெருமானுடைய எல்லையில்லாத கருணையினாலே இப்படி மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் மந்திரோபதேசத்து பண்ணி அதுக்கு மேலே ஞானோபதேச என்கின்ற இந்த துறையிலே இப்படி பதிப்பசுவாசையும் நமக்காக இப்படி சிவபெருமான் செய்து வச்சிருக்கிறாரு. இந்த ஆசிரியர் செய்து இந்த நன்மையை நாம் பெற்று திருவருளை பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நெறியறியாத மூர்க்கரோடு முயல்வேனை

0: வான்முயில் வளாது மன்னன் கூர்முறை அருகே குறைவிலாது இருள் வாழ்ந்து நான் வரையறங்கடோங்க நத்தவெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்கு உலகம் எல்லாம் நம்ம பார்வதி வதையே.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஐந்தாம் திருமுறை 93rd பதிகம் 8th பாடல் துஞ்சும் போதும் எல்லியும் பகலும். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய மரக்கிற்பனே என்னும் திருக்குறுந்தொகை.
3: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.